0: நான் சந்தேரி போயிட்டு வந்துறேன், போச்சு கதை கல்லு.
1: சரிங்க மாமா.
2: முயல் கறி ஆயிரம் போயிருந்தீங்களா, நான் போய் சாப்பிட்டு வந்துறேன்.
0: முயல் கறியா? அடியே

0: இப்படி ஒரு பத்தினி பாத்துருக்கீங்க, சாப்பிட்டு வந்துருங்க.
1: இது மட்டும் உண்மையா இருந்தது உங்க ரெண்டு பேரும் போலந்துருவேன். அடியே
2: பொண்டாட்டி ஒருத்தன் பின்னால சுத்தரான கூட்டிட்டு வந்து இருக்கு. முதல்ல இவனுக்கு வேற

0: கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு?
1: ஏழு வருஷம்.
0: ஒரு புழு பூச்சி உண்டா?
1: இல்லீங்களா?
0: அறுக்க மாட்டாதான் இடுப்புல எடுக்கிற 68 கருக்கரு வேலு உள்ள கூட்டிட்டு போ. அடுத்த பஸ் பிடிச்சு ஊருக்கு போக வேண்டியதா.
2: என்ன வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல திருடிட்டு வந்தீங்களா?
3: உனக்காக சந்தை எல்லாம் சுத்தி பிரமாதமான ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். இதுக்கு முன்னது மாதிரி ஸ்வீட் என்ன சாப்பிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு மைசூர் பாக்கு குடி, அடுத்தது பாதுஷா, அடுத்தது பார்
0: என்ன
3: காம்பல் குரல் மாதிரி
0: இருக்கும்.
3: அது வந்து தெரியாம
0: ஏண்டா 1901 இல்லாத வருஷத்துல இருந்து இதே தான பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, தண்ணியில கல் எடுத்து போறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படுறான்? நீ யார லவ் பண்ற தெரியுமா? எலச்சாமியனுடைய தங்கச்சிய. எப்படியும் உனக்கு உதயங்கிறது நிச்சயமாயிருச்சு. இதுல இருந்து தப்பிக்கணும் ஒரே வழி.
3: என்ன வழி?
0: முதல்ல அந்த பொண்ண கூட்டிட்டு போய் பந்தக்கால் ஒன்ற வழிய பாரு.
3: அது தப்பு இல்லையா?
0: இந்த பொண்ணை பொறுத்தளவு தப்பு இல்ல. ஏன்னா நான் எத்தனையோ பொண்ணுல பாத்துருக்கேன். இது கொஞ்சம் குடும்பம் பொண்ணு மாதிரி தெரியுது. முதல்ல நான் சொன்னது செய்யற வழிய பாரு.
3: அதே தெரியும்
0: எடுத்துட்டு போய் ஜட போட்டு விட. ஜட போடும் போதே ஸ்வீட்ட கூட. என்ன வேணாலும் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேள்விப்படணும்.
2: எதுக்கு கொடுத்து வளையல் வாங்க?
0: தெரியாம போட்டுருக்குங்க.
1: என்ன தெரியாம போட்டுருச்சு? என் பொண்டாட்டி வாங்கி உடஞ்சிட்டா கூட பரவாயில்ல. என் செட்டப்காக வாங்கினது அதை நொறுக்கி விட்டீங்க.
0: போன போயிட்டு போது எங்க அதுக்காக கோச்சுக்கிறீங்க?
1: என்ன கோச்சுக்கிட்டாங்க? இந்த மாதிரியே வளையல. வளைஞ்சிருந்தா நிமித்துக்கிடலாம், உடஞ்சிருந்தா ஒட்டி வச்சுக்கிடலாம். நொறுங்கிலையா போச்சு. என் இதயத்தை நொறுக்கி விட்டீங்க.
0: சரி, எவ்வளவுதான் வாங்கினீங்க வளையல?
1: 50 ரூபா.
0: 50 ரூபாயா? சில்லறை இல்ல, 100 ரூபாயா இருக்கு. நீதி 50 ரூபா கொடுங்க. எங்க மிச்ச காசு?
1: வளையலுக்கு 50 ரூபா, உடஞ்சிருக்க 50 ரூபா. சரியா போச்சு.
4: ஓட்டிக்கிட்டே
5: இருந்தா மாடு காதை ஆட்டிக்கிட்டே இருந்து டாக்டர் கிட்ட காட்டினா காதுல உண்ணி புகுந்திருக்கும், தண்ணி ஊத்திதான் உயிரோடு எடுக்கணும், ஸ்ப்ரே எடுக்க போயிருக்கிறார்.
4: என்ன இந்த டாக்டர் பத்தி தெரியாதா உங்களுக்கு?
5: என்னமா,
4: அவர் உண்ணிய வேணாலும் உயிரோட எடுப்பாரு, ஆனா உங்க மாட்ட உயிரோட அனுப்பவே மாட்டாரு.
5: ஏமா, நீ சொல்றது உண்மையா?
4: பின்ன நான் பொய்யா சொல்றேன்?
5: நீ காத ஆட்டுறது நிறுத்த போறதில்ல, நான் செக்க ஆட்டுறது நிறுத்த போறதில்ல. புண்ணாக்கு புண்ணாக்க மடியில கட்டி வந்து தட்டி ஓட்டுற
4: மாட்டேன். ஆடு கீழே விழுந்து முட்டி பெற்று கீழ் குடிச்சிருக்கு. அப்ப நீ போக வேண்டியது கசப்பு கடை தானே? இங்கே வந்து என்ன பண்ண சொல்ற? உனக்கும் இந்த டாக்டர் பத்தி தெரியாதா?
6: என்ன
4: அக்கா, உயிரோட கொண்டு போனாலாவது அந்த கசாப்பு கடைக்கார 100 ரூபா 200 ரூபா கொடுப்பான். இந்த டாக்டர் கிட்ட காமிச்சு செத்து போச்சுன்னா உனக்கு அதுவும் தேராது. நீ என் காட்டி சொல்லிட்ட, அவ்வளவுதான். படியாத்தி, நான் ராவுத்தரட்டியே போறேன், காசு ஆகுது தேரும்ல.
7: பாபா பாபா, டாக்டர் இப்பெல்லாம் நாட்டு வைத்தியம் தான் பெஸ்ட், தி பெஸ்ட்.
5: வைத்தியனா? என்னமா அது, இப்படி வண்டி வண்டியா போய் சொல்லி வந்தவங்க எல்லாம் அனுப்பி வச்சிட்டே?
4: பின்ன இல்லையா, உன்னை தனியா பாக்கலன்னா முடியல, அதான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். ஆட்டம் கடைக்கு வர சொன்னா எங்க அண்ணனை பார்த்து பயப்படுற.
5: அண்ணனா? எங்க?
4: ஐயோ, அண்ணன்னு சொன்னதுக்கே இப்படி பயப்படுறியே? அப்புறம் எங்க இருந்து நான் உன்னை காதலிச்சு கைப்பிடிச்சு தாப்பா போட்டு
5: இப்படி அடிக்கடி நெஞ்சு தூக்கி பேசாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, இது என்ன, கோழியா இல்ல உன் தோழியா? 24 மணி நேரம் உன் கூட இருக்கு.
4: நீ மாட்டு ஆஸ்பத்திரில வேலை செஞ்சா நான் கோழியை தூக்கிட்டு அலைய முடியும். மனுஷ ஆஸ்பத்திரில வேலை செஞ்சிருந்தா நானும் மாறுவலி கீறுவலியும் சொல்லி வந்திருப்ப. நீயும் எதம்மா புடிச்சு விட்டுருப்ப.
5: இப்ப மட்டும் என்னவா? இப்பதான் ஏன் சேர்ந்து கூட்டிருச்சு? வந்த மருந்து கூட்ட
6: சரி சரி சரி
8: இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம்.
9: இன்னும் சில வினாடிகளில் முதலாவது பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்.
10: சார் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க சார், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் கொடுங்க சார்.
11: யோ சுமாரியா, அப்புறம்
12: ரெண்டாவது பிரசவத்திலே ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்களா?
10: அவன் அவசரத்துல துடிச்சிட்டு இருக்கான், இவங்க உள்ள உட்காந்து அர்த்தம் அடிச்சிட்டு இருக்காங்க, கேட்கறதுக்கு ஆளே இல்ல.
12: அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பிறந்த நாலும் பொண்ணுதான்.
10: ஏமா 6 வயசுங்கற உன் பையன் எங்க போது பாத்தில்ல?
12: அது பிண்டிலே பழுத்து போச்சு.
10: போமா போ, உன் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி
12: வைடா.
10: பர்ஸ் அடிச்சுட்டு போற, கை தட்டுறீங்க?
12: சரிமையா, பட்டணத்துல இருக்கிற பிக்பாயிட்காரங்களை பத்தி வேணும்னே காலி மணி பார்த்து அப்படி வச்சிருந்தோம், அது அவனுக்கு திருடிட்டு போட்டுமேனு சொல்லி. ஏமோ அது காலி மணி படத்துல நம்ம கரெக்டா பாண்டிய அதுக்குள்ள கருந்தேல போட்டு வச்சிருக்கான், அந்த பிக் பாக்கெட்காரன் அதுக்குள்ள காசு இருக்குன்னு கைய விட்டா ஒரே போடுதான்.
9: இங்கு நூதன மோசடிகள் நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: ஏங்க உடம்பு சரியில்லைங்களா?
1: ஆனா நீங்க வேற ஒண்ணுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு, இதை தூக்கிட்டு போய் நான் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? இதை வச்சிட்டு போலாம்னா இதுல வில மதிப்புள்ள ஜாமா வேற இருக்கு, திருடங்க வரை சாஸ்தியா இருக்காங்க.
0: நானும் தாங்க காலில இருந்து ரெண்டு போகாம இந்த பொட்டிய காத்து கிடக்குறேங்க.
1: அண்ணா இந்த பெட்டிய பாத்துக்குங்க, நான் போய் ஒண்ணுக்கு இருந்து வரேன்.
0: அதுக்காக போயிட்டு வாங்க, நான்
1: பாத்துக்கிறேன். அண்ணா ட்ரெங்க் ஓட்டி பாத்துறோம்,
0: நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தம்பி போயிட்டு வந்துட்டா? இத பாத்துங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பெரிய பொட்டி துணிமணி தாங்க இருக்கு, சின்ன பொட்டியிலதான்
1: போயிட்டு வாங்க.
0: பாத்துங்க
1: உங்க பேரு
0: கோவிந்த,
1: நல்ல பேரு.
0: எங்க அப்பா அம்மா வச்சுடா
1: போங்க.

0: கோயம்புத்தூர் போகணும்.
1: கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். நீ உடுற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போகணும்.
0: வகுத்துப்புல போக இப்படி செஞ்சிட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன்.
1: செய்ய மாட்டேன்னு சொல்லாதரா, ஏழை கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவரோ ஏழை, மரியாதையா அந்த பொட்டி அவர்கிட்ட திருப்பி
0: கொடுத்துறேன். அப்ப சோத்துக்கு வழி
1: அத நான் காட்டுறேன்.
0: ஏனே யார் சேர்றீங்க
2: இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்களை?
0: ஓஹோ, டாடா பிரலா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா?
2: அவனை போய் புடுற.
0: அண்ணே அது பைத்தியம்னே?
2: பைத்தியத்தோட சேவைதான் நமக்கு தேவை. போய் புடி.
0: அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான், சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே.
3: பிடிக்க

0: ஆள் அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கான்.
1: நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல, இதுல நாற்காலி எங்க கண்டுபிடிக்க போறாங்க முதல்ல.

0: 8000, 10000, 12000, 14000, 16000, 20000, 22000, மறந்துட்டேன்.
1: நீ எங்க நின்னு இருக்கணும். வெரி குட். சிங்கம் உட்கார்ந்து சேரா?
0: மைசூர் சிங்கம் ஹைதராலி மகாராஜா உட்கார்ந்து சேருங்க. இது
1: உண்மையாவா?
0: நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஹைதராலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு.
1: இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்?
0: எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா. அட அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. அவாவோ சேக்கு வாங்க, கீழக்கிற பாய், பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை.
1: இரியா அவசரப்படாத, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா,
2: சேர
0: செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோல உருவிச்சுட்டு வாங்க.
2: செக் பண்ணாதானே இங்க கவனி,
1: இதை செக் பண்ணுமா?
3: எஸ் சார்.

0: என்ன புனிகிற சத்தம் கேக்கு?
1: என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா?
2: செக் பண்ணிட்டா, பழகிறது சேர்தா சார்.
1: ரூபாய் 1000,
3: 2000, 4000,
0: 6000, 8000. சிம்பிளிக்கு பிள்ளையாச்சி.
1: பிம்பிளிக்கு
0: பஞ்சாப் மொழியில 10000 அர்த்தம். 12000. ஸ்டாபிட்.
1: என்ன விளையாடுறீங்களா மேம்?
0: நீங்க எப்ப எல்லாம் விட்டு முடியுது? நான் எப்ப டெல்லி போறது? ஃபிளைட் டைம் ஆச்சு மேம்.
4: புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா? வந்திருக்கிற பாத்திய பார்த்தா பயங்கர விளப்பவும் இருக்கு.
1: எவ்வளவு கொடுக்கலாம்?
4: ஒரு 12,000 கொடுங்க.
1: அப்படின்னா
4: தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. வாங்கி வாங்க.
1: அஸ்ஸலாமு அலைக்கும்.
4: ஹவ் மச்? 12,000, 10,000 ரூபாய்.
1: எங்க பரம்பரை சொத்தே 10,000 ரூபாய் விற்கிறது ரொம்ப பிச்சைக்காரதனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன் கிட்டே கொடு.
4: நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும்.
0: ஜலாலுதீன் பாதுஷா
1: வாழ்க்கை!
0: ஜலாலுதீன் பாதுஷா
1: வாழ்க்கை! ரூபாய் 1000,
3: 2000, 4000,
0: 6000, 8000. பிள்ளைக்கு பிள்ளையாச்சி.
4: 12,000,
0: 14,000,
1: 16,000,
0: 18,000,
1: 20,000, 20,000, 1 தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா என்ன கடா விளையாடுறீங்களா? என்னையா இது? 1000 ஆரம்பிச்சேன்,
0: 2000,
1: 4000. ஐய பைத்தியங்க. ஏய் புடிக்கறாங்கள. என்ன சின்ன ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு. இந்த முகத்தை தொடச்சுக்க, தலையை வாரிக்க. நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு, யார

0: மச்சான்றனோ மச்சான் கூப்பிடு.
1: சரி
0: அப்பா சௌக்கியமாமா?
2: எந்த அப்பா?
0: உங்க அப்பா தான்.
1: அம்மா சௌக்கியமா?
2: ஏண்டி உங்க அப்பா சுத்து 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா சௌக்கியமான்னு கேக்குறாரு. அதானே
0: மச்சான் சௌக்கியமா, மாமா சௌக்கியமா,
1: மச்சான் சௌக்கியமா, மாமா சௌக்கியமா.
3: என்னையா இது, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, உன்ன மாமாங்கிறான், உன மச்சாங்கிறான், யார் யாருங்களா?
0: உஷாரு புரியுது.
3: டே டே டே டே கொஞ்சம் குடுறா, கொஞ்சம் கொஞ்சம்
2: தரமாட்டேப்பா.
0: மாமா சௌக்கியமா?
3: யாரா நீங்க?
0: நான் கன்ஃபார்ம் ஆவேன் முன்சாமாவேன்.
1: ஆமா.
3: ஓ கன்ஃபார்ம் ஆவே முன்சாமானா? எப்ப வந்தீங்க?
0: நாங்க எப்பயும் வந்துட்டோம், இப்பதான் உங்களை பாக்குறேன்.
3: என்ன மாணிக்கா, எப்ப நீ ஊர்ல வந்த? நீ காலவே வந்த. கன்ஃபார்ம் ஆவே முன்சாமா?
0: வணக்கங்க.
3: நம்ம கன்ஃபார்ம் ஆக முன்சாமா ஆக.
0: வணக்கங்க
3: தம்பி. நம்ம கன்ஃபார்ம் ஆக முன்சாமா
0: ஆக. வணக்கங்க. ஏங்க நீங்களா ரெடியா?
1: நாங்க ரெடி.
0: சாப்பிடுவோம் ரெடிப்பா. ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா எனக்கு போடுங்க. நாம எல்லாம் கல்யாணம்
1: வீட்டுக்காரங்களா?
4: ஏங்கா உன் வீட்டுக்காரர் யாரையோ ரெண்டு பேர கந்தசாமி மாமா முனுசாமி மாமன் கூட்டிக்கிட்டு அலையறாரு, யார் அவனுங்க?
2: ஏங்க யார் அந்த ரெண்டு பேரு, கந்தசாமி மகன் முனுசாமி மகன்?
3: ஆமா, எந்த கந்தசாமி மகன், எந்த முனுசாமி மகன்? இரு வரேன்.

0: எத்தனை பந்திகா முடிஞ்சு?
1: ரெண்டு.
2: சரி வா,
0: சாப்பிட்டவெல்லாம் கம்மி நேற்றுக்கு முன்னாடி ஏடு. கூப்பிடு.
3: சூரக்கோட்டை கோயிலசாமி,
0: 500 ரூபா கட்டணம் கூட.
3: சூரக்கோட்டை கோயிலசாமி கல்யாணத்துக்காக 500 ரூபாப்பா.
1: தியாகராஜன் மூர்த்தி 150.
3: சரி, 150.
0: சௌந்தரி
3: இந்தாங்க. இருமா இருமா, பையன் எழுதலாம். தேவி தேவி தேவி 20. மாப்பிளைக்கு மொய் எழுதுறாங்க.
1: மாப்பிளையோட
3: மச்சான்.
1: மாப்பிளையோட மச்சன் என் பையா?
3: அண்ணா சிக்கல்ண்ண. சிக்கல் எவ்வளவு ரூபா? ஐயோ சிக்கல்ண்ண. ஐஸ் மாமா
4: குட்டியா,
3: உங்க கையெழுத்து எப்படி இருக்கும்?
4: என்ன போலவே குண்டு குண்டா இருக்கும்.
3: கொஞ்சம் இது எழுதுறீங்களா?
4: எழுதுறேன். நீங்க பிறகு உங்களுக்கு
3: ஐஸ் வாங்கதான்.
4: எனக்கு ஐஸ் வாங்குவா? அதுக்காக இவ்வளவு இருக்குமா? ரைட்டு வா.
3: இவர்கிட்ட சொல்லுங்கம்மா.
4: எல்லாரும் சொல்லுங்க. அதோ
3: தேங்காய் நல்லா இருக்குல்ல? பூட்டு நல்லா இருக்க. எங்க ராவணது?
5: இது பாண்டிய வீடு. அதெல்லாம் ராஜனோட சரி.
3: யார் அந்த தாடிக்காரரு? ஓ, அண்ணனோட தாத்தாவா இருக்கும். தாத்தா கட்டிருக்காரு. அண்ணனோட அப்பாவா இருக்கும்.
6: அது என் மாமா. அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பன்.
3: அதுக்கு பக்கத்துல
6: என் பொண்டாட்டி.
3: அதுக்கு பக்கத்துல
6: என் சின்ன வீடு.
3: ரொம்ப அழகா இருக்காங்க.
6: செருப்பு பிஞ்சு. என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் இதை கேட்டானுங்க, உன் தோலை உரிச்சிருவானுங்க. இருடா தண்ணி கொண்டாரு. பெரியாரும் பாரதியாரும் சினிமாவில் ரெண்டு டூயட் பாடி ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க.
3: மாட்டிக்கிட்டான்
6: ரெண்டு. மாட்டிக்கிட்டானா? இல்லங்க, மார்க்கெட்டுக்கு போனாதான் மாத்தி சொல்றான்.

0: ஒரு எல்லாம் தாய் கொடுத்து மேல கை வச்சான் பாட்டி வந்து போறேன்.
1: அடுத்தவன ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல,
0: பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாங்க? ஆமா போவேன்.
1: ஒன்னு ஜாமீன் எடுக்க பொண்டடி வர சொல்லு.
0: அட பாவீங்களா, நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன், அதுக்குள்ள என் பொழப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா?
2: ஒளிஞ்சு போறேன், விட்டு தொலைங்க சார்.
3: சும்மா இருங்க, இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சுதான் சரிபட்டு வருவானுங்க.
0: போற விடுங்க சார்.
3: இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல கிளம்பி ஆரம்பிச்சிருவான். இவன் எழுதியாது வாங்க.
0: வக்கீல் சார் எழுதித்தான் கொடுத்துருங்களே.
1: எழுதிய
0: வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையில இருந்து 50 வயது தாய்க்குள் வரை இடிக்கவே மாட்டேன். 51 ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. ஒரு வீட்டாங்க இதுக்கு எத்தனை வயசு இருக்கு? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்.
1: தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பாத்துல.
2: ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க?
1: இல்ல சைக்கிள்ல வந்தேன்.
2: ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா?
1: போட்டிருக்கேன், குளிச்சு 3 நாள் அது கரெக்ட் கொடுக்கல. ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது, உடனே கையே எந்திருவீங்கள. பிளாடி வாட்ச்மேன்.
2: வாட்ச்மேன் நீங்க பியூன்.
1: ஓ பை த பை,
4: இங்கே இருங்க, பிரின்சிபலை பாத்துட்டு
3: வரேன். அது இந்த காலேஜ் கட்டணோட செலடா.
1: ஐயோ அது இல்ல, உள்ள உள்ள.
5: நான் ரத்த பரிசோதனை உன்னை பாத்துருக்கேன். நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி. யாரு?
1: மாப்பையோட மச்சான்.
5: யோ மாப்பையோட மச்சான் என் பையன்யா.
6: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி வலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போமா?

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர், நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பித் தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை, எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

பதிந்து விட்டார்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்தோடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய

இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள், அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள், அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள் நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு அப்படி. அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின்

அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடிகள். நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள். எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்புமுனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்களின் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவு கேப்ரி. இங்கே கடலுக்கு நடுவே ஒரு குகை உள்ளது, ப்ளூ கிராட்டோ என்ற. இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதா நிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலை மோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள், ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிப்டஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளைப் போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்குப்பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன, அது எவ்வாறு பரவுகிறது, அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா, இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்தப்போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுதல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டு கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக்கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: மீனா, ஜம்முன்னு துள்ளி துள்ளி துள்ளி ஆனா உளுந்துற போற சார், கொஞ்சம் எழுந்துருங்க.
2: ஏன்
1: சோபா பிடிச்சி அப்படி போடுவோம், கொஞ்சம் பிடிங்க.

0: ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும், குடல் புண் வராமல் தடுக்கும். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரும், தாய்ப்பால் பெருகும். முருங்கைக்கீரை உடலுக்கு சக்தி வல்லமையை அளிக்கக்கூடியது, இரும்பு சத்து அதிகம், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், இரத்தம் சுத்தம் செய்யும், மாதவிலக்கு வரும்போது ஏற்படும் வலியை குறைக்கும். சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும், உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும், உடல் தளர்ச்சியை போக்கும். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்திக்கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம் தலைசுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினாக்கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரகக் கோளாறு களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சை சாப்பிடுவதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

நீதி நூல்களில் நிர்வாகம். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோட்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்து கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்துவிடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல்வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல், அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீக்கன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கிவிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும், சேரும் சகதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீக்கனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீகா என்று அழைத்தான். புண்டரீக்கன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும், என் தாயும் தந்தையும் உறங்கிய பின் தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறினில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீக்கன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால்காவடி எடுத்து செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டலின் நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும். இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள்.
பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன்.

ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறுநாள் ஊரெங்கும் விழா கொண்டாட உத்தரவு போட்டுவிட்டாள். காலையில் கண்விழித்த ராஜா இது பற்றி மந்திரியிடம் விசாரித்தார். மந்திரி ராணியின் உத்தரவை சொல்ல ராணியை அழைத்தார் அவர். மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் புரியாத ராணி அவரிடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே, அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே, இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய்க் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யான் யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் உறவுகளே, இது மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதியை தென்றல். இன்றைய பொதியை தென்றலில் உங்களோடு உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம் வண்டிகேட். தினமும் இனிமையான பாடல்களை தந்து மகிழ்விக்கும் பொதியை தென்றல் இன்றும் சில பாடல்களை தந்து மகிழ்விக்க காத்திருக்கிறது. உறவுகளே, கேட்போமா?

ஆசைகளை திருப்தி செய்வதில் அல்ல மட்டுப்படுத்துவதில்தான் அமைதி உள்ளது என்ற கியூவர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் முதல் பாடல்.

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல். சரியானது எது என்று உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதுதான் கோழைத்தனம் என்ற கன்ஃபியூசியஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதியை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். சண்டை போடும் நேரமெல்லாம் உண்மை அதன் சத்தியத்தை இழந்து விடுகிறது என்ற பைரன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி தமிழ் சேவை. அழகுணர்ச்சி, அன்புணர்ச்சி, நன்னடத்தை மனித குலத்துக்கு பெருமை கொடுக்கும் என்ற ஆஸ்கர் பில்டி அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தில் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. கட்டாயப்படுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது என்ற பிளேட்டோ அவர்களின் சிந்தனையோடு பொதிகள் தெண்டல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

தினமும் இனிமையான பாடல்களால் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விலை கொடுக்காமல் பெற முடியாத ஒரு பொருள் அனுபவம் என்ற பிளேயர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உற்சாகமாய் உறவுகளாய் உலா வரும் உன்னத வானொலியாம். இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நல் உரைகளும் நல்ல தோழர்களும் அறத்திற்கு உற்ற துணை என்ற வால்டன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நிலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பொதிகை சென்றில். தூய மனச்சான்று உடையவர்கள்தான் நல்வாழ்வு பெறுவர் என்ற சாக்ரட்டிஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை சென்றில் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நூல் நிலையம் என்பது வாழ்வின் ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம் என்ற ஃபியூச்சர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு புதிய தண்டலில் சந்திப்போமா? அதுவரை தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம், பண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. காற்றலையில் கலந்து வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். உலகெங்கும் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோமே.

அன்பே ஓடிவா திரைப்படுத்து பாடலை கேட்போம். அழகான பூக்கள் என்ற வரியை கொண்டு பாடும் இந்த பாடல் இங்கிலாந்து நாடு. அன்பு அருள்மோகன், நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டிலிருந்து டிராஞ்சி அனுப்பிய பாடல். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் என்ற பாடல்தான் அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலை தருவது கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷனின் பாடல். அடிதா சக்க அடிதா என்ற திரைப்படுத்து பாடல். அடி ஊழக் குடிசையிலே என்ற முதல் வரி கேட்போமே அந்த பாடலை.

தொடர்ந்து கேட்கும் பாடல்களுள் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி அனுப்பிய பாடல். அவர் தந்த அந்த பாடல் மானா மதுரையில் என்று வா அருகில் வா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல் வரிசையிலே முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்க இருக்கின்றார்கள். தென்றல் அது உன்னிடத்தில் என்று ஆரம்பிக்கும் அந்த 7 நாட்கள் திரைப்படுத்து பாடல்.

அடுத்த பாடலை நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் கேட்கின்றார் நீண்டகால உறவு கேவிஸ். நீயா திரைப்படுத்த பாடலை என்று கேட்கின்றார். நான் கட்டில் மேலே கண்டேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல் சுட்டி மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி தந்த பாடல். ஆதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒல்லி ஒல்லி எடுப்பு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்பத்திலேயே விடுமுறை விருப்ப பாடல்கள்

தொடரும் பாடல் சிங்காரப்பூமி. சிங்கப்பூர் இருந்து மகாலிங்கம் தந்த ஒரு அற்புதமான காவிய பாடல். தங்க பதுமை என்ற திரைப்படத்தில் அன்று பாடியது முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற வரி எடுத்து எல்லோரையும் மகிழ வைக்கும் அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்புகிறோம். கேட்டு மகிழ்வோமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று கூறினேன். ஹேய் பேபி பேபி என்று ஒரு பாடல், ஏகன் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் உடைய பாடல் கேட்க இருக்கின்றோம். ஈழமணி நாட்டிலிருந்தும் எங்களை மறவாமல் அனுப்பி வைத்திருக்கின்றார். பச்சை விளக்கு என்ற திரைப்படத்து பாடல். தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று முதல் வரி முழுவதையும் பாடுகின்றது.

இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதியாக ஒரு பாடலை தந்து நலவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அந்த முதல்வரியை கொண்ட செல்வம் திரைப்படத்து பாடலை தந்து மகிழ்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உங்கள் உறவுகளை நாங்கள் இருவரை நிறமும் காற்றாலையிலே கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேர் விருப்பத்துக்கான பாடல்கள். இந்த பாடல்களை அன்பு உறவினர்கள் உலகளாவே இருந்து நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய வேளையிலே அவை ஒலிபரப்பும் போது சர்வதேசமாக ஒலித்து எல்லோரும் மகிழ்ந்து இங்கே புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் தெரிவுக்கும் எங்கள் அன்பு உறவுகள் சுவைத்தமைக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்விலே நான் சந்திக்கிறேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

இன்றைய விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் கேட்கும் உங்கள் பாடலை தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்டு மகிழ்ந்துருவோம் என்று உரைக்கும் அந்த பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து கீரவாணி இரவிலே கனவிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்கும் பாடல் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்ற ஒரு அற்புதமான பாடல். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து தெரிவித்து அனுப்பி இருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நரம்புகிறாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்க நாங்கள் முனைவோம். கேட்டு மகிழலாம்.

ராதை திரைப்படத்தில் அன்று ஒலித்தது இன்று ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல இன்றும் அவரது பாடலை அவருடன் இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

கோரிப்பாளையம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போமா? என்ன இந்த மாற்றமோ என்று கூறும் அந்த பாடல் இன்று எத்தனை வாழ்த்துக்களோடு கேட்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலாபி பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களே, நீங்கள் கேட்கும் இந்த பாடலை இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள்.

விடுமுறை விருப்பத்தில் வலம் வரும் அடுத்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் அன்புடனே அனுப்பி கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். கங்கை நதியே கங்கை நதியே என்று பாடுகின்றது காதலே நிம்மதி திரைப்படத்தில் இருந்து.

பழமை போல என்றும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன் என்ற பாடல். இந்த பாடல் சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக நானும் வருகின்றேன் என்று உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்தகனின் முத்தங்கள் என்ற ஒரு பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலிருந்து அன்பு மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கிறதம்மா அந்த பாடல்.

என்ன தவம் செய்தேன் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போல என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை நெய்வேலி அரசவி குப்பம் யாமிருக்க பயனின் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடலை காட்டலை தந்து விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி விடுமுறை நாட்களிலே.

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே இன்று நாங்கள் கேட்க இருக்கும் விடுமுறை பாடலாக அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணே என்று கல்யாண கதை சொல்லவா என்ற பாடல். இந்த பாடல் ஆண் அழகன் திரைப்படத்து பாடலை அன்புடனே அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

0: அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், சின்ன சின்ன கண்ணனுக்கு என்று ஆரம்பிக்கும் முதல் வரி வாழ்க்கை படகு திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வழக்கம் போல இன்றும் வாழ்க வளமுடன் என்று வணக்கம் தந்து அனுப்பி எழுதி அனுப்பி கேட்டு மகள விரும்புகின்றார். இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர்கள், வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள், அவர்களோடு ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை.
1: ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் ஒரு அற்புதமான பாடல், அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் ஒரு பாடல், ராஜபாண்டி திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து வளமை போல இன்றும் நீண்டகால உறவு ஜோஷ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலி.

இறுதியாக ஒரு பாடலை ஒலிக்க வைத்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வேளையிலே இல்லத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்டுவிட்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம். காதல் வானிலே காதல் வானிலே என்ற ராசையா திரைப்படுத்த பாடலை தான் நீங்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு புது கவிஞன் எழுதி நான் தூக்கி சாப்பிட்டேன் எல்லாரையும். வெள்ளிக்கிழமை நான் மசூதிக்கு போவேன், சனிக்கிழமை பெருமாள் கோயில், ஞாயிற்றுக்கிழமை சர்ச். நான் ஒன்றும் எல்லா மதத்திலும் உறுப்பினன் அல்ல, பிச்சைக்காரன். எங்கு என்றைக்கு அதிகம் கிடைக்குமோ அன்று அங்கைக்கு. வெள்ளிக்கிழமை போனால் மசூதியில் கிடைக்கும், சனிக்கிழமை போனால் பெருமாள் கோயில் வாசலில் பிச்சை கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை போனால் சர்ச்சு வாசலில் பிச்சை கிடைக்கும். அப்போ பிச்சைக்காரனுக்கு மதம் என்னடா மதம்னா, எங்கே போனாலும் கிடைக்கும், வாங்கிட்டு வர வேண்டியது தான் என் வேலை அப்படின்னு. உண்மையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உலகத்தில் இன்னைக்கு மனிதனை என் கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் நான் எப்படி வரேன்னு கவனிக்கணும். உலகத்தில் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு மனிதனை என் இருக்கிறதுக்கு காரணம் மதம். மதத்தின் பெயரால் ஒரு பெரிய பிளவு உலகம் முழுக்க இருக்காது, பிழை. நல்ல தீர்க்கமாக யோசிக்கணும். ஒரு சினிமாவில் கூட இந்த காமெடியை வச்சான், இது ஒரு பழைய கதைங்க, இது நல்ல அருமையான கதை. ஒரு சாவடியில் ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான், சத்திரம் சாவடின்னு சொல்லுவாங்க அதுக்கு, சாவடிங்கிற பேர் ரொம்ப கரெக்டு, பல பேரை சாவடிச்ச இடம். ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரியவரை பார்த்து ஒருத்தன் கேட்டால், அண்ணன் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? அவன் துக்கமாக இருப்பான், அதெல்லாம் தெருவில் போகிறவங்களாம் சொல்லுவாங்கண்ணா. நம்ம ஒன்று தெருவில் போகலன்னா உட்காந்து தான் பேசுகிறோம், சொல்லுங்க ஒன்று. அதை ஏன்ப்பா கேட்குறேன்னு ஆரம்பித்து அவன் பாட்டு சொல்லிக்கிட்டே வந்தான், கேட்டுக்கிட்டே வந்தான், அதை விடப்பா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த சின்ன ஆள் சொன்ன வயசானவனை பார்த்து, அண்ணே பழசை பேசுனா வருத்தமாக இருக்கும், இப்படி பேச்சு வளர்ந்துக்கிட்டே போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கிறீங்க, என்ன பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கிறீங்க? அவன் சொன்னான், நம்ம ஊரில் 4 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு வருது, அந்த குத்தகைக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தால் எடுத்துடலாம், பொண்டாட்டிகிட்ட நகை கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கடா. குத்தகைக்கு எடுத்து, இவன் கேட்டான், எடுத்து வேற என்ன வெள்ளாமல் பண்ண வேண்டியது தான், வெள்ளாமல் பண்ணி தள தளம் நல்லா விளையும்ப்பா, விளைஞ்சதுன்னா காசு வரும், காசு வந்தா இன்னொரு 10 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து நான் பாருங்க, அதை எடுத்து நீ ஆரம்பிச்சான். அவன் கடுப்பாயிட்டான், ஏன்னா என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, நீ என்னடா பண்ண போறேன்னா. நான் என்ன பண்ண போறேன், உன் நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, 4 பசுமாட்டை வாங்கி மேய்க்க விடலாம்னு இருக்கிறேன். ஏய், எவன் நிலத்துல எவன்டா மாடை விடுறது, பொண்ணுடு வேணா, நீயே குத்தகைக்கு எடுத்த நிலம் தானே, அப்புறம் தான் பெருசா ஒண்ணுதாது, இதையும் பெருசா பேசுறவன் வகுந்துருவேன், என் நிலத்துல மாட்டை உள்ள விட்டு உன கொன்னே போட்டுருவேன். நான் பாருங்க, 2 பயலும் கட்டி புரண்டு சண்டை கிண்ட போட்டு அடிதடி ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டு போய் கடைசியில் கேஸ் ஆரம்பிச்சு ஜட்ஜு முன்னாடி வந்து நிக்கிது. ஜட்ஜு உடனே கேட்டார், என்னப்பா கேஸு அப்படின்னார். இவர் சொல்லுனு, என் நிலத்துல அவன் மாட்டை மேய விடுவேன்னா நான் அடிக்க போனேன், சண்டை வந்துருச்சு. ஜட்ஜி கேள்வி கேட்டார், நிலம் எங்கே இருக்குதுன்னார். அவருக்கு இடம் தெரியணும்ல, கடலூரா பாண்டிச்சேரியா திண்டிவனமா, நிலம் எங்கே இருக்குன்னார். இனிமே தாங்க வாங்கணும்னு ஜட்ஜி கொதிச்சு போயிட்டார். அவர் என்ன, வாங்காத நிலத்துக்காடா சண்டை போட்டுக்கிட்டு, நீ என்னடா மாடு மேய விட்டியோ, மாடு எங்க, அதுவும் இன்னும் வாங்கவே இல்லைங்க, இன்னும் வாங்கலைன்னா. இப்போ நீங்களாம் சிரிச்சிங்களே, ஏன் சிரிச்சிங்க? அந்த 2 பயலை கிறுக்கு பையன் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என்ன கிறுக்கு பையன், வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கு சண்டை போட்ட அவன் கிறுக்கு பைய, கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போடுற மாதிரி பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் சண்டை போடுகிறானே இந்த மூடனை, எங்கே போய் வைப்பது? பைத்தியக்காரன் இல்ல, இந்த பூமி இனிமையா வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த கொடை இல்ல, யார் என்ன மதத்தில் இருந்தா சார், அவனுக்கும் பசி எனக்கும் பசி, அவனுக்கும் காதல் எனக்கும் காதல், அவனுக்கும் கண்ணீர் எனக்கும் கண்ணீர், அவனுக்கும் நோவு எனக்கும் நோவு, இருக்கிற வரைக்கும் இருந்து ஆடி பாடி போய் சொல்ல முடியாத. நான் கும்பிடுற சாமியை தான் அவன் கும்பிடுற கேள்விக்குறி எங்கே, மதங்களின் பெயரால் பிளந்து கிடக்கிறான். சொன்னாரு, ஜாதி ஒரே ஜாதி ஒத்துமையா இருக்கிறான. சாண்டில்யன் ஒரு பெரிய எழுத்தாளருங்க, அவர் ஒரு சம்பவம் சொன்னாருங்க, நான் அப்படி சொல்றதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது, அதாவது ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாரு. வி கே ராமசாமி அவருடைய ஃப்ரெண்டு, ராமசாமி அவரை ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்தை கூப்பிட்டு போயிருக்கிறார். நடிகர் வி கே ராமசாமி சாண்டிலின்னு ஒரு கல்யாணம் விட்டு கூப்பிட்டு போயிருக்கிறார். நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்க, நின்று போச்சு நிச்சயதார்த்தம். இவர் சாண்டிலியன் கேட்டாராம், ஏன் நின்று போச்சுன்னு. அது தாம்பூலம் மாற்றும் போது தான் இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாதின்னு தெரிஞ்சதுன்னு. இல்லையே, ரெண்டு பேருமே செட்டியார் தானே சொன்னாங்க. இல்லை, இவர் ரெட்டமாட்டு வாணிபம், அவர் ஒத்தமாட்டு வாணிபம். செட்டியார் 2 பிரிவு இருக்கான், ஒத்தமாட்டு வாணிபம் ரெட்டமாட்டு வாணிபம்னு பிரிவு இருக்கான். ரெட்டமாட்டு வாணிபம் ஒத்தமாட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒத்தமாட்டு வாணிபம் ரெட்டமாட்டு கொடுக்க மாட்டாங்க. சாண்டிலின்னு சொன்னார் பாருங்க ஒரு பதில், ஒன்று அவனை ஒரு மாட்டை விற்க சொல்லு, இல்லை இவனை ஒரு மாட்டை வாங்கி கட்ட சொல்லு. நம்மளாம் சோத்தை தின்னுட்டாயா? இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போனால் அசிங்கமாக இல்லையா? என்னையா ஒத்த மாட்டு வாணி வந்து அவள் பணங்கன்னா இல்லாமல் இருந்திருக்கும், ஒத்த மாடு வச்சுருந்துருப்பா. போயா இதெல்லாமா ஒரு பிரச்சனை என்ன? ஒரே ஜாதி உள் பிரிவு கட்டிக்க மாட்டாங்க. பிள்ளைமார் கேட்பாங்க என்ன கேரட், 24 or 22 யார் ஜாதியில் 24 or 22 உரைச்சி பார்க்குறாங்களா பிள்ளைமாருக்குள்ள? என்ன நாடு? அவன் ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு ஜாதியில் உயர்வு தாழ் வச்சுக்கிட்டு பகை பாராட்டிக்கிட்டு அவரும் மனுஷன் நானும் மனுஷன்ற அறிவு இல்லையே, இது என்ன கொடுமையில் போய் முடியும்? மதம், ஜாதி, இனம், ஒருத்தரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பெரிய பிரச்சனை. இவைகள்லாம் ஒரு பெரிய பலவீனத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு 27 குழந்தைங்க இருந்த ஒரு, நான் ஆர்ஃபனேஜுங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பலை, கடவுளின் குழந்தைகள் வாழும் இல்லம் அப்படி வச்சுக்குவோம். அதில் சண்டை வந்துருச்சு செக்ரட்டரிக்கும் பிரசிடென்ட்டுக்கும், அது பிரியுது. அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுதுன்ற செய்தி எனக்கு வந்தது. நான் ஒன்றே என்ன பண்ணேன், கோயம்புத்தூரில் ஒரு மாதம் அந்த பிள்ளைங்க சாப்பிடணுமே, ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு பெரிய பணக்காரர் ஒருத்தர் கோயம்புத்தூரில், அவர்கிட்ட போய் வசூலுக்கு போனேன். நான் வசூலுக்கு யார்ட்டையும் போகிறதே கிடையாது, வெக்கத்தை விட்டுட்டு இந்த 27 பிள்ளைகளுக்காக வசூலுக்கு போனேன். அவர் வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்டார். அவர் கோயிலுக்கெல்லாம் நிறைய செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன், 27 பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது, நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் ரொம்ப உபயோகமாக இருக்கும், அதுக்குள்ளே நாங்கள் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார்,

நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்ல, அதுவும் உங்களுக்கு புரியல. கோயிலுக்கு நான் எவ்வளவு நான் தரேன்றீங்களே, சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு. உங்களுக்கு கடவுளும் புரியல, மனுஷனும் புரியல, மதமும் புரியல, மனிதமும் புரியல. உங்ககிட்ட நான் வந்ததே தப்பு, வணக்கம். இதை ஊரூரா சொல்லுவேன். அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு. ஊரூரா பேர் சொல்ல மாட்டேன், நான் உன்னை சொல்லிட்டு தான் போவேன். அவருக்கு ஒரு புரியலீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்லை. உங்களுக்கு தெரியுமா 300 கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்தில் பிளாக் ஆயிருக்கு. ஏன் தெரியுமா? எழுதி வச்ச கிறுக்க எப்படி எழுதியிருக்கிறா, இந்த பணம் நேரடியாக வெங்கடாச்சலபதிக்கு போக வேண்டியதுன்னு. அவர் என்ன பணத்தை வாங்கி நேரம் திம்பார, நேரடியாக வெங்கடாச்சலபதிக்கு மட்டுமே போகணுமே ஒழிய வேற எதுக்கு போகக்கூடாதுன்ட்டா. இது என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கோயில் கான்ஸ்டியூஷன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு வெங்கடாஜலபதி என்னைக்கு 300 கோடி ரூபாய் செக் போட்டு எடுக்க போனாரு? கிறுக்கு பைய சொத்து எழுதும் போது நேரம் வெங்கடாஜலபதிக்கு பயன்பட வேண்டிய நான் சொத்து எழுதுவா? மனுஷனுக்கு செய்யறதுதானே சார் கடவுளுக்கு செய்யறது. பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற, கடவுளுக்கு செய்யறதுங்கிறது வேற. ஒரு உதாரணம் சொல்ற பாரு, மத்தியானம் 2 மணி வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஐயா, பெரியவர், 70 வயசு பெரியவர். அவர் சம்சாரம், 65 வயசு, சமையல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்காந்துருக்கு அந்த அம்மா. அது கொஞ்சம் பருத்த சரீரம். நம்ம ஊர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒல்லியா இருக்கணும். அப்புறம் திருவாரூர் தேர் அழகுதான். இதை நான் சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்றேன், மன்னிச்சுங்க. அந்த அம்மா உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எந்திரிச்சா உட்காரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு கிரேன் வச்சு தான் தூக்கணும். அது அப்போதான் வந்து கூடத்தில் உட்காந்துது மூசு மூசுன்னு. இவர் வெளியே போயிட்டு உள்ளே வந்தவர் செட்டையை கட்டி மாட்டிட்டு சொல்றார், இந்தா ஏய், இதெல்லாம் நம்ம ஊர் பழைய ஆள்லாம் அப்படி தான் கூப்பிடா, ஏய் எந்திரி எந்திரி, மச மசன்னு உட்காந்துருக்குற எந்திரி, ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொண்டா அப்படின்னு. அந்த அம்மா இந்தா வாரேங்குது, எந்திரிக்க முடியல, சில்லுன்னு கொண்டா. அதுக்காக ஃப்ரிட்ஜு தண்ணியை ஊற்றிடாது, கொஞ்சம் உப்பு போடு, அள்ளி கொட்டிப்படாது, லேசாக சக்கரை போடு, அதுக்காக போடாமே விட்டுறாது. 100 கண்டிஷன் எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு இது வரைக்கும் எவனுமே சொன்னதில்லை, இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவர். அந்த அம்மா இந்தா வாரேன், இந்த எந்திரிக்க முடியாமல் திணறுதுங்க. 12 வயசு பேத்தி, அது அங்கேருந்து ஒடையாந்தது. பாட்டி தோலை தொட்டு உக்கார், தாத்தா எலுமிச்சம்பழ ஜூஸ் தானே கேட்டார், நான் தர்றேன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க, இதை மட்டும் நம்ப மாட்டீங்க. எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. ஒரு உதாரணம் தானே, அதில் கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்கே தான் உதவுறது? அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேத்தி அங்கேருந்து வந்தது, பாட்டி உக்காரு, நான் தரேன் எலுமிச்சம்பழ ஜூஸு. பாட்டி சொல்லிச்சு, அதை வானாம்பி தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும், அதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதை வாங்கி வாங்கி எனக்கு மறத்து போச்சு, நான் வாங்கிக்குவேன், நீ தாங்குவியா, ஏதாவது குறை சொல். பேத்தி சொன்னா பாரு, உங்ககிட்ட மட்டும்தான் அது அப்படி வாலாட்டும், நான் கொடுத்தா மரியாதையாக குடிக்கும்னு சொல்லி போய் பேத்தி எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு நேரம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து, தாத்தா குடி அப்படின்னு. அதை குடிச்சு விட்டு தாத்தா சொன்னார், தேனா தித்திக்குது தாயின்னர். இந்த அம்மா சொன்னா பாருங்க வயிற்றுல, என்னை தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா, என்னை தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தி எப்படி பார்த்தா, என் ராசாத்தி இங்கே வாடி அப்படி கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கன்னத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா, நீ எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமான்னு யோசிச்சு பாருங்க. அது என்ன அந்த அம்மாக்கு உபகாரம்? தாத்தாக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம். ஆனா இந்திய மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டியது தன்னுடைய வேலை, அதை கொடுத்தா அவனுக்கு உதவி இல்லை எனக்கு உதவின்னு சொல்றா. இந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, கண் இல்லாதவனுக்கு பாடம் எழுதி கொடுத்தா, கால் இல்லாதவனை தெருவை கடத்தி கொடுத்தீங்கன்னா, இல்ல உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா, மேலே இருந்து கடவுள் பார்ப்பார், உங்க கன்னத்தை தடவி சொல்வார், ஏ ராசா எனக்கு எம்புட்டு பெரிய உதவி பண்ண தெரியுமா, ஏன் இது நான் பண்ண வேண்டியவர். தான் படைத்த படைப்பை, தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கு. லேட்டு ஏன் படைச்ச? அப்போ தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார். அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதைத்தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறான். நம்ம ஊர் கிறுக்கு பையன் 100 பேருக்கு புரியலீங்களே, இது நேரம் சாமி வாயிலே ஊட்டுவேன், வெங்கடாஜலபதிக்கு 300 கோடி ரூபாய் செத்து எழுதி வைப்பேங்கிறானே, அவரங்க திங்க, அவர் என்ன பிச்சைக்காரனா உன் காசை வாங்கி திங்கிறதுக்கு? அண்ட சராசரத்துக்கு படி கிடக்கிற கடவுளுக்கு நீ 300 கோடி ரூபாய் செத்து எழுதி வச்சா அதை வாங்கி திங்க போறாரு? மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே

கடவுளுக்கு செய்வது, இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே. கோயில்ல காசு இருக்க ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கலாம்? சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது, கடவுள் பாலில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நாட்டில் ஏழை பால் குடிக்கலன்னா தப்பு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா? இந்த நாட்டு மத தலைவர்கள், இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார். இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் மேலும் மேலும் மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க அறிவாளியா மாறணும், சிந்திக்கணும். ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது. மனித நேயம் கடவுள் விரும்புவது, அதான் உண்மையான அர்ச்சனை, உண்மையான வாழ்வியல் முறை. இன்னும் மனித நேயத்தை பற்றிய பலவேறு செய்தி ரெண்டும் இருக்கு. அவங்க இவங்க சொன்னதுலையும் உண்மை இருக்கு, இவங்க சொன்னது உண்மை, இல்லாட்டி இவ்வளவு பெரிய பட்டிப்பு நடக்க முடியுமா? இவங்க சொன்னது என்ன முழுக்க முழுக்க பொய்யா? மனித நேயம் மங்குகிறது அப்படின்னு சொன்னதுல ஏதாவது கற்பனை இருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, கும்பகோணத்துல காப்பாத்தின ஒரு பாண்டியவே சொல்றியம்மா, உட்காருட்டு ஓடி போன டீச்சரை என்ன சொல்ற? இவ்வளவு கடுமையான ஒரு கேள்வி. அப்ப இவங்க சொன்னதுல என்ன பொய்யா? ரத்த தானம் கொடுக்கறதுக்கு திருச்சியில ஒரு கல்லூரியில போட்டி நடக்குது அப்படிங்கிறாங்க. ராமசாமி சொன்னாரு, பாண்டிச்சேரிக்கு வர்றவங்ககிட்ட வாங்கி மருந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. அப்ப ரெண்டு தரப்புலயும் உண்மை இருக்கு. இப்ப நமக்கு எதை வச்சு நாம எதை வச்சு நிறுத்து பாக்குறது? மனித நேயம் ரொம்ப மங்கி இருக்கா, இல்ல மனித நேயம் ரொம்ப பொங்கி இருக்கா அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன பாருங்க, எல்லா ரிலிஜன்லயும் சொல்லப்படுகிற உண்மை ஒண்ணுங்கிற அறிவு வளர்ந்துட்டாலே அந்த மனித நேயம் என்பது முழுசா மலர ஆரம்பிக்கும். கோயில்ல புறா உட்கார்ந்துருந்தது, கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு தட்டி கட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த புறா சொல்லிச்சு, மனுஷன் இருக்கிறத நம்மால இருக்க முடியாதுப்பா, நம்ம இந்த இடத்த விட்டு போக வேண்டியதுதான். எங்க போலாம்? அப்படியே போகும்போது ஏத்தாப்புல ஒரு மசூதி, ஒரு நாலு தெரு தள்ளி. இந்த மசூதியில மாடம் மாடமா இருக்கும், வசதியா மாட புறாலாம் போய் உட்கார்ந்துச்சு. அங்கேயே ஜாலியா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு எல்லாம் ஒரு 7-8 மாசம் இருந்தது பாருங்க. அங்க ரம்சான் வந்தோடனே அங்க வெள்ளை அடிக்கிறதுக்காக மேலே ஏறினாங்க எல்லாரும். ஐயோ மேலே எல்லாம் வெள்ளை அடிக்க வராங்கப்பா, இனிமேல் நமக்கு இருக்க முடியாது, என்ன பண்ணலாம்னு புறாலாம் யோசிச்சது. அப்படியே பறந்து சர்ச்சுக்கு போச்சு. சர்ச்சில் மேலே உயரமான இடத்துல ஜாலியாக எல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருந்தது பாருங்க. அங்கே கிறிஸ்மஸ் வந்தோடனே அவங்க வெயிட் அங்கே வெள்ளை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஓ நாம் இங்கே இருக்க முடியாதுன்னு எங்கடா போகலாம்னா, அதுக்குள்ள நல்ல வேலை கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த கோபுரம் திறந்துட்டேன். எல்லாமே வந்து இந்த கோபுரத்தில் உட்காந்துச்சு, புறாலாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கீழே பார்த்தா ஒரு கலவரம், ஒருத்தன அருவாளில் வெட்டுறான். இவங்க சொன்னா பாருங்க, அருவாளில் வெட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த தாய் புறாவை பார்த்து குஞ்சு புறா பிஞ்சு புறா கேட்டுச்சான், அம்மா ஏம்மா கீழே என்னம்மா ஏமா ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு தாய் புறா சொல்லிச்சான், குழந்தாய் மனிதர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது, மனிதர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது. இந்த புறாவுக்கு புரியல, மதம்னா என்னம்மா, மதம்னா என்ன, மதம்னா கோயிலுக்கு போறவன்லாம் இந்து, சர்ச்சுக்கு போறவெல்லாம் கிறிஸ்டியன், மசூதிக்கு போறவெல்லாம் முஸ்லீம். ஓஹோ புரியலையம்மா, என்ன புரியல? யாரு கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்களோ அவங்களாம் இந்து, மசூதிக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா முஸ்லீம், சர்ச்சுக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா கிறிஸ்டியன். அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவாது சண்டை போட்டுக்குவாங்க. அது எப்படிம்மா? நாம கோயில்ல இருந்தப்பவும் புறாதானே, நாம மசூதியில இருந்தப்பவும் புறாதானே, நாம சர்ச்சில் இருந்தப்பவும் புறாதானே. நம்ம மசூதியில் இருந்த போது முஸ்லீம் புறா, சர்ச்சு வந்தோடனே கிறிஸ்துவ புறா, கோயிலுக்கு வந்தோடனே இந்து புறாவா? இல்லையே, நாம எப்பவுமே புறாதானமா? அதுக்கு தாய் புறா சொல்லிச்சான், குழந்தா இது விளங்கி விட்டதால் தான் நாம் உயரமான இடத்தில் இருக்கிறோம், இது விளங்காததால் தான் அவர்கள் கீழேயே அடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி சார் உள்ளுக்குள்ள என்னன்னா, நானும் மனுஷன், நீயும் மனுஷன், நீயும் மனுஷன். உன்னோட அனுபவத்துக்கு நீ ஒரு மதத்தில் இருக்கிற, என்னோட அனுபவத்துக்கு நான் ஒரு மதத்தில் இருக்கிறேன், அவனுடைய அனுபவத்துக்கு ஒரு மதத்தில் இருக்கிறேன். அந்த இடத்துல தெய்வங்கள் வேறு வேறு அல்ல. எனவே உனக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. நமக்கு எல்லாம் துக்கம் போது, அழுகை போது, பட்டினி போது, எல்லாமே போது. அதை யோசிக்கவே இல்லையே. என்னுடைய இனிய நண்பர் அப்துல் காதர் ஒரு கவிதை சொன்னார், வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி இனிய நண்பர் அப்துல் காதர். பேனாவே இந்த மூடியோடு இருக்கிற பேனா, எங்க பேனா மூடியோடு இருக்குதா? ஒரு மூடி பென். இந்த பேனாவை வச்சுக்கிட்டு ஒரு அழகா ஒரு கவிதை சொன்னார் அவர். இந்த பேனாவை இப்படி எடுத்துட்டு, நீ என்ன நெற்றியில் நாமம் போட்டிருக்கிறாயே, நீ என்ன வைஷ்ணவனா? இந்த பேனாவை பார்த்து, நெற்றியில் நாமம் போட்டிருக்கிறாயே, நீ என்ன வைஷ்ணவனா? இல்லை இல்லை, குல்லா போட்டிருப்பதால் நீ என்ன இஸ்லாமியனா? குல்லா போட்டிருப்பதால் நீ என்ன இஸ்லாமியனா? ஓ, முள்முடி வைத்திருக்கிறாய், இயேசுவின் வழி போலும்.
எழுத ஆரம்பித்தால் பட்டை அடிக்கிறாய் சைவனோ. நான் பேனாவை உற்று பார்த்தேன், அது எண்ணில் ஒன்று என்பதை காட்டியது, எல்லாம் ஒன்று என்பது புரிந்தது. ஒன்று ஒன்னா இருந்தா வாழ்க்கை இனிக்காதுங்கிறதுக்காக அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி லேசா பிரிச்சு வச்சிருக்கோம். நான் அடிக்கடி சொல்றது, ஒரு வீட்டுக்கு போனா ஃப்ரிட்ஜ்ல மாவு வச்சிருப்பாங்க, அது இட்லியா இருக்கும், சில பேருக்கு அது தோசையா மாறும், கொஞ்சம் திக்கா ஊத்துனா ஊத்தப்பம்னு கொடுப்பாங்க, அது நல்ல ஏதாவது போட்டா மசாலா விசாலாம் போட்டா மசாலா ரோஸ்ட்டுன்னு கையில கொடுப்பாங்க. மாவு புளிச்சாலும் விட மாட்டாங்க, அதை எண்ணெயில போட்டு பொறிச்சு அதை வந்து பணியாரம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு மேல அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது ஒன்று மாவு க்ளோஸ் ஆகணும், இல்லாட்டி இவன் க்ளோஸ் ஆகணும், ஒரே மாவு தான். அதான் இட்லி, அதான் தோசை, அதே தான் ஊத்தப்பம்னா என்னென்னா ஊத்த தெரியாமல் ஊத்துனா அதுக்கு ஊத்தப்பம்னு பேர் இருக்கு. எல்லாம் அதே மாவு தான். ஒரு மாவு இத்தனையும் ஆக்குற மாதிரி பரம்பொருள் ஒன்று, அவன் அனுபவத்துக்காக பலவிதமான கடவுளாக அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்ப ருச்சிக்கு ஏற்ப வச்சுருக்கிறாங்க. இந்த சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது? அவங்கவுங்க சோறு பிடிச்சி சாமி கொண்டு போக வேண்டியது தானே. ஒன்று ரெண்டு ஜாதி, ஜாதிங்கிறது ஒரு காலத்துல ஒரு அவசியத்துக்காக வகுத்தான், இப்ப யாராவது அந்தந்த ஜாதிப்படியான வாழ்க்கை முறையா வச்சிருக்கிறோம். இந்தியாவில இத்தனை கோடி பேர் இருந்தாலும் கூட இந்த நபர்களுக்கு இத்தனை போலீஸ் இருக்க வேண்டிய எண்ணிக்கையில இல்லை, ஆனாலும் நாடு நல்லா தானே இருக்கு. எவ்வளவு துக்கம் இருக்கு, மும்பையில வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெடிச்சப்ப எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது, ஆனா தூக்கி போட்டு போறதுக்கு பக்கத்துல ஸ்லம்ல இருக்கிற பொம்பளை புடவையை கொடுத்தா சார், அந்த அவங்களெல்லாம் அள்ள முடியல, அள்ளி தூக்கிட்டு போறதுக்கு அந்த பொம்பளை புடவை அள்ளி கொடுக்குறேன் எடுத்துக்க தூக்கிட்டு போ. மறுநாள் உடுத்த துணி இல்லாத ஏழைகள், அந்த ரயில்வே டிராக் ஓரமா வாழுகிற ஏழைகள், அவங்க இருக்கிற பெட்ஷீட்டு புடவை வேஷ்டி எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அந்த எல்லாத்தையும் அள்ளிட்டு போறதுக்கு. எப்பேற்பட்ட மனித நேயம் இருந்திருந்தா அந்த காரியம் பண்ணியிருப்பாங்க. ஒரே நாள் ஸ்தம்பித்த மும்பை மறுபடியும் அப்படியே இயங்குது, எல்லாரும் ஓடி போய் உதவி மறுபடியும் அப்படியே இயங்குகிறது. நீங்கள் விபத்துக்களை பற்றி மட்டுமே பேசுகிறீர்கள், விபத்துக்கு பிறகு சமநிலைக்கு வந்திருக்கிறோமே அதை பற்றியும் பேச வேண்டாமா? விபத்து ஒரு நாள் நடக்கிறது, சமநிலை 364 நாள் நடக்கிறது. உங்களுக்கு 360 நாள் சமநிலை தெரியவில்லை, ஒரு நாள் விபத்தை பற்றி மட்டுமே பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே விபத்து இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்தா ஒரு நாள் விபத்து என்றால் 300 நாள் சமாதான வாழ்க்கை இன்னும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மனிதநேயம் மங்கி போயிருந்தால் இன்றைக்கும் ரத்தம் கேட்ட உடனே ரத்தத்தை கொடுப்பதற்கு எவ்வளவு பேர் தயாராக இருக்கிறார்? போய் மருத்துவமனையில் பாருங்க, அன்பில் நாங்களும் ஒரு மருத்துவமனையில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி. ரத்தம் வேணும்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா போதும்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து ரத்தம் கொடுத்தாங்க எல்லாரும். ஒரு 6 பேர் கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், 16 பேர் வந்து நிற்கிறாங்க ரத்தம் கொடுக்கறது. அப்போ இந்த நாட்டு இளைஞர்கள் இன்னும் அதுக்கு தயாராக தானே இருக்கிறாங்க? யாருக்காவோ ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாராக தானே இருக்கிறாங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே.

0: இன்னைக்கு அமெரிக்காவுடைய சக்சஸ் பத்தி ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தா, அமெரிக்கா பெருசா வளர்ந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா, திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அப்படிங்கறத வந்து அமெரிக்கா தான் உலகத்துக்கே சொல்லுச்சு அப்படின்னு இந்த நாட்டை பத்தி பெருமையா சொல்றான். உண்மைதான், இங்க ஐஸ்கிரீமே அண்டா சைஸ்ல தான் இருக்கு. ஒரு காப்பி குடிக்கிறான், ஒரு படி காப்பி அப்படியே குடிக்கிறானே, எனக்கு அது பெருசு இல்ல, அது ஆற ஆற ஆற குடிக்கிறானே, எப்படி குடிக்கிறானே தெரியல. நாங்களாம் அப்படியே அந்த சூடு குறையா அப்படியே குடிச்சோம், அதை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் குடிக்கிறான், அதே காப்பியை குடிக்கிறான், எப்படி குடிக்கிறானே தெரியல. ஆனா ஒரு படி, பெரிய படி சின்ன படின்னு சொல்லுவான் அந்த காலத்துல, அந்த மாதிரி பெரிய படி வச்சு குடிக்கிறான். அதை விட நானும் உலகம் முழுக்க சுத்தி இருக்கிறேன், இங்க பார்த்த சில மனிதர்கள் சைஸ் இருக்கு, நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அது அதை விட பெரிய ஆச்சரியம், எப்படியோ திங் பிக் அண்ட் குரோ பிக் நான் பாருங்க, அப்படியே அவன் சௌரியம். இந்த ரோடு பெருசா இருக்கு, காரு பெருசா இருக்கு, ஆளு பெருசா இருக்கிறான், ஐஸ்கிரீம் பெருசா இருக்கு, இருக்கட்டும் நான் வேண்டான்னு சொல்லல. என்ன சொல்றான், திங் பிக் அண்ட் குரோ பிக் அப்படிங்கறது அமெரிக்காவுடைய கான்செப்ட்னா. வெண்டக்கா எங்க பாரதி பெரிதினும் பெரிதுக்கள்னா, எவனுக்கு புரியலையே, இது இந்தியால வந்திருக்க வேண்டாமா, பாரதி எவ்வளவு வறுமையான நாட்டில் இருந்தா, பெரிதினும் பெரிதுக்கள் இருக்கிற பெருசுலயே பெருசுகள், பெரிதினும் பெரிதுக்கள், திங் பிக் குரோ பிக் அப்படிங்கறத பாரதி எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வச்சான். நீங்க பாரதியாவது உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலம், நான் அதை விட முன்னாடி சொல்லட்டுமா, ஆண்டாள் சமய இலக்கியம், ஒரு கோயில் பட்டாச்சாரியார் பெரியாழ்வாருங்கிற வீட்டுல வளர்ற ஒரு சாதாரண குடும்ப பொண்ணு அவ. அவளை விட பெருசா திங்க் பண்ணவன் இந்த அண்ட சராசரத்திலேயே எவனும் இல்ல. ஏன் தெரியுங்களா, உள்ளூர் மாப்பிள ஒரு பய வேண்டாம், கல்யாணம்னு பண்ணா பெருமாளை தான் கட்டுவே நாளே, இதை விட திங் பிக் அண்ட் க்ரோ பிக் அப்படிங்கிறதுக்கு வேற என்ன சார் சொல்லுங்க. வேறொரு பேச்சு சொல்லிருக்கேன், ஒரு ஊருக்கு போற அந்த திருமாலிருஞ்சோல கோயில் பெருமாளை பார்த்துட்டு ஆண்டாள் நைவேத்தியம் வைக்கிறார். இப்ப நாம பெருமாளுக்கு நைவேத்தியம் வச்சா என்ன வைப்போம், கொஞ்சம் வெண்ணெய், கோல்ட் கிளாஸ் சமைக்க 2 சீடை, அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வைப்போம். அப்ப பாருங்க, அன்பிலீவபிள், அப்படி போய் நின்றுட்டு ஒரு வார்த்தை சொன்ன, நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய், 100 அண்டா வெண்ணெய் வைக்கிறேன்னா, யாராவது 100 அண்டா வெண்ணெய் பெருமாளுக்கு வைக்கிறேன்னு நினைச்சு பாப்போமா, 100 அண்டா வெண்ணெய், இஸ் இட் பாசிபிள், ஒரு கோயில் பட்டாச்சாரியார் போனாலும் கொடுக்க முடியுமா, ஒரு துளி இல்ல, 100 அண்டா. அடுத்த வார்த்தை தான் இன்னும் டாப், என்ன, அவருக்கு நைவேத்திய சக்கர பொங்கல் வைக்கிறேன்னா, அக்கார அடிசில் அப்படின்னா, சக்கர பொங்கல் வேற, அக்கார அடிசில் வேற. சக்கர பொங்கல் தண்ணியில வெந்து வெள்ளம் போட்டா சக்கர பொங்கல், அக்கார அடிசல்லாம் பால்லயே வெந்து பால்லயே அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணா அது அக்கார அடிசல், அதாவது கெசட்டட் சக்கர பொங்கல். சக்கர பொங்கலுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் கூடுச்சுன்னா, தட் இஸ் கால்ட் அக்கார அடிசல். அவர் சொல்றா பாருங்க, 100 மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய், அப்புறம் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில், பாட்டு முடியணும், கொடுக்க முடியலையா, 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏன் கொடுக்க முடியல சொல்லிட்டேன். இந்த இடம் இருக்கு பாருங்க, திங் பிக் அண்ட் க்ரோ பிக் அப்படிங்கிறதுக்கு ஆண்டாள் நாச்சியாரை விட ஒரு பெரிய அடையாளத்தை அண்ட சராசரத்தில் தேடினாலும் பார்க்க முடியாது. 100 அண்டா வெண்ணெய், 100 அண்டா சக்கர பொங்கல் வாய் நேர்ந்தேன் அப்படின்னா, 100 அண்டா வெண்ணெய், 100 அண்டா. நாம கோயில போய் சாமிக்கு என்ன வேண்டிக்குவோம், நம்ம எல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்தனேன்னு வேண்டிக்குவான். நம்ம ஆஞ்சநேயரே பெருமாள் கோயில தூண்ல ஒரு ஓரமா இருப்பாரு, அந்த தூணுக்கு இன்னொரு ஓரமா உட்காந்து வெண்ணெய் வித்துக்கிட்டு இருப்பான், அது வெண்ணையாங்கிறதே கடவுளுக்கு தான் வெளிச்சம், அதுதான் வெளிச்சம் இல்ல அந்த இடத்துல வித்துக்கிட்டு இருப்பான் அதையே. அது என்ன, 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா வெள்ளையா ஒரு மாவு கொடுக்குறான், அதை கொடுத்து வாங்கி நம்மால் அந்த வால்லேருந்து தலை வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு அதை தடவிட்டு அப்புறமா ஒரு சுத்து சுத்துவான், பிரார்த்தனை ஆரம்பிப்பான், ஒன்னொன்னா கேட்பான், எனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடு, என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு அதை பண்ணு. ஆஞ்சநேயரே ஷாக் ஆயிடுவார், இவன் இன்னும் எத்தனை சுத்த போறானா, இன்னும் 108 சுத்துறதா வேண்டி இருக்கிறான் அவன், அவ்வளவு விஷயம். அப்ப அவரு என்ன, 8 வெண்ணியை கொடுத்துட்டு என்ன என்ன பாடுபடுத்துறீங்க, அதுதான் ஆஞ்சநேயர் பார்த்திருக்கீங்களா, பக்த ஆஞ்சநேயர் கை கூப்புவார், ஏ உடுங்கடே உடுங்கடே என்ன பாடு பட்டுறீங்க அப்படின்னு அவரு இவங்களை கும்பிடும்படியா எட்டு நாள் வெண்ணெய் கொடுத்து நம்மளால அவ்வளவு வேலை வாங்குவார். ஆனா எங்க ஆண்டாள் பாருங்க, 100 அண்டா வெண்ணெய், 100 அண்டா சக்கர பொங்கல், இதை விட திங் பிக் குரூப்புக்கு என்ன இருக்கு? பெரிய கொடுமை, கொடுக்க வசதி இல்லை, கொடுக்க வசதி இல்லை சொல்றா. அதனால வாயிலே இருந்து சொன்னேன் அப்படின்னா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? அவளால கொடுக்க முடியல, அவ திருநாடு அலங்கரித்து போயிட்டா, மேல போயிட்டா. அப்புறமா ராமானுஜர் வர்றாரு, இந்த பாசுரம் கோயில சேவிச்சாங்க, கேட்டவர் அழுதுட்டாரு, ஐயோ ஆண்டாள் விரும்பி இருக்கிறா கொடுக்க முடியல. இவர் மடாதிபதி, 100 அண்டா வெண்ணெய போட்டாரு, 100 அண்டா சக்கர பொங்கல் போட்டாரு, எல்லாத்தையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லா ஏழைகளுக்கும் கொடுறாங்க. என்ன புரியுது? நம் எண்ணம் வலிமையாக இருந்தால் மரணத்திற்கு பிறகும் அது நிறைவேறும் என்பதற்கு இதை விட வேற என்ன அடையாளம் வேணும்? நேற்று வாழ்ந்த பாரதி, அதற்கு பின்பு வாழ்ந்த கண்ணதாசன், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வைரமுத்து உட்பட அதே தன்னம்பிக்கை பரம்பரையை தமிழுக்கு உண்டு என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் தவிர்க்க முடியாதது, தரித்திர புத்தி தவிர்க்கப்பட வேண்டியது. தரித்திரம் என்ன, தரித்திர புத்தி என்ன? சார் ஃப்ரிட்ஜ் திறக்கிறாங்க, காய்கறி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத சமைக்கலாம், இது வாடி போச்சு, இது வீணா போகுது, அதை முதல்ல சமைச்சது, அப்புறம் இது நாளைக்கு எப்போ அது நல்லா வாடினதுக்கு அப்புறமா அது சமைக்கலாம், அப்புறம் அடுத்து அது வாடினதுக்கு அப்புறம் அது சமைக்கலாம். ஒரு நாள் சனியனை தூக்கி வெளியே போட்டா ஃப்ரெஷ்ஷா திங்கலாம்ல. வாழ்நாள் கொடுத்த தரித்திரமா வாழணுமா? தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. சார் ஒருத்தன் அழுகின வெத்தலை திம்பான் சார், வெத்தலை பட்டிய தரப்பான், அழுகின வெத்தலையா தேடி தேடி, இது கட்டு போச்சு, இது வீணா போச்சு, இது பழா போச்சு, திம்பான், மற்றவெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம்னு வைப்பான், டப்பா தரந்தா வீணா போயிருக்கும். அவன் செத்து போனான் சார், இந்தியாவில் ஒரு பழக்கம் உண்டு, செத்து போனா சில பேர் வாயில வெத்தலை வைப்பான். இவன் புணத்துல வெத்தலை வைக்கிறதுக்கு புரோகிதர் நல்ல வெத்தலையா எடுத்தாரு பாருங்க, அவன் மகன் சொன்னான், நல்ல வெத்தலை வைக்காதீங்க, எங்க அப்பா அடுகின வெத்தலை தான் போடுவாரு, ஒழிய நல்ல வெத்தலை போட மாட்டாரு அப்படின்னு அடுகின வெத்தலை எடுத்து வாயில வச்சு அனுப்பிச்சு வச்சான் பாருங்க. செத்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு அடுகின வெத்தலை தான் கிடைக்குதுன்னா, வாழ்க்கையில் தரித்திரம் தவிர்க்க முடியாதது, தரித்திர புத்தி தவிர்க்கப்பட வேண்டியது. தமிழர் வளர வேண்டும் என்று சொன்னால் தரித்திர புத்தி தவிர்க்கப்பட வேண்டும். தரித்திரம் அது தவிர்க்கப்படுவது அவசியம் தானாலும் தரித்திர புத்தி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எண்ணங்களால் உயர்ந்து வாழ வேண்டும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமேன்னா, பெரியவங்களை கூட ஒரு அளவோட புகழ், சின்னவங்களை இகழாதே அப்படின்னா, இவற்றையெல்லாம் தமிழர்கள் உள்வாங்கி கொண்டு ஒருவரோடு ஒருவர் பகை, இன போராட்டம் அல்லது வேறுபாடு இவற்றை காட்டுவதை தவிர்த்துக் கொண்டு ஒற்றுமையாக உயர வேண்டும். தமிழ் போதுமான அளவு தன்னம்பிக்கையை எல்லோருக்கும் தந்திருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொண்டு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றான் திருவள்ளுவன். அந்த நெறிப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனையாக காணிக்கையாக்கி உங்கள் அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன்.
1: நல்லது என் அன்புறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்டிருக்கின்றார். திருவருட்செல்வர் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகின்றது, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்று.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும் விரும்புகிறார்கள். மாலை சூட வந்த மங்கை என்ற பாடலை விஜயா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக அமைதியாக இதயத்தை துடிக்க வைப்பதற்கு எத்தனை சம்பவங்கள் வந்தாலும் ஆறுதல் வேண்டும், மனம் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அந்த வகையிலே ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற ஒரு தத்துவமான பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்து கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபருஷாதிக் அவர்கள். நீண்டகால உறவு, அவர் மட்டுமல்லாமல் வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து இந்த பாடலை இசை மடுக்க வருகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் மற்றும் ஷாகில். உலகத் தமிழர்களும் கேட்டு மகளை இருக்கும் அந்த பாடல். மீண்டும் கூறுகின்றேன், ஆண்டவன் கட்டளை திரைப்படம் ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்று கூறி பாடுகின்றது.

நீண்ட கால உறவு. தான் மட்டுமில்லாமல் நான் பெற்ற இன்பம் உலகம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளும் அன்பு உறவு. தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் என்றும் தன்னுடன் இணைந்து கேட்க வருகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், சுரைராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் என்று எழுதிய வேளையிலே இவர்கள் எல்லோரும் விரும்பி கேட்கும் அந்த பாடல் நாங்களும் விரும்பக்கூடிய பாடல். படகோட்டி என்ற திரைப்படத்தில் தரைமேல் பிறக்க வைத்தான் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை விருப்ப பாடல்கள் திக்கட்டும் இசை பரப்பி வந்து எங்களுக்கு மகிழ்வூட்டும் பாடல்களாக ஒலிக்கும் விடுமுறை விருப்பம்.

விடுமுறை விருப்பத்து கீதங்களை தந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் உறவுகளில் அடுத்த உறவு ஒருவர் கேட்கின்றார் ஒரு பாடல். பிகில் என்ற திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்று பாடும் பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் நன்றியும் வணக்கமும் கூறி இந்த பாடலை கேட்ட வேளையில் ஒலிக்க வைக்கின்றோம். அனைவரும் கேட்போம்.

மொன்றியல் தமிழ் வானொலியில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுள் அடுத்து வரும் உறவு நீண்டகால உறவு, நாகப்பட்டினம் நாகூர், முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்கள் தன்னோடு ரிஸ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களை மனைத்து ஒரு பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல் விடுமுறை விருப்பத்தில் வலம் பெறுகின்றது. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் என்ற வரியை கொண்டு நெற்றிக் கண் என்ற திரைப்படத்தில் இருந்தது.

வளமை போல இன்று வணக்கமையா வாழ்க வளமுடன் என்று கூறி பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை தாருங்கள். சூரியகாந்தி திரைப்படத்தில் இருக்கின்றது என்ற வகையில் அங்கிருந்து அந்த பாடலை தேடிச் சென்று எடுத்து உங்களுக்காக ஒலிபரப்புகிறது மொன்றியல் தமிழ் வானொலி. அன்புடன் நீங்கள் கேட்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்க வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் திருவாரூர் மாவட்டம் உபயவேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் ஐயா அவர்கள். உங்கள் காதோரமும் அந்த பாடல் எங்கள் காதோரமும் செல்கின்றது அந்த வேளையிலே.

நிற்கும் மதியாதா தலைவாசல் பிரிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வளவு.

நீ வளர்ந்ததாலே.

அத்தனை சேர்க்கும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையில் உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் கேட்டு மயங்க வேண்டும் என்பது போன்று அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பவியன் சரமணன் ஒரு பாடலை தருகின்றார். அன்னமிட்டகை என்ற திரைப்படத்திலிருந்து மயங்கி விட்டேன் என்று கூறும் வரியை கொண்ட பாடல். இனிமையான அந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கட்டிக்கொள்ள.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்களை தெரிவு செய்து தரும் சாணக்கியம் கொண்ட எங்கள் அன்பு உறவுகள் தரும் பாடல்கள் கேட்க கேட்க இனிமையாக இருக்கின்றது என்று பொதுவாக உலகளாக இருக்கும் உறவினர்கள் கேட்டு மகிழ்ந்து இங்கே பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பும் பாடலோடு நானும் இணைகின்றேன். ஜாதி பூக்கள் திரைப்படுத்தும் பாடலை தாருங்கள், அத்தை மகளும் இல்லை என்று கூறும் வரி கொண்டு அந்த பாடல் கேட்க விரும்புகிறோம் என்று தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் உறவினர்களும் கேட்ட வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையிலே நீண்ட கால உறவு வடகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு சோச் தருகின்றார் ஒரு பாடல். நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து தமிழர்களோடு வாழுகின்ற உணர்வை பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பு உறவாக மனம் கொத்தி பறவை திரைப்படுத்த பாடலை தந்து கேட்டு மகளை வைத்து தானும் மகிழ்கின்றார் என்ன சொல்ல என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். பழைய திரைப்படம் உத்தமபுத்திரன் என்ற திரைப்படத்திலிருந்து சங்கீத நயம் கொண்ட அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் இங்கிலாந்திலிருந்து கேட்கின்றீர்கள். இன்று முதன் முதலாக இந்த திரைப்படத்து பாடலை இந்த பாடலை இந்த தளத்திலே கேட்கும் வேளையில் உங்களுக்காக வணக்கமும் வரவேற்பும் கூறி இந்த பாடலை தருகின்றோம். அன்பே அமுதே அருண்கனியே என்று அழகாக இனிமையாக பாடுகின்றது அந்த பாடல்.

வரும் பாடல்கள் என்று நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் சில நிகழ்ச்சியாக இருக்கின்ற செய்தி தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறை மட்டுமல்ல ஏனைய பல மொழி திரைப்பட துறைகளிலே தாரகையாக விளங்கிய பத்மஸ்ரீ சவுகார் ஜானகி அம்மாவின் மறைவு. அவரை நினைவு தாழாமல் அவரை நாங்கள் நினைக்கும் வண்ணம் அவர் நடித்த திரைப்படத்து பாடல்களில் இத்தனையோ சிறந்த பாடல்கள் இருப்பினும் விருப்பமான பாடல்களை தாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று இங்கே பதிவிடுகிறீர்கள். அந்த வகையில் உங்களோடு இணைந்து நாங்களும் நன்றியோடு மகிழ்வோடு அவருக்கு அஞ்சலியை செய்து கொண்டே அந்த பாடலை கேட்போம். முதலில் தர்மபுரி தகடூர் சாந்தி, நீங்கள் சந்துரு நிர்மலா அம்மா இவர்களை முனைத்து தருகின்றீர்கள். புதிய பறவை திரைப்படத்து பாடல், பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று கேட்பதற்காக ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தருகின்றீர்கள் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலை. பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஒரு அழியாத காவிய பாடலாக நாங்கள் நினைக்கும் பாடல், என்றும் கேட்கும் பாடல், என்றும் கேட்க வைக்கின்றீர்கள். நன்றி.

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் அன்பு மகள் ஷியாமலா தன்னோடு இணைத்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் வந்து கேட்டாலும் அந்த தத்துவத்தை நீங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தத்துவம், உண்மை தத்துவமும் அதுதான். அழகாக பாடல் வரிகள், குரல்கள், நடிப்பு, அதற்கு எப்படியெல்லாம் ஜானகி அம்மா நடித்தார் என்று பாடல் குரல்களை எல்லாம் தள்ளி வைத்து தன் முக நடிப்பை எங்களுக்கு மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கும் தன்னம் தனிமையிலே நீ தள்ளாடும் வேளையிலே என்ற பாடல் ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.
1: குங்குமம் மலக்க மலக்க பூச்சோடி உங்கம்மடியில தலைவித்து சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டேதான் உயிர் விடும். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்ச எனக்கு அதுவே போதுங்க. அது யாரோ

நான் நிறக்க நிறக்க மஞ்சள் பூசி சிவக்க சிவக்க குங்குமம் வச்சு மணக்க மணக்க பூச்சோடி உங்க மடையில செலவிட்டு சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டே தான் உயிர் விடும். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்ச எனக்கு அதுவே போதுங்க.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இணைந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் மலர இருக்கின்றது விடுமுறை நாட்களுக்கான சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். ஒலிக்கின்ற முதலாவது பாடல் சவாரி என்ற திரைப்படத்திலிருந்து, ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். மலையில் அருகில் என்ற முதல் வரிகளை கொண்டு பாடல் ஒழுங்காக முழுமையாக பாட இருக்கின்றது. கேட்டு மகிழ்வோம்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தருகின்றார் டிரான்சி ஒரு பாடல் கோபுர தீபம் என்ற திரைப்படத்தில் இருந்து. என் வாழ்க்கை மன்னவனே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மா நகரத்திலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். நாயகன் அவன் ஒருபுறம் என்ற முதல் வரியை கொண்டு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகளலாம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் ஆமன்னா அக்கண்ணா என்ற வரியை கொண்ட சபரி என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து தனுஷன் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் ஒலித்து வரும் விடுமுறை விருப்ப கீதங்கள் தித்திக்கும் தேனான பாடல்களாக உலகெங்கும் கேட்டு மகள அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் உறவினர்கள் உலகின் பல பாகங்களிலும் இருந்து. அந்த வகையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பாடல் தருகின்றார்கள். நிலாவே பா திரைப்படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் கேட்கின்றார் கே தீஸ் அவர்கள். உயிரா மானமா என்ற திரைப்படத்து பாடல் வருவாயா வேல்முருகா என்று கேட்டு பாடுகின்றது.

அதுபணியிலே சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி, நீண்டகால உறவு, நீங்கள் முந்தானே முடிச்சு திரைப்படுத்து பாடலை வா வா வாத்தியாரு என்று பாட வைக்கின்றீர்கள், நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து ஒரு பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து. சாந்தினி, நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற மின்சார கண்ணா திரைப்படுத்து பாடல் நீங்கள் கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகள் இணைந்து கேட்டு மகிழ்வது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்ப கீதங்கள். உலகளாவ இருக்கும் அன்பு உறவினர்களின் வாழ்த்துக்களும் நன்றிகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வேளையில் தொடரும் பாடலை கேட்போம். சிங்கார பூமி சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம், நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். காலத்தால் அழியாத ஒரு பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. காலங்களில் அவள் வசந்தம் என்ற வரி எடுத்து

இந்த வழியிலே ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து என்றும் நிரேஷன் தந்திருக்கின்றார் ஒரு பாடல். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படுத்து பாடலை அந்த பாடல் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் என்று கூறும் வரியாக ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளை என்னவள் என்று விடுமுறை பெற்று தன்னுடைய பிறந்த நாடான ஈழமணி திருநாட்டுக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வேளையிலும் எங்களை மறவாமல் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு எப்பொழுதும் பாடலை தந்து கொண்டிருப்பார். கொண்டு தரும் பாடல் அவளுக்கென்றோர் மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடல் பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது என்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வேளையிலே அந்த பாடலை வளமை போல கனடாவிலிருந்து வை சேனா ஆசான் அவர்கள் தந்து எல்லோரையும் கேட்டு மகிழ்ந்து பக்தி பெற வைக்கின்றார். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே உன்னை நான் காண்பதெங்கே முருகா என்று பாடுகின்றது. இதோ அந்த பாடலுடன் நாங்களும் இணைவோம்.

0: கிரிதனில் இருப்பாயோ குமரா, திருச்செந்தூர் பதியில் அமர்வாயோ முருகா. திருப்பரங்கிரிதனில் இருப்பாயோ குமரா, திருச்செந்தூர் பதியில் அமர்வாயோ முருகா. விருப்புடன் உறைபதி திருவாவினங்குடியோ, திருவேரகம் எனவே திகழும் சுவாமி மலையோ. இன்று போராடல் இன்று அருள் வயது செய்து பழமுதிர்ந்த சோலையில் வாழ்வையோ. அன்று அரக்கர்களை வென்று அமரர்களை நன்று காத்த வடிவேலவனே, என்றும் என கருள் புரிந்த திருப்பதத்தை எங்கு மன குளிர கண்டிடுவே. வேலவனை உன்னை நான் காண்பதெங்கே முருகா, என்னை நீ ஆண்டருளும் நன்னாளும் என்னாளோ, உன்னை நான் காண்பதெங்கே.
1: அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் ஒளிபரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பியது என்றுதான் கூற வேண்டும். அப்படித்தான் வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு வாழ்த்து கூறுவதோடு இணைந்து சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சந்திக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மாதாபிதா ஒரு தெய்வம் என்று சிறுவர் பூங்கா ஆரம்பித்து இருக்கின்றது. இந்த வேளையிலே அந்த உறவுகளை முதல் தமிழ் வானொலியின் நேரம் 9:33, உங்களுக்கு நேரம் 7:03 நிமிடம். அன்பு செல்வங்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு காற்றலையில் தாத்தா காத்துக் கொண்டிருக்கின்றேன். செல்வங்களை நீங்கள் ஓடி வர வேண்டும், விரைவாக வர வேண்டும். ஒரு முக்கியமான அறிவிப்பு எல்லோருக்கும் 2-3 நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டு விட்டது. இன்று 8ஆம் மாதம் 6ஆம் நாள் 21ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கின்றது உங்கள் குழந்தைகளுக்கான நேரம். தொடர்ந்து 12 வாரங்களை யார் அளிக்கின்றார்களோ, தொடர்ந்து 12 வாரங்கள் யார் சமூகம் அளிக்கின்றார்களோ, அவர்களுக்கு 12வது வாரம் முடிந்தவுடன் பரிசுகள் வழங்க இருக்கின்றோம். இதை மீனவர் தமிழ் வானொலி அறிவித்திருந்தது அதுவர் அவர்களுடைய தீர்மானத்தின்படி. அவர்களுடைய வரவு இன்றிலிருந்து கணக்கெடுக்கப்படுகின்றது. நாங்கள் வரவு பதிந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வாரம் எத்தனை பேர் வருகின்றீர்கள் என்று ஆரம்பிக்கின்றது இந்த 12 வாரத்துக்கான நிகழ்வு. வளமை போன்ற நிகழ்வுதான். 12 வாரங்களும் தொடர்ந்து வரும் மாணவர்களுக்கு, சிறுவர்களுக்கு 12 வாரம் முடிந்தவுடன் அவர்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். தூர உலக முடிவில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஆரம்பித்திருக்கின்றது. சிறுவர் பூங்கா விரைவாக ஓடி வர வேண்டும். பெற்றோர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அன்பு செல்வங்களுக்கு, செல்வங்கள் வந்து இப்பொழுது ரோஜாவனத்தில் உலா வர வருகின்றார்கள். காத்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: இனிமையான இந்த பாடல் மாதாபிதா குரு தெய்வம் நாங்கள் கூடிய பக்தி கீதங்களோடு சேர்ந்ததுதான். இது ஒரு பக்தி. அன்னை தந்தை தானே உங்கள் தெய்வம் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். மாணவர்கள் மாணவ செல்வங்களே, எங்கே தாமதம், ஓடி வாருங்கள். முதலாவதாக ஒரு மாணவி வருகின்றார். அவர் யாரென்று அழைத்து பார்ப்போம். எங்கே? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பெயரை சொல்லி வர வேண்டும். அப்பாவின் பெயரையும் கூறி வர வேண்டும். லக்ஷ்மணன் வருகின்ற லக்ஷ்மணன். அப்பாவின் பெயர்?
1: அப்பாவின் பெயர் லக்ஷ்மணன்.
0: அப்பாவின் பெயர்
1: சகோதரன் பேசுகிறேன்.
0: ஓ, புவனேஸ்வரியின் சகோதரன். என் பேர் என்று பேசுகிறான். பேர் என்னுடைய பெயர் என்ன? உங்களுடைய பெயர்?
1: ஸ்ரீநிதி தாத்தா.
0: ஸ்ரீநிதி என்பது பெயரா? ஸ்ரீநிதியா?
1: ஸ்ரீநிதி.
0: ஸ்ரீநிதியா?
1: ஆமாம் தாத்தா.
0: நல்லது ஸ்ரீநிதி. எத்தனை வயது உங்களுக்கு?
1: எனக்கு வந்து 14 தாத்தா.
0: ஓ, 14 வயது பாலகன். என்பது நல்லது. என்ன ஆண்டு படிக்கின்றீர்கள்? 8வது ஆண்டா?
1: ஒன்பதாம்
0: வகுப்பு படிக்கிறான் தாத்த. கெட்டிக்காரன் ஸ்ரீநிதி. இதற்கு முன்பு நீங்கள் சிறுவர் பூங்காவில் வந்திருக்கின்றீர்களா? என்றுதான் முதல் தடவை ஸ்ரீநிதி லக்ஷ்மணன் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று ரோஜா கூட்டத்தோடு இருக்கும் உறவுகளோடு இணைந்து அந்த சிறுவர் பூங்கா செல்வங்களும் உங்களை வரவேற்கின்றார்கள். வாழ்த்துக்கள். சரியா? நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா ஸ்ரீநிதி?
1: நான் நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் செல்ல கண்ணா. நல்லது. சரி, இன்று முதன் முதல் இணைந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன பங்கை ஆற்றப் போகின்றீர்கள்? உங்களுடைய காற்றாலையில் என்ன
1: கூறப்போகின்றீர்கள்?
0: கேட்டுக்காரன். இங்கே கேட்டு மகிழ்ந்துருவோம். கொண்டு வாருங்கள்.
1: அன்னின் மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முடிந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மண் சிலம்பு மணிமேகலை கலைவடிவு, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துமே.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு கவி, சிறப்பான ஒரு தமிழ் தாயை பற்றிய பாடல், சிறப்பான வரலாற்றை கூறும் இந்த பாடல், பெருமையை கூறும் பாடலை அவை எழுதியவரையும் கூறிய அன்பு செல்வம் ஸ்ரீநிதி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பான தமிழ்
1: பாடல்
0: கூறுங்கள். கூற வேண்டும். எங்கே கூறுங்கள்?
1: அன்னை அழகார்ந்த நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழைத்த தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்ட நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மண்ணின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, பத்து பாட்டை எட்டு தொகையே, பதினொன் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகார்ந்த மணிமேகலையே, பொங்கி நினைவால் நினைவால் தலைந்து வாழ்த்துகிறேன்.
0: சிறப்பு. ஒரு தமிழ் என்றால் எது? அந்த தமிழ் தாக்கி இவ்வளவு இலக்கணங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ பேர், எத்தனையோ அழியா புகழ் தேடி இருந்த அறிஞர்களாலும் பிராணங்களாலும் இதிகாசங்களாலும் போற்றப்பட்டு குமரி கண்டத்திலே இருந்து வாழ்ந்து வந்த தமிழ் என்று தமிழ் தாயை இவ்வளவு சிறப்பாக எடுத்து தந்த அன்பு செல்வம் ஸ்ரீநிதி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அன்னை தமிழ் உங்களோடு இருப்பாளாக. அன்னை கலைவாணியின் அருள் என்றும் கிடைப்பதாக. வாழ்த்துக்கள் கூறாண்டி. சரி, வேறு கூறப்போறீங்க செல்ல தமிழிலே?
1: அக்கா
0: பேசட்டும். நீங்கள் இப்பொழுது வந்து இணைந்து இன்று முதலாவதாக பதிந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பேரு தொடர்ந்து 12 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் சிறுவர் பூங்காவில் பங்கு பெற்றி உங்கள் சிறப்பான கருத்துக்களை, பாடல்களை, திருக்குறள் போன்று பலவிதமான தமிழ்களையும் கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைத்து வருவீர்களானால் 12 வாரங்கள் முடிய உங்களுக்கு பரிசு கிடைக்கும். சரியா? கெட்டிக்காரன். சரி, அக்காவிடம் கொடுக்கும் போது நீங்கள் எப்படி விடைபெற வேண்டும் என்றால், மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். அன்பு உறவுகளே, அன்பு தாத்தா, வணக்கம், நன்றி என்று கூற வேண்டும். அங்கே மீண்டும் அடுத்த வாரம் கூறுங்கள்.
1: மீண்டும் அடுத்த வாரம்
0: வெள்ளிக்கிழமை
1: சிறுவர் பூங்காவில்
0: சந்திப்போம் உறவுகளே, சந்திப்போம் அன்பு தாத்தா,
1: சந்திப்போம் அன்பு தாத்தா,
0: நன்றி வணக்கம் கூறுங்கள். நன்றி வணக்கம்,
1: நன்றி வணக்கம்.
0: எப்படி நீங்கள் கூறும்போது உங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டு அவளோடு உங்கள் மழலையில் வந்த தமிழை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு உறவுகள் ரோஜா பனம் என்று கூறு, ரோஜா பூந்தோட்டம், அவர்களுடைய இதயம் எல்லாம் ரோஜா போன்று மலர்ந்து உங்களுடைய மலர்ப்பாதம் அவர்களுடைய மொழியாக வந்து தழுவி மகளச் செய்திருக்கின்றீர்கள். அதனால் தான் அன்பு உறவுகள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போலே அவர்கள் உங்களுக்கு வாழ்த்தும் ஆசீர்வாதமும் தருகின்றார்கள். அந்த வேளையில் அன்பு தாத்தாவும் என் செல்ல பேரனை வாழ்த்தி ஆசி வழங்கி அன்னை கலைவாணிய வேண்டி விடை தருகிறேன். சென்று வாருங்கள், மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்காக தாத்தா காத்திருப்பேன். இப்பொழுது அக்காவிடம் தொடுங்கள். வணக்கம் பேரேஸ்வரி. இந்த பூனேஸ்வரியை காணவில்லை. இது மொழியின் தமிழ் வானொலி 24 மணி நேரத்தம் முதலாவது நேயராக வந்தார் அன்பு செல்வம் லட்சுமணன் சிறைநீதி. அவர் மிகவும் அழகாக அற்புதமாக அந்த அன்னை தமிழ் இந்த கவிதையை எடுத்துக்கொண்டு வந்து அதை விளக்கம் தருகின்றேன். ஆறுதலாக தனித்து அதை கொண்டு கூட்டு செய்து எங்களுக்கு சொற்கள் புரியும் வண்ணம் அற்புதமாக தந்து சென்றார் அல்லவா, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக அடுத்த செல்வம் எந்த செல்வமாக இருக்கும் ஓடிவாருங்கள்.

0: அப்பவே அடுத்த உறவுக்கு சொல்லுவோம், வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? மிதுன் பேசுகிறீர்களா? இன்னொரு தடவை உங்கள் பெயரை கூறுங்கள். நீங்கள் வந்து ஒரு அது வந்து சவுண்ட் அங்கே எக்கோ பண்ணுகிறது, நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டும், அப்பொழுதுதான் நீங்க தெளிவாக வரும். ஹெட்போனுகள் அந்த அங்கே ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணக்கூடாது, தனிய தொலைபேசியில நீங்கள் மட்டும் பேச வேண்டும். எங்கே பேசுங்கள்? இல்ல அங்கே நீங்கள் உங்களுடைய ஸ்பீக்கரை ஆன் பண்ணிருக்கேன், ஸ்பீக்கரை அணைத்து விடுங்கள், தனியே நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டும், தொலைபேசி கிட்ட வாய வைத்து பேசுங்கள். உங்களுடைய நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டும், அங்கே தொலைபேசி அங்கே வேறு அதாவது ஸ்பீக்கர் ஒரு பெருக்கி அங்கே நீங்கள் அதை முடுக்கி விட்டு இல்லை, தனியே தொலைபேசியில தாத்தாவோட பேசுங்கள். அப்படி என்று வேறு அங்கே ஒளிபரப்பு இருக்கக்கூடாது, அங்கே வேறு வானொலி இருக்க திறந்திருக்க கூடாது, ஸ்பீக்கர் போன் இருக்க ஸ்பீக்கர் வேலை செய்யக்கூடாது, தனியே போனில மட்டும் நீங்கள் என்னோட பேசுங்கள். சென்று விட்டார், குழந்தைகள் பேச வேண்டும், அதை நீங்கள் கேட்கத்தான் இருக்கிறீர்கள், ஆனால் இது மறு ஒளிபரப்பிலே அழகாக வரும், நீங்கள் ஆறுதலாக கேட்கலாம். குழந்தைகள் பேசும்பொழுது அவரும் இந்த வானொலி தொலைபேசியும் தான் இணைந்திருக்க வேண்டும், வேறு அங்கே ஸ்பீக்கர் போன் அல்லது உங்களுடைய ரேடியோ ஒன்றும் திறக்கக்கூடாது. அவருடைய சத்தம் அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருங்கள் பெற்றோர். அவர் இங்கே என்னோடு பேச வேண்டும், அது பதிவிலே செல்கின்றது, பதிவு முடிந்து அது மறு ஒளிபரப்பிலே அழகாக வெற்ற குரலே தெளிவாக வரும். வந்துவிட்டார் மீண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பெயரை கூறுங்கள்? உங்கள் பெயரை கூறுங்கள். வாழ்த்துக்கள், இப்பொழுது சரியாக வருகிறது மிதுன். எங்கே வணக்கம் கூறிவிட்டீர்கள், நான் உங்களுக்கு வணக்கம் தருகிறேன் மிதுன். அப்பாவினுடைய பெயர் என்ன? ஆறுமுகம். மிதுன் ஆறுமுகம் வந்திருக்கின்றார், அன்போடு அவர் உங்களோடு இப்பொழுது பேசப்போகின்றார். எங்கே நான் உங்களை வரவேற்றுக் கொண்டேன், வணக்கம் கூறிக்கொண்டோம், நீங்களும் வணக்கம் கூறினீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மிதுன்? சுகமாக, நல்ல சுகமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு மிதுன். சரி, இப்போது நீங்கள் என்ன பாட்டு பாடப் போகின்றீர்களா, கதை கூறப் போகின்றீர்களா, என்ன கூறப் போகின்றீர்கள்? இல்ல, உங்களுடைய ஸ்பீக்கர் போன் நீங்கள் ஓன் பண்ணி, உங்களுடைய சத்தம் அங்கேயும் வருகின்றது, தனிய தொலைபேசியில பேசுங்கள், என்னோடு மட்டும்தான் உங்களோட குரல் வர வேண்டும், மற்ற அங்க வெளியே வரக்கூடாது, வேற வழியாக ஸ்பீக்கர் போன் அங்கே நீங்கள் ஓன் பண்ணி இருக்கின்றீர்கள், அல்லது நீங்கள் ஹெட்போன் அல்லது ஸ்பீக்கர் போன் பாவிக்கிறீங்களோ தெரியாது, தனிய தொலைபேசியில வாய் வச்சு பேசுங்கள். செல்லக்குட்டி பேசுங்கள். அங்கே என்ன கூற போகின்றீர்கள்? அங்கே அடுத்த குழந்தைகள் இந்த சத்தம் வருகின்றது, நீங்கள் உங்களுடைய சவுண்டை அதாவது ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணப்பட்டிருக்கின்றது, அதை பெற்றோர் கவனியுங்கள், யார் அருகிலே அவர்கள் இங்கே எல்லாம் எக்கோ பண்ணி வருங்க, உங்களுடைய ஒன்றும் தெளிவில்லை பிள்ளை செல்லம். சரி பேசுங்கள். ஐயா, உங்களோட தொலைபேசி சரியாக எங்களுக்கு கிடைக்கவில்லை, தனிய தொலைபேசியில வாய்த்து நீங்கள் மட்டும், அங்கே இன்னொரு குழந்தையினுடைய சத்தம் எல்லாம் வருகின்றது. இல்லை இல்லை, உங்களுடைய குரல் மீட்டும் நான் பேராண்டி வர வேண்டும். எங்கே பேசுங்கள்? யார் அங்கே ஒரு குழந்தை அழுகிறது? அதுதான் வருகின்றது. உங்களுடைய ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணி இருக்கிறீர்கள், தயசில் பெற்றோர் கவனிங்கள், அந்த ஸ்பீக்கரை ஓன் பண்ணிவிட்டு அவருடைய குரல் மட்டும் தொலைபேசிக்களால் வரட்டும், தொலைபேசியில பேச வையுங்கள். தங்கே மிதம் பேசும்படி பிறகு வாய வைத்து தொலைபேசியிலே பேசுங்கள். காதலே கேட்கும் தாத்தா கூறுவது உங்கள் காதலே கேட்கக்கூடியதா அவங்க கூறுங்கள். அங்கே ஒரு குழந்தை சரி கூறுங்கள் கேட்போம். பேசுங்கள். துண்டிக்கப்பட்டு விட்டதே பேசலாம். உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதா? இல்லை, இணைப்பிலே தான் இருக்கின்றீர்கள். அழகாக பேசலாம். உங்களுடைய ஒலி துல்லியமாக பரவன. எல்லோரும் ஆவலோடு உலகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வீட்டில் இருப்பவர்கள் அவர் பேசுவதும் நான் பேசுவதையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணி உங்களுடைய ஸ்பீக்கர் போனை ஓன் பண்ணி இருக்கின்றீர்கள். அதை நூறுத்து விட்டு தனிய தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்து நானும் அவரும் பேசுவது மட்டும்தானே வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பதிவு சிறப்பாக வரும். சரியாக வரவில்லை, மிகவும் மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அடுத்த குழந்தைகள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். நீங்கள் முதலிலேயே எண்ணிக்கொள்ளும் உங்கள் குழந்தை வானொலியில் பேசுவது நீங்கள் கேட்க வேண்டும் என்று இப்பொழுது எண்ண வேண்டாம். இது மறு ஒலிபரப்பாக ஒலிபரப்பி வரும்பொழுது ஆறுதலாக கேட்கலாம். நீங்கள் அவர் பேசுவது நான் பேசுவது உங்கள் இருவருக்குள்ளே தான் தொடர்பு இருக்க வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் பேசுங்கள். பேசுங்கள், என்ன பேச போகிறீர்கள்? கூறுங்கள். உங்கள் தொலைவதை தொடரை சரியாக செய்துவிட்டு திரும்பி வாருங்கள் அன்பு செல்வமே. மீண்டும் வர வேண்டும். நீங்கள் நான் கூறுவதை உங்களை கேட்கும் வானொலியை கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். வானொலியை கேட்டுத்தான் என்னோடு பேச வேண்டும் என்றல்ல. நீங்கள் அழைப்பு தந்தால் நேரடியாக அழைப்பிலே பேசுங்கள். அந்த வானொலியை கேட்டு அப்பா அம்மா கேட்டுக் கொண்டிருக்காரு உங்கள் குரலை. அவர்கள் தூரத்திலே இருக்கட்டும், பக்கத்திலே யாரும் இருக்காது. அந்த குழந்தையுடைய சத்தம் வந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: சரி எங்கே பேசுங்கள், என்ன கூற போகின்றீர்கள்? மிதன்
1: ஏனி மேலே ஏறலாம்.
0: குடும்பம் தொடர்ந்து பாருங்கள்.
1: ஏன்
0: நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். செல்லக்குஞ்சு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவை எதிர்பார்த்துக்கணும். உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இருந்தோம். நீங்கள் சரியான முறையிலே உங்கள் சகோதரியை கேளுங்கள். எப்படி அழைப்பிலே வருவது, எப்படி பேசுவது, அவரும் காட்டிக் கொடுப்பார். நன்றாக இருந்தது உங்களுடைய ஏணி மேலே ஏறலாம் என்றது. ரெண்டு வரியோடு முடிப்பதற்கு இவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுத்துவிட்டது. கெட்டிக்காரன், அடுத்த வாரம் இதைவிட சிறப்பாக நீங்கள் தருவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம். அடுத்த உறவு யாராக இருக்கும் ஓடி வர வேண்டும் விரைவாக.

விரைவில் வர வேண்டும் என அன்பு செல்வங்களே, உங்களுக்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம் உங்களுக்கானது. வாரம் ஒரு முறை வரும் அற்புதமான ஒரு அதிசயமான நேரம். இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். வந்துவிட்டால் என் அன்பு செல்வகுமார், செல்வகுமார் புத்திரன் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் கீர்த்திவாசன். ஜெயசூர்யாவா பேசுறீங்க? அன்பு பேராண்டு ஜெயசூர்யா வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வர வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா ஜெயசூர்யா? நலமாக இருக்கிறேன் செல்லக்குட்டி. நான் நலமாக இருக்கிறேன். கெட்டிக்கார பையன் நீங்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் செய்தி எங்களுக்கு நல்ல மகிழ்வை தருகின்றது. சாப்பிட்டீங்களா? இல்லை. சாப்பிட வேண்டுமா? சரி. இன்று உங்களுக்கு தெரியும் தானே, 12 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் வருவன் வந்தால் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று அறிவித்திருந்தோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நானும் கேள்விப்பட்டேன். நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்று. நீங்கள் தானே வாரம் வாரம் வருவதாச்சும் மிஸ் பண்ணாமல். கட்டிக்காரன் எங்கே இன்று உங்களுடைய பங்கு என்ன? எல்லோரும்

0: 3.5 பில்லியன் வருடத்திற்கு முன்னால் இந்த பூமியில் சிங்கிள் செல் பாக்டீரியா உருவானது. இந்த பாக்டீரியா காலப்போக்கில் சைனோ பாக்டீரியாவாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இந்த பாக்டீரியாவே இந்த பாக்டீரியாவோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாக்டீரியா போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு சுழற்சி இந்த பாக்டீரியால இருந்து வந்துச்சு. பூமியில உள்ள சூரியன்ல இருந்து, பூமிக்கு வெளியே இருக்கிற சூரியன்ல இருந்து குளுக்கோஸ் எடுக்கிறது இந்த பாக்டீரியாவதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுன்னே சொல்லலாம். இந்த பாக்டீரியா இந்த சுழற்சியை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்தினால நம்ம பூமிக்கு வந்து பிராணவாயு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. இதெல்லாமே தண்ணிக்கு அடியில் தான் நடந்தது. இந்த காலகட்டத்தில் பூமிக்கு மேல் பகுதியில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியமே இல்லை. ஏனென்றால் இந்த பூமிக்கு மேல் பகுதியில் வெப்பநிலை 85 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்துச்சு. அதுக்கப்புறமாக இந்த கண்டத்தில் எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த எரிமலையிலிருந்து வெளியே வந்த எரிமலை குழம்புகள் கடல்ல கலந்துருச்சு. இந்த நீர் ஆவியாக மாறி மழையாக பொழிந்தது. அதனால் பூமி வெப்பநிலை குறைந்து -60 டிகிரிக்கு போனது. இதனால வந்து பூமிய சுத்தி பனி வந்து சூழ்ந்துருச்சு. அது வந்து 10,000 கிலோமீட்டர் பூமிக்கு வெளிப்புறம் பனி சூழ்ந்துருச்சு. தாத்தா, ஐஸ் கட்டியாக ஒரே சூழ்ந்துருந்துச்சு உனக்கு. இந்த ஐஸ் கட்டிக்கு நடுவில் எரிமலை வெடித்து ஐஸ் எல்லாம் உருகி அங்கங்க தண்ணியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த பாக்டீரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு செடியாக வளர்ந்தது. தண்ணிக்கு அடியிலேயே ஒரு செடியா வளர்ந்துருக்குங்கப்பா. அந்த செடி வளர்ந்தனால் அங்கு உயிரினங்கள் வாழ சாத்தியமா ஆயிடுச்சு. அப்ப கடலுக்கு அடியில இருந்து கடல் உயிரினங்கள் சின்ன பூச்சிகளாக முத உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு மீன் போல ஒரு உயிரினம் உருவாச்சு. அதுதான் முதல் முதலாக தண்டுவளம் வச்சு உருவானதாங்க தாத்தா.
1: ஓ, அற்புதம், கூறுங்கள் தொடர்ந்து.
0: மீன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியில கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மீன் ஆகி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆயி அப்படியே கொஞ்ச காலங்கள் கடந்து மீன்களுக்கான அந்த இது புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதே கட்டத்துல வந்து இந்த ஆவிகளாக மாறி மழையாக பிழிந்தது வந்து அமில மழையாக
1: பிழிந்திருக்குங்க.
0: இந்த அமில மழையினால பூமி வந்து இது பிராணவாயு வந்து பாறைகள் உள்வாங்க ஆரம்பிச்சு.

0: கொடுத்துருச்சு. அதனாலதான் பூமிக்கு வெப்பநிலை கம்மியா இருக்கும். பாப்பா
1: கூறுங்கள்.
0: இதுல இருந்து கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்து அடைந்து அடைந்து ஒரு அந்த பேர் வந்து கோலான் ஒரு மீன் வந்து உருவாயிருக்கும் தாத்தா. அதுதான் தாத்தா முத முத தண்டு வளமைச்சு உருவாச்சுன்னு
1: சொன்னீங்க. ஆமாங்க
0: தாத்தா.
1: கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கின்றது கேட்க.
0: புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அந்த மீன்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ச்சி அடைந்து அது வந்து அது தனித்தனியா அது கொஞ்சம் பெரிய மீன்களாகி அதுல இருந்தா அந்த சார்க்கு புறா போன்ற மீன்கள்லாம்
1: திமிங்கலம் போன்றவை வேறு என்று அழைக்கப்படுகின்றது. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தொடர்ந்து கூறுங்கள். நல்ல ஆய்வு. அப்படியே படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து உயிரினங்கள் வளர்ந்து உலகத்திலே வந்து நன்னம்பரை வந்துவிட்டது இல்லையா பரிணாம வளர்ச்சியிலே. ஜெயசூர்யா, ஜெயசூர்யா, ஜெயசூர்யா, இணைப்பு சரியாக இல்லை மகா பேராண்டி. சரி ஐயா, இணைப்பு சரியாக வரவில்லை பேராண்டி. நிறுத்தி அழைக்க சரியாக கேட்கவில்லை செல்லம். நீங்கள் கூறியது இப்பொழுது கேட்கின்றது. கூறுங்கள். அவ்வளவுதானா? சரி, மீண்டும் அடுத்த
0: கொஞ்சம் கொஞ்சமா உருவானுங்க வந்து புறங்களேந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து மனிதர்கள் உருவானாங்க.
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அமீபா என்ற முதல் சிறு புழு போன்ற ஒரு சின்ன தாவரம் போன்ற ஒரு உயிரினம் தோன்றி படிப்படியாக வளர்ந்து இன்று மனிதன் வரை வந்து அறிவியலே வளர்ந்து விட்டான் இல்லையா. பரிணாம வளர்ச்சியப்படுது. சிறப்பான ஒரு ஆய்வு, நன்றாக ஆழ்ந்து அதை தெரிந்து கொண்டு வந்து தந்தீர்கள். தெரிந்து கொண்டு மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை தந்தீர்கள் செல்ல பேரன். வேறு என்ன கொண்டு வந்தீர்கள் ஐயா?
0: மாதா பிதா குருதெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குவர் செய்வோ. மாதா பிதா குருதெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குவர் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம் ஓதாதிருப்பது தீது நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது. ஓதாதிருப்பது தீது நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பால் ஓதி உணர்ந்தது போலே என்றும் உண்மையாய் நடந்து உயர்வோம் மேல். மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் தொழுதிட வேண்டும் நம் தேசத்தின் மீதன்பு செலுத்திட வேண்டும் கை தொழில் பழகிட வேண்டும் மகாத்மா காந்திஜி சொல்படி நடந்திட வேண்டும்

0: சிறப்பு மாதாத்துக்கு குரு தெய்வத்தை அழகாக பாடி காட்டியிருங்கள். வேறு என்ன கொண்டு வர போன்றீர்கள் சொல்லும்?
1: ஒரு கவிதை சொல்றீங்க,
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கொண்டு வரங்கள் கவிதையை கேட்போம்.

0: இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சிறுவர் பூங்காவில் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, இப்பொழுது புதுக்கோட்டையிலிருந்து எங்களுடைய என்ஆர் செல்வகுமார் அவர்களின் சிரேஷ்ட புத்திரன் ஜெயசூர்யா அற்புதமான ஆய்வுகளை செய்து வந்து எங்களுக்கு பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். வாராதாரம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. அவரோடு நாங்கள் பழகிக் கொண்டிருக்கும் போது சிறுவர் பூங்காவின் அவருடைய ஆளுமையை நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். இங்கே ஜெயசூர்யா கொண்டு வாருங்கள் கவிதையை. தொலைபேசி இன்று உங்களுக்கு குழப்பம் தருகின்றது. ஜெயசூர்யா, ஜெயசூர்யா உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது செல்லம், மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். அவர் மீண்டும் வருவார். அங்கே இப்பொழுது கௌசிகா வந்திருக்கின்றார். கௌசிகா ராஜ்குமார் தருமபுரியிலிருந்து வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம்.
0: வணக்கம் கௌசிகா. வணக்கம் கௌசிகா. உங்களுக்கு பேச வேண்டும். தருமபுரி ராஜ்குமார் ராஜ்குமார் பேச தேவையில்லை, கௌசிகா தான் பேச வேண்டும்.
1: கட் ஆக மாட்டேன்.
0: நன்றி. மீண்டும் அழையுங்கள். அப்படி என்றால் மீண்டும் அழையுங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சஞ்சனா சிறை. வணக்கம் சஞ்சனா சிறை. வணக்கம் பிள்ளைகளுடைய
2: தொலைபேசி.
0: வணக்கம் ஜஸ்வந்த். வணக்கம் ஜஸ்வந்த்.
2: ஜஸ்வந்த் ராமன் பேசுகிறேன்.
0: ஜஸ்வந்த் ராமன் பேசுகிறீர்களா? வாருங்கள் ஜஸ்வந்த். நலமாக இருக்கின்றீர்களா ஜஸ்வந்த் ராமன்? நல்லா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். நல்லா இருக்க வேண்டும் நீங்கள். நல்லா நாங்களும் நல்லாக இருக்கின்றோம். சாப்பிட்டீங்களா செல்லக்குட்டி? சாப்பிடாமல் பிள்ளை
2: வந்துருக்கீங்க.
0: நீங்க சாப்பிடாமல் நான் எப்படி சாப்பிடுவது? நீங்களே சாப்பிட இல்லை. அப்ப தாத்தாவை எப்படி சாப்பிடுவேன்? தாத்தாவும் இன்னும் சாப்பிடவில்லை. சிறுவர் பூங்காவில் மகிழ்ந்து விட்டு தான் நான் போய் சாப்பிடுவேன். சரி, இந்த சிறுவர் பூங்காவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
2: சொல்றேன்.
0: அங்கே கொண்டு வாருங்கள். கேட்போம். கெட்டிக்காரனா? கொண்டு வாருங்கள்.
2: ஐந்து காலத்தினை அகமுகத்தனே இன்றி இருக்கேன்.
0: இந்தன் இளம்பறை கூறுங்கள். சரியான பாடம்
2: இந்தி மகமே.
0: கெட்டிக்காரன் புந்தியில் வைத்தடி போட்டு ஐந்து கரத்தனை பாடிவிட்டான். செல்ல தமிழிலே, செல்ல தமிழை கேட்க இனிமையாகிறது. வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சிக்கு. வாழ்த்துக்கள் அக்கா. நன்றாக உங்களை பயிற்றுவிக்கின்றார் கெட்டிக்காரி என் கெட்டிக்காரன். இங்கே அடுத்து என்ன கூற போறீர்கள்? ஐந்து கரத்தனை விட்டு வேறு என்ன கூற போகிறீர்கள்? கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வாருங்கள்?
2: நிலா நிலா நிலா ஓடிவா நிலான ஓடிவா மலை ஏறி ஏறிவா தன் மல்லிய பூ கொண்டுட்டுவா பட்டம் போக பறந்துவா தம்பளம் போக
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். நிலா நிலா ஓடி வா என்று அமைதியாக அந்த நிலாவை கூப்பிட்டார் எங்களுடைய செல்ல குட்டி ஜஸ்வந்த். வேறு என்ன செய்ய போகின்றீர்கள்? கூறப் போகின்றீர்கள்? எனக்கு நீண்ட நாளாக நீண்ட நாளாக ஜஸ்வந்திடம் வந்து ஏ பி சி டி கேட்கவில்லை. தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும் தாத்தா.
0: என்ன சொல்லுங்கள்.
2: B-U-E-W-X-Y. Is that...
0: கட்டிக்காரன் இவ்வளவு தொகையா ஆங்கிலம் பேசிவிட்டார். ABCDEFGHIJK எல்லாம் முழுவதும் அப்படியே சொல்லுவான். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள், சிறப்புகள், அவ்வளவு வளர்ச்சிகளை அன்பு செல்ல பேராண்டுகள். வேறு என்ன தெரியும்? வேறு என்ன தெரியும்? உங்களுக்கு கணக்கு தெரியுமா? ஒன்னும் ஒன்னும் சேர்த்தால் எத்தனை வரும்?
2: தெரியும் தாத்தா.
0: கொஞ்சம் சொல்லுங்கள். ஒண்ணும் ஒண்ணும் எத்தனை? சரி, அடுத்த வாரம் கணக்கு பாடத்தை ஆரம்பிக்கலாம் உங்களோடு. கட்டிக்காரன் வேறு என்ன பாட்டு தெரியும்? சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களை வீட்டில்
2: பூனை
0: ஒன்னே பாருங்க, கேட்போம். மாதாபிதா குரு தெய்வத்தை
2: மாதா பிதா குரு தெய்வம்.

0: கெட்டிக்காரன். செல்ல தமிழிலே உங்களுடைய குரலிலே உங்களுடைய சொற்களை வைத்து கூறுகிறீர்கள். அற்புதமாக
1: தீரா குரு தெய்வம்

0: தெய்வம் கெட்டிக்காரன்
1: கெட்டிக்காரன்
0: அழகாக செய்து இந்த பள்ளிக்கு பொய்யாக ஓடிக்கு நந்தது போதே உண்மையான செல்வமாக மாதா பிதாக தெய்வம்
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் சிறப்பாக இருந்தது. மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். எப்படி கூறுவது?
0: நன்றி
1: நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். குறுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் எங்கே குறுங்கள்
0: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காடி சந்திப்போம். அன்பு நன்றி தாத்தாக்கு நன்றி வணக்கம்.
1: வணக்கம் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இனிமையாக பேசி சென்ற செல்ல குட்டி ஜஸ்வந்துக்கு இறைவன் அருள் நன்றாக அன்னை கலைவாணியினால் கிடைத்து பிரிவனமாக போக வேண்டும். வாழ்த்துக்கள். எங்கே சஞ்சராசரை வாருங்கள் அக்கா ஓடி வாருங்கள். வணக்கம்
2: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் சஞ்சனாசரை குட்டி செல்லம் என்னுடைய அன்பு பேச்சு வந்துவிட்டார். வாருங்கள் என்ன கூற போகின்றீர்கள் என்ன கொண்டு வர போகின்றீர்கள்?
0: தாத்தா நான் வந்து நிலா பத்தி பேச போறேன் தாத்தா.
1: கெட்டிக்காரன் கடந்த வாரம் கூறியிருந்த நிலாவை பற்றி எங்கே கொண்டு வாருங்கள் நாங்கள் அமைதியாக கேட்கின்றோம். அன்பு சஞ்சனாஸ்ரீ என் செல்ல பேத்தி நிலாவை பற்றி கூறப்போகின்றார். கூறுங்கள்
2: நிலா. நிலாவின் மாற்று பெயர்கள் மற்ற பெயர்கள் நிலவு, அம்புலி, திங்கள், மதி, சந்திரன். மூன் லக்னம் என்பது புவியின் ஒரேயொரு நிரந்தரமான இயற்கை துணைக்கோளாகும். இது கதிரவ தொகுதியில் உள்ள ஐந்தாவது மிக பெரிய துணைக்கோளும் இரண்டாவது அடர்ந்த மிகு துணைக்கோளும் ஆகும். நிலவு புவியை ஒரு நீள்வட்ட பாதையின் சுற்றி வர சராசரியாக 29.32 நாட்கள் ஆகுகிறது. புவிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 384,403 km ஆகும். ஈர்ப்பு விசை பூட்டல் காரணமாக நிலவு புவியை நோக்கி எப்போதும் ஒரே பகுதியையே காட்டுகின்றது. புவியின் வான்பரப்பில் அன்றாடம் தோற்றம் வானில் பொருட்களையும் கதிரவனை அடுத்து இரண்டாவது வெளிச்சமான வான்பொருள் நிலவாகும். இது மிகவும் வெண்மையாக தெரிந்தாலும் இதன் தரைப்பகுதி உண்மையிலே இருட்டாகவே உள்ளது. முழுமையான சூரிய கிரகணத்தில் போது சூரியனை நிலவினால் முழுவதுமாக மறைக்க இயல்வுகின்றது. புவியல்லாத மனிதர்கள் கால் பதித்த ஒரே வான்பொருள் நிலவாகும். சோவியத் ஒன்றியத்தின் லூனா திட்டம் மனிதர்களால் முதல் விண்கலத்தை 1900 1959 நிலாவில் இறங்கியது. முதலில் நிலவில் தரையிறங்கிய மனிதர் அப்போலா 11 சென்ற நீல் ஆங்ஸ்டாங் ஆவார். அவ்வளவுதான் தாத்தா.
1: வெட்டிக்கார நிலவு என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அதில் போய் மனிதன் காலடி எடுத்து வைத்து விட்டார், நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முதலில் வைத்தார் என்ற வரையிலே அற்புதமாக ஆய்வு செய்து சிறப்பாக கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்து என்ன கொண்டு வரப்போகிறீர்கள் சஞ்சனா ஸ்ரீகுட்டி?
0: தாத்தா எடுத்து விடுகதை. தாத்தா
1: விடுகதை சுவாரஸ்யம், கொண்டு வாருங்கள் விடுகதையை.
2: கான மழை பொழியும் மரம், காட்டில் வளரும் மரம், அது என்ன, அது என்ன மரம்?
1: மூங்கில் மரம்.
2: கரெக்ட் தாத்தா, சரியான விடை.
1: உடனே சொல்லிவிட்டேன் தாத்தா, நீங்க கூறிய தரவினை நான் சரியாக புரிந்து சொல்லிவிட்டேன். வாழ்த்துக்கள் தந்து விட்டார் என் பேத்தி எனக்கு, கட்டிக்கார தாத்தா என்று ஒரு புள்ளி எடுத்து விட்டேன் நான். எங்கே நீங்கள் அடுத்ததை கொண்டு வாருங்கள்.
2: பாரினில் காய்த்து பழுக்காத மரம், அது என்ன மரம்?
1: ஓ, பாரினில் காய்த்து பழுக்காத மரமா? பழுக்காத மரம், அது கட்டு மரம்
2: இல்லை தாத்தா.
1: தப்பாக குறிவிட்டேனா? அடட்டு, ஒரு புள்ளி எடுத்த சந்தோஷத்திலே தப்பாக குறிவிட்டேன். அது வந்து பழுக்காத மரம், தென்னை மரமா?
2: இல்லை தாத்தா.
1: ரெண்டு வரம் கூறியும் சரியா வரவில்லை. நீங்கள் கூறுங்களே சரியான பதிலை. இலவ மரம், அது பழுப்பதற்கு முன்பு படித்து பறந்து விடும். ஓ கட்டிக்காரே, சிறப்பான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். தாத்தாவுக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு ஒரு புள்ளி. எங்கே அடுத்து வாருங்கள்.
2: அரைக்க அரைக்க கரைந்திடும், அரைக்க அரைக்க கரைந்திடும் மரம், ஊருக்கே மனம் தரும் மரம், அது என்ன மரம்?
1: அது இந்த பொட்டு வைக்கிற மரம். சரியா
2: தாத்தா, அது பேர் சொல்லுங்க.
1: அது பேரா? அது பொட்டு வைக்கலாம், அதுல அதுக்கு பேரு சந்தன மரம்.
2: சரியான விடை தாத்தா.
1: தாத்தாவுக்கு ஒரு புள்ளி கூடி விட்டது. தாத்தாவுக்கு ரெண்டு புள்ளி, என் செல்லத்துக்கு ஒரு புள்ளி. எங்க கொண்டு வாருங்க மீண்டும்
2: தாத்தா.
1: கொண்டு வாருங்கள் கெட்டிக்கார தாத்தா, சொல்லிவிட்டேன், கொண்டு வாருங்கள்.
2: என் தட்டையை தான் மசாலாவின் நாயகன் என்கிறார்கள், நான் யார்?
1: நான் யார்? பட்டை, அது வந்து லவந்தம் பட்டை.
2: கரெக்டா, சரியான விடை.
1: என்ன, நீங்க சரியான தகவலை தருகிறீர்கள். அற்புதமான கேள்விகளை கேட்க மூன்று புள்ளி தாத்தா எடுத்துவிடும். கேட்டுக்கார தாத்தா என்று அங்க தாத்தா கட்டிக்காரனா?
2: தாத்தா கெட்டிக்கார தாத்தா.
1: வேறென்றால் இந்த பேத்தி கட்டிக்கார பேத்தி எனக்கு நல்ல புரியக்கூடியதாக இலகுவாக தகுந்தா. தாத்தா வெல்ல வேண்டும். அடுத்ததை கொண்டு வாருங்கள்.
2: பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை, அது என்ன?
1: ஐயோ, பரந்த காட்டேரிக்கு காட்டேரி என்று விடும் தாத்தா பயந்து விட்டு பக்கமெல்லாம் சடை என்றா? சடை ஒரு வராது, சடை காளி.
2: இல்லை தாத்தா.
1: அப்படி
2: என்ன மரம்?
1: அது ஒரு மரமா?
2: ஆமாம் தாத்தா.
1: மாமரம்?
2: இல்லை தாத்தா.
1: காட்டில வருமா, வீட்டில வருமா, தோட்டத்தில வருமா?
2: எல்லாத்திலும் வரும் தாத்தா.
1: எல்லாத்திலும் வருமா? அப்ப பூத்த மரம்.
2: இல்லை தாத்தா.
1: சரியா, நீங்கள் கூறுங்க, நான் மீண்டும் வரம்
2: குறிப்பிட்டேன்.
1: வருமா? ஓ, ரோட்டில் வருமா அந்த மரம்? ஓஹோ,
2: நம்ம முளைக்காம அதுவா வந்து முளைக்கும் தாத்தா?
1: அப்படியா, அது செடி?
2: இல்லை தாத்தா, அது ஒரு மரம்.
1: அது ஒரு மரமா? ஆல மரம்.
2: சரியான விடை தாத்தா.
1: காயத்தில் கேட்டு கார் எப்படி என்னிடமிருந்து பதிலை பிடுங்கி விட்டாரின் பேத்தியம் நல்ல தகவல்களை தரவுகளை தந்து கட்டிக்காரி நான்கு புள்ளிகள் தாத்தா எடுத்து விட்டேன் என்று கட்டிக்காரின் பேத்தி எனக்கு நாலு புள்ளி தந்து விட்டார். அடுத்ததை கொண்டு பாருங்கள்.
0: அவ்வளவுதான் தாத்தா.
1: அப்ப தாத்தா இன்னைக்கு வெற்றி இல்லையா? வாழ்த்துக்கள், சிறப்பு. என்ன நீங்கள் தானே சொல்லி தந்தீங்க செல்லம். அப்ப தாத்தா சொல்லிவிட்டேன் கட்டிக்காரி கட்டிக்காரி அங்க ஜசந்தன் சொல்லுகிறார் கட்டிக்காரனா. எங்க பேரு என்ன பண்ணுறாம்மா?
0: ஆமாம் தாத்தா, பேர வந்து நான் வந்து தமிழுக்கும் அமுது என்று பேர் பாட்டு பாட போறேன் தாத்தா.
1: தேவாரம் ஒண்ணும் இல்லையா?
0: தேவாரம் இருக்கு தாத்தா, ஆனா நீங்க சொன்னது எனக்கு அப்பா இன்னுமே அனுப்பி விடல தாத்தா.
1: அப்பா அப்படித்தான் இருந்தால் அவர் ராமன் அல்லவா? அவர் அப்படித்தான்
0: செய்வார்.
1: உங்களுடைய இலக்கத்தை தந்தால் நான் உங்களுடைய இலக்கத்துக்கே போட்டு விடுவேன். நீங்கள் அனுப்பி இந்த இப்ப நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு அனுப்பலாமா? நான் இனிமேல் அப்பாவை நம்பவில்லை. அப்பாவிடம் வேறு இரண்டு பாடல்களும் அனுப்பியிருந்தேன் செல்லக்குட்டி, இரண்டு பாடல்களும் அனுப்பியிருந்தேன் உடனே. அந்த நீங்கள் மீரா அத்தையோட பேசி அம்மாவோட பேசும் பொழுது பாடுவோர் பாடலாமே புதுவரையிலே வந்து கேட்டபோது புதன்கிழமை நான் உங்களுக்கு இரண்டு பாடல் உடனே அனுப்பிவிட்டேன். அப்பாவுடன் அவருக்கு அதை கூறினேன், நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். பார்த்தீர்களா, அவர் கவலையினமாக விட்டு விட்டார், மறந்து விட்டார் பணியிலே. அவர் பணியிலே மறந்து விட்டார், அவர் அனுப்பி வைப்பார். சரி அம்மா, நல்ல பங்கு பாட்டு பாடுங்கள். பாட்டு பாடிவிட்டு நாங்கள் அங்கே அடுத்த உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், செல்வோம். என்ன பாடல்? தமிழுக்கு மமது என்று பேர் கடந்த வாரம் பாடுங்கீர்கள் தானே, இன்றும் பாட போகிறீர்களா? சஞ்சனா,
0: சஞ்சனா
1: அங்கே பாடுங்கள், பாடுங்கள் கேட்போம்.
0: சொற்றினை வீதியன் திருச்சிற்றம்பலம். சொற்றினை வீதியன்
1: ராகத்தோடையும் சொல்லலாம், எது உங்களுக்கு வசதியோ என்பதை சொல்லுங்க. திருச்சி சம்பளம்.
0: சொற்றுனை வீதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்ததி பொருந்தா கைத்தோள கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிலும் நற்றுனையாவதே நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.
1: வாழ்த்துக்கள், சிறப்பான தேவாரம். வாழ்த்துக்கள் அம்மா. திருநாவுக்கரசர் அவர் பாடிய அடியார் அந்த நாயனார் பாடிய தேவாரத்தை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம்
0: வெள்ளிக்கிழமை,
1: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றலையில் அந்த சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். அன்பு செல்வமே குறுங்கள், நீங்கள் எப்படி கூறுவீர்கள்?
0: மீண்டும் அடுத்த வாரம் சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். அன்பு உறவுகளுக்கும் நன்றி, அன்பு தாத்தாவிற்கும் நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் செல்லக்குட்டிக்கு. அன்னை
0: தாத்தா, எனக்கு அடுத்த வாரம் வீட்டு பாடம் என்ன
1: கொடுக்க போகணும்? காற்று எப்படி வருகின்றது, இந்த காற்று எப்படி வருகின்றது அதை நாங்கள் பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, அதை பற்றி அறிந்து வாருங்கள். சரியா? காற்று.
0: சரிங்க தாத்தா.
1: நன்றி அம்மா. செல்லக்குட்டி சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்களை பெரு வழி அனுப்புகிறோம். வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவு வருகின்றார், உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு போய் செல்கின்றோம். அடுத்த உறவு இங்கே யார் வருகின்ற? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் பிரஜித்.
3: வணக்கம்.
1: வணக்கம் பேராண்டி. நலமா இருக்கின்றீர்களா பிரஜித்?
3: நலமாக இருக்கிறோம் தாத்தா.
1: வாழ்த்துக்கள். நலமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது என்ன உங்களுடைய கொண்டு வாருங்கள்.
3: நீங்கள் நல்லா இருக்கீங்களா தாத்தா?
1: நாங்கள் நல்லாக இருக்கின்றோம். நீங்கள், உங்கள் அம்மா அப்பா சகோதரர்கள் பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லோரும் நல்லாக இருக்கின்றார்களா?
3: நல்லாக இருக்கிறார்கள் தாத்தா.
1: மகிழ்வாக இருக்கிறது கேட்பதற்கு, மகிழ்வாக இருக்கின்றது. சரி, எங்கே இப்ப என்ன உங்களுடைய சிறப்பு கொண்டு வாருங்கள். காற்றாலைக்கு எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
3: மாவூரும் நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன்.
1: அங்கே சொல்லுங்கள், கேட்டு கூறுங்கள்.

0: தஸ்மைஹி குருவே நமஹ.
1: சிறப்பு சிறப்பு, நாங்களும் அதை அழகாக கேட்டோம். உங்களோட அற்புதமான தமிழிலே, செல்ல தமிழிலே சிறப்பாக இருந்தது. சரி, அடுத்து என்ன கொண்டு வருகிறீர்கள்?
0: நீங்க போன வாரம்
1: தந்தேன், போன வாரம் செல்லக்கண்ணன் வரவில்லையே, வந்தீர்களா?
0: போன வாரம் நான் வரல தாத்தா.
1: அதுக்கு முதல் வாரமா? இங்க இன்றிலிருந்து 12 வாரம் நீங்கள் தொடர்ந்து வந்தால் உங்களுக்கு பரிசு உண்டு. 12 வாரங்கள், இன்று முதலாவது வாரம் உங்களுக்கு வரவு வைத்து விட்டேன். உங்க வாரங்கள்
0: சரிங்க தாத்தா,
1: கொண்டு வாருங்கள்.
0: எலியை பத்தி பேச போனேன் தாத்தா.
1: எலியை பத்தி, எலியை பத்தி, எலியை கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். எலியை பத்தி கேட்போம்.
0: எலி பால் ஊட்டி வகை சார்ந்தது.
1: தொடர்ந்து கூறுங்க.
0: என் எலிகளின் சுண்டலி வெள்ளெலி மூன்று எலி என பல வகை உண்டு. எலிகளின் சிறியது சுண்டலி, இவை காடுகளில் தானியங்களில் உண்டு வாழ்வது, உண்டு வாழ்வை இரவில் இறை தேடும். எலிகளில் 100 வகைகள் உள்ளன. இவைகணல் இவைகளில் 56 வகைகள் மனிதன் வாழும் இடத்தில் வாழ்கிறது. மனிதர்காக தயாரிக்கப்படும் மருந்து எலி நீண்டுதான் பரிசோதனை செய்யப்படுகிறது. எலிக்கு பித்தப்பை சிறுநாக்கு கிடையாது. மனிதர்களை போல தொப்பு உள்ளது. எலி உள்ள ஆயுட்காலம் 1 முதல் 2 வருடங்கள். எலிக்கு வேர்க்காது. விநாயகரின் வாகனம் எலியாகும். நன்றி தாத்தா.
1: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. எலியை பற்றி எங்களுக்கு தெரியாதபடி எங்களை கூறுவீர்கள். ஒரு முக்கியமான விடயம் தந்தீர்கள். எலியிலேதான் மருத்துவர்கள் வைத்திய மருந்தை கண்டுபிடித்து அதிலேதான் பரீட்சித்து பார்ப்பார்கள். சிறப்பான செய்தி, அதுக்கு தொப்பு கொடி இருக்குல்ல என்றும் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் என் செல்லக்கண்ணா, சிறப்பான விடயத்தை அழகாக வந்து எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேறு என்ன?
0: நான் ஒரு கதை சொல்கிறேன் தாத்தா.
1: இந்த கதையை கொண்டு வாருங்கள். பிரஜித்,
0: சிங்கமும் எலியும் ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சாம். அது தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அது மேல எலி விளையாண்டுகிட்டே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் சிங்கம் சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சான். எலிய கையில பிடிச்சு அமைக்கிருச்சான். அதுக்கடுத்து எலி சொன்னா, நீ ஏதாவது பிரச்சனைல இருந்தீனா உனக்கு நான் காப்பாத்துவேன், என்ன விட்டு அப்படின்னு எலி சொன்னிச்சான். அதுக்கப்புறம் சிங்கம் சொல்லிச்சான், சிங்கம் சிரிச்சுட்டான். அதுக்கடுத்து சிங்கம் விட்டுருச்சான். அடுத்த நாள் சிங்கம் வலையில மாட்டிக்கிச்சான். அதுக்கப்புறம் கத்துச்சான். அந்த சவுண்டு எலிக்கு கேட்டுச்சான். அப்ப எலி ஓடி வந்து பாத்துச்சான் அது. அதுக்கப்புறம் வலைய பல்லால கடிச்சு வந்துட்டான், சிங்கம் வெளியில வந்துட்டான். அப்புறம் எலிய பார்த்து சிங்கம் தேங்க்ஸ் நம்பா, நன்றி நண்பா அப்படின்னு எலி சொல் சொன்னு சிங்கம் சொன்னான். ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஓடிட்டாங்களாம்.
1: நண்பர்களா ஓடி
0: கதையோட நீதி The good act.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மறுமுறை வரும்போது முதல் ஒரு தடவை நன்றாக படித்து தயார் செய்து விட்டு வந்து தடக்கங்கள் இல்லாமல் கூற வேண்டும். சிறப்பாக இருந்தது அன்பு செல்வமே. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். அப்படித்தானே
0: தாத்தா? எங்க சகோதரி பேசுற தாத்தா.
1: அப்படியா, என்ன பேர் உங்க சகோதரிக்கு? எங்க குழந்தை?
0: மௌலிகாஸ்ரீ.
1: ஓ, மௌலிகாஸ்ரீயா? வாருங்கள் வாருங்கள் மௌலிகாஸ்ரீ. மௌலிகாஸ்ரீ வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: செல்லம் மௌலிகாஸ்ரீ, நாங்கள் நல்லா இருப்போம். நீங்களும் நல்லா இருக்கிறீர்கள் தானே? நல்லா இருக்கோம். சாப்பிட்டு கூறுங்கள். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்ல செய்தி. நீங்க நல்லா இருக்க வேணும், நல்லா இருக்க வேணும், எல்லோரும் நல்லா இருக்க வேணும். அங்க என்ன பண்ணு பண்ணி பாட போகின்றீர்களா? கதை சொல்ல போகின்றீர்களா? விடுகதையா? என்ன கூற
0: போகின்ற?
1: அங்கு பாட்டு பாடும்போது நாங்க கேட்கணும். செல்ல குரல்ல பாடும்போது கேட்டோம். என்ன பாட்டு?

0: বললাম তুমি নারাগে উনি নাম পারাম ইন্দ্র নাম ফোনেন না চলুন দিনানে ইমান তুলবেন নিলা নান কেক তুল দেবতা இப்போது என்னோடு வந்தாயின உள்பாக்க ஒன்றாக சென்றாயின துலாகத்தில் ஒன்னை ஏற்று நிகர் செய்ய பொன்னை வைத்தாய் துலாபாரம் போகாதோ பேரழகே முகம் பார்த்து பேசும் முன்னே முதல் காதல் தீர்ந்தும் பெண்ணை அணைக்காமல் போனேனோ பாருகே ஒன்றில் போல நிறாமல் விட்டு இதை சொல்லலே சுவாமி குழை போல படாமல் விட்டு நகர்வே நடி நானூறு கணாமல் நூறு விடை சொல்லடே முன்தினம் பார்த்தேன் பார்த்ததும் தோத்தேன் சொல்லடே கண்ணாக உங்களும் பொன்னானது இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானது
1: சின்ன குரல்ல மலலியோடு வந்து பாடி பாடிடு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா வேற என்ன
0: அவ்வளவுதான்
1: மௌலிகா ஸ்ரீ என்ற பெயரோடு வந்து அழகாக பாடி காட்டினீர்கள் வாழ்த்துக்கள்
0: சொல்றேன்
1: சொல்லுங்க கதையை சொல்லுங்க கேட்போம்
0: ஒரு நதியும் திராட்சை தோட்டமும் ஒரு காட்டுல ஒரு நதியும் அந்த நதிக்கு பசி வந்துட்டான் தேடி தேடி பார்த்துட்டான் அப்போ ஒரு திராட்சை தோட்டம் வேண்டுதான் போய்
1: மற்றவர்கள் சொல்லுவதும் இங்க கேட்கின்றது அந்த உறவுகளை மற்றவர்கள் பேச வேண்டாம் தயவு செய்து ஓ குதிச்சு கட்டி காரியம் அங்க கேட்கிறீர்கள்
0: மற்றவர்கள்
1: ஓ அது புளிக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்டு கேட்டு சொல்ல வருகிறீர்கள் நீங்களாக சொல்ல வேண்டும் முதலிலே கேட்டு வைத்து மனத்திலே வைத்து முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை நல்லது கட்டிக்காரி கட்டிக்காரி அடுத்த முறை வரும் கட்டிக்காரி கட்டிக்காரி மௌலிகா ஸ்ரீ ஸ்ரீ அடுத்த வாரம் வரும்பொழுது நீங்க முதலிலே அப்பா அம்மா அண்ணாவிடம் கேட்டு அதை மனதிலே வைத்து நீங்களாக கூறணும் மற்றவர்களை கேட்பது இங்கே தெரிகிறது அப்ப பதிவிலே அது வரும் நல்லது கடிக்காரி வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சிறுபருப்பும் வெள்ளிக்கிழமை சரியா நன்றி நன்றி நன்றி அம்மா நன்றி அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு 12 ஓகேடா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சரி சரி சந்திப்போம் வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி கெட்டிக்காரி இங்கே பலர் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள் நின்று விட்டீர்கள் ஓடி வாருங்கள் அழைப்புக்கு வர வேண்டும் அடுத்த உறவு வர வேண்டும் நன்றி நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம் கௌசிகா கௌசிகா வணக்கம் கௌசிகா வணக்கம்
0: வணக்கம் தாத்தா
1: வணக்கம் கௌசிகா குஞ்சு இப்பொழுது சரியாக வந்துவிட்டதுல பேசி பாருங்கள் என்ன எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருக்கின்றீர்களா
0: நலமாக இருக்கிறேன் தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க
1: நலமாக இருக்கின்றோம் நீங்கள் வந்தவுடன் மேலும் நலமாக சிறப்பாக இருக்கின்றோம் சரியா எங்கே எங்கே உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாருங்கள் இன்று என்ன கொண்டு வந்தீர்கள்
0: இன்னைக்கு திருக்குறள் சொல்றேன் தாத்தா
1: கெட்டிக்காரு கூறுங்களம்மா
0: திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு பொருள் அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாதிருப்பது, வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுப்பது, வருமுன் காக்கும் அறிவு, ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம், இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும்.
1: நல்லது, சிறப்பான குரலும் சிறப்பான பொருளும் கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பெற்றுக்கொண்டோம் உங்களிடமிருந்து நல்லதோர் அறிவினை திருக்குறளில் இருந்து. வாழ்த்துக்கள். அடுத்து என்ன படி? அடுத்த படியை
0: கொண்டு
1: காரை கொண்டு வரப்போகின்றார். கொண்டு வாருங்கள்.
0: திருச்சிற்றம்பலம் மானின் தேள்விழி மாதராய் வழுதிக்கு மா பெரும்பேவி கேள் பால் நல் வாய் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடே. ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர் கற்கு எளியேன் அலேன் திரு ஆளவாய் அறன் நிற்கவே திருச்சிற்றம்பலம்.
1: மானின் நேர்வழி மாதராய் மாதராயணம் அந்த பாண்டிய மாதேவியை பார்த்து திருஞான சம்பந்தர் ஒரு தடவை பாடுகின்றார். இந்த திருவாரம் அற்புதமான திருவாரம், திருமுறைகளிலே உண்டு. வாழ்த்துக்கிழமா நான் அனுப்பி வைத்தது அழகாக நீங்கள் அதை தெரிவு செய்து அதை மனதிலே பதித்து கூறியமைக்கு இறைவன் அருள் உங்களுக்கு கிடையும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு வாருங்க. மானினேர் வெளி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாயொரு பாலன் என்று நான் ஒரு குழந்தை பிள்ளை என்று அவர் சமணர்களுடன் வாதாட சென்ற இடத்திலே அந்த பாண்டி மாதேவி மிகவும் சைவ பக்தி உள்ள சுயர்மார்த்து அவர் யோசிக்கிறார். இது ஒரு 3 வயது சின்ன குழந்தை, இந்த பெரியவர்கள் எப்படி போட்டி போட போகின்றார் தயங்கியதை அவர் கண்டுபிட்டுதான் இந்த பாடலை. ஆனா மாமலை ஆதிய இடங்களில் பல அல்லல் சேர்ந்த பொழுது அந்த இறைவன் கை கொடுத்தார் அல்லவா, இந்த சிறுவனுக்கும் கை கொடுப்பார் கலங்க வேண்டாம் தாயே என்று பாடிய தேவாரம் அந்த தேவாரம். வாழ்த்துக்கள். நான் விரைவாக கூறிவிட்டேன், அதற்கு நான் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நான் இன்னொரு வகுப்பிலே தருகின்றேன். அதை அடுத்து என்ன கொண்டு வரப்போகின்றீர்கள்?
0: ஒட்டக பால் பத்தி ஆய்வு
1: செஞ்சிருக்கேன். எங்களுக்கு தெரியாத பல விடயங்களை கொண்டு வரப்போகின்ற கவசியா, கொண்டு வாருங்கள் கேட்போம்.
0: இந்திய ஒட்டகம் ஒரு நாளைக்கு சுமார் 20 லிட்டர் பால் கறக்கும். ஒட்டக பால் ஒரு சத்தான உணவு, மிகவும் ருசியுள்ளது, குறைந்த அளவு கொழுப்பு சத்து உள்ளது, எளிதில் ஜீரணிக்க வல்லது, வைட்டமின் சி வைட்டமின் டி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து ஆகியவை ஒட்டக பாலில் உள்ளது. வயிறு குடல் போன்றவற்றின் கோளாறுகளை சீர் செய்யும் வல்லமை படைத்தது. ஒட்டக பாலை காய்ச்சவே கூடாது, பால் திரிந்துவிடும். ஒட்டக பாலில் தயிர் தயாரிக்க முடியாது, ஆனால் பச்சை பாலை கடைந்து வெண்ணெய் எடுக்கிறார்கள். அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யும் தயாரிக்கிறார்கள். ஆனால் அந்த நெய்யில் கொழுப்பு சத்து மாட்டு பாலிலிருந்து கிடைக்கும் நெய்யில் 1/40 இருக்கும். குழந்தைகளுக்கு எளிதில் ஜீரணமாகும். அவ்வளவுதான் தாத்தா.
1: கட்டிக்காரி எங்களுக்கு ஒட்டக பால் என்றால் கொஞ்சம் குறைவாகத்தான் அறிவிருந்தது என்று நீங்கள் பூரணமாக தந்திருக்கின்றீர்கள். அதை காய்ச்சினால் தயிர் வராத என்றெல்லாம் எத்தனையோ அற்புதமான மருத்துவ குணம் இருக்கின்றது. மிகவும் மென்மையான பால், பசுப்பாலை விட குறைவான கொழுப்பு என்றெல்லாம் கூறினீர்கள். சிறப்பு, சிறந்த ஒரு ஆய்வு தந்திருக்கின்றீர்கள் கௌஷிகா. நன்றியும் வாழ்த்துக்களும். இங்கே வேறு என்ன கொண்டு வருகிறீர்கள்? வாழ்த்துக்கள் செல்லப்பட்டு இன்று சிறப்பான ஒரு ஆய்வை கொண்டு வந்து அப்ப அடுத்த வாரம் என்ன ஆய்வு செய்ய போறீர்கள்? நீங்களாகவே தெரிவு செய்து ஒரு ஆய்வு செய்து கொண்டு வந்து தர வேண்டும். சரியா?
0: சரி தாத்தா.
1: நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். தேவாரம் கூறியதற்கு வாழ்த்துக்கள். திருக்குறள் தந்தைக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றலையில் சந்திப்போம். 12 வாரங்கள் தொடர்ந்து வருவார் என்னுடைய கவுசிகா என்று எனக்கு தெரியும். அன்பு பேத்தி அங்கே கொண்டு வாருங்கள். எப்படி நீங்கள்
0: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். நன்றி அன்பு உறவுகளே, நன்றி அன்பு தாத்தா.
1: செல்ல கட்டி கௌசியாமாவுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும். நாங்கள் எல்லோரும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்று வருவோம்.
0: நன்றி தாத்தா.
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வருகின்றார் ஒரு உறவு அழைப்போம். வணக்கம், வணக்கம். யார் காற்றலையில்?
2: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம், வணக்கம். பேர் சொல்லி வாருங்கள், யார் வந்திருக்கின்றீர்கள்?
0: நான் ஜெயங்கோட்டத்திலிருந்து அமீர்பாலன் பேசுறேன்.
1: அமீர்பாலன் ஜெயங்கோட்டத்திலிருந்து அமீர்பாலன் வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். வர வேண்டும் அமீர்பாலன். வருக வருக வந்து வரவேற்கின்றோம் சிறுவர் பூங்காவுக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கிறேன் தாத்தா. நன்றி தாத்தா.
1: வாழ்த்துக்கள்.
0: பாடல் பாட போகிறேன்.
1: என்ன பாடல்? திரைப்பட பாடலா தமிழ் பாடல்?
0: தமிழே.
1: அன்னை தமிழ். அற்புதமான பாடல். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
0: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே.
1: அவ்வளவுதானா? கேட்டுக்காரன் வேற என்ன கொண்டு வந்திருக்க? திருக்குறள், விடுகதை, எதையும்
0: கதை. கதை.
1: ஓ, கதை. கேட்டுக்காரன் கதை என்ற தாத்தாவுக்கு நல்ல விருப்பம். எல்லோரும் அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அமீர்பாலன் என்ன கதை கூறப்போகின்றார்கள்? எங்கே கூறுங்களும் கதையை.
0: ஒரு முயல், ஒரு காட்டுல ஒரு முயல் இருந்துச்சாண்டாத்தா.
1: அப்படியே சொல்லிக் கொண்டு போங்கள். நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். பதிவிலே சென்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து கூறுங்கள்.
0: ஒரு சிங்கி வந்துச்சான் காட்டுக்கே ராஜா. அந்த முயல் வந்து, முயல வந்து இந்த சிங்கம் துரத்திட்டே போச்சான். அந்த முயல் ஓடிட்டே இருந்துச்சாண்டாத்தா. ஒரு கரடி ஒண்ணு இருந்துச்சாண்டாத்தா. அது குழிய போட்டு குச்செல்லாம் வச்சு இலைய போட்டு வச்சிருந்தாண்டாத்தா. புல்லு போட்டு முயல் நரி வந்து முயல்கிட்ட சொல்லிச்சான் தாத்தா, இந்த பக்கமா ஓடி இந்த குழி தெரிச்சு வச்சிருக்கேன், சிங்கம் வந்துருன்னு சொல்லிச்சான் தாத்தா. சிங்கம் வேகமாக ஓடி வந்துருச்சான் தாத்தா. முயல் இப்படியே போயிடுச்சான். சிங்கம் குழி உள்ளார வந்துருச்சான் தாத்தா. அவ்வளவுதான் தாத்தா.
1: நல்ல. எப்படி ஏமாத்தியது முயல்? கட்டிக்கார முயல். என்ன சிறப்பான கதை, சிறப்பான கதை. வேற என்ன கொண்டு வந்தீர்கள்? அவ்வளவுதானா? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நீங்கள் தொடர்ந்து 12 வாரங்கள் வந்தால் உங்களுக்கு பரிசு
0: வழங்க
1: விடுவதையா? குறுங்கள்.
0: அடுத்து அடுத்து சொல்றேன் தாத்தா.
1: அடுத்த வாரமா? அடுத்த
0: வாரம்
1: போ கெட்டிக்காரன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. அப்ப எப்படி நாங்கள் விடை பெறுவது? மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம் அன்பு உறவுகளே, அன்பு தாத்தா என்று கூறிவிட்டு சென்றோம். அங்கே எப்படி கூறுவது?
0: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம்.
1: நன்றி பேராண்டு. உறவுகளுக்கும் கூறவன் அவர்கள் தான் உங்களை கேட்டுக்கொண்டு, எல்லோரும் கேட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே என்றும் கூற வேண்டும்.
0: நன்றி.
1: நன்றி அமீர்பாலன். சிறப்பாக தமிழிலே வந்து பாடி கதை கூறி அசத்தி விட்டீர்கள். எங்கே அடுத்த வாரம் நீங்கள் என்ன கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வாழ்த்துக்கள். சென்ற வாரம், அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி என் அன்பு செல்வ பேராண்டி. நன்றி, நன்றி. அடுத்த உறவு ஒருவரோடு யோகி வருகின்ற அன்பு ஜெயசூர்யா வந்திருக்கின்றது. சஞ்சனா சிறையும் அழைச்சிருக்கீங்க. வாருங்கள். அங்கே ஜெயசூர்யா பாதியில் நின்றார். எங்க என்னுடைய கீர்த்திவாசனை காணவில்லை என்று பார்க்கணும். அவர் தான் இப்பொழுது அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. ஓடி வர வேண்டும். இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில சிறுவர் பூங்காவில் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது நேரம் உங்களுக்கு சரியாக 8:17 நிமிடங்கள். நேரங்கள் போதிய அளவு இருக்கின்றது. எல்லோரும் வரலாம். வந்து இணைய வேண்டும். இன்று தொடக்கம் 12 வாரங்களுக்கு உங்கள் வரவுகள் பதியப்பட்டு நீங்கள் சரியாக ஒழுங்காக பதிவு வந்து பங்கு பெற்றுபவர்களுக்கு 12 வாரம் உடைய பரிசுகள் வழங்கப்படும் என்று முன்னியல் தமிழ் வானொலி அறிவித்திருக்கின்றது. புதிய புதிய வரவுகள் எல்லாம் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றோம். ஓடி வாருங்கள். இப்பொழுது யார் அழைத்தது? எங்களுடைய செல்வகுமாரின் செல்வ புதல்வர்கள். ஜெயசூர்யா வந்து அசத்தி விட்டு சென்றார். அவருடைய ஒலி அப்பொழுது சரியா இருக்கவில்லை. அதனால் மீண்டும் வருகிறேன் என்றார். என்னுடைய கீர்த்தி வாசனம் வர வேண்டும் அல்லவா? ஓடி வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் பூங்கா.

0: எங்கே அன்பு பேரன் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் ஜெயசூர்யா கீர்த்திவாஸ்.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம். எங்கே என்ன கொண்டு வந்தீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நலமா இருக்கின்றீர்களா? அங்க என்ன பெயரை கூறுங்கள்.
1: ஜெயசூர்யா.
0: கூறுங்கள். கொண்டு
1: கல்வி கவிதை பத்தி சொல்றேன். ரெண்டு மூணு
0: கூறுங்கள்.
1: இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி.
0: அடுத்தது.
1: ஒழுக்கம் இல்லாத கல்வியால் எந்த பயனும் இல்லை. குறைவான கற்றல் ஒரு ஆபத்தான விஷயம். கல்விக்கு மிக உயர்ந்த குணமே சகிப்புத்தன்மை.
0: அடுத்து.
1: ஒழுக்கமில்லாத கல்வியால் எந்த பயனும் இல்லை. கல்வி ஒன்றே தாழ்ந்து கிடக்கும் மனிதர்களை மேலே உயர்த்தும்.
0: சிறப்பான பொன்மொழிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கல்வியை பற்றி இவ்வளவு சிறப்பாக உங்களை கூறியிருக்கோம். கல்விதான் சிறந்தது என்பதை நிறைவேற்றி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஜெயசூர்யா. வேறு ஏதாவது இருக்கின்றதா அல்லது கீர்த்திவாசன் வரப்போகின்றாரா?
1: கீர்த்திவாசன்
0: வரேன். சரி, அப்பொழுது விடைபெறுவோம். எப்படி விடைபெறுவோம்?
1: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்பு தாத்தாவிற்கும் நன்றி. அன்பு உறவுகளுக்கும் நன்றி. வணக்கம்.
0: இந்த செல்ல பேராண்டிக்கு நன்றியும் வணக்கமும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு தந்து வாழ்த்தி ஆசி வழங்குகிறோம். ஐயா, அடுத்த வாரம் என்ன கொண்டு வரப்போகின்றீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்து ஒரு ஆய்வை செய்து கொண்டு வாருங்கள். அப்படித்தானே?
1: ஆமாங்க.
0: நல்லது. நீங்களாக தெரியும். உங்களுக்கு எது நன்றாக பிடிச்சிருக்கின்றது, எது இலகுவாக தெரிவு செய்ய முடியுமோ அதை தெரிவு செய்து மனதிலே வைத்து சரளமாக இன்று போல் சொல்ல வேண்டும் என்றும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கும், ஆசீர்வாதங்களும் இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். எங்கே கீர்த்திவாசனிடம் போவோம். கொடுங்கள்.
2: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் கீர்த்திவாசன். என் அன்பு பேராண்டி, நலமாக இருக்கின்றீர்களா? கீர்த்திவாசன் செல்வகுமார் அவர்களே. நலமா இருக்க? சாப்பிட்டாச்சா செல்லக்கண்ணா?
2: இல்லை தாத்தா,
0: இன்னும் சாப்பிடவில்லையா? சரி, சிறுவர் பூங்காவை முடிச்சு கொண்டுதான் என் செல்வம் சாப்பிடும். சரி, அங்கு இன்று என்ன சிறப்பு உங்களுடைய சிறப்பு கொண்டு வரப்போங்க? கொண்டு வாருங்கள், கேட்போம். கதை சொல்ல போறீங்களா? கதை என்ன தாத்தாக்கு விருப்பம்? எங்கே கொடுங்கள்.
2: என்ன
0: கதை?
2: காக்கா வடையத்துக்கிட்டு போன.
0: காக்கா வடையத்துக்கிட்டு போன கதை நீங்க வித்தியாசமா கூறுவீர்கள். எங்கே கூறுங்கள். காக்கா வடையத்துக்கு நீங்களாக அப்படியே தொடர்ந்து கூறிக்கொண்டிருங்கள். பதிவாகி கொண்டிருக்கின்ற
2: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வர சுட்டு என்ன பார்த்தன வீட்டுக்குள்ள போனாங்களா. வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன வர கொண்டு வரதுக்குள்ள காக்கா தூக்கிட்டு போயிட்டா மடைய. ஏற்கவே மரத்துல தூக்கிட்டு போயிட்டு காக்கா வடைய பாத்துக்கிட்டே இருந்துச்சு. எடுத்துட்டு போயிட்டு கீழே ஒரு பசியோட போன மாதிரி பார்த்துட்டு காக்கா காக்கா எனக்கு கொஞ்சம் தாக்கா காக்கா அப்படின்னு கேட்டுக்கான். போன மாதிரி
0: தொடர்ந்து கூற
2: வேண்டாம். அந்த வடைய மரத்துல வச்சுட்டு தர முடியாதுன்னு சொல்லிருக்கான். திரும்பி வாய எடுத்து
0: வச்சிருக்கான்.
2: அந்த நதி வந்து காக்கா நீ ஒரு பாட்டு பாடுவே நல்லா இருக்கும் அப்படின்னு
0: சொல்லிட்டான்.
2: அந்த காக்கா வாங்கி காக்கா

0: ஒரு காக்கா பார்த்து வந்து ஓடி வந்து லபக்கென்ற வடையை தூக்கி கொண்டு தன்னுடைய வாய் சோம்பலை வைத்துக் கொண்டு ஓடிவிட்டது. திறந்து போய் அந்த மரத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த வழியாலே ஒரு நரி வந்திருக்குது. அந்த நரி வந்து பார்த்து விட்டு பார்த்துச்சு, ஓஹோ இந்த காக்காவின் வாயில ஒரு நல்ல வடை இருக்கு, நல்ல வாசமா இருக்கு, இது எப்படி நான் பறிக்க வேண்டும் என்று தந்திரம் பண்ணிச்சு. என்ன பண்ண தந்திரம், காக்காயும் பெரிய தந்திரம் உள்ளது, நரியும் தந்திரம் உள்ளது. அந்த நரி உடனே அந்த காகத்தை அப்படியே பார்க்கும் பொழுது காகமும் வாயில வடைய வைத்துக் கொண்டு நரியை பார்க்குது. உடனே நரி சொல்லுது, ஆஹா காக்காவே, நீ எவ்வளவு அழகான பறவை, உன்னை போல அழகான பறவை இந்த உலகத்திலேயே இல்லை என்றவுடன் காகத்துக்கு மனம் குளிர்ந்து விட்டு, ஆஹா என்னை போல அழகான பறவை இல்லை என்று இந்த நரி கூறுகிறது என்று. பின்பு அந்த காக்கா யோசிக்குது, ஏன் இப்படி சொல்லுவீங்களோ என்ன, மீண்டும் நரி சொல்லிச்சுது, உன்னுடைய குரல் போல வேறு பறவைகளுக்கு இல்லை, உன்னுடைய குரல் நல்ல இனிமையான குரல், நீ காக்கா என்று பாடும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும், எங்கே எனக்காக ஒரு பாட்டு பாடுகிறாயா என்று தந்திரமாக கேட்டது. ஏனென்றால் அது வாயை திறந்து பாட வடை கீழே விழுந்தானே நான் அதை கவ்விக்கொண்டு ஊடிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனா காக்காவும் தந்திரமா, அந்த காக்கா புத்திசாலி காக்கா என்ன செய்தது, இவர் என்னுடைய வாயை திறந்து கா கா என்று நான் சொன்னால் வடை கீழே விடும், அவர் எடுத்து விடுவார், நான் வாயை திறந்தால் தானே பாட முடியும், ஆனால் வாயை திறந்தால் வடை விழுந்து விடுமே என்று எண்ணிவிட்டு, என்னுடைய குரல் இனிமையான குரல், இவர் எப்படி எல்லாம் எனக்கு தந்திரம் பண்ணுகிறார், போய் கா கா கா என்று தானே அவர் கரைவார். இப்ப கிளி என்றால் கி கி கீனு அழகாக பாடும் அல்லவா, இனி இந்த குரல் சரியில்லை, அது அது காக்காவுக்கே தெரியும், இவர் பந்தம், இவர் வந்து அதுக்கு ஐஸ் வைக்கிறார் என்று சொல்லு அந்த சொல்லுவாங்க, ஐஸ் வைக்கிற அவருடைய தலை குளிர வைத்து அவன் அவரை மயக்கி அந்த பாட பாட பண்ணுவதுதான் நரியினுடைய நோக்கம், காக்காவினுடைய நோக்கம் வடையை தின்னுவதுதான் காக்காவினுடைய நோக்கம். உடனே காக்காவுக்கு ஒரு மூளை புத்தி வந்தது. எப்படி என்றால் அந்த வாயில இருந்த வடையை காலுக்கு கீழே வைத்து அமர்த்தி பிடித்துக் கொண்டு கா கா கா என்று கத்திச்சது. நரி அண்ணாந்து பார்த்த நரியடை, இவ்வளவு புத்திசாலித்தனமாக இந்த காக்கா இருக்குது என்று, இது எனக்கு கிடைக்காது நினை திரும்பி ஓடி வச்சாம். மறுபடியும் காக்கா காலுக்குள்ள இந்த வடையை எடுத்து வாயில வச்சு சாப்பிடுச்சாம். இது எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கு. சரி, நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு ஒரு கதை சொல்லணும், ஆமையும் முயலும் போட்டியிட்ட கதை, தெரியுமா அந்த கதை, ஆமையும் முயலும் ஓட்ட போட்டி வைத்தார்கள் அண்ணாவுடன், அது உங்களுக்கு தெரியும், அடுத்த வாரம் அந்த கதையை நீங்கள் கூறலாம் சரியா. சரி, இந்த வேறு என்ன கூற போகிறீர்கள், கொடுங்க என்ன கூற போகிறீர்கள்,
1: தெரியும்
0: அந்த கதை தெரியுமா உங்களுக்கு, அப்ப இப்ப இப்ப சொல்ல போறீங்களா அடுத்த வாரம் சொல்ல போகிறீர்களா, அவளோடு இருக்கும் அடுத்த வாரம் அந்த கதையை கேட்க. சரி, இப்ப வேறு என்ன சொல்ல போகிறீர்கள்,
1: ஒரு கதை கூடனா பாட்டு தரேன் சொன்னீங்களா,
0: யாரு நான் பாடுறேன்டா,
1: இல்ல கதம்பத்துல,
0: கதம்பத்திலா கதம்பத்துல எப்படி கூறணும்,
1: பாட்டு
0: தரேன் சரி சரி சரி, எங்க என்ன என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு, திரைப்படம் என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு,
1: அதுல ஒரு பாட்டு வரும் அப்படின்னு ஒரு பாட்டு வந்தா,
0: அந்த லிட்டில் ஸ்டோரி அந்த கதையா பாடலா, அந்த பாடங்கள் உங்களுக்கு தெரிந்த வரையில பாடங்கள் பார்ப்போம், அப்படியா எங்க தெரிந்த வரையை கூறுங்கள். சரி, நான் அந்த பாடலை தருகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், நிகழ்ச்சி முடிவிலே தருகின்றேன் சரியா. சரி, அப்ப மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறோமா, விடுதலை தப்பி போகலாம் என்று பார்த்தேன், நான் பேராண்டு வந்து மடக்க போகிறார், சரி கொண்டு வாருங்கள், தாத்தாக்கு பயம்தான் இருந்தாலும் நான் சஞ்சனாசிரியோட வெற்றி எடுத்து இருந்து, சரி நீங்கள் எப்படி கொண்டு வாருங்கள் கேட்போம், கொண்டு வாருங்கள்.

0: உட்கார்ந்து இருக்குது மூக்குணங்குருவி, மேய்ந்து வருகிறது.
1: தாத்தாவை மடக்கி விடுவோம். என்னென்ன மீண்டும் இருக்க கூறுங்கள், நான் முயற்சி பண்ணுகிறேன்.
0: முட்டை மாடு உட்கார்ந்து,
1: முட்டை மாடு உட்கார்ந்து,
0: மூக்குணங்குருவி மேய்ந்து வருகிறது.
1: அது அது பூசணி கொடி. பாத்தீங்களா, கெட்டிக்கார தாத்தா வந்து விட்டேன். நீங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நான் கெட்டிக்காரனா வந்து விட்டேன். கெட்டிக்கார தாத்தா பெரு புள்ளி. சரி, என்ன மறுபடி கதை
0: தாத்தா? பூசணிக்காவும் அதன் கொடியும் தாத்தா.
1: பூசணிக்காயும் கொடியும் கட்டிக்காரன் அது உட்கார்ந்து இருக்கு. நான் மூக்கணாங்கார சுத்தி வருவது கட்டிக்காரன். கட்டிக்காரன் திருத்தமாக கூறி தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். அடுத்ததை கொண்டு வாருங்கள்.
0: அடிமலர்ந்து முனி மலராத பூ, அது என்ன பூ?
1: அடிங்கப்பா, அடிமலர்ந்து முனி மலராத பூ, அது என்ன பூ அப்பா? அடிமலர்ந்து முனி மலராத பூ என்ன பூ? நெருப்பு.
0: தப்பு தாத்தா.
1: தப்பா? சரி, அது தப்பு. அப்ப செருப்பு.
0: தப்பு தாத்தா.
1: அதுவும் தப்பா. இன்னொரு சந்தர்ப்பம் தருவீங்களா?
0: தரேன்.
1: வாழைப்பூ. கெட்டிக்கார தாத்தா மூன்றாவதையும் மூன்றாவதரை சரியா சொல்லிவிட்டேன். நன்றி நன்றி என் செல்ல பேராண்டி. இன்னொன்னு கொண்டு வாருங்கள். அவ்வளவுதான் இன்றைக்கு. வேற என்ன தரப்ப
0: வந்திருக்காரு?
1: பாடுங்கள் செல்ல கண்ணா, உங்களோட செல்ல குரல்லே பாடுங்கள் ஐயா, பாடுங்கள்.
0: மாதா தீதா குரு தெய்வம், மாதா தீரா குரு தெய்வம், அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம். மாதா தீரா குரு தெய்வம், அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம். மாதா தீரா குரு தெய்வம், ஓதாதிருப்பது தீது, ஓதாதிருப்பது தீது, நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது. ஓதாயிருப்பது தீது, நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது. ஓதி உணர்ந்தது போலே, போதி உணர்ந்தது போல என்று உண்மையாய் நடந்து உயர்வோம் மண்ணே. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், காலையும் நெருந்தவுடன் படிப்பு, இந்த காலை கடனையும் உணவை முறுத்து, நூலை கையிலே எடுத்து பள்ளி நோக்கி நடந்து கற்பதே சிறப்பு. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் தொழுதிட வேண்டும் நம் தேசத்தில் மீது அன்பு செலுத்திட வேண்டும், கை தொழில் பழகிட வேண்டும், மகம் மகாத்மா காந்திஜி சொல்படி நடந்திட வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். அலங்கத்தா
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் சிறப்பான பாடலை பாடி தந்திருக்கின்ற மாதா பிதா குரு தெய்வத்திலே ஆரம்பித்து இன்று முழுமையாக பாடும் அளவுக்கு என் அன்பு செல்லம் கீர்த்திவாசன் வளர்ந்து விட்டார். கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாதது போல் தெரிகிறது. நீங்கள் உற்சாகமா இருக்கின்றீர்களா? சரி நல்லது. அடுத்த வாரம் மீண்டும் வெள்ளிக்கிழமை காத்தலையில் சந்திப்போமா. சிறப்பிருந்தாவில் எப்படி விடைபெறுவது?
0: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் சிவபொங்கலில் சந்திப்போம். அன்பு தாத்தாவுக்கு நன்றி, அன்பு உறவுகளுக்கு நன்றி.
1: அது மட்டும் விரைவாக சொல்லுகிறாங்களே எல்லா குழந்தைகளும். வாழ்த்துக்கள் செல்லக்கூட்டி, வாழ்த்துக்கள் என அன்பு செல்லும் கீர்த்திவாசன். நான் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முயலும் ஆமையும் கதையோடு சந்திப்போம். சரியா? நன்றி நன்றி நன்றி. சென்று பாருங்கள், எல்லா அருளும் வளமும் உங்களுக்கு எல்லோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள், உங்கள் அனைவருடைய சிறப்புகளை. நன்றிகள். சென்று பாருவோம். இது மின்னல் வானொலி. நன்றி தோபராண்டி. இது மின்னல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. நேயர்கள் அவளோடு எதிர்பார்க்கும் சிறுவர் பூண்டா. நேரம் 11:05 கனடாவிலே. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 8:35 ஆகப்போகின்றது. இரவு நேரம் கேட்போமா?

அன்பு செல்வங்கள் வரணிக்கா வரவில்லை, தர்சனா வரவில்லை. அவர்கள் 12 வாரம் தொடர்ந்து வர வேண்டும் வந்தால் அவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு செய்தி கிடைத்ததோ தெரியவில்லை, கேட்டுக்கொண்டிருப்பார்கள், வருவார்கள் என்று எண்ணுகிறேன். இங்கே வரவர்கள் ஓடி வரலாம், உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள் அன்பு செல்வங்களே.

இனிமை இனிமை இனிமை மாதாபிதா தெய்வம் என்ற பாடலை பாடி காட்டி இருந்தார் கீர்த்தி வசன். அதைத் தொடர்ந்து பாடல் சென்றது. இன்று 10 உறவுகள், 10 குழந்தைகள் வந்திருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். இன்றிலிருந்து 12 வாரங்கள் தொடர்ந்து வர வேண்டும். வந்தால் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டேன். அன்பு செல்வங்களான பரணிகா, தர்ஷனா இவர்களெல்லாம் வர வேண்டும். ஆனால் இன்று அவர்கள் வரவில்லை என்பது இந்த கட்டத்துள்ளே வரப்போகின்றார்களோ தெரியவில்லை. அவர்கள் எப்படி 12 வாரங்களை பூர்த்தி செய்யப் போகிறார்களோ தெரியவில்லை. என்ன காரணமோ தெரியவில்லை, அவர்களால் வர முடியவில்லை. என்று வந்த 10 அன்பு செல்வங்களும் சிறப்பாக இன்று சிறுவர் பூங்காவை சிறப்பித்து சென்றார்கள். இங்கே அன்பு நேயர்களுடைய அறிக்கைகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவர்கள் வரவேற்று வாழ்த்தி அவர்களுக்கெல்லாம் சிறப்பான வாழ்த்துக்களை கூறியிருக்கும் வேளையிலே அவர்கள் வளர வேண்டும். நல்ல ஓர் ஆரோக்கியமான குழந்தைகளாக, மேடை ஆளுமை உள்ள குழந்தைகளாக, தங்களை தாங்களே நிர்மாணிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஊக்கங்களுடைய குழந்தைகளாக வர வேண்டும். இலைமறை காயாக இருக்காமல் அவருடைய திறமைகள், தமிழ் உணர்வுகள், தமிழ் உச்சரிப்புகள், தமிழ் சொற்கள் வெளிவர வேண்டும் என்று அன்போடு நாங்கள் அவர்களை அரவணைத்து இந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை நிகழ அன்னை கலைவாணியின் அருளை வேண்டிக் கொண்டு, மீண்டும் உறவுகள் வரவில்லை, செல்வங்களை காணவில்லை. அடுத்து குறிப்பு என்னவென்றால், அன்பு செல்வங்களை அனுப்பி வைக்கும் பெற்றோர்கள் அவர்கள் பேசுவது இங்கே பதிவாகி மறு ஒலிபரப்பாக உங்களுக்கு ஒலிபரப்பப்படுகின்றது. அப்பொழுது நீங்கள் முழுமையாக அந்த செல்வங்கள் வந்து எப்படி இங்கே பேசியிருக்கிறார்கள், எப்படி தங்களுடைய ஒப்படைப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதை அழகாக நீங்கள் கேட்டு மகிழலாம். அவர்கள் பேசும் பொழுது நீங்களும் கேட்க வேண்டும் என்று ஸ்பீக்கர் போனை ஓன் பண்ணி வைத்துவிட்டு அவர் பாடுவது, தாத்தா பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த பதிவுகள் எல்லாம் சிறப்பாக வராது. அவர்கள் தேடி வந்த அந்த விடயங்கள் வெளியே தெளிவாக வராது. ஆதலால் வருவதற்கு முன்பே நீங்கள் தொலைபேசியை ஒழுங்கு செய்து அப்படியே கொடுத்து விடவும். உங்கள் குரல் வரக்கூடாது, இந்த பேசு எப்படி அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். அழைப்பை தந்துவிட்டு நான் வணக்கம் கூறியவுடன் குழந்தைகளிடம் கொடுக்கலாம், நீங்கள் குழந்தைகளிடமே கொடுக்கலாம் அந்த தொலைபேசி. அவர்கள் தான் பேச வேண்டும், உங்களுடைய குரல் வரவே கூடாது. இருந்த ஒரு நிமிடம் அதெல்லாம் வேண்டாம், அப்படி கூற வேண்டாம். அடுத்து அங்கே சொல்லிக் கொடுப்பதை இங்கே கேட்கின்றது. எனக்கு குழந்தைகள் வரும் பொழுது ஒரு விடயத்தை ஆரம்பத்திலிருந்தே ஒரு அன்றுதான் சொல்லுவது, இன்று மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பதில்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அதை உபதேசித்துக் கொண்டு வந்தால் அவர்கள் சிறப்பாக ஒரு வாரத்திலே கற்றுக்கொண்டு வந்து அழகாக தெளிவாக கூறுவார்கள். ஒரு சிலர் வந்து பார்த்து படிக்கிறார்கள், அது எனக்கு தெரிகின்றது. அனுப்பி வைத்த நான் தேவாரங்களை அனுப்பினாலும் சரி, அல்ல போகிற செய்திகளை அனுப்பினாலும் சரி, அதை நீங்கள் போகிற செய்திகளை தேடி வந்தாலும் அதை வைத்துக்கொண்டு பார்த்து படிக்கிறீர்கள். அங்கேதான் இந்த தடங்கள் ஏற்படுகின்றது. முதலே 2, 3, 4, 5, 6 தடவைகள் படித்து படித்து பார்த்தால் திடமாக வரமாக சொற்கள் தடைப்படாது. அப்படித்தான் வளர வேண்டும், சிறப்பாக இருக்கும். சின்ன செல்வங்கள் எல்லாம் பேசும் பொழுது அவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்க வேண்டும் காற்றலையிலே. எப்படி அந்த அவர்கள் பேசுவதை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் வானொலியை தூர வைத்து கேட்கலாம். சில இடத்துல ஒரு தொலைபேசியிலே தான் இந்த ஸ்பீக்கர் போனை வைத்துவிட்டு நீங்கள் அவரை பேசவிட்டால் நான் பேசுவதும் அவர் பேசுவதும் அங்கே முரண்பாடாகிவிடும். அவரையே நான் அதன் அவர்களுடைய படைப்புகளை அவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்டதற்கு அமைதி அடைந்து கொண்டிருப்பேன். அவர்கள் தான் பேசிக்கொண்டு போகணும். செல்வங்கள் தயார் நிலையில் இருந்து வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். இப்பொழுதும் சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் இந்த உறவுகள் 12 வாரங்களும் தொடர்ந்து வந்தால் உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று கூறி காற்றலை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றே. நான் கொஞ்சம் மன வருத்தம் தான், வர்ணிகா வரவில்லை, தர்ஷனா வரவில்லை. அவர்களும் வந்திருந்தால் மேலும் சிறப்பாகத்தான் இருக்கும். இருப்பினும் வந்த செல்வங்கள் அத்தனை பேரும் சிறப்பாக இந்த சிறுவர் பூங்காவை எடுத்துச் சென்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் அன்னை கலைவாணியின் அருளும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் இலைமறை காயாக இருக்காமல் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய இந்த சிறுவர் பூங்கா தொடர்ந்து வளரும் என்று கேட்டுக்கொண்டு காற்றலை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், அன்பு தாத்தா. நன்றியும் வணக்கமும் செல்வங்களே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

இன்றைய நேரத்திற்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் கன்னி நதியோரம் என்ற வரியெடுத்து நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இன்றும் உங்களோடு இணைந்து இந்த பாடலை செவிமடுக்கின்றார்கள் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும்.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை என்ற வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. அந்த பாடலை அன்புடன் கேட்டிருப்பவர் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. வளமை போல இன்றும் சியாமலா பிரபா உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.
1: பாட்டு பாடு குழந்தைங்களும் தூங்கின மாதிரி இருக்கும், நானும் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாச்சு.
2: உங்களுக்கு காதல் பாட்டு தானே பிடிக்கும்?
1: ஆரம்பம் காதல் டுவேட்டு, முடிவு தாலாட்டு தானே, ரெண்டும் கலந்து மாதிரி பாட.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது வளமை போல தினமும் மலரும் நேயர் நேதத்துக்கான பாடல்கள். தித்திக்கும் பாடல்கள் தேனாக இனிக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் கனத்த இதயங்கள் சுமைதாங்கிக் கொண்டு அமைதி பெறும் வகையிலே ஒரு பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து, நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை என்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் என்று நீண்ட கால உறவு தங்கள் அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் தன்னுடன் இணைத்து தன்னுடைய உறவுகளையும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இணைக்கும் வேளையிலே உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், அழகு மலர் ஆட என்று பாடுகின்றது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் இருந்து. இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை தந்துவிட்டு அன்புடன் தந்திருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய வளமையான உறவுகளோடு.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரத்திற்கான காதுக்கினிய கீதங்கள்.

0: ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடலை அன்புடன் கேட்கின்றார் மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம். இந்த பாடலை நான் நினைக்கின்றேன், அவர் தன்னுடைய அன்பு மனைவியின் பிறந்த நாளுக்காக அன்போடு கேட்கின்றார். கண்ணே கனியே முத்தே அருகே வா என்று அழகாக பாடுகின்றது ரகசிய போலீஸ் 105 திரைப்படத்தில் இருந்து.
1: கண்ணே
2: கண்ணே
1: கனியே
2: முத்தே
1: முத்தே
2: மணியே
1: மணியே.

மீண்டும் ஒரு பாடல். நீண்ட நாட்களுக்கு பின்பு எப்பொழுதும் என்னோட தளத்திலே உறவாடி கொண்டிருக்கும் அன்பு உறவு ரங்கராஜ் அவர்கள் கேரள மாநிலம் வண்ணாமடையிலிருந்து கேட்கின்றார். அவர் கேட்க இருக்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து கோகிலா, கலையரசன், ரங்கநாயகி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். ஒலிக்கும் அந்த பாடல் பாச மலர் என்ற திரைப்படத்திலிருந்து மலர்ந்தும் மலராத என்ற வரி கொண்ட இனிமையான பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் தேர்வெடுத்து தர இருக்கின்றோம். அந்த பாடலை அநாதை ஆனந்தன் என்ற திரைப்படத்திலிருந்து அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் என்ற பாடலை அன்பு மகள் ரேவதி, ரித்விக் இருவரும் சென்னை கே கே நகரிலிருந்து கேட்கின்றீர்கள்.

தொடரும் பாடல். மிகவும் பழைய காலமாக இருந்தாலும் அற்புதமான கருத்தையும் புதுமையான கருத்தையும் தருகின்ற ஒரு பாடல், மறைந்து கிடந்த பாடலாக இன்று தெரிந்தெடுத்து கொண்டு வந்து தருகின்றார் அன்பு மகள் மஞ்சுளா, வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்தில் இருந்து. அந்த பாடல் முழு துண்டு இடைவேட்டி குடுமியோடு என்று ஆரம்பிக்கும் பெண்கள் மட்டும் என்ற ஒரு பாடல் ஆரம்பித்து பாடுகின்றது தேவகி திரைப்படத்திலிருந்து. எங்கே செவி மடுப்போம் அந்த இனிமையான பழமையான கருத்தாளம் உள்ள பாடலை.

ஒலிக்க இருக்க வேண்டும். இன்னும் ஒரு பாடல், சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் என்ற பாடலை மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைத்து கேட்டு மகள விரும்புகிறார். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை என்றும் அவரோடு இணைந்து கேட்க இருக்கின்றார்கள் ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும்.

வளமையாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி தந்திருக்கின்றார் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். அற்புதமான ஒரு தத்துவ பாடல் எங்க ஊர் ராஜாவில் இருந்து தெளிவடுத்து தந்திருக்கின்றார். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்று பாடும் அந்த பாடல். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியே மரம தவிக்க விட்டுட்டு போயிட்டானுங்க பாத்தியா சிவகாமி. எல்லாரும் போயிட்டா கணவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி பதில் சந்திக்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சட்டம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கையால் அந்த சட்டத்தை உண்டாக்கி தடுக்கண்டா.

மீண்டும் ஒரு பாடல் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஹிப்பு விஜயராகவன் அவர்கள் மகள்வோடு எழுதியிருக்கின்றார். அவர் நகைச்சுவையையும் கூட்டி எழுதுவதில் வல்லவர். அவர் கேட்ட பாடல் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற பாடல். பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

கோயில் கருணை வழிவாகி முடிவந்த முதலான இறைவானியே உன்னைக்கு என்றும் நிகரானவன் அன்பின் நிழல் போல் புழல் வளர்த்த

இதயம் மயங்காதையா, புதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா.

தண்ணி கிண்ணம்

Sorry, Baba, I'm a mama.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை என்பதை தெரிந்து நேயர் நேரம் என்பதையும் தெரிந்து கொள்வோம்.

0: இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் சமீபடுக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை ஒலிக்க வைக்க விரும்பி காற்றலையில் கலந்துவிட வைக்கின்றார் அன்புடன் சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அவர் கேட்கும் இனிமையான பாடல் ஒரு திரைப்படம், மாயா பஜார் திரைப்படத்திலிருந்து கல்யாண சமையல் சாதம் என்ற பாடலை மகள்வாக கேட்போம் என்ற வகையிலே அவரோடு இணைந்து நாங்களும் கேட்கின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம்.

வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் தந்த பாடல். நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற என்றும் அன்புடன் என்று திரைப்படுத்த பாடலை கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர உள்ளது. அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காடிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த ஒரு பாடல், துணை முதல்வன் திரைப்படத்து பாடல், கேரள தேவியல்லோ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இந்த வேளையிலே அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தந்து வளமை போல என்றும் மலர இருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

எங்கேயோ தொலைந்து போனேன் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் சட்டென்று மாறுது வானிலை என்ற திரைப்படத்தில் இருந்து கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் தந்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மழைக்கால மேகம் ஒன்று என்ற வரியோடு வரும் வாழ்வே மாயம் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடனே டிராஞ்சி தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மகனம் கண்டிமா நகரத்திலிருந்து அன்பு விஜயராணி அனுப்பி வைத்த தேவதை ஒரு தேவதை என்று பாடும் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படுத்த பாடல் கேட்போம்.

தமிழ் ஓடுதான் கனடா. மொன்றியல் மாநிலம். தனுஷன் தருகின்றார் ஹேய் பனிமலரே என்று கூறும் ஒரு பாடல். காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். கேட்போமே.

தொடரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து படையப்பா திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்று பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். எனக்கென ஏற்கனவே என்ற வரிகொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல் கேட்போம்.

இவர்களோடுதான் வலிமையாக வந்து எங்களோடு நீண்ட காலமாக பயணம் செய்கின்றார் கேஜிஸ், மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து. அவரும் இன்று தேன் சிந்துதே வானம் என்ற ஒரு இனிமையான பாடலை பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

இவர்கள் கேட்ட வேளையிலே இவர்களோடு இணைந்து ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தனது பாடலையும் தருகின்றார். அந்த பாடல் பொங்கி எழு மனோகரா என்ற திரைப்படத்திலிருந்து காணாங்குருவி என்ற முதல் பதத்தை கொண்டு பாடலை தருகின்றது.

0: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகள் தொடர்ந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சிங்காரபூமி சிங்கப்பூர், அங்கிருந்து மகாலிங்கம் அழகாக அன்பாக மகிழ்வாக பல விடயங்களை எழுதி தனக்கு விருப்பமான பாடலாக மகாகவி காளிதாஸ் என்ற ஒரு அழியாத காவிய பாடலை கேட்கின்றார். யார் தருவார் இந்த அரியாசனம் என்று கம்பீரமாக பாடுகின்றது அந்த பாடல்.
1: மாதுளம் சிவந்த

0: மேலும் வேண்டுமா?
1: அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் தத்தி தாவி துள்ளட்டுமா என்று கேட்டு பாடுகின்றது பாகன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இப்படி கேட்கின்றார் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன்.

சுவிட்சர்லாந்து நாடு. நிரேஷன் கேட்ட பாடலை தொடர்ந்து ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடல் இருக்குமல்லவா. இன்று ஒரு நல்லதோர் பாடல் தந்திருக்கின்றார். நினைப்பதற்கு நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. ஐரோப்பிய மண்ணை விட்டு விடுமுறை பெற்று ஈழத்திருநாடு சென்றாலும் எங்களை மறவாமல், இருப்பினும் நினைப்பதற்கு நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. அத்தான் கடிதம் நல்ல முத்து முத்து என்ற பாடலை தருகின்றார்.

இத்தனை பாடல்களையும் கேட்ட எங்களுக்கு இன்னமோர் பாடல் வருகின்றது. அந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்று கூறிக்கொண்டு, பூக்கள் விடும் தூது என்ற திரைப்படத்தில் மூங்கில் காட்டோரம் என்ற முதல்வரியை கொண்ட பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நிரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் மலரும் தித்திப்பான தேனான பாடல்களை தரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற அன்புடன் தங்கள் விருப்பத்துக்குரிய பாடலை தந்தவளை நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெற்று சொல்ல வேண்டுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு மீரா. இன்றைய நாள் நாங்கள் இனி சனிக்கிழமையில் அந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியை எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம், சனிக்கிழமையில் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. இன்றைய கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய கவிதை, கவிதைக்குரிய பாடல், பாடல் பாடலுக்குரிய கவிதை, இவற்றை நீங்கள் எடுத்து வர வேண்டும். உங்களால் முடியும். கவிதை என்பது உங்களுடைய நீங்கள் இருக்கும், அதாவது உங்களுடைய நிலைப்பாடு, எந்த நேரத்தில் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நேரம் உங்கள் மனதில் எழும் வரிகள் தான் கவிதை. இது இப்படி சொல்லிட்டேன்னுட்டு பெரிய பெரிய கவிஞர்களிடம் போய் வத்தி வச்சிடாங்க, இவ இப்படி ஒரு சிம்பிளாக சொல்கிறா பாருங்கன்ட்டு. உண்மையிலேயே அதுதான் என்று தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மனதில் பல வரிகள் என்று தான் சொல்லலாம், பல எண்ணங்கள் புறப்படும். அவற்றை ஒன்று கூட்டி பார்த்தால் அது வரி, அது ஒரு கவிதை. சங்கடம் சஞ்சலப்படுவது, மனம் துன்பப்படுவது, மனம் சந்தோஷப்படும் போது இன்னும் நிறைய கவிதைகள் வரும். அதிலும் காதல் வந்து விட்டால் சொல்லவா வேண்டும், அதில் நீங்கள் எல்லா வரியையும் தான் போடுவீங்க. இன்னும் இன்னும் மாதிரி எல்லாம் சிந்தித்து போடுவீங்க. நடக்க முடியாதவற்றையெல்லாம் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கவி வரிகள் வர தொடங்கிவிடும் காதலுக்கு. அப்படித்தானே போடுகிறார்கள். உண்மையை நீங்கள் பாருங்கள், கவிஞன் ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார், என்ன இடதுபுறத்தில் இருக்கும் இதயம் வலதுபுறம் மாறி துடிக்கிறது என்று ஒரு பாடலில் இருக்கிறது. அந்த பாடல் ஞாபகம் இல்லை, நான் எடுத்து வருகிறேன். அது ஹரிஹரன் பாடிய பாடல்னு நினைக்கிறேன். இடதுபுறத்தில் இருக்கும் இதயம் வலதுபுறத்துக்கு மாறி துடிக்கிறது, அங்கே போயிட்டு என்ற அது காதல் செயல விளையாட்டு. அப்படி பல வரிகள் எல்லாம் காதல் வந்தால் பொய்யான வரிகள் எல்லாம் வரும். அது உண்மையிலேயே பெண்களை பார்த்து, காதலன் காதலியை பார்த்து பல பொய்யான வரிகளை எல்லாம் கொட்டி தள்ளுவான். கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு தான். அப்போ எல்லாம் கவி வரி போலேயே அள்ளி அள்ளி கொண்டு வருவார்கள் இல்லையா? பின்புதான் தெரியும் அது வரியா வலியா என்பது. நாட்கள் போக போக திருமணமான பின்பெல்லாம் தெரியும், முதல் சொன்னதெல்லாம் அது கவிதை வரிகளா இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லுகிறார், இப்படியா செய்வார் என்று ஒரு ஏக்கக்குறியும் இருக்கிறது அல்லவா? சரி, நான் ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு கண்ணன் பாடலுக்கு செல்லலாம், அதைத் தொடர்ந்து கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் இங்குதான் குளிர், நாங்களெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து சில நேரம் உடல் உபாதைகள் வர பார்க்கறது, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொல்லலாம். அங்கு நல்ல வெப்பமே, சுறுசுறுப்பாக தெரியக்கூடிய இடம் என்று தான் நினைக்கிறேன். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:38. நான் நேரத்தையும் சரியான டேட்டையும் சொல்லாட்டி நீங்கள் வரமாட்டீங்க. இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:38, அது உங்களுக்கு காலை நேரம், பகல் நேரம். கனடிய நேரம் சரியாக 12:06, அது இரவு நேரம், நடுநிசி இல்லையா என்று தான் சொல்லுவார்கள் இல்லை. 12 பயம் இல்லாமல் இருக்கிற பாருங்க காட்டிலையில் இல்லையா? சரி, இன்றைய நாள் 21 ஜனவரி மாதம் 2023 தை மாதம் 2023. நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நான் எனக்கு பிடித்த ஒரு பாடல், இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் கவி வரிகள், அதற்குரிய வரிகளை எழுத முடிந்தால் எழுதி உடனே எடுத்து வருகிறேன். அல்லாவிட்டால் முடிவில் நான் இந்த பாடலை மீண்டும் எடுத்து வந்து அந்த பாடலுக்குரிய கவிதை எடுத்து வரேன். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். தனம் திரைப்படத்திலிருந்து கண்ணனுக்கு என்ன வேண்டும் என்ற அந்த பாடல், அத்தனை வரிகளும் நல்ல முத்தான வரிகள்.
எப்படியெல்லாம் அந்த கண்ணனுக்கு உனக்கு பூ பிடிக்குமா, அல்லது எனது சொல் பிடிக்குமா, எனது குரல் வழியே வரும் சொல் பிடிக்குமா என்றெல்லாம் கேட்கும் அந்த வார்த்தைகள் அழகான பாடல், மன்னிக்க வேண்டும், இனிமையான பாடல். பார்த்தா தானே அழகு தெரியும். என்ன நான் அந்த வீடியோவை பார்க்குற வழி அழகுன்னு சொல்லிடுறேன் போல இருக்குது. கேட்போம், எல்லாம் இணைஞ்சு கொள்ளுங்கோ. 2-3 நாட்களாக காற்றறைக்கு வரவில்லை. இதுவும் மறு ஒளிபரப்புண்டு இருந்து விடாமல் எல்லோரும் அங்கே உங்களுடைய கட்டிக்காரர் நீங்கள் எல்லாம் மத்திய தமிழ் வானொலியின் அன்பு உறவுகள் எல்லோரும் நான் கவிதை சும்மா இருந்த இறையிலேயே படைப்பதில் கட்டிக்காரன் ஐஸ் வைக்கிறான்னு சொல்ல போகிறீங்க, பரவாயில்ல. சரி, இந்த பாடலை கேட்போம். எனக்கு பிடித்த பாடல், கண்ணே

0: அருமையான பாடல் இல்லையா? கேட்க இந்த பாடலைத்தான் நான் முழுமையாக விட்டிருக்கேன் நினைக்கிறேன். இந்த ஆரம்ப பாடம் மற்ற நாட்களில் நான் மற்ற பாடலை நிறுத்தி அன்பு உறவுகளை எடுத்திருப்பேன். ஆனால் காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்து கொள்ளலாம். இந்த பாடலுக்குரிய கவிதை நான் உங்களுக்கு எப்படியும் எடுத்து வருவேன் என்று பார்க்கலாம். வணக்கம் ஜெகபர் சாதி கண்ணாக்கு வணக்கம்.
1: இருக்குது
2: நோக்கி வருமாங்க பனி. மாசி மாசம் மேல மரத்துக்கு போயிடுவாங்க. அதனால கடுமையான பனிமா, கடுமையான பனி காலையில் அப்படியே புகை மூட்டமா இருந்ததுமா பனிங்க.
0: அப்ப உண்மையிலேயே நீங்க அந்த தலையில ஒரு தொப்பி அல்லது ஏதாவது மூடி கொண்டு போகாம நினையும் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் வருவாங்க.
0: அதனால எல்லாரும் கவனமா. ஆனா சற்று நேரத்துக்கு பிறகு வெயில் வந்து விடும் இல்ல, சரியான வெப்பமா.
2: ஆனா இங்க வந்து
0: காலையில் மட்டும் தான் அந்த பனி புகார் தெரிகிறதா அல்லது உங்களுக்கு பகல் நேரம் எல்லாம் இருக்கிறதா?
2: இல்ல அப்ப பகல் நேரம் வெயில் வரதுனால ஒண்ணு இருக்காது. அப்புறம் மாலையில 3 மணில இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும்.
0: ஓ, திரும்ப வருகிறது மாலை நேரத்துக்கு. ஓ
2: ஆமா ஆமாமா,
0: சரி. நல்லது. இங்கே பார்க்கலாம் உங்களுடைய பாடல் அல்லது கவிதை என்ன தர போறீங்க எங்க பாப்போம்.
2: எனக்கு நான் ஒரு சின்ன கவிதை சொல்லு, ஒரு சிறிய கவிதைமா
0: சொல்லுங்க.
2: அதாவது, வந்ததை எண்ணி கலங்காது, வருங்காலம் உண்டு மயங்காது, வசதி வந்தால் ஆடாது, வறுமையை கண்டு பாடாது, வன்முறை ஏதும் செய்யாது, வாய்மையே வெல்லும் என்பதை மறவாது.
0: இதுக்கு பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல எங்க என்ன இருக்கா
2: சொல்லுங்க. மறந்து
0: விடு, அதுக்கு கொஞ்சம்
2: கிடக்கட்டும் மறந்து வீடு, அந்த பாட்டுமா.
0: நீங்க வேலைக்கு வந்து விட்டீங்களான்னா நல்ல பாடலும் தெரிவு செய்திருக்கிறீங்க. அந்த பாட்டு அந்த கவிதைக்கு கொஞ்சமாவது போடணும். நீங்க பணிக்கு வந்து விட்டீர்களா? வேலைக்கு வந்து விட்டீர்களா? பணி இடத்துக்கு
2: வந்துவிட்டோம்.
0: உங்களுடைய பாடல் நான் எடுத்து வருகிறேன். நான் உங்களுக்கு நல்லதண்ணா. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: வணக்கம் அண்ணாவுக்கு.

கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145912379 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற தொலைபேசி இலக்க ஊடாக இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 10:49 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:18. பாருங்க, பயம் இல்லாமல் அண்ணா தான் இணைஞ்சு கொண்டார். இந்த கவிதை என்றால் எல்லாருக்கும் ஒரு பயம்தான். என்னவோ பயத்திலேயே வராமல் இருந்து கொள்வீங்கள். இருந்தாலும் மெல்லவா யார் பூனைக்கு மணி கட்டுவது என்பது போல இருந்துவிட்டு வருவீங்க கடைசி நேரத்தில் கடை கடண்டு பார்க்கலாம். அப்படி என்றாலும் வாங்க. ஆனால் கொஞ்சம் இப்பொழுது 11:12 முடித்து விடலாம் நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். நீங்கள் நினைஞ்சு கொள்ளுங்க. ஜெகபர் சாதிக் அண்ணாவுடைய கவிதைக்குரிய பாடல் காற்றிலக்கி வருகிறது, கேட்கலாம்.

0: எங்களுடைய ஜெகபர் சாதிக் அண்ணாவுடைய கவிதைக்குரிய பாடல் காற்றலைக்கு வந்தது. அருமையான பாடல், கவிதைக்கு பொருத்தமான பாடல். சரி, இப்பொழுது காற்றலை இணைந்து கொள்ளும் ஒரு அன்பு உறவு. வணக்கம் அபு சம்பு, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அக்கா. வணக்கம். நலமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு காற்றலையோடு வந்து இணைந்திருக்கின்றேன்.
0: நிச்சயமா பெரிய பெரிய சாதனை,
1: நலமாக இருக்கு,
0: பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் முடிச்சு என்ன சாதனை என்ன ஒலிம்பிக்ல ஓடணும், கழுகு மரம் ஏறணும், அப்படி இல்லை, எத்தனையோ சாதனைகள் இருக்கு இல்லையா, செய்ய முடியாத சாதனைகள் அதெல்லாம் முடிச்சு.
1: நேத்து கூட வானத்துக்கு நீல பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன்.
0: அது தெரியுது, சூப்பர், அது உண்மையா நல்லா செய்வீங்க. எப்படி அடிச்சீங்க? எப்படி எங்க படுத்து கிடந்து இப்படி அடிச்சீங்களா? இல்லாட்டி இந்த சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்டு மேல் மோட்டுக்கு, அதாவது இதுக்கு அடிக்கும்போது அப்படி ஒரு இதோட தட்டு வச்சு படுத்திருந்து தான் அடிப்பாங்க சில இடங்கள்ல. அப்படி அடிச்சீங்களா வானத்துக்கு? இல்லாட்டி எப்படி அடிச்சீங்க?
1: வெளியே பெட்ட போட்டு அதுல படுத்துக்கிட்டு இருந்தனா அப்படி மேல போச்சு.
0: ஓ, சொல்லுங்க என்ன செய்யறது. நீங்க இப்ப நீங்க சொல்லிக்க, நான் ஒரு 3 வயது பிள்ளை ஆயிட்டேன். சொல்லுங்க அப்புறம்.
1: அப்புறம் இனி இதெல்லாம் வைஃபுக்கு சொன்ன கதை. நேற்று என்ன செய்யறீங்கன்னு கேட்ட நேரத்துல வானத்துக்கு நீல அடிக்கிற வேலைக்கு வைங்கன்னு சொன்னேன். அப்ப அவன் வச்சிட்டான்,
0: அவன் உண்மையை நம்பி வச்சிட்டான். ஐயோ,
1: இல்ல, கணவன் சொல்றது பொய் சொல்ல மாட்டார் நம்பி
0: வச்சிட்டான். ஆஹா, அது பக்கத்துல இருந்து சொல்லி இருந்தா அவக்கு விளங்கி இருக்கும், அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
1: ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தான் தமிழே தெரியும்.
0: அதனால நீங்க சொல்ற பொய் எல்லாத்துக்கும் தலையாட்டுறாவ இல்ல?
1: ஓ, அதுதான் பிரச்சனை.
0: இப்ப எல்லாருக்கும் அப்போ ஒரு புத்திமதி சொல்றேன். ஆண்கள் எல்லாருக்கும் தயவு செய்து இனி நீங்க உங்களோட மொழியில இருந்து மாறுபட்ட மொழியில திருமணம் செய்து கொள்ளுங்க. நீங்க எது பேசினாலும் எல்லாத்துக்கும் சிரிச்சு கொண்டே தலையாட்டுவாங்க அவங்க, அப்படித்தானே?
1: அவங்களோட தாய்மொழி தமிழ் தான் என்றாலும் அவங்க படிச்சது, வளர்ந்த சூழல் எல்லாமே, அவங்களோட வீட்டுல பேசுற மொழி எல்லாமே சகோதர மொழி சிங்களம். அவங்களுக்கு வந்து அந்த தமிழ்ல அவ்வளவுக்கு நிறைய சொற்கள் தெரியாது, அவ்வளவுதான்.
0: அபு
1: தெரியும், கொழும்பு தமிழை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், கொழும்பு தமிழை பொறுத்தவரையில் வேறு பகுதிகளில் இருப்பவர்களுக்கு அந்த கொழும்பு தமிழ் வந்து புரியாது.
0: அது அபு, அதாவது தலையில சும்மா அந்த ஐஸ் வச்சு சந்தோஷப்படுற மாதிரி இருக்காதீங்க. ஏன் தெரியுமா? மனிதன் வந்து எந்த மொழியையும் சிறிய காலத்தில் கற்றுக்கொள்ளும் தன்மை அவனுக்கு இருக்கிறது. அதுவும் எங்கட மக்கள், அப்பா இலங்கை மக்கள் எல்லா மொழியையும் கரைச்சி குடிச்சிருவாங்க. நீங்க பாருங்க, ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஜெர்மன்லயோ பாரிஸ்லயோ எங்கேயோ இருந்தாலும் பாருங்க, அந்த மொழியை எப்படி தத்ரூபமாக பேசக்கூடிய தன்மையும் புரிந்துணர்வுகளும் அவர்களுக்கு இருக்கு. சரியா? அது அப்ப நீங்க இப்ப சந்தோஷம், ஒரு கொஞ்ச நாளைக்கும் கூட சந்தோஷம் நிலை கட்டும் பாவம். நானும் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு என்னடா,
1: அந்த சந்தர்ப்பத்தை நான் அவருக்கு கொடுப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அவருடைய அவர் பேசுகின்ற அந்த மொழியிலேயே நானும் பேசுவதால் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் வழங்குவதில்லை.
0: ஓ, அது சரி. அப்ப நீங்க நல்ல ஒரு கணவனா இருக்கிறீங்க, சூப்பர். சரி, ஆனா அந்த வானத்துக்கு நீளம் அடிச்சது கடைசி மட்டும் நான் மறக்க மாட்டேன். எந்த காலத்திலயும் நான் உங்களுக்கு
1: அடிச்சாங்க.
0: அது சரிதான், இப்ப எல்லாம் பிளைட்ல ஏறுறதுக்கே பயமா இருக்காபோ உண்மையிலே. எப்ப பார்த்தாலும் ஒன்று இல்லை, ஏதாவது எந்திரத்தை தகராறு என்றார்கள், இல்லாட்டி பைலட்டிடம் பிரச்சனை என்றார்கள், கொண்டே தரை இறக்குறேன் என்றார்கள், அவர் மிக்க எரிய விடுகிறேன் என்றார்கள். அதுவும் அந்த நேபாளில் நடந்தது, அவர் அப்படியே இந்த ஃபேஸ்புக்கு வீடியோ போட்டுக்கொண்டே அப்படியே போறது, அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கவலையான ஒரு விடயம் தானே இல்லையா? உங்களுடைய கவிதையையும் பாடலையும் பார்க்கலாம். கவிதையை சொல்லவால எங்க பார்ப்போம். பொய்யான கவிஞன் ஒருதர் பொய்யாக எழுதாவிட்டாலும் மெய்யாக ஒரு கவிதை கொண்டு காற்றலைக்கு வந்திருக்கிறார். அது மெய்யோ பொய்யோ என்பதை இனி அவர் சொன்ன பின்புதான் எங்களுக்கு புரியும் இல்லையா?
1: சரியாக சொன்னீர்கள். உண்மையிலேயே எழுதியவன் தான் அது உண்மையா பொய்யா என்று சொல்ல வேண்டும். இது எனது முகநூல் நண்பனான வடக்கத்தியான் பெண்ணின் கே பாலன் தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர் ஒருவருடைய கவிதை தான் நான் இங்க எடுத்து வந்திருக்கேன்.
0: முன்பும் இருக்கா நீங்க அவருடைய கவிதை ஒன்று, அருமையான கவிதை ஒன்று எடுத்து வந்திருந்தீர்கள் இல்லையா? முன்பு பாலன் எடுத்து, பாலனுடைய
1: முழு அதிகாரமும் எனக்கு தந்திருக்கிறார். கவிதைகளை அவருடைய பெயரோடு எங்கு வேண்டாலும் பிரசுரிக்கலாம் என்று.
0: ஓஹோ, அப்படி ஒரு நண்பன். பாத்தீங்களா, கவிஞர்கள் தங்கள் கவிதையை கொடுக்க மாட்டார்கள் லேசில் இல்லையா?
1: அவர் சொல்கிறார், நான் நினைக்கின்ற பொழுதுகளில் இறைவன் எனக்கு எழுதுவதற்கான ஆற்றலை தந்திருக்கின்றான். நான் நினைக்கின்ற பொழுது எழுதி விடுகிறேன். அது எல்லாமே எழுத்து உருவில் இருக்கிறது. முடியுமானால் குரல் வழியாக்குங்கள் என்று சொன்னார்.
0: என்ன சொன்னார்? அருமை. சரி, இங்கே பார்க்கலாம் என்ன கவிதை என்று பார்க்கலாம்.
1: காலாவதியான கவிதையின் மௌனத்திற்குள் காத்திருக்கிறேன். காலாவதியான கவிதையின் மௌனத்துக்குள் காத்திருக்கிறேன். உணர்வுகளும் உயிரும் ஒரு சேர கரைய நாடியின் நாதத்தில் தேடிய கலைப்பு. மலையுச்சியில் விழுந்த இடியின் அதிர்வுகள் சமாதான சமதள பூமியின் பூக்கள் வரை மின்மினி பூச்சிகளை எண்ணிக்கொண்டே இறங்கிய இமைக்குள் பனி தெளித்து பால் குளித்து பட்டு துணியால் முகம் தொடவும் ஈர வெளிச்சம். உலகை விட்டு பிரித்தெடுக்கும் உணர்வே இது நிஜமா? நீ நிஜமா? உதிரும் விண்மீனாய் ஓரிரு பதிலோடு விழுந்த இடம் தெரியாமல் தடம் மறைந்து போனாய். சாரல் சாத்த மௌனம் உறங்கும் நெடுநெசி. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இதயம் சுவாசிக்க விரும்பிய தென்றலின் திசைகள், தென்படாத கரையின் பூக்கள் ஆவலில் மலர்வதில்லை, ஆச்சரியத்தில் மலர்ந்தவையே. சத்தத்தோடு முடிந்து போன ஒரு இருட்டு மின்னலில் வாய் வெடித்த தாளம் பூவாய் காலாவதியான கவிதையின் மௌனத்திற்குள் காத்திருக்கிறேன். இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் கே பாலன், வடக்கத்தியான்பட்டி.
0: இந்த கவிதைக்கு வாசித்தவரின் குரலுக்கு சொந்தக்கார்
1: கனமுல்லை அபூசம்ஹயம் இப்ராஹிம் தோஹாவிலிருந்து.
0: அது என்னென்றால், ஒரு இப்ப ஒரு சாப்பாட்டை செய்து வச்சிருந்தாலும் அபு, நாங்கள் தட்டில் இப்போ நாங்கள் ஒரு சாப்பிட்றதுக்கு சாப்பாடை தட்டில் போட்டு சமைத்தவர் யாரோ, அதை பரிமாறுபவர் யாரோ, ஆனால் அதை உண்ண போகிறவர் தான் அதை அனுபவிக்க போகிறார். அந்த உண்ணுபவரை பார்க்கும் போது ஒரு ரசனை இருக்கும். சில பேரை பார்த்தால், சில பேரை பார்த்தால் எங்களுக்கு பிடிக்காது, அருவறுப்பாக இருக்கும், சரியா, பொருந்தாது. ஆனால் எந்த ஒரு உணவையும் ரசித்து சுவைச்சு அதை உண்ணும் அந்த பாங்கு, அவருடைய அந்த ஆக்ஷன், அதாவது அந்த பார்க்கும்போது எங்களுக்கு ஆசை வரும், அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டால் என்ன எனக்கு கிடைக்காதா என்பது. அப்போ எவ்வளவுதான் சமைச்சாலும், எவ்வளவுதான் பரிமாறினாலும், அதை உண்ணுபவனை பார்த்து தான் எங்களுக்கு அந்த ஆசை வரப்போகிறது இல்லையா? அப்போ அது உங்களிடம் தான் இருக்கிறது. நீங்கள் நல்லா அள்ளி சாப்பிட்றீங்க இந்த கவிதையை என்று சொல்லிக்கொண்டு அருமையான கவிதை. அந்த கவிதையை இன்னொரு தடவை எடுத்து வாங்கோ. ஒரு கவிதை இரண்டு தடவை எடுத்து வந்தால் தான் அதன் பொருள் இல்லாட்டி அதன் ஏதாவது வற்றை நாங்கள் உள்வாங்கி கொள்ளலாம். அங்கே எடுத்து வாங்க.
1: நிச்சயமாக. காலாவதியான கவிதையின் மௌனத்துக்குள் காத்திருக்கிறேன். உணர்வுகளும் உயிரும் ஒரு சேர கரைய நாடியின் நாதத்தில் தேடிய கலைப்பு. மலையுச்சியில் விழுந்த இடியின் அதிர்வுகள் சமதள பூமியின் பூக்கள் வரை மின்மினி பூச்சிகளை எண்ணிக்கொண்டே இறங்கிய இமைக்குள் பனித்தளித்து பால் குளைத்து பட்டு துணியால் முகம் தடவும் ஈர வெளிச்சம். உலகை விட்டு பிரித்தெடுக்கும் உணர்வே இது நிஜமா? நீ நிஜமா? உதிரும் விண்மீனாய் ஓரிரு பதிலோடு விழுந்த இடம் தெரியாமல் தடம் மறைந்து போனாய். சாரல் சாத்த மௌனம் உறங்கும் நடுநிசி. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இதயம் சுவாசிக்க விரும்பிய தென்றலின் திசைகள் இவ்வளவுதானா? தென்படாத கரையின் பூக்கள் ஆவலில் மலர்வதில்லை, ஆச்சரியத்தில் மலர்ந்தவையே. சத்தத்தோடு முடிந்து போன ஒரு இருட்டு மின்னலில் வாய் வெடித்த தாளம் பூவாய் காலாவதியான கவிதையின் மௌனத்திற்குள் காத்திருக்கின்றேன். நன்றி அக்கா. இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் கே பாலன், வடக்கத்தியான்பட்டி. இந்த பாடல், இந்த கவிதைக்கு நான் ஒரு பாடல் நீ வருவாயன திரைப்படத்தில் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன என்ற ஆண் குரலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடலை நான் தெரிவு செய்தேன்.
0: நிச்சயமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வரும். கேட்டு மகிழுங்கள் உங்கள் கவிதைக்குரிய பாடல். நன்றி அபு சம்பு. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அபு சம்புவுடைய பாடல் நல்ல இனிமையான ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாய். காத்திருப்பதில் ஒரு சுகம்தான் இல்லையா? அந்த சுகத்தை நாங்களும் அனுபவிக்கலாம்.

0: நேரம் சரியாக 11:09, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக இப்பொழுது 12:37. கவிதைகள் சொல்லமா நிகழ்ச்சி காட்டலைக்கு இப்போ எல்லோரும் இணைந்து, இப்போ 2 பேர் இணைந்து கவிதையும் பாடலும் தந்து விட்டார்கள். 3வது அன்பு உறவு இணைஞ்சு கொள்றீங்க, எங்க பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கமா வணக்கம் வடலூர் ஆனந்தன் பேசுறமா.
0: வணக்கம் ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: மேல் கடையில அது என்ன திறக்காம இருக்கு, அது திறந்தனா கொஞ்சம் விசாலமா இருக்கும். அது வந்து பணியாளர்கள் வந்து அமையும் போதுதான் அதை நம்ம திறக்க முடியும். ஆமாமா.
0: ஓ, அப்ப அந்த பணியாளர்கள் தேவை இன்னும் இல்லையா?
1: ஆமா, அது தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்தாங்கனாக்க, கொஞ்சம் மேல்தளத்தை திறந்தனா கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் சுலபமா ஆகும். அப்ப வந்து கொடுக்க முடியும் ஜனங்களுக்கு. ஆமாமா.
0: நீங்க மென்மேலும் அது உங்களுடைய ஸ்தாபனம் நல்லா வர நாங்கள் வாழ்த்துகிறோம். சரி, இன்றைக்கு கவிதையும் கவிதைகள் சொல்லுவான நிகழ்ச்சியில் என்ன கவிதையோடு வந்திருக்கிறீங்க?
1: வந்து ஒரு 2 கவிதைகள், ஒன்று புத்தர் சிந்தனை, ஒன்று இருக்கு, ஒரு கவிதை ஒன்று இருக்கு. ரெண்டுமே சொல்லுறேம்மா.
0: ஆ, சொல்லுங்க. எங்கே எடுத்து வாங்க.
1: உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும், நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதுதான் கவிதையம்மா.
0: அதாவது சோறு ஊட்டுறதுக்கும் சாக்லேட் குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க.
1: சோறு குடுக்கறது வந்து அடம் பிடிச்சு குடுக்கணும், சாக்லேட் தான் கொடுத்தா போதும், அது வாங்கிக்குவாங்க ஈஸியா.
0: அதாவது விரைவாகிறது, விரைவு. இப்ப நான் நீங்க கொண்டு கவிதையை நான் சொன்னது சாக்லேட் கொடுத்த மாதிரி டக்குன்னு முடிஞ்சது. சோறு குடுக்கறது கொஞ்சம் அத நாங்க பிசைந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி ஊட்டி, அங்க பாரு காக்கா, இங்க பாரு மாமா, அங்க பாரு எல்லாம் சொல்லி நான் சாப்பிட்டுருவேன். உருண்டை பே அந்த கடைசியில எப்படி கொடுப்பாங்க நீங்க, உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது. உருண்டை உருண்டையா பிடிச்சு வைப்பாங்க, இது அப்பா, இது அம்மா, இது அக்கா, இப்படி எல்லாம் வச்சுட்டு, இப்ப பாருங்க இந்த உருண்டைய நீங்க சாப்பிடுறீங்க, இந்தாங்க அண்ணா, அண்ணாவை சாப்பிடுங்கன்னா அது சாப்பிட்றோம், அக்கா சாப்பிடுங்க அந்த உருண்டை.
1: அம்மா எங்க அம்மா கையில சாப்பிட்டதுல பாட்டி கையில சாப்பிட்டதாங்க இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு.
0: நல்லா
1: ரொம்பவும், ஏன்னா எங்க கடைக்கு வந்துருவாங்க, எங்க அம்மா வந்து தையல் கடைக்கு வந்துருவாங்க, எங்க பாட்டி தான் அவங்களுக்கு அந்த சாப்பாடு உணவு எல்லாம் உருட்டி கொடுப்பாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்கும். நீங்க எப்படியே சாப்பிடுற மாதிரி,
0: அம்மம்மா அம்மம்மா இல்லையே, அம்மாட அம்மா இல்லாட்டி அப்பாட அம்மா, அவங்க தான் உரிமையோடும் அன்போடும் இவ்வளவுதான் நாங்கள் குழப்படி செய்தாலும்
1: எங்களுக்காகவே அவங்க வாழ்ந்தவங்கன்னு சொல்லலாமா?
0: நிச்சயம்.
1: அந்த விட எங்க அம்மாவோட அம்மா இருக்க பாருங்க, அவங்க எங்களுக்காகவே அந்த வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி.
0: இந்த காலத்து பாட்டி எல்லாம் அப்படி இல்லையம்மா, இந்த காலத்து பாட்டி எல்லாம் மாறிட்டாங்க, பேர பிள்ளைகள் தான் பாக்குறாங்க பாட்டி மாற. ஆஹா, சரி. உங்களுடைய அந்த கவிதைக்கு என்ன பாட்டு நீங்க என்னோட நீங்க சொல்லணும் அந்த கவிதை, எனக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. சரி, என்ன பாட்டு அதுக்கு தெரிவு செய்வீங்க?
1: சித்திர சிட்டுகள் சிவந்த மட்டுக்கள் சிரிக்க கண்டேனே, சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே. பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு படத்துல
0: அது. ஆஹா, அப்ப அதுக்கு அவர் வேற பாட்டை மாத்திரலாம். எங்க அந்த வரிகளை சொல்லுங்க.
1: உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும், நீ மகிழ்ச்சியாக வாழ்வை.
0: அப்ப இதை போடலாமே, சுத்தி சுத்தி சுத்தி வந்தீங்க,
1: ரொம்ப அருமையா இருக்கும்.
0: அந்த பாடல் எடுத்து வரலாம். சரியா,
1: அந்த பாடல் எல்லாருக்கும் கொடுக்கலாம்.

0: குடும்பம் நல்லா இருக்குமா.
1: சரி, அடுத்த கவிதை என்ன?
0: இன்னொரு புத்தர் சிந்தனை, புத்தர் சிந்தனை ஒண்ணு சொல்லிடுமா?
1: சொல்லுங்க.
0: மனதுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அதுவே உனக்கு நந்தவனம்.
1: நந்தவனம், அதெண்டா உண்மைதான். எந்த இடம் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கோ அது நான் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அதே போலதான் உறவுகளும், எங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருக்கும்போது சந்தோஷம் மிகுதியா தான் இருப்போம் நாங்க, அல்லா விட்டால் எப்பொழுதும் எங்களுக்கு சோகமாக தான் இருக்கும். அது அந்த உறவுகள்லையும் சந்தோஷமான உறவுகள் இணைந்து கொள்ளணும். அது ஒருதராக இருக்கலாம், பலராக இருக்கலாம், இல்லையா? சந்தோஷம், நல்ல நல்ல ஆனந்தன் இன்றைக்கு நீங்கள் முன்பாக இணைஞ்சு கொண்டீங்க, பார்க்கலாம். இனி வருகிறவர்களை உங்களுடைய பாடல் எடுத்து வர, முதல் சுத்தியை கொண்டு வரேன். சுத்தி சுத்தி
0: சுத்தி சுத்தி
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆனந்தனுடைய கவிதைக்குரிய பாடல் காற்றிலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: பாடலும் மேலேயே எங்களுடைய ஆனந்தன் தன்னுடைய கவிதைக்கு எடுத்து வந்த பாடல் அருமையாக, உண்மையே அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். அதில் அந்த வரிகளை கேட்கும்போது எத்தனையோ வரிகள், அது எப்படி எதுக்காக இது எழுதியிருக்கிறார் என்ற ஒரு கேள்விக்குறி. அது இப்பொழுது இணைந்திருக்கும் அன்போரோட கேட்க முடியாது, ஃபாரூக் மாதிரி அன்போரோட தான் கேட்கலாம், அவர் வந்தால் கேட்கலாம், ஞாபகம் இருந்தால் கேட்குறேன். நான் இப்போ காற்றில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவுக்கு எஸ் ராஜா, வாங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எல்லாம் நலமா இருந்தா நானும் நலமா இருப்பேன்.
1: ஐயா நலமா இருக்காங்கல்ல?
0: ஓ, அப்பா நலமா இருக்கேன். நீங்க எல்லாம் வந்து பேசி சொல்றீங்கல்ல, அப்ப எங்களுக்கு என்ன குறை? அதே மாதிரி இருக்கும். அது சரி, அது சரி. அது அதாவது கஷ்டங்கள் வரும், கஷ்டத்தோடு நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும் போதுதான் அதுல சுகம் இருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு வகையில யாராவது ஒரு ஆள் கஷ்டம் அனுபவிக்க வேண்டும் இல்ல? அப்ப இரவு நேரத்துல அப்பா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: ஒரு கவிதையில நான் ரெண்டு வரி எழுதின, உடல் வந்து பழு தூக்க தூக்கத்தான் உடல் வலிமை பெறுகிறது, அது மாதிரி துன்பங்களை கடந்தால்தான் மனதுல வந்து அதனுடைய அனுபவம் நமக்கு தெரியும். கவிதை எழுதிருங்க ஒரு பகுதியில்.
0: ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. வணக்கம் ஜெயா. ஜெயா வணக்கம்.
2: வணக்கம்.
0: அப்படி இணைப்புல இருக்க முடியுமா ஜெயா? அவருடைய கவிதையும் பாடலையும் கேட்டுட்டு உங்களை சந்திக்கட்டுமா? அப்படி இருந்து கேட்டு கொண்டிருங்கோ. இருங்க இருங்க. எங்கே கே எஸ் கிருஷ்ணா, இப்ப நீங்க உங்களுடைய கவிதை. ராஜா, ராஜா என்ன செய்யறது? நீங்க வந்தா எனக்கு கிருஷ்ணா இல்ல. என்னடா, என்னுடைய நான் கும்பிடும் என்னுடைய குலதெய்வமே கண்ணன் தான். கண்ணன்
1: ஒரு சிறப்பு இருக்குல்ல, என்னுடைய தந்தையாருடைய ஊரு குருவாயூர் தானே, அதனால
0: குருவாயூர். ஓ, குருவாயூருக்கு தான் நான் இந்தியா வந்து முதல் போன முதல் ஸ்தலம். அதாவது எப்படி என்றால், விமானத்தில் இறங்கி நேர குருவாயூரப்பர் தான் போனேன். நான் அங்கதான் போனேன்.
1: அதாவது ஏழு கிலோமீட்டர்ல அப்பா பிறந்த இடம், 15 கிலோமீட்டர்ல அம்மா பிறந்த இடம். அவங்க கிட்டக்க தான் அந்த ஊர், எங்க அப்பா பிறந்த ஊரும் அம்மா பிறந்த ஊரும் குருவாயூர் நேர.
0: அப்படியோடு
1: வருடத்துக்கு ஒரு முறை தான் போறப்ப, மனைவி குழந்தைங்க எல்லாம் போய் ஒரு 5 days தான் இருக்காங்க.
0: பேந்தண்ணா அப்பா அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. இப்ப இனி எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ தெரியாது. நான் இந்தியா முதல் அங்க வந்த ஒரு தடவைதான் வந்தேன். வந்த உடனே நான் மனசுல நினைச்சு கொண்டு வந்ததும் அதுதான். இறங்கணும்னா அப்படியே நேர குருவாயூரப்பர் தான் முதல். அவருடைய இடத்துல காலடி எடுத்து வச்சு பக்கத்திலேயே, கோயிலுக்கு பக்கத்திலேயே இருந்து அவரே.
1: எப்படி கிருஷ்ணர் கண்ணன் உங்களுக்கு எப்படி பிடிச்ச ஆரம்பிச்சது, எப்படி அது?
0: எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய குலதெய்வம் அதுதான். என்னோட தந்தையாருடைய பரம்பரையே கண்ணனோடு சேர்ந்தவர்கள் தான். பெரிய கோயிலும் இருக்கிறது எங்களுக்கு, எங்களுக்கு சொந்த கோயில் இருக்கிறது.
1: எங்களுக்கு வந்து இந்த குருவாயூர்ல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ல குலதெய்வ கோயில், அது வேற சாமி, அது பகவதி ஒண்ணு. அது கோயில் கட்டி விசேஷம் வர்ற 27ஆம் தேதி. நான் தான் போக முடியல, நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். மேரேஜுக்காக எனது மனைவி குழந்தைகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. முடிஞ்சாலும் சென்று விடுவோம், 25ஆம் தேதிக்கு பாப்போம். வாய்ப்பு இறைவனுடைய வாய்ப்பு.
0: நீங்க பேசுறது சத்தம் குறைவா இருக்கு, கொஞ்சம் கிட்டவா வச்சு பேசுங்க. உங்களுடைய பேச்சு வந்து குறைவா
1: இருக்கு. இப்ப கேக்குதா?
0: கேக்குறது சரி. இனி இன்னும் கவிதை எடுத்து வாங்கோ, கவிதை எடுத்து வாங்கோ.
1: கற்பனை கூட நிஜமாகலாமா? கேக்குதா? நல்ல தெளிவா இல்ல கொஞ்சம் வெளியில போய் பேசணுமா?
0: கேக்குறது, கேக்குறது, தெளிவா கேக்குறது. இல்ல தெளிவா கேக்குறது, வேற சத்தம் இல்ல, நீங்க பேசுங்க.
1: கவிதையை சொல்றப்ப தெளிவா இருந்தாதான் நல்லா இருக்கும் கேக்க. கற்பனை கூட நிஜமாகலாமா? நானே சொந்தமா எழுதின கவிதை இது. அதாவது புத்தகம் படிக்காமல் விழிகளில் கற்பனை தீட்டி கவிதைகள் பல வடிக்கலாம். புத்தகம் படிக்காமல் விழிகளில் கற்பனை தீட்டி கவிதைகள் பல வடிக்கலாம். பேருந்துக்கு நிற்கும் நேரத்தை கூட செலவழிக்காமல் செயற்கை சிறகுகள் பதித்து மனிதன் பறக்கின்ற நிலை வர காணலாம். பேருந்துக்கு நிற்கும் நேரத்தை கூட செலவழிக்காமல் மனிதன் சிறகுகள் பதித்து பறக்கின்ற நிலை வர காணலாம். தேவையில் இல்லை என்று சொல்லி விட்டறியும் இரும்பு துண்டை கூட ஒன்று சேர்த்து உருக்கி கடல் நழுவை கப்பலாய் ஓடவிட்டு அழகு பார்த்து ரசிக்கிறது. தேவையில்லை என்று சொல்லி விட்டறியும் இரும்பு துண்டை கூட ஒன்று சேர்த்து கடல் நடுவி உருக்கி கப்பலாய் ஓடவிட்டு அழகு பார்த்து ரசிக்கலாம். கற்பனை செய்து கண்களை மூடிக்கொள்ளாதே, கற்பனை செய்து கண்களை விழித்துக்கொள் முயற்சியோடு, கற்பனை கூட நிஜமாகலாம் உன் வாழ்வில் ஒரு நாள். கற்பனை செய்து கண்களை மூடிக்கொள்ளாதே, கற்பனை செய்து கண்களை விழித்துக்கொள், கற்பனை கூட நிஜமாகும் ஒரு நாள் உன் வாழ்வு. எப்படிமா இருக்கு கவிதை?
0: அருமை. இருந்தாலும் இன்னொரு தடவை நீங்கள் எடுத்து வரணும், அப்பதானே எங்களுக்கு அது கவிதை என்பது இரண்டு தடவைகள் எடுத்து வரணும். எங்களுடைய அப்பா எல்லாம் அந்த கவிதை வரிகளை இரண்டு தடவை வாசிப்பார் எடுத்து வரும் போதே.
1: அது வந்து நான் வந்து அப்படியே மனதில் உள்ளதுதான், அதாவது ஒன்றும் எழுதி கூட நான் அதை உங்கள்கிட்ட.
0: ஓ, அப்படியே மனதில் உள்ளதே சொல்லிட்டீங்க. சரி, இன்னொரு தடவை எடுத்து வாங்க.
1: ஒரு தடவை சொல்றேன். கற்பனை கூட நிஜமாகலாம் தலைப்பு. புத்தகம் படிக்காமல் வெளிகளில் கற்பனை தீட்டி கவிதைகள் பல வடிக்கலாம். புத்தகம் படிக்காமல் வெளிகளில் கற்பனை தீட்டி கவிதைகள் பல வடிக்கலாம். பேருந்துக்கு நிற்கும் நேரத்தை கூட செலவழிக்காமல் செயற்கை சிறகுகள் பதித்து மனிதன் பறக்கின்ற நிலை வர காணலாம். பேருந்துக்கு நிற்கும் நேரத்தை கூட செலவழிக்காமல் மனிதன் செயற்கை சிறகுகள் பதித்து பறக்கின்ற நிலை வர காணலாம். தேவையில்லை என்று சொல்லி விட்டறியும் இரும்பு துண்டை கூட ஒன்று சேர்த்து உருக்கி கடல் நடுவே கப்பலாய் ஓடவிட்டு அழகு பார்த்து ரசிக்கலாம். கற்பனை செய்து கண்களை மூடிக்கொள்ளாதே, கற்பனை செய்து கண்களை விழித்துக்கொள் முயற்சியோடு, கற்பனை கூட ஒரு நாள் உன் வாழ்வில் நிஜமாகும். நன்றிமா. அதாவது என்ன கற்பனை எதிர்பார்த்தேன்னா, அந்த வர வர ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வந்து மனிதன் வந்து பட்டன் சிஸ்டத்துல வந்து ரெக்க மாறி பண்ணி கையில ரிமோட் வச்சுட்டு மாறி வரணும் ஒரு கற்பனை.
0: பஸ்க்கெல்லாம்
1: போய் அத வந்து ஆட்டோமேட்டிக், அதாவது ஏரோப்ளேன் மாதிரி நம்ம கையிலேயே பாடியிலேயே அட்டாச் பண்ணி ஃபில்டர் மாதிரி பறக்கிற மாதிரி அப்படி வரும்ங்கறத ஒரு கற்பனையா நான் எழுதுனேன்.
0: நீங்க வெளி இடத்துல நிக்கிறீங்களா கேஸ் ராஜா? நீங்க
1: இல்லையம்மா.
0: அந்த சத்தங்கள் அது கேட்டது, நல்லா இருக்குது. ஆனா அந்த வெளியில அந்த ஹோன் சத்தம் அதெல்லாம் கேக்குது, அதான் கேட்டேன்.
1: ஓ ஆமா, அதுவா? அது அங்கங்க ஒரு மெயின் ரோடா இருக்குல்ல, அதனால பஸ் போகும்.
0: சரி, என்ன பாடல்?
1: பாடல் பாடலாமா?
0: என்ன பாடல் இதுக்கு நீங்க எடுத்து வந்திருக்கீங்க?
1: நினைவெல்லாம் நித்யா. உண்மையிலேயே நினைவுள்ள நித்யா கிடையாது, இருந்தாலும் ஜெயா தான் இருக்குது என் வயசு.
0: என்ன இருக்குது?
1: எனது மனைவி பேர் ஜெயா, தவறான எனது மனைவி பேர் ஜெயாமா, தவறான நினைச்சுக்காதீங்க. வேற ஏதாவது அது வேற, அது வேற சிக்கலாம் விடும்போது.
0: பேர் என்பது இல்ல, பேர் வந்து பலருக்கும் ஒரே பேர் இருக்குது, அது ஒண்ணும் அதுல ஒன்றும் இது இல்ல.
1: காரணம்னா இல்லம்மா, இப்ப நினைவெல்லாம் நித்யாதான் படம் பேரு. உண்மையிலே ஆமா, நல்ல படம். அந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா ரொம்ப சிறப்பா பாடியிருக்காரு.
0: சரி,
1: அது வந்து அந்த பாடல்.
0: சரி, எங்க நீங்க நீங்க பாடி காட்டுறீங்க, பாடுங்க பாக்கலாம்.
1: பாடிடவா? தெளிவா கேக்குதா? ஆனா கொஞ்சம் சப்தம்
0: இருக்கிறதுனால நீங்க பாடுங்க.
1: சரி, வேற வழி இல்ல, இதை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது,
0: ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பாடுங்க, பாடுங்க, பாடுங்க.
1: பணி வீழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பணி வீழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஏனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பணிவிடும் மலர்வனம்

மாலை சூடும் மலர் மாலை இருபது நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் வெளியோரம் துளிர்விடும் கைகள் இடைதனில் எலிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு விரித்து கண்கள் மூடும் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம் ஏ இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம் பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம்

0: ஆகாசம் காலை எழுந்தால் ஹோ பரிகாசம், தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே, ஏக வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே, ஆடும் இலைகளில் ஒளிர நில ஒளி இரு விழி மழையில் நனைந்து வானம் பாடி பலவிடும் மலர்வரம், உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், தேகே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பணிவிடும் மலர்வனம் பணிவிடும் மலர்வனம் பணிவிடும் மலர்வனம். நன்றிம்மா.
1: நன்றி நன்றி நன்றி கே எஸ் ராஜா, நீங்கள் அருமையா பாடுறீங்க, நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். ஆனா கவிதைக்கு பாட்டு பாடியும் காட்டின முதலால் நீங்க தான், அதனால பாராட்டுக்கள். நாங்கள் யாரையும் தடுக்க மாட்டோம், ஏனென்றால் நேர்களுடைய விருப்பம் தானே. இப்படி ஒரு இப்போ கவிதைக்கு பாட்டு எடுத்து வருவது, அந்த பாட்டையும் பாடி காட்டுறதுனா இன்னும் ஒரு அட்வான்ஸ் உங்களுக்கு. அதனால எந்த ஒரு
2: பயிற்சி எடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா பாடிடும், பயிற்சி எடுக்கணும் கொஞ்சம் ஓய்வு நேரத்துல.
1: நிச்சயமா, நன்றி, சந்தோஷம். நான் மற்ற அன்பு உறவை சந்திக்கிறேன், உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி நன்றி நன்றி.
2: நல்லதுமா, நல்லது. நன்றி நன்றி. பாடல் எப்படி இருந்துச்சு?
1: அருமை அருமை அருமை. நானும் நானும் இனி பாடி பழகணும். அது அப்படியே அந்த ஸ்லோ மோஷன்ல கொண்டு போறீங்க, பனி விழும் மலர் வனம்
3: உங்களைதான்
1: நல்லா இருக்கு. பாடல்ல குறை இருக்கா?
4: குறை ஒன்றும் இல்லை கிருஷ்ணா.
2: கிருஷ்ணா
1: இல்ல,
4: ஐயோ
2: ரெண்டு பேருமே கிருஷ்ணரையே வேண்டியதுனால ராஜா புகைப்படம் இனிமே புகைப்பட கலைஞர்னே கூப்பிட்டா போதும், ராஜான்னு கூட கூப்பிட வேணாம், என்ன மாறிடுது பேரு.
1: அப்ப இப்படி
4: பாடுறீங்க கே எஸ் ராஜா அவர்களே,
1: அப்ப நீங்க இப்படி பாடணும் ஜெயா ஜெயா. குறை ஒன்றுமில்லை கே எஸ் ராஜா, கே எஸ் ராஜா, குறை ஒன்றும் இல்லை ராஜா. அப்படி பாடுறேன்.
4: ஒன்றும் இல்லை.
2: ஹலோ,
1: சொல்லுங்க,
4: சொல்லுங்கள்.
2: வணக்கம்மா ஜெயாம்மா, என்னோட மனைவி பேரு ஜெயா அம்மா, அதனால எதுவும் நினைச்சுக்காங்க.
1: ஒரு கண்ணுல ரெண்டு மாங்க அடிக்கலாம்.
2: ஒரு நாளைக்கு 10 வாட்டி 15 வாட்டியாவது ஜெய ஜெயன்னு கூப்பிட்டதான் அவனு மனைவிய, அதனால அந்த அதே பேரு ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் இடையில சொன்ன உங்கள்ட்ட. ஆனா படத்தோட பேரு நினைவெல்லாம் நித்யா, நீங்க வரல நினைவெல்லாம் ஜெயான்னு படம் இருக்கான்னு தேடிடாதீங்க, கிடைக்காது. பணிவிலும் நினைவெல்லாம்
5: நித்யா.
1: சரி, இப்ப இப்ப கண்ணன் உங்களோட கதையை கேட்டு கண்ணன் நினைஞ்சிட்ட. வணக்கம் கண்ணன், வணக்கம் கண்ணன். என்ன என்ன கண்ணன் என்ன சொல்றேன், அவர் வந்தா சொல்லுவாரு.
5: பதறி போய் வந்து மேடம்
1: நீங்க எது கையா பதறீங்க என்னையா?
2: ஏமா என்ன,
1: அவர் பதறி போய் ஓடி வந்தார். ஜெயா ஜெயான்னு
5: என்னமோ
4: ஆச்சரியமோ பயந்துட்டு ஓடியாரு, வேற ஒண்ணும் இல்ல.
2: எங்க வீட்டுலமா அம்மா அம்மா ஹலோ, எங்க வீட்டுல ஒரு பெரிய ஒற்றுமை என்னன்னா, என் பேரு ராஜ்,
1: அவர் அந்த யாவ வச்சிருக்கிற அந்த அந்த யாவ வச்சிருக்கிறார். இப்ப நானு நானும் ராவல் தேடணும் யார் யாரோ நாள கண்ணன் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்க சத்தம்னா மலைச்சு போயிருக்கிறாங்க. நன்றி ராஜா உங்களுக்கு அவங்கள கவிதையை பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க ஜியாவும் கண்ணனும் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்?
4: நலமாக இருக்கிறோம்.
1: சரி இப்ப வந்து நாங்க ஜியாவோட கவிதையை கேட்கலாம் கண்ணன் முதல்ல. அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, கேளம்மா சின்ன பொண்ணு கேளுன்ற பாட்டுக்கு அதை மாத்திடலாம். கேளையா கண்ணன் ஐயா கேளு, ஒரு ஆசையப்ப எல்லாருக்கும் சின்னதா இருக்கதான் விருப்பமா இருக்கு என்ன உங்களுக்கு?
2: இல்ல நான் எப்பவுமே சின்ன பையன் தான், கடைசி பையன் நான் 4வது.
1: அது இல்ல எண்ணம் எல்லாம் பெருசு உங்களுக்கு, ஆனா மற்றதெல்லாம் சின்னதா இருக்க நினைக்கிறது நீங்க.
2: சிந்திக்கிறது பெருசா சிந்திங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: எங்க நாகப்பனையும் கூப்பிட்டுருங்க ஒரேடியா, எல்லாம் ரசிக்கட்டும் கவிதையால உங்களோட குரூப்ப.
4: நாகப்பன்
1: எங்களுடைய
2: சின்ன
1: இருக்கு நமக்கு.
4: ஒருவரை அன்பு கொண்டு நேசிப்பது ஆழமானது, ஒருவரை அன்பு கொண்டு நேசிப்பது ஆழமானது, ஆனால் உன்னை ஒருவர் உரிமையோடு நேசிப்பது மிகவும் ஆழமானது, ஆனால் உன்னை ஒருவர் உரிமையோடு நேசிப்பது மிகவும் ஆழமானது.
2: மாத்திட்டேமா? அன்பு கொண்டு நேசிப்பது அழகானது.
1: ஒருவரை அன்பு கொண்டு நேசிப்பது
2: அழகானது.
4: அழகானது
1: அழகானது.
2: அடுத்தவரை
4: உன்னை ஒருவர் உரிமையோடு நேசிப்பது ஆழமானது.
1: அடுத்தவரை சரி இந்த எழுதி கொடுத்தவர் பாட்டு சொன்னாரா இதுக்கு? என்ன பாட்டு
2: அவர் எழுதி கொடுத்த சொன்னாரா இல்லையா? நான் சொல்றேன் ஒரு பாட்டு. அழகான ராட்சசியே அடி நெஞ்சு கொள்ளுறியே, பட்டாசு பார்வையில பட்டாசு வெடுக்கிறியே, அடி மனசாருவா மனையில் அறுக்கிறியே.
1: அது என்ன படம்? அந்த பாடம்
4: முதல்வன்
1: முதல்வன் அதுதான் அழகான ராட்சதியே. சரி அந்த பாடல எடுத்து வரல, நல்ல பாடல் உண்மையா. இப்ப நாங்க கண்ணன் எழுதி கொடுத்துட்டு ஒரு
4: கவிதை.
1: இல்லப்பா இல்ல, என்னது என்ன பிடிபட்டாரு தெரியுமா இவர்? இவர் எப்படி பிடிபட்டாரு தெரியுமா? அந்த ஆழத்தை அழக ஆழத்தை அழகு மாத்தினாரு இல்ல, அப்பவே
2: பிடிபட்டு
1: அதுலயே அவர் பிடிபட்டுட்டார். சரி சரி கண்ணனுடைய கவிதையை கேட்கலாம். அமைதியாக
2: பெருசா வேணுமா சொல்லுங்க.
1: எதுவாயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்து வாங்க. அழகானது, நீங்க சத்தம் போடாம இருக்கணும் ஜெயா, அந்த கவிதைகள் சொல்லிக்க. சரி, அங்க எடுத்து வாங்க கண்ணன், உங்களுடைய கவிதை.
3: இதோ இதோ என் கண்ணே என்னை குத்துது, இதோ இதோ என் கண்ணே என்னை குத்துது, மலை அதன் சாரல் தீயாய் சுட்டது, மலை மலை அதன் சாரல் தீயாய் சுட்டது, அவள் அதோ தூரம் நின்று கொள்வதேன், அவள் அதோ தூரம் நின்று கொள்வதேன், உயிர் உயிர் இருந்தும் இல்லா நானானே, உயிர் இருந்தும் இல்லா நானானே, இதழ் வலி ஈரம் பற்றி போனதே, இதழ் வலி ஈரம் பற்றி போனதே, இருவிழி திறந்தும் கனவு கொள்ளுதே, இருவிழி திறந்தும் கனவு கொள்ளுதே, மனம் கணம் அவளை வாடுதே, கணம் கணம் அவளை தேடி வாடுதே, கண்ணீர் மட்டும் காதலின் வழியே, கண்ணீர் மட்டும் காதலின் வழியே உயிரை கொண்டு செல்லுதே, கண்ணீர் மட்டும் காதலின் வழியே உயிரை கொண்டு செல்லுதே, காற்று வானம் இருந்தும் கண்ணை மறைக்குதே, காற்று வானம் இருந்தும் கண்ணை மறைக்குதே, அவள் பேசும் வார்த்தை, அவள் பேசும் வார்த்தை ஒன்றை கேட்க தவிக்கிறே, அவள் பேசும் வார்த்தை ஒன்றை கேட்க தவிக்கிறே, அவ்வளவுதான் மேடம்.
1: அருமை அருமை, உண்மையாக இன்னொரு தடவை எடுத்துவாங்க. இது என்னன்னா யாருக்கும் இது இந்த மெசேஜ் அனுப்புற மாதிரி இந்த சூழல், அந்த வாசிக்கிற விதம் அப்படித்தான் இருக்கு. உடனே போய் சேர்ந்துடணும், உடனே போய் சேர்ந்துடணும், அப்படி ஒரு தன்மையோடு தான் அவர் எடுக்கிறார், வாசிக்கிறார். என்னோட எடுத்துவாங்க எங்க.
3: அதாவது இதோ இதோ என் கண்ணே என்னை குத்து, இதோ இதோ என் கண்ணே என்னை குத்து, மலை மலை அதன் சாரல் தீயாய் சுட்டதே, அவள் அதோ தூரம் நின்று கொள்வது ஏன், உயிர் உயிர் இருந்தும் இல்லாததானேன், உயிர் இருந்தும் நான் இல்லாததானேன், இதழ் வலி ஈரம் பற்றி போனதே, இருவிழி திறந்தும் கனவு கொள்ளுதே, இருவழி ஈரம் பற்றி போனதே, இருவிழி திறந்தும் கனவு கொள்ளுதே, கணம் கணம் அவளை தேடி வாடுதே, கணம் கணம் அவளை தேடி வாடுதே, கண்ணீர் மட்டும் காதலின் வழியே, கண்ணீர் மட்டும் காதலின் வழியே உயிர் கொள்ளுதே, காற்று வானம் இருந்தும் கண்ணை மறைக்குதே, காற்று வானம் இருந்தும் கண்ணை மறைக்குதே, அவள் பேசும் வார்த்தை ஒன்றை கேட்க தவிக்கிறே, அவள் பேசும் வார்த்தை ஒன்றை கேட்க தவிக்கிறே.
1: அருமை, சூப்பர், அருமை. சரி, அதான் உங்களுக்கு மட்டும் பத்து வரியில எழுதிட்டு கேக்குறவங்களுக்கு ரெண்டு வரியில நாலு மூன்று வரியில கொடுப்பீங்க? இல்ல கேக்குறேன், என்ன இந்த
3: வஞ்சனை?
1: இல்ல இது என்ன, இது ஓர வஞ்சனை அதுதானே?
3: இல்ல நான் எழுதி கொடுக்கற மனப்பாடம் பண்ணி சொல்லணும்ல மேடம், அது நாலு வரி தான் புரியுது.
1: இது இது என்னன்னா பாருங்க, அந்த ஒரு புள்ள, ஒரு புள்ள உங்கள்ட்ட படிக்க வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு நீங்க இப்ப பசிக்கு பசிக்கு வந்து ஒரு புள்ள எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு கிள்ளி ஒரு கொஞ்சமா கொடுத்துட்டு நீங்க ஒரு ஒரு பானை சோத்தை சாப்பிடுற மாதிரி இருக்கே. அது
3: இல்ல இல்ல, பசின்னு வந்து என்னோட சாப்பிடறதுக்கு பாக்ஸ் அப்படியே கொடுத்துருவேன், நான் சாப்பிடாம கூட.
1: ஓ, இது வேறையோ?
3: ஆமா,
1: பொய்யெல்லாம் என்ன செய்யறது, பொய்யெல்லாம் நம்ப வேண்டி கிடக்குது. நம்புறோம் நம்புறோம் நாங்க. நாங்க இன்னைக்கு போய் கேட்டு பாக்கலையே ஜெயா, அடுத்த முறை போய் இருக்கா கேட்டு பாருங்க நீங்க என்னண்டு. நேரடியா பசிக்கு பாசல தாராரா என்ன தாராரான்னு பாப்போம். அரு என்ன பாட்டு கண்ணன் உங்களுடைய இந்த பெரிய கவிதைக்கு?
3: நீங்க உங்க சான்ஸ், உங்க சான்ஸ், நீங்க இந்த கவிதைக்கு என்ன பாட்டு போடலாம்? ஓகே,
1: அது எப்படி, அது அது என்ன, அது என்ன, நான் எந்த சான்ஸ்ல விடுறீங்க நீங்க
3: கவிதை கேட்டு? உங்களுக்கு ஒன்னு தோணுது,
1: உங்களுடைய ஏக்கம் இல்லையா இது? வரவையோ நினைவையோ அவள் செயல்பாட்டையோ ஏங்கி ஏக்கம் தான் இந்த நீங்க சொன்ன
3: அந்த பாட்டு. இந்த பாட்டு போல முகவரி படத்துல இருந்து
1: சூப்பர் சூப்பர், அது நல்ல பாட்டு. ஏ நிலவே முகவரியில இல்லையா? சரி, இப்ப அப்படியே இருங்க, ஒரு அன்பு உறவை இணைச்சிடலாம். இன்னொரு கவிதை
3: சொல்றேன், சிம்பிளா உங்களுக்கு புரியுது.
1: சொல்லுங்க.
3: அன்பு உன் பேரோ இரண்டு எழுத்து, நீ அல்லவோ எங்க உயிரெழுத்து.
1: என்னது?
3: உன் பெயரோ இரண்டு எழுத்து, நீ அல்லவோ என் உயிரெழுத்து.
1: அடடடா, இப்படி எல்லாம் பாருங்க வட்டம் போடுறாங்க. என்ன
3: யாரு சொல்றேன்னு வச்சுங்க,
1: தாய் மட்டும் இல்லையா, கணக்கே இருக்கு ரெண்டு. ரெண்டு எழுத்துல நிறைய இருக்கு ஐயா, நீங்க ஒரு பக்கத்தால அம்மா தாய் என்றது சொல்லிட்டார். நாங்க சொல்லுவோம் ரெண்டு இடத்துல நிறைய. நீங்க ஒண்ணு சொல்லுங்க ஜியா, ரெண்டு இடத்துல
4: நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னா நாங்க எல்லாம் சொன்ன மாதிரி
1: உயிர் உள்ள
4: அது இவருக்கு போட்டிக்கு வந்து நீங்க தான் லாய்க்கு வருவீங்க, சரியா வருவீங்க. இவரெல்லாம் என்னால போட்டுக்கிட்டு போட்டு போட்டி எல்லாம் போட முடியாதுமா.
1: நிறைய இருக்கு, சீதா சீதா
4: சீதா
1: கீதா கீதா சீதா ரூபா ரூபா
6: மது
1: மது. அங்க ஒருத்தர் சொல்ற அவர் அவருக்கு அவட்ட மனசுல மதுதான் இருக்கு. வணக்கம் சுதர்சன். வணக்கம்
6: வணக்கம் வணக்கம். நீண்ட இடைவெளிகளுக்கு பின்னர் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த
1: ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க. நன்றி. அப்ப கண்ணனுக்கும் ஜியாவுக்கும் நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க சொல்லுங்க சுதர்சன். எங்க
6: கவிதைக்கு ஏற்ற பாட்டு அழகாக இருக்கிறது. நானும் நான்கு வரியில் ஒரு கவிதையை தொகுத்திருக்கிறேன்.
1: முதல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீண்ட நாட்களுக்கு பின்பாக இணைஞ்சிருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
6: நீண்ட நாட்களுக்கு பின்னர் வேலை பழு இப்போது வேலை தளத்தை முன்பு வேலை செய்த தளத்தில் இருந்து இன்னொரு தளத்துக்கு இடம் மாற்றப்பட்டிருக்கிறேன். அதனால் சற்று வேலை பழுவாக இருக்கிறது. இருந்தாலும் இன்று சனிக்கிழமை இந்த நேரத்தில் நான் இப்போது கடமை புரியும் வைத்தியசாலையில் சற்று ஓய்வாக இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: அதனால கவிதையோட வந்துட்டீங்க. சரி, உங்களுடைய கவிதை முதல் பாடல சொல்லுங்க பாக்கலாம். அந்த சரி வேணாம்,
6: பொய்யாவது சொல்
1: கண்ணே
6: உன் காதல் என்ன.
1: ஓ, அப்ப கேட்டுக்கொண்டிருப்பாங்களா இப்ப நீங்க அந்த கவிதை அனுப்புற இடத்துக்கு?
6: இல்லை, நான் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு பொய்யாவது சொல்ல சொல்லி இருக்கிறார் கவிஞர். உன்னை ஆழமாக நேசிப்பது உண்மை என்றால், உன்னை ஆழமாக நேசிப்பது உண்மை என்றால் எனக்காக ஒரு பொய் சொல், நான் தான் உந்தன் காதலன் என்று.
1: அவ்வளவுதானா? அங்க இன்னொரு தடவை சொல்லுங்க.
6: உன்னை ஆழமாக நேசிப்பது உண்மை என்றால், உன்னை ஆழமாக நேசிப்பது உண்மை என்றால் எனக்காக ஒரு பொய் சொல், நான் தான் உந்தன் காதலன் என்று.
1: என்று ஓ, இப்போ நீங்க அதை அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்ல போறேன்னு நீ கேளுண்டு, சும்மா தவற விட்டுட்டீங்க.
6: பொய்தானே, பொய் கவிஞருக்கு பொய்தானே அழகு.
1: அதுதான், அப்ப எனக்கு நீங்க பொய் சொல்லிட்டீங்க. என்ன சரி, பரவாயில்ல. அந்த நல்ல அருமை உமையா சுதர்சன், உங்களுக்கு அன்பை தெரிவிக்க. மீண்டும்
6: நீங்க இந்த பாடல் இந்த பாடலை கேட்கும் போது இப்போது காலநிலையின் மாற்றம் இப்போது தென்படுகிறது. மழை வருவதற்குரிய சாத்திய கூறுகளும் காணப்படுகிறது. அந்த வேளையில் இந்த பாடலை ரசிப்பதன் மூலம் உள்ளம் உவகையில் ஆழ்ந்து விடுகிறது. நிச்சயமாக சில பாடல்களை நேசிக்கவும் தோன்றுகிறது. சில பாடல்களை நமது வாழ்க்கையில் இரண்டர கலந்து விட்டது போல் எண்ணுகிறது. அந்த வகையில் இந்த பாடலும் என்னை பொறுத்தவரையில் எனது வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
1: நிச்சயமா உங்களுடைய அந்த கவிதைக்கும் அந்த பாடலையும் நான் கேட்ட கவிதைக்குரிய பாடலும் சொன்னீங்க, அருமையான பாடல். எல்லோரும் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல் தான் அந்த பாடல். எடுத்து வருகிறேன் சுதர்சன், உங்களுக்கு நன்றி நன்றி
6: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம். உண்மையிலேயே இப்போ பலருடைய கவிதையும் பாடல்களும் வந்து விட்டது. முதல்ல எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணாவுடைய கவிதையும் பாடலும் வந்தது. பின்பு அபு சம்பு அவர்களுடைய பாடலும், அதன் பின்பு ஆனந்தனுடைய ஒரு கவிதைக்குரிய பாடல் சுற்றி சுற்றி வந்தீங்க, அது வந்தது. அடுத்தது எங்களுடைய கே எஸ் ராஜா ஆனந்தனுடைய இன்னொரு பாடல் இருக்கிறது. அதுக்கு முன்பாக கே எஸ் ராஜாவுடைய பாடலை காற்றிலே கெடுத்து வரலாம், கேட்போம். நேரம் சரியாக 11:50, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:19.

கே எஸ் ராஜாவுடைய கவிதைக்குரிய பாடலை நீங்கள் இப்பொழுது கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ஆனந்தன் ஒரு பாடல், ஒரு கவிதை சொல்லிட்டு ஒரு பாடல், இரண்டாவது கவிதை எடுத்து வந்திருந்தார். அவருடைய பாடல் காட்சியளிக்க வருகிறது, கேட்கலாம். அவர் சொன்ன கவிதையின் அர்த்தம் என்னவென்றால், தங்களுக்கு பிடித்த இடம் அல்லது பிடித்தவர்கள் ஓடு இருந்தால் அந்த இடம் நந்தவனம் போல் இருக்கும் என்பதுதான் அதனுடைய கருத்தும். ஏனென்றால் அவ்வளோ சந்தோஷமாக நந்தவனத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அழகிய பூக்கள் அப்படி ஒரு நந்தவனத்தில் எங்களுக்கு பிடித்தவர்களோடு இருந்தால் எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம், நல்லா இருக்குமில்ல. அதுதான் அவர் சொன்னது, அதற்குரிய பாடல் இது. எல்லாருக்கும் இப்போ வயசு போக போக தான் கற்பனை அப்படியே அள்ளி கொட்டுதப்பா, ஆசையும் கற்பனை.

0: அருமையான பாடல். அந்த பாடல், இந்த பாடல் உண்மையிலேயே மிக இனிமையாக அந்த பாடல் வரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாடியவர்கள் யார், அந்த இருவருடைய குழலும் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா? சித்ரா அவர்களும் கே ஜே யேசுதாஸ் அவர்களும் பாடிய பாடல், அருமையான பாடல் உண்மையிலேயே. அந்த வரிகள் கூட அருமையாக இருந்தது. காற்றலையில் இருக்கும் என்னன் போறவை சந்திக்க போகிறேன். வணக்கம் கே.எஸ். கிருஷ்ணா.
1: வணக்கம் அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கணும்மா.
0: நல்ல சுகமாக இருக்கிறீங்களா?
1: பனிதான்.
0: ஆஹா, அப்போ இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு செய்யலை, நெய்ய இல்லையா நீங்கள்?
1: அநேகமா
0: பார்த்திருக்கிறேன் இந்த கைத்தறி இதெல்லாம். எங்களுடைய தாயகத்திலேயும் நான் படிக்கிற காலத்துல போய் பார்த்திருக்கிறோம். நாங்க அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு போயிருந்தோம். அப்பயும் பார்த்தோம், நல்ல கலகலப்பாக அவர்களுடைய முகங்கள், அந்த நெய் அந்த வேலை செய்கிறவர்களுடைய முகம் கூட செந்தளிப்பாக தான் இருக்கும் பார்க்கும்போது, பிரகாசமாக
1: எந்த தொழிலும் இஷ்டப்பட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா. அதுதான் உண்மை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். தொழிலை விரும்பி செய்ய வேண்டும், காதலோடு செய்ய வேண்டும் எந்த ஒரு தொழிலை. சரி, நீங்கள் என்ன கவிதை கொண்டு வந்திருக்கிறீங்க? நீங்கள் என்ன கவிதை?
1: ஒரு கௌதம புத்தர் பற்றிய ஒரு சின்ன ஒரு இது.
0: எங்க,
1: மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது, ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினமானது. இது வந்து கௌதம புத்தர் சொன்ன ஒரு பொன்மொழி.
0: ஓ, இன்னொருக்க சொல்லுங்க, நல்லா இருக்கு. எங்க,
1: மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது, ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. அது கௌதம புத்தர் சொன்ன ஒரு பொன்மொழி.
0: அது உண்மைதானே, எங்களுடைய குறை எங்களுக்கு தெரியாது, மற்றவருக்கு தான் அது தெரியும் உண்மையிலேயே. ஆனா தெரிந்தாலும், நாங்கள் ஒருவரிடம் குறை இருப்பதை அறிந்து கொண்டாலும் தெரிந்தாலும் கூட அதை குறையாக நினைச்சு அப்படி அவரை மனநோகும்படி சொல்லக்கூடாது. அந்த குறையில் இருந்து திருத்த எண்ணினால் எண்ண நாங்கள் நினைத்தால் அது அதை சொல்லும் பாங்கு ஒரு வித்தியாசமாக இருக்கணும். எடுத்தோடனே சொல்லிட்டு அவருக்கு மனம் நொந்துடும் இல்லையா? மற்றது, ஆனால் மனிதர்கள் இன்னொருதனை பால் செய்வது, அதாவது இன்னொருவரை சோரை பண்ணுவதற்கு, அல்லாட்டி அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் விடுவதற்கு தடுப்பதற்காக உடனே சுட்டி காட்டுவார்கள் எந்த ஒரு விடயத்தையும். அது தவறான ஒரு விடயம் உண்மையாக.
1: எவ்வளவு சொல்லிடுறோம்மா,
0: சொல்லுங்க.
1: நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் அவமானம் காணாமல் போய்விடும். இதுவும் புத்தர் பத்தி தான். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் அவமானம் காணாமல் போய்விடும்.
0: என்ன இருக்க சொல்லுங்க,
1: புத்தர் சொன்னது
0: என்ன இருக்க சொல்லுங்க, அதை உள்வாங்கவில்லை நான்.
1: நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் அவமானம் காணாமல் போய்விடும்.
0: ஓ, ஐயா, அவமானங்களை எல்லாம் நாங்கள் மறந்து விடுவோம் என்பதை சொல்கிறீங்க, அப்படித்தானே? எது எங்களுக்கு எல்லாமே காணாமல் தான் போகுது உண்மையிலேயே. அது எப்படின்னா இன்னும் ஒன்று, நீங்கள் சொன்ன வரிகள்லேயே இன்னும் ஒன்றை பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாமே காணாமல் தான் போகும். அந்த காணாமல் போகும் எப்படி என்றால், நான் காணாமல் போகும்போது அது காணாமல் போகும் இருக்கிறது இல்லையா? எனது முடிவின் நேரம் எல்லாமே
1: முதல்ல வரல, ஆரம்பிச்சதும் போட்டுருவோம் போன் போட்டுருவோம்னு நினைச்சேன். கவிதைன்னு சொல்லவும் சரி, எல்லாரும் சொல்லட்டும் அப்படின்னு ராஜா வந்து கவிதை சொல்லும் போதே சரி என் பேரு அதுல வந்துடும் நினைச்சேன். ஆமா, கிருஷ்ணன் உங்க பேரு வந்துருச்சு, அப்புறம் என்ன நீங்க போய் பேசணும்,
0: எனக்கு நடிகாத பாடமா போச்சு. கண்ணன், கிருஷ்ணன் எல்லாம் அது இதோடைய எங்களுக்கு நாராயணன், அது உண்மையிலே எங்களோட பழகி போனது. அப்ப அது சரி கேஎஸ் கிருஷ்ணன் தான் எனக்கு உங்களை உங்களோட பாச. அவர் அவர் எந்த நேரம் பாவம், அவர் இவ்வளவு பொறுமையா சொல்றாரு, அம்மா நான் ராஜா
1: அம்மா.
0: அது சரி. நான் இதுக்கு இந்த நீங்க சொன்ன கவிதைக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கும், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. இன்னொன்று இருக்கிறது அந்த அரையிலக்கம் 305 அதுவும் நல்ல ஒரு பாடல், அதுலயும் நல்ல கருத்துக்களோடு அந்த பாடல் வரும். நாங்க அந்த பாட்டை எடுத்து வரலாம், சரியா? நல்ல ஒரு பாடல். நன்றி நன்றி கே எஸ் கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் நாங்கள் யாருடைய கவிதைக்குரிய பாடல் எடுத்து வருவோம் என்றால், கவிதைகளை கேட்க கேட்க எல்லாம் நந்தவன குழியில வந்து விட்டது. அடுத்த பாடல் எங்களுடைய ஜெயா அழகான ராட்சதி வந்து கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அழகான ராட்சதி உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடல் மிகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடல் தான். பெண்கள் என்றாலே ராட்சதிகள் தான், சரியா? அது வந்து அன்பா பழகும் போது அவர்களுடைய ராட்சத குணம் அது ரசிக்கக்கூடியதாக இருக்கும். மூர்க்கமாக பேசும்போது ரசிக்க முடியாது. அது எத்தனை இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் அன்பாக பேசும்போது ரசிக்காங்க, நல்லா இருக்குது பேசுங்க, உங்களோட பேச்சை கேட்கணும் போல இருக்குமென்று கேட்க ஆசைப்படுவாங்க. இந்த மூர்க்கமாக பேசிச்சா ஆஹா இந்த ராட்சதியோட பேசவே கூடாதுன்னு கொதித்து விடுவார்கள். அழகான ராட்சதியை எடுத்து வரலாம்.

ஜியா அவர்களுடைய, அதாவது ஜியா கேட்ட அந்த கொண்டு வந்த கவிதைக்குரிய பாடல், அழகான ராட்சதி அழகிய பாடல் இல்லையா? உண்மையிலேயே பெண்களை ஆண்கள், அதாவது கணவனோ அல்லது காதலனோ அல்லது தந்தைமார் சொன்னது நான் பார்க்கவில்லை ஒரு நாளும், அப்படி சொல்வதை நான் கேள்விப்படவில்லை. பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்லவே மாட்டார்கள். அல்லது கணவன் அல்லது காதலன், இந்த ரெண்டு பேரை தான் சொல்லலாம். நண்பர்களும் சொல்வார்கள், நண்பர்களும் சொல்வார்கள். அதை ரெண்டு விதமாக அவர்களை பார்த்து ராட்சதி என்று சொல்லலாம். கொடுமையாக, அதாவது வார்த்தைகளால் அள்ளி கொட்டுற வெறுப்பு தருகிற பெண்ணை பார்த்து இவ்வளோ ஒரு ராட்சதியப்பா என்று சொல்லியிருப்பார். அந்த சொல்கிற டோன்லேயே இருக்கு. அழகாக பேசி தன்னை மயக்கிறவளை பார்த்து நீ ஒரு அழகிய ராட்சதி.

ஐயம்மா என்று சொல்லுவார்கள், குஞ்சு பேசுவார்கள் அல்ல, ராட்சதி என்ற கள்ள ராட்சதி, அழகு ராட்சதி, அதெல்லாம் பேர்ந்து தான் தெரியும். சரி, எங்கள் பார்க்கலாம் அடுத்த பாடல். யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய கண்ணன் எடுத்து வந்த பாடல். மூவரி திரைப்படத்திலிருந்து அவருடைய கவிதைக்குரிய ஏக்கத்தோடு ஒரு பெண்ணை நோக்கி சொன்ன அந்த கவிதை வரிகளுக்குரிய ஏக்க பாடல் காற்றலைக்கு வருகிறது. மூவரி திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

0: இந்த பாடலை தன்னுடைய கவிதைக்காக எடுத்து வந்திருந்தார் எங்களுடைய கண்ணன். கண்ணனுடைய பாடல் காற்றலைக்கு வந்தது. சற்று நான் அந்த பாடலை கேட்டு அது முடிஞ்சது கூட தெரியாமல் இருந்துட்டேன்னு தான் சொல்லலாம் இல்லையா. அடுத்த பாடல் எங்களுடைய சுதர்சன் வந்து கேட்டிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடலை எடுத்து வரலாம். சுதர்சன், ஒரு பொய்யாவது சொல் கண்ணி என்ற பாடல், அவருக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். இதை பற்றியும் சொல்லிடவேணும், ஏனென்றால் இதுக்கும் இருக்கு அர்த்தங்கள். அதாவது முதல் ஆரம்பத்தில் விரும்பும் போது, அதாவது ஒருத்தரை காதலிக்கும் போது, விரும்பும் போது, ஆசை கொள்ளும் போதெல்லாம் ஒரு பொய் என்றாலும் சொல்லப்பா, அந்த அதிலேயே நான் வாழ்ந்துடுவேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போ இந்த போ சொல்லுவேன், நீ சொல்கிறது முழுக்க பொய் தான், வாய் திறக்காது, இனிமேல் வாய் திறக்காதடி, நீ சொல்கிறது முழுக்க பொய் தான் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் மாறி நடக்கும் ஆண்களுக்கு பெண்களும், பெண்களுக்கு ஆண்களும். முதல்ல இருக்கிற அந்த அன்பு பாசம் காதலினால் எது செய்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் பொய்யாவது சொல்லப்பா என்ன விரும்புகிறேன்னு சொல்லி கெஞ்சி கேட்குற அதே வார்த்தை மாறுபட்டு, வாயே திறக்க வேண்டாம், நீ பொய் பொய் பொய்யாவே உண்ட வாய் சொல்லுகிறது என்று சொல்லி தடுக்கும் அந்த வார்த்தைகள், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இல்லையா. அது சற்று சிந்தித்து சிந்தித்து பார்க்கும்போது எல்லாம் இப்படித்தானே என்று ஒரு சலிப்பு ஏற்படத்தான் இருக்கும். அந்த சலிப்பு ஏற்படாத வண்ணம் முதல் சொன்ன வார்த்தையை அப்படியே தக்க வச்சு கடைசி வரை வாழ்நாள் பூராவும் கொண்டு சென்றால் அதுதான் பெரிய வாழ்க்கை. அந்த காலத்தில் வாழ்ந்த இரு உள்ளங்கள் அப்படித்தான் வாழ்ந்தது என்று சொல்லலாம். காற்றில் இணைந்து கொள்ளும் ஒரு அன்பு உறவை சந்திச்சிடலாம். எங்கே வணக்கம் லோகிதா.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க தம்பி? நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக, தேக ஆரோக்கியத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இளத்தமிழ் இலங்கையில இருந்து வைரமுத்து லோகிதராஜா.
0: வைரமுத்து லோகிதராஜா, திடமாத்திரமாக இருக்கிறேன் நான் எப்பொழுது மட்டும் சொல்றீங்க இல்லையா. எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் அசையாது நிற்கும் ஆலமரம் போல், அப்படித்தானே?
1: என்ன
0: தெரியலையே கூட்டத்துக்கு, கவிதை வேண்டோம்னு கொஞ்சம் வேற பயம், பாட்டு கேக்குறேன்டா கூட்டம் எல்லாம் உடனே ஓடி ஓடி ஓடி ஓடி வந்து நிக்கு கூட்டம் முழுக்க.
1: முயற்சி ஒன்று செய்து பாக்குறேன், இணைஞ்சு கொள்ளக்கூடிய உறவுகள் இணைஞ்சு வருவாங்க
0: இணைக்கிறதுக்கு
1: ட்ரை பண்ணிருக்கிறேன்
0: பாருங்க. சரி, எங்க
1: சிரிப்பு மன்னன் கல்முனை நீரோஸ்.
0: அவர் இந்த நேரத்தில் வருவார் நினைக்கிறீங்களா? அவர் மட்டும் கவிதைக்கு வருவாரான்னு தெரியலையே, பாடல் கேட்கத்தானே வருவார். அப்படித்தானே
1: பாப்பா கவிதையோட போட்டு பா. சுகைதா சுகைதா ஏ கரீம்.
0: ஓ, அவர்களுக்கு நான் அவர்கள் தெரிந்தால் இணைந்திருப்பார்கள் நினைக்கிறேன். அபு இணைந்திருந்தார், சுதர்சன் இணைந்திருந்தார், இணைந்து கொண்டார்கள் உண்மையிலேயே. அவர்கள் கேட்டுக்கொண்டு தெரிந்த உடனேயே இணைஞ்சு கொள்ளுகிறார்கள், பார்க்கலாம். ம், சரி. அப்ப
1: நேற்றைய தினம் மகண்ட பிறந்த நாள். நேற்றைய தினம்
0: நிச்சயமா செல்லக்குட்டி என்ற பர்த்டே.
1: இந்த செல்லம் வந்து நீண்ட கால நெடுவுளியாக பல் கலையும் பல தேர்ச்சியும் பெற்று வாழ வேணும் என்று சொல்லி மற்றவரை மதித்து பெரியோரை கனம் பண்ணி பெற்றாரை சினம் கொள்ளா பெற்றோருக்கு சினத்துக்கு ஆளாகும் அப்படியே நீண்ட காலம் நல்பேறு பெற்று வாழணும் என்றுதான் நான் இந்த இடத்துல வாழ்த்தி கொண்ட என்ற பிள்ளைய.
0: அவருடைய பழக்கமே அப்படித்தானே, ஒரு நல்ல பிள்ளை அவர், ஒரு அமைதியான பிள்ளை. உங்களோட சின்ன பையன் தான் உங்களை மாதிரி, அவர் வந்து மூத்த பையன் வந்து அம்மா மாதிரி அமைதியா எல்லாரோடையும் அப்பா மாதிரி குட்டு குட்டு குட்டு இருக்கிறவர் அவர் உங்களோட ஹேமரோக்ஷன் இல்லையா. வணக்கம் வஜிகா.
1: நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாங்க
0: வஜிகா. வணக்கம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் உங்களோட, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் எங்களோட வஜிதா வஜிகா தான் உண்மையிலேயே இல்லையா. சுதர்சன் இணைஞ்சு விட்டார், சுதர்சன் இணைஞ்சு விட்டார். அவர் இணைந்து கவிதையோட வந்து இணைந்து விட்டார் அவர் உண்மையிலேயே. அண்டனும் அவர் முனைஞ்சிருக்கிறார். வணக்கம் சுதர்சன், மீண்டும் லோகிதா கூப்பிட்டோன்னு ஓடி வந்துட்டீங்க, அவ்வளோ அன்பு. சுதர்சன் பாட்டு தான் இப்ப எடுத்து வர நான் அதுக்கு ஒரு இது சொன்னேன். வணக்கம் விஜய்,
1: விஜய்க்கு
0: வணக்கம். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க விஜய்?
2: உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் கேட்டேனா, ரொம்ப அழகா இருந்துச்சு.
0: ஓ, என்ன முடியலையே, அந்த நிகழ்ச்சியில தானே இப்ப இருக்கிறீங்க, காட்டலையில இருக்கிறீங்க?
2: அப்படியா,
0: கண்ணன்
2: சுதர்சன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு
0: நிச்சயமா அபு வந்திருந்தார். அபு ஆரம்பத்துல பாட்டுக்கு இவர்கள் கவிதை யாராவது எடுத்து வரலாம், அப்படியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். இல்ல சில பேருக்கு கவிதை எழுத வராது என்று சொல்லுவீங்கல்ல, அப்ப நீங்க ஒரு நல்ல பாட்டு சொன்னா அதுக்குரிய கவிதையை நாங்கள் எடுத்து வரலாம். இப்ப பாருங்க, கவிஞர்கள் இணைந்து இருக்கிறார்கள். புன்னகை மன்னனை இணைக்க யோசிச்ச புன்னகை மன்னனா ஒருத்தருக்கு பேர் வச்சிட்டாரு லோகிதா, எனக்கு நம்ப முடியாமல் இருக்கு. லோகிதா சொல்லிருங்க, லோகிதா அது யாரு?
1: உண்மையா புன்னகை மன்னன் வஜி தெரியுமா? வஜி புன்னகை மன்னன் எங்கட குழுவுல இருந்தவர்.
2: சொன்னாதானப்பா தெரியும், சொல்லுங்களா யாருன்னு
1: பாப்போம். கல்முனை புத்திர நிரோஸ்.
2: எனக்கு
0: தெரியாம
2: உங்களுக்கு தெரியாது. இல்ல அவர் எப்போ சிரிப்பொழியோட தானே வருவார்.
0: இல்ல கொஞ்சம் பொறுங்க,
2: புன்னகை சொல்லிட்டு
0: கொஞ்சம் பொறுங்க. இது இது ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி எந்த தலையில போட்ட மாதிரி இருக்கு. எப்பப்பா வச்சு நீங்க இந்த பேர் இது தெரியாம வச்சு
2: சதைக்கிற நேரங்கள்ல சொல்லிருக்கிறார். எப்பவுமே சிரிப்போட தான் வருவார். ஒரு வசனத்தை ஆரம்பிக்கும் போது சிரிப்பு தான், முடிக்கும் போது சிரிப்பு
0: தான்.
1: அது வஜி வைக்கிறது தெரியாது எனக்கு. வஜி நீங்க வைக்கிறது தெரியாது. இல்லன்னா நான் இல்ல நான் பேரை மாத்திருப்பேன். நான் அதுக்குரிய சிரிப்பின் சிகரமாவது வச்சிருப்பேன்.
2: அதுல
0: போனாங்க முதல் புன்னகை எப்ப வச்சீங்க சொல்லுங்க. அந்த டேட் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாம போச்சே.
2: அமைச்சு கொள்றேன்,
0: உண்மையிலேயே
3: அந்த பெயர் சற்று திருத்தப்பட வேண்டிய பெயராகத்தான் இருக்கிறது. நான் நம்புகிறேன்.
0: சரியா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
3: அவர் புன்னகை அரசன் என்பதை விட புன்னகை சூறாவளி என்பது பொருத்தமாக இருக்கும் என்று
2: நம்புகிறேன்.
1: இவர் அதுக்கு மேல வைத்தாரு, இவர் அதுக்கு மேல வைத்தாரு, இவர் அதுக்கு மேல வைத்தாரு.
3: அவர் வந்தால் ஒரு என்னென்றால், அவர் வந்தால் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு களை கட்டக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அவரிடம்.
0: இல்ல இப்ப புன்னகை அரசன் என்றால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். புன்னகை அரசன் என்றால் அவர் சிரிச்ச வண்ணமே அரசாழ்வார், அதாவது நல்ல அமைதியான அரசாட்சி இருக்கும். இது சூறாவளி என்றது சுருட்டி அடிச்சு கொண்டு போயிரும் ஐயா, தெரியுமா?
3: எல்லோரையும் ஒரு எல்லோரையும் ஒரு வகை செய்து விடும் அல்லவா?
0: ஏதோ ஒரு வகை செய்ய
2: பேசி பேசி மக்கள் அவித்து விடுவார்.
1: இந்த பட்டம் பொதுவு நல்ல பொருத்தமா இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: உண்மைதான்
3: அந்த நீங்க அப்போதே இந்த பாடலுக்கு சில அவமானங்களை சொல்லி அந்த பாடலை எடுத்து வரவில்லை இன்னும் என்னது பாடல். இருந்தாலும் நீங்கள் சொல்வீர்கள் ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஒரு பொய்யை சொல்வார்கள் காதலுக்கு, கவிஞருக்கு பொய்யழகு காதலுக்கும் அது சேர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் முன்பு சொல்லிய வார்த்தையை இறுதி வரை காத்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். அதற்கு எனக்கு ஒரு எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுவார் அடிக்கடி அந்த காதல் செய்யும் போது அவர் எதை கொடுத்தாலும், காதலி எதை கொடுத்தாலும், கண்ணை உன் கையால் கஞ்சி தந்தாலும் கட்டண்டு பாகு போல் ஆகும் என்று சொல்லுவாராம். கல்யாண திருமணமாகி 4-5 வருடங்கள் ஆன பிறகு சனியன் எதை கொடுத்தாலும் நன்றி மாதிரி இருக்க.
2: காதலுக்கும் கல்யாணத்துக்குள்ள வித்தியாசம்.
0: ஒரு ஒரு ஒரு அன்பு உறவு எனக்கு எழுதி இருக்கிற புன்னகை சுனாமி என்று வைக்கிறேன். நிரூசுக்கு பட்டம் கொடுக்கத்தானப்பா எல்லாரும் இருக்கிறீங்க. புன்னகை சுனாமி என்று வையுங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்கு?
3: உண்மையிலேயே சுனாமி என்பது தாக்கங்களை கூட்டக்கூடியது உண்டு அல்லவா, ஆழ்ந்த அனுதாபங்களை ஏற்படுத்தும் ஒரு வகையில் அது சித்தரிக்கப்படுகிறது.
0: இல்ல உண்மையில
3: பட்டத்தினை கொடுப்பது
0: இல்ல, உண்மையிலேயே அவருடைய செயல்பாடு நல்ல புன்னகையும் தருவார் சுனாமி போல, எல்லோருக்கும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கிறார். அப்ப அதனால இந்த சுனாமி என்றது இன்னும் இந்த திறமையா இருக்கிறது.
3: என்னென்றால் இடைக்கிடையே மாட்டியும் விட்டு விடுவார்.
0: பாத்தீங்களா என்ன என்ன அனுமதியா இருக்கிறீங்க? வஜியாவுக்கு கோபம் வரப்போகுது. வஜியா நாங்க சொன்னதுல பிழை இல்லை தானே வஜியா? சில நேரத்தில் என்ன அந்த புன்னகை புன்னகை கவனம் வேறங்கே போயிடுது. உண்மையிலேயே இந்த சுனாமி என்றது சரியா இருக்கு. அவர் அள்ளி கொடுக்கிறார் சிரிக்கும் போது, மற்றவர்கள் பேசும்போது சந்தோஷத்தையும் இன்பத்தையும் உண்மையிலே ஒவ்வொரு நகைச்சுவையோட எல்லாரும் சிரிச்சு முடிஞ்சு சில நேரத்தில் சுனாமியுமாய் காணாம போயிடுறார். முதலாவது உண்டு. ரெண்டாவது எல்லாரையும் ஒரு ஒரு சுனாமி மாதிரி ஒரு கலக்கத்தில் வச்சு கொஞ்ச காலம் வதைக்க பார்க்கிறார். அப்படித்தானே லோகிதா? அழிச்சு கொண்டு போகுதான். இது அப்படி இல்ல, அடிக்கடி வந்து சூறாவளி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போட்டு அதுலயே போட்டுட்டு பொருத்தமா வைக்கணும். ஆராய்ஞ்சி நாங்க சும்மா வைக்க கூடாது என்ன பேர சூறாவளியும் இல்ல புயல். அப்ப சரி புன்னகை புயல் இது நல்லா இருக்கு. வடிவேலுக்கு வச்ச மாதிரி
1: புன்னகை புயல்
0: சந்தர்ப்பம் இல்ல சொல்லிட்டாரு தானே. என்னட்ட இருக்கிற ஒரு சின்ன போன் இதுல எனக்கு வானொலி கேட்கிறாது. இப்ப நீங்க வச்சு தாளிங்க நல்லா இதுல கேட்கவே மாட்டார். ஆனா இப்ப நீங்க இதை பேசுறேன் கேட்டா இந்த மறு ஒளிபரப்பு எப்ப வருதுன்னு மனைவியில போனை எடுத்து வச்சுக்கொண்டு இருப்பார். இவங்க கதைச்சது எல்லாரையும் பிளக் பண்ணிடுவாரு உடனே எல்லாரையும் இல்லையா கடகண்டு. மற்றது இன்னும் ஒன்று இது நல்லா இருக்கு புயல். ரஜினா உங்களுக்கு வாழ்த்துக்கள். புன்னகை புயல் இதுதான் சூப்பர். ஏன்னா என்னடா இது சூறாவளி வந்து சுத்தி அடிச்சு அது சரியான கொஞ்சம் கூடுதலானது, சுனாமி அதை விட கூடுதல். புயல் வந்து அப்பப்ப அப்பப்ப வரும் பயங்காட்டும், ஆனா திருப்பி வரும் எப்படியும் வந்து வந்து போகும்.
1: என்ன
0: இது புன்னகை இந்த மறந்துடாங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் நிரூசுக்கு கொடுத்த பட்டம் இன்றைய
2: நடிப்புல வந்தது. போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். அந்த பாடல், அந்த பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: லோகிதாவால முடியும், சுதர்சனால முடியும், என்னால முடியுமான்னு
2: பாக்குறேன். காணும் வரை என் உயிர் இங்கே காத்திருக்கும். அந்த இதுக்கு இந்த இது சரி வருமா? இல்ல
0: பரவாயில்ல, எங்க இல்ல எங்க சொல்லுங்க.
1: இல்ல பரவாயில்ல, அழகா
2: இருக்கு. என் உயிர் இங்கே காத்திருக்கும். நீ இருந்தால் நான் இருப்பேன். அந்த அந்த பாடல் தான் வரும். ஜெயம் ரவிட நடிப்புல வந்த இவனுடைய படம் ஞாபகத்துல இல்ல எனக்கு. காதல் இதுதான்.
0: எனக்கு ரெண்டு வரி, எனக்கு ரெண்டு ரெண்டு வரி வந்தது எனக்கு. இப்ப உங்களோட பாட்டுக்கு போக எண்ணும் உன்னை சேர துடிக்கும் என் மனம். போக எண்ணும் உன்னை சேர துடிக்கும் என் மனம் ரெண்டு வந்தது. அங்கால மிச்சம் எழுதுறதுக்கு நீ இப்ப உங்களோட பேசிக்கொண்டு
2: அவரை எப்படியுமே அவள் பொண்ணு காதலியை கூட்டிக்கிட்டு போகிறார். போகைக்குதான் இது அந்த பாடலா போகும், பாடலா போகும். நினைவுகள் அந்த அவர் காதல் அந்த நினைவுகள் அப்படியே போய்கிட்டே
0: இருக்கு. சரி பார்க்கலாம். உங்களோட பாடலை எடுத்து வரும்போது கவிதை என்ன நாலஞ்சு வரிகளை இணைச்சு கொண்டு ஒரு கவிதை கொண்டு வரலாம். லோகிதாவும் எடுத்து வருவார். இப்ப நாங்கள் லோகிதாவோட கவிதையை கேட்கலாம். சரியா லோகிதா? எங்க எல்லோரும் அமைதியா இருக்க வேணும், சத்தம் எதுவுமே கேட்க கூடாது, அமைதியா இருக்க வேணும். சரி லோகிதா,
1: கவிதை என்று சொல்றதுக்க எனக்கு தாக்கத்தை ஆள் மனத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பாடலுக்கு வந்து விமர்சனமாகவே நான் அதை வடிச்சிருக்கிறேன். கவிதை என்று எடுக்கிறவங்க கவிதையா எடுப்பாங்க, நான் விமர்சனமாகவே இதை பாக்குறேன்.
0: சரி,
1: பொய்முகங்கள் திரைப்படத்துல கே.ஜே. ஜேசுதாஸ் பாடின இங்கு நாம் காணும் பாசம் எல்லாமே வேஷம் அந்த பாடலுக்கானது. விழுத்ததெல்லாம் பாலன்று நினைக்கும் போதெல்லாம் பனித்துளி கூட மலைத்துளி ஆகிறது. வெளுத்ததெல்லாம் பாலன்று நினைக்கும் போதெல்லாம் பனித்துளி கூட மலைத்துளி ஆகிறது. பழுப்பென்று கண்டபோதுதான் கவலையின் உச்சம் உச்சி வெயிலின் சூட்டாய் ஓரம் கொள்ள வைக்கிறது. பழுப்பென்று கண்டபோதுதான் கவலையின் உச்சம் உச்சி வெயிலின் சூட்டால் ஓரம் கொள்ள வைக்கிறது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போதே உறவுகள் உன்னதமாகிறது. நிலைமை மாறும்போது நிழலும் எதிரியாகிறது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போதே உறவுகள் உன்னதமாகிறது, நிலைமை மாறும்போது நிழலும் எதிரியாகிறது. அன்பால் உறவு கொண்டு அகிலத்தில் இணையும் உறவுகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி உணர்வுகளை உடைத்து உறவதனை பிரிந்து செல்லும் போது புரியுமா ஊமை நெஞ்சின் ராகம் காதில் கேட்குமா? அன்பால் உறவு கொண்டு அகிலத்தில் இணையும் உறவுகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி உணர்வுகளை உடைத்து உறவதனை பிரிந்து செல்லும் போது புரியுமா ஊமை நெஞ்சின் ராகம் காதில் கேட்குமா? வாழும் போதே சூழும் சுற்றம் சாவில் வந்து சேராது. வாழும் போதே சூழும் சுற்றம் சாவில் வந்து சேராது. இருமுக படிமங்களாய் இறைவனை காண்கின்றோம், பலமுக படிமங்களாய் பழகும் போதுதான் பலரையும் காண்கின்றோம். இருமுக படிமங்களாய் இறைவனை காண்கின்றோம், பலமுக படிமங்களாய் பழகும் போதுதான் பலரையும் காண்கின்றோம். உணர்வதை மதித்து உறவு நிலைக்க காத்தலை வழியே காணமாய் வந்து வேசத்தை கலைத்து நேசத்தை நிலைக்க செய்யட்டும் இப்பாடல். உணர்வதை மதித்து உறவது நிலைக்க காத்தலை வழியே காணமாய் வந்து வேசத்தை கலைத்து நேசத்தை நிலைக்க செய்யட்டும் இப்பாடல். நன்றி அக்கா.
0: அருமை அருமை. இது ஒரு விமர்சனத்தோடு கவி நயத்தோடு சந்தத்தோடு கவி சந்தத்தோடு ஒரு விமர்சனத்தை அப்படி எடுத்து வந்துட்டீங்க நீங்க உண்மையிலேயே. ஆனா இந்த இந்த இந்த நீங்க எடுத்து வந்த அந்த வரிகள் எவ்வளவு ஆழமாக உங்களை தாக்கி இருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. எடுத்து வந்த விதம் உண்மையிலேயே அந்த நீங்க உங்களுடைய குரல் வளம் நீங்கள் அதை சொன்ன விதம் இவற்றையெல்லாம் பார்க்க உண்மையிலே இது ஒரு கவிதையாகவோ ஒரு விளையாட்டாகவோ நீங்கள் எடுத்து வரையில உங்களை ஏதோ ஒரு தாக்கம் தாக்கி இருக்கிறது என்றது மட்டும் உணர்வு பூர்வமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமை அருமை உண்மையா. ஆனால் அந்த பாடலும் பொருத்தமான ஒரு பாடல் நீங்கள் எடுத்து வந்த பாடல் பொய்முகம் படத்திலிருந்து. உங்களுக்காக எடுத்து வர படம். அடுத்தது எங்களுடைய எங்க வஜீகா, உங்களுடைய பாடல் நீங்க என்ன பாட்டுன்னு சொன்னீங்க, அது ஒரு இன்னொரு கதை சொல்லுங்க, நான் மறந்து போனேன்.
4: எனக்கு போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன்.
2: இந்த மாதிரி சாமியனுக்குட்டி.
0: இது நீங்க சரி சரி அது கேட்கக்கூடாது. என்ன இப்ப ஆண்கள்கிட்ட உழவு கேட்கலாம், பெண்கள்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன பாவம்,
2: நீங்க
1: இந்த
0: பாடல் வந்து உங்களை பார்த்து அவர் பாடினதா, இல்லாட்டி எப்பயாவது பாடி இருக்கிறாரா, இல்லாட்டி எதை கொண்டு?
2: காதல், காதலும் சரி என்னோட வாழ்க்கையிலும் சரி அனுபவப்பட்ட ஒரு பாடல் தான் அந்த பாடல். அனுபவ ரீதியாக வந்த பாடல் இது. மன உளைச்சலை ஏற்படுத்திய
0: வரிகள்
2: ரசிக்கிற மாதிரி.
0: போகாதே, சரி அதை எடுத்து வரலாம். இருந்தாலும் அப்படி பாருங்க, ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதோ ஒரு தாக்கம் தான் ஒவ்வொன்றை விரும்பவும் வெறுக்கவும் அதை ஞாபகமாக வைத்திருக்கவும் செய்கிறது, இல்லையா? உண்மைதானே?
2: உதாரணத்துக்கு
0: என்ன செய்வது, அதாவது வாய் விட்டு சொல்ல முடியாத வெற்றியெல்லாம் இது எனக்கு பிடித்த பாடல் என்று அதன் மூலம் வெளிப்படுத்துகிறோம், அப்படித்தானே? உண்மையா நியாயமான ஒன்று. இப்ப விஜி, நீங்க உங்களுடைய பாடலையோ அல்லது கவிதையோ எடுத்து வாங்க பாக்கலாம். விஜி, விஜி, விஜய்
5: வணக்கம்.
0: உங்களுடைய கவிதையா பாடலா அல்லது கவிதையும் பாடலுமா?
5: கவிதை ஒண்ணு எழுதுனேன், அது அறவாசியில நிக்கிது. இன்னொரு நேரம் அந்த கவிதையை முடிச்சு சொல்றேன். ரெண்டே ரெண்டு வரி எழுதி வச்சிருக்கேன்,
0: அப்ப சொல்லுங்க.
5: அது முடிக்கல மீரா, நான்
0: சரி அப்ப நீங்க முடிங்க, நான் ரஜினாவை கேக்குறேன். நீங்க முடியுங்க, நான் ரஜினாவை
5: பாக்கேன்.
0: சரி, அப்ப நீங்க மீட் போட்டுக்கொள்ளுங்க, நான் ரஜினாவை பாக்குறேன். ரஜினா வணக்கம். ரஜினா வானிலைக்கு அழகு இல்லாத ஒரு பொருத்தப்பாடு இல்லாத ஒரு விடயம்,
5: சரியா?
0: இப்ப அதாவது இல்ல, நான் கொஞ்சம் கேட்டுட்டு போங்க ஒரு நிமிஷம். இது இப்படி நீங்க செய்யறது மற்றவர்களும் இந்த பிழை செய்யக்கூடாது. ஆனா இப்போ வந்து இப்போ வானிலை இது வந்து ஒரு சாதாரணமாக நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசுவதில்லை, ஒரு அறைக்குள்ளே பேசுவதில்லை, ஒரு குரூப்பில் பேசுவதில்லை, இது காட்டில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் இதில் இணைஞ்சிருக்கிறீங்க. இது வந்து குரூப்பும் இல்லை, அழைச்சதுக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ அழைச்சது இதுக்குத்தான் என்று நீங்கள் தெரிகிறது உங்களுக்கு. அதாவது குரூப்பாக இருந்தால் கூட நான் இப்போ ஒரு எக்ஸ்கியூஸாக இருந்திருக்கும், இது தெரியாமல் வந்திருக்கிறான்னு. சரிங்க, அது கூட கேட்டுக்கொண்டிருக்கும் போது தெரியும் இதுதான் நடக்க. ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு
5: நிமிஷம்
0: இல்லை, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் நான் பேசத்தாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் பேசத்தாங்க. அதப்ப நீங்க வந்து நீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு கவிதை இவ்வளவு பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தீங்க, அப்ப உடனே நீங்க
5: ஒரு நிமிஷம் தெரியல மீரா, நினைச்சேன்
0: எங்க குரூப்ல இல்ல, குரூப்ல. சரி மன்னிப்பேன், இப்ப நீங்க விடை பெற்றுக் கொள்ளலாம், மன்னிச்சு கொள்ளுங்க. இப்ப கவிதை அவர் சொன்னது தெரிஞ்சிருக்கலாம், இப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஒரு சின்ன பிள்ளை இல்ல, நீங்கள் எல்லாவற்றையும் கண்டறிந்த ஒரு பெரியவர், வளர்ந்தவர், அதுவும் எல்லோருக்கும் மூத்தவர், இப்படி சொல்லக்கூடாது. நன்றி, வணக்கம் ரஜினா, விடை பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்லை, இது என்னடா, இது உண்மையை தான் சொல்லுகிறேன். இதை இன்னொரு தர் செய்யக்கூடாது. இனி என்ற காட்டிலையில் இப்போ இவர் கவிதை சொன்னது தெரியும், காட்டிலை என்று நான் விஜய்க்கு சொன்னது தெரியும், எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். இன்னும் தெரியவில்லை, நான் பேர்ந்து போயிட்டு வரட்டான். இது ரஜினா, இது இரண்டாவது தடவை செய்கிற ஒரு விடயம், அது ஒரு பழக்கப்பட்டு கொண்டே வந்து விட்டது, அப்படி செய்யக்கூடாதம்மா. சரி, இது நான் உங்களோடு கோபமாகவோ எதுவாகவோ சொல்லவில்லை, இப்படியான இதுகள் செய்யக்கூடாது என்பதை சொல்லி. என்ன இப்போ என்னட்டு சரியாக இருக்கும், இன்னொரு வானொலியில் நீங்கள் இப்படி போய் செய்யவே முடியாது. முதல்ல எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுத்து நாங்கள் பேசக்கூடும் இல்லை வாங்க, அப்போ அதை நீங்கள் ஒரு மட்டமாக நினைத்து விடக்கூடாது. எல்லோரும் வளர வேண்டும், உங்களுடைய திறமைகளை கொண்டு வர வேண்டும். அது வந்து கட்டுப்பாடான முறையில் எடுத்து வர்றதுக்கோ அல்லாட்டி உங்களுக்கு ஒரு நெருக்கமாக வச்சு இந்த வானிலையில் மற்ற மாணவர்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் பேசுகிறது அளவாக பேசணும், சரியாக பேசணும், அப்படி இல்லை. நாங்கள் நீங்கள் பேசி பழக வேண்டும், மற்றது காற்றிலையில் இப்படி பேசக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், மற்றவரை நோகடிக்கக்கூடாது, இவற்றையெல்லாம் பழகி கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை வச்சு நாங்கள் பல தரப்பட்டு பேசுகிறோம், சிரிக்கிறோம், சரளமாக உங்களை பழக விடுகிறோம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இதில் வந்துட்டு இப்படி சொல்லிக்க மாட்டோம். இது என்ன இவ்வளோ நேரம் நின்றவ, இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறான், கதைச்சிருக்கிறான், அப்போ அதுக்குள்ளே வந்து பாட்டு ஒரு பாட்டு சொல்ல முடியாமல் போகிறான் என்றால் அது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம். ஒரு விரும்பிய பாட்டை சொன்னால் அப்படி தானே சொல்கிறான். இதில் இப்போ தனியாக கவிதையை கொண்டு வாங்கன்னு சொல்ல இல்லையா? விரும்பிய பாடல் அல்லது கவிதை அல்லது கவிதைக்குரிய பாடல் அல்லது கவிதையும் பாடலும் அல்லது பாடலும் கவிதையும் இத்தனை விரும்ப அதில் எல்லா விதமாயும் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம். நாங்கள் அதுலேயும் பேசுகிறோம், பலரை வச்சு பேசுகிறோம். தனியாக அவள் வந்து அவவே வச்சு சொல்லியிருந்தால் அவள் சொல்லியிருக்கலாம், நான் சார் ரெடியாக வரே இல்லையேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதுக்கு இது பலர் பேசி முடிஞ்சது. ஒரு காற்றிலை என்ற ஒரு சிந்தனை இல்லாமலே அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது சின்ன பிள்ளை, ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கிறது இல்லைவா? செல்லக்குட்டி என்ன செய்கிறது? சரி, பார்க்கலாம். இன்னொரு தடவை அப்படி செய்ய வேண்டாம், இன்னொரு தடவை யாரும் செய்ய வேண்டாம். இப்படி ஏனென்றால் நாங்களே இப்போ நேரம் சரியாக 2:14. இந்த நேரத்தில் கூட உங்களோடு காற்றலையில் இப்படி இருக்கிறோம் என்றால் அதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. யாரும் குறையாக நினைக்க வேண்டாம் நான் சொன்னதற்கு. சரி சரி, இப்போ விஜய் உங்கள்கிட்ட இருக்குதா? வாங்க.
6: வணக்கம்.
0: எங்க வாங்க
6: வந்து விட்டேன்.
0: என்ன குரல் வந்து குரல் வந்து சரியா 14 பிள்ளை மாதிரி கிடக்கு.
1: 10
0: வர்ற எல்லாருக்கும் வயசு குறைஞ்சிரும், அது நான் சொல்லுவேன். மற்றது எனக்கும் அதுதான் விருப்பம். எல்லோரும் தங்களுடைய வயசை மறந்து நீங்கள் சின்ன பிள்ளைகள், அப்பதான் அந்த உணர்வு பூர்வமாக பேச முடியும், சந்தோஷமாக பேச முடியும். நீங்கள் உங்களுடைய ஆயுள் கூடும் உண்மையிலேயே. அதனால
2: நீங்க லோகம் புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு தெரியுமா மீனக்குட்டி? நாங்க இந்த வானிலையில கதைக்கிற நேரங்கள்ல பாடல் தெரிவு செய்யறது வந்து நம்ம கடந்த காலத்தை பத்தி தான் தெரிவு செய்யறோம். அதாவது 16, 17, 18
0: வயசு
2: இருந்த வயசுக்கு பாடல் தெரிவு செய்யற நேரங்கள்ல இப்ப அந்த பாடல் கேட்கிற நேரங்கள் நாங்க அந்த வயசை தான் எட்டி பார்ப்போம். இப்ப இருக்கிற வயசை எட்டி பார்க்க மாட்டோம். சரியா லோகம்?
1: இதுவும் நேரம் கேட்க வேணும்.
0: அவங்க நீங்க இந்த வயசுல என்ன நெட்டி பாக்குறது? இப்ப நீங்க நான் உண்டு கேக்குறேன், சரியா? ஒரு ஒரு ஒரு வேலிக்கு ஒரு பக்கத்துல இருந்தா தான் நீங்க எட்டி பாக்கலாம். வேலியாகவே நீங்க நின்றா எட்டி பார்க்க முடியாது. இல்ல உண்மைதானே லோகிதா?
1: எட்டி பாக்கலாம் அக்கா, வர போறதுதான் எட்டி பாக்கலாம். எட்டி பார்த்து பெரிய விஷயம் இல்லக்கா.
2: உண்டுகோள்
0: எட்டி பாக்கலாம் பார்த்தா தெரியும். போறதையும் பின்பக்கத்தை பாக்கலாம் தானே? என்ன நீங்க ஒரு பக்கத்த
1: எங்களை விட்டு போறதும் திரும்பி
0: வராதே? அது போயிருக்க பின்பக்கத்தை என்னாலும் பாருங்களேன் ஐயா, அதை பார்க்க முடியாது. நீங்க எப்படி சொன்ன
2: ரெண்டு பதில் வரும்.
0: சரி, எங்க விஜய்? விஜய் சொல்லுங்க, விஜய் சொல்லுங்க. விஜய் விஜய்,
6: நான் கவிதை எழுத இன்னைக்கு தான் முயற்சி பண்ணிருக்கேன். தவறுகள் இருந்தா சிரிக்க வேணா?
0: விஜய், நாங்க தவறுகள் எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டோம். தவறு என்றது ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் தவறு என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் நாங்கள் எங்களுடைய சிந்தனையை பொறுத்தது, நாங்க பார்க்கும் பார்வையை பொறுத்தது. நீங்க ஒரு ஒரு பாத்திரத்தை நீங்க நிமித்தி வச்சு இதுக்கு தண்ணி விடலாம் என்று சொல்லி காட்டுனா என்று நான் தலை ஆட்டுவேன். அதை இந்த கவிட்டு வச்சுட்டு இதுக்கு மேல ஏதாவது வைக்கலாம் ஆண்டுதான். ரெண்டும் சரிதானே? எதென்றாலும் ஒன்று செய்யலாம். அது அப்ப அதனால தவறு ஒன்றும் இல்லை. நீங்க எடுத்து வாங்க, எடுத்து
1: வாங்க.
6: உன் நீண்ட பார்வையில் காதலை சொன்ன நீ களங்கி நிற்கும் என் இதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. கலங்கி நிற்கும் என் இதயத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. காலமெல்லாம் வழிகளின் சுமைகளை சுமந்து நிற்கிறேன் நான். காலமெல்லாம் வழிகளின் சுமைகளை சுமந்து நிற்கிறேன் நான். அவ்வளவுதான். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கப்பா.
2: என்ன கவிதா, சூப்பரான கவிதையை வச்சுட்டு இந்த மாதிரி கழிச்சுட்டீங்க.
0: இப்படி எழுத தெரிஞ்ச உங்களுக்கு
2: கவிதையே வராதுன்னு சொல்லிட்டாவே
0: சொல்லிட்டீங்களா?
6: இன்னைக்குதான் முயற்சி பண்ணுறேன். இந்த அவங்க எல்லாம் கவிதை சொல்லக்குள்ள நானும் நினைச்சேன், சமையலோட இதையும் வந்து வந்து கொஞ்சம் எழுதிக்கிறது. எழுதி நிறைய நிறைய பார்த்துட்டு கடைசியா இதுதான் சரி வந்துச்சு. நானும் கவிதை சொல்லணும்
0: உடனே. என்றாலும் அதாவது ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி வைத்த ஒரு ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு ஏதோ ஒன்றை இன்றைக்கு தான் நீங்க மூடிய திறந்து விட்டீங்க. சரியா? இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம்.
6: உன் நீண்ட பார்வையில் சொன்ன நீ, உன் நீண்ட பார்வையில் காதலை சொன்ன நீ, கலங்கி நிற்கும் என் இதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. கலங்கி நிற்கும் என் இதயத்தை நீ ஏன் புரிந்து கொள்ளவில்லை? காலமெல்லாம் வழிகளின் சுமைகளை சுமந்து நிற்கிறேன் நான். காலமெல்லாம் வழிகளின் சுமைகளை சுமந்து நிற்கிறேன் நான். நன்றி.
2: எண்ணங்கள், அனுபவங்கள்,
0: எல்லா அனுபவத்தோட வந்தது. இதுக்கு பாட்டு நீங்க சொல்றீங்களா, நாங்கள் தெரிவு செய்யணும்?
6: எனக்கு இதுக்கு பாடல் வந்து இயற்கை திரைப்படத்துல காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
0: சூப்பர், அருமை. எங்களோட அபுசம்போட முதல் பாடல், முதல் கவிதைக்கு அவர் முதல் முதல் இந்த காட்சியிலே இணைந்து எடுத்து வந்த கவிதைக்கு சொன்ன பாடல் இதுதான். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில பாருங்க, எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறேன். அவரும் இந்த பாடலை தான் முதல் முதலில் எடுத்து வந்தார். இப்ப விஜயுடைய முதல் கவிதைக்குரிய பாடல் இது, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. ஆனா நீங்க சொன்ன இது வந்து காதல் வந்தாப்புறம் விட்டுட்டு போன வாயில இருந்தது.
6: காதல் வந்தா வந்து விட்டுட்டு போனாலும் திரும்ப வந்தா சொல்லுங்க.
0: அப்ப நீங்க ஏமாத்திட்டு போயிட்டு திரும்பி இன்னும் உன் வரவை எதிர்பார்த்த வண்ணம் தான் இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு சொல்ற அந்த கவிதை அவர் சொல்ற, நான் பாக்குறேன்
6: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது எப்படி மறக்க இயலாது.
0: ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்கள் அவர் அந்த அந்த உறவின் மேல் அவ்வளவு காதல் வச்சிருக்கிறீங்க ன்றதுதான் அர்த்தம். சரியா? அது வந்து அழியாத ஒரு காதல். என்ன செய்யறது, அவரை கண்டா நாங்கள் ஏதாவது புத்திமதி சொல்லலாம் இல்லையா? இதுக்காக விஜய், இதுக்காக பரவாயில்ல, செலவு பண்ணாலும் பரவாயில்ல. என்ன எத்தனையோ ஆயிரங்கள் செலவழங்க போது நான் எப்படியும் வாரேன். சரியா?
1: சொல்லுங்க, உணர்வுகளை உணர்வுகளை ஓவியமாக, எண்ணங்களை காவியமாக, சந்தம் கூட்டி சங்கதி கூற கவி வடிக்கும் திறனே கலை அழகுதான். வளரட்டும் கவி, ஓங்கட்டும் உங்கள் பணி.
0: பணி
6: நன்றி, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி.
0: சூப்பர், இதுதான் உண்மையிலே. இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் நாங்கள்.
1: இதுதானக்கா உணர்வுகள்ல தட்டி எழுப்புறது தானக்கா, சங்கதிய கூட்டி எதுகை மோனையும் கொஞ்சம் போட்டீங்களா, அதுதான் கவியக்கா, வேற ஒன்றுமே இல்லை.
0: அருமை. இந்த காற்றடையில பேசும் போது முடி முடி என்று சொல்ல வேண்டும்
1: என்றால்
0: இந்திய இந்திய உறவுகள்
2: உணர்வுபூர்வமா அந்த கவிதைகள் வந்தா முடி கொட்டத்தான செய்யும் லோகு. முடியெல்லாம் கொட்டி போகுது உங்களுக்கு.
0: இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, முடி இல்லாமல் போகும். வீட்டுல மனைவி பேசுற பேச்ச கேட்டாலே முடி இல்லாம போகும். அது கவிதை எழுதுனா மட்டும்தான் போக மாட்டேன் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய முடிய புடிச்சு எனக்கு அப்படி அந்த வேர்டு உங்களோட முடிய புடிச்சு உங்களுக்கு அடிக்கிறாவா அப்படியே மனைவி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பட்டிமண்டம் வைக்கணும் இவ்வளவு தூரம் ஒரு கண் ஒரு ஒரு கணக்கீடு ஒன்று வைக்க வேணும் எத்தனை ஆண்கள் இப்படி முடிய பிடிச்சி அடி வாங்கிருக்கிறீங்க கேட்கணும் உண்மையிலேயே சொல்லடி நிச்சயமா நான் பாடல்களை எடுத்து வருகிறேன் உங்களுடைய பாடல் ஆனா இவர் இவனுடைய பாடலுக்கு கவிதை எழுதுனா லோகிதா ஒருக்கா நீங்கள் வந்து எடுத்து வாங்கோ
1: கணக்கும் நெஞ்சம் துடிக்கும் கொஞ்சம் உன்னை நெஞ்சில் சுமக்கும் போது என்னை விட்டு பிரியும் எண்ணம் உன்னை விட்டு பிரியவில்லை போகாதே கொஞ்சம் நெஞ்சில் சுமக்கும் போது என்னை விட்டு பிரியும் எண்ணம் உன்னை விட்டு பிரியவில்லை போகாதே
0: அருமை
1: இன்னும் கொஞ்சம் நீட்ட வேணும் என்றிருந்தா கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் வெளியில போக
2: வேண்டியிருக்கோம் நெடில் அல்ல கோரி
1: நன்றி வைக்க குடியிருந்த கோயில் எல்லாம் குல் அதுதான் சொல்ல வரீங்க குடியிருந்த கோயில் எல்லாம் குல்
0: நேரம் சரியாக 12:56 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் அது இந்திய இலங்கை நேரம் கரண்டிய நேரம் சரியாக 2:25 இப்ப நான் அந்த அதாவது எங்களுடைய சுதர்சனுடைய கவிதைக்குரிய பாடலை பற்றி தான் நான் சொல்லி கொண்டிருந்தேன் நான் சொல்லிவிட்டேன் அந்த பொய்யாவது சொல் கண்ணே என்று சொல்கிற அந்த வார்த்தை ஆணுக்கோ பெண்ணுக்கோ பொருத்தமான ஒன்று இறங்கி கேட்கும் தன்மை அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் கடைசி வரை அந்த அன்பு அதே மாதிரி இருக்கும் என்றால் அது வாழ்க்கை சந்தோஷம் இன்பம் தான் என்று சொல்லிக்கொண்டு அந்த பாடலை எடுத்து வருகிறேன் சுதர்சன் உங்களுடைய பாடல்

கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் எங்களுடைய சுதர்சன் மட்டக்களப்பிலிருந்து சுதர்சன் தான் எடுத்து வந்த கவிதைக்குரிய பாடல் இந்த பாடல். இந்த பாடல் எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொண்ட பாடல் தான். இருந்தாலும் இப்படி கெஞ்சி கேட்க வேண்டியதே இல்லை இல்லையா? அன்பு என்பது இறந்து கேட்பதற்கு தேவை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். என்ற அன்பு என்பது புரிந்தவர்களுக்கு அது ஒரு சுவையாகவே இருக்கும். ஆனால் கெஞ்சியும் அந்த அன்பு கிடைக்கவில்லை என்ற பேந்த எதிர்க்கு அந்த அன்பை உண்மையாக. என்றால் அன்பை பற்றி தெரியாதவர்களும் கெஞ்சவே வேண்டாம், அது என்னுடைய கருத்து. அப்படி கெஞ்சுறதுனால பிரயோசனமே இல்லை என்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய மனதில். ஏன்னா அது வந்து ஒரு தலை காதலாக இருக்கும், ஒரு தலை அன்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு அந்த அன்பை புரியாத தன்மை இருக்கும். அன்பென்றாலே என்ன என்று தெரியாத ஜடங்களிடம் அன்பை பற்றி பேசவும் கூடாது, இறக்கவும் கூடாது என்பது என்னுடைய கருத்து. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணா ஒரு வரிகளை எடுத்து வந்து கவிதையொன்று எடுத்து வந்து கேட்டிருந்த பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். இது எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய பாடலை திரும்ப பாடி ஒரு படத்துக்காக பாடப்பட்டிருக்கிறது. அந்த வரிகளையும் மாற்றி அமைத்திருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தையும் துணிவையும் எப்படி வாழ வேண்டுமென்ற தன்மையையும் சுட்டிக்காட்டும் இந்த பாடல். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, இந்த வரிகள் கூட மாற்றப்பட்டிருந்தாலும் கூட அத்தனையும் பொன்னான வரிகள், என் மனதுக்கு பிடித்த வரிகள். என்னை ஆட்கொண்டிருக்கும் அந்த வரிகளை கொண்ட அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம் இந்த பாடலை. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடல் இது.

0: சொல்லவா நிகழ்ச்சியில் எங்களுக்கு இப்பொழுது கே எஸ் கிருஷ்ணாவுடைய அந்த கவிதைக்குரிய பாடலை காட்டலைக்கு எடுத்து வந்திருந்தோம். இப்பொழுது அன்பு உறவு, ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொள்ளப் போகிறேன். முதல் முதலில் இணைந்து கொள்கிறார் என்று சொல்லலாம். அதுவும் இயற்கை சத்தங்களோடு அவர் இணைந்து கொள்கிறார். இது எங்களுக்கு கிடைக்காத ஒன்று. ஏனென்றால் இந்த எங்களோட இந்த நாட்டில், இங்கே இப்போ நான் இருக்கிற கனடா நாட்டில் இது கேட்காது. ஆனால் தாயகத்தில் நிறையவே கேட்கும். பாருங்கள், காகங்கத்தும் குயில் கூவும், கிளி பேசும், அப்படி ஒரு இயற்கை வளத்தோடையே முதல் முதலில் இணைந்து கொள்கிறார் கலாநிதி வாய்ஸ் இலங்கையிலிருந்து. எங்களுடைய அப்பாவிடம் ஒரு பாடல் அன்று எழுதி கேட்டிருந்தார். வணக்கம் வாய்ஸ், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அம்மா. வணக்கம் மீரா அம்மா. ரொம்ப சத்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எனக்கு எங்கட அதாவது வந்து உலகளாவிய வானொலி எங்கட கனடா சேர்ந்து நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. அது என்னை இணைத்ததைட்டு நான் பெரிதும் அந்த நினைச்சு பார்க்க மேலாம இருக்குது. ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, ஒரு நல்ல என்ன வார்த்தை வருது இல்ல, ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. அதுவும் சரியில்லாம நாட்டில இருந்து உங்கள் தாயத்தில இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது.
0: இது வந்து உங்களுடைய அதாவது வாய்ப்பு
1: நிகழ்ச்சியில வந்து
0: சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் காலமாக தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்குறீங்க. இது வந்து நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதல்ல, இந்த தளம் இந்த வானொலி வந்து அன்பு உறவுகளுக்காகவே நேர்களுக்காகவே தான் இதுக்கு படைக்கப்பட்ட. இந்த நல்ல சரளமாக பேசலாம், பயமில்லாமல் பேசலாம். நீங்கள் உங்களுடைய பேசக்கூடிய தன்மை மற்றவர்களுடைய மனம் நோகடிக்காமல் அன்போடு அழகாக பேசலாம். சரியா, உங்களுடைய பேச்சை தான் நாங்கள் விரும்புகிறோம். நல்லா பேசணும். இன்றைய கொஞ்சம் ஏதோ நீங்கள் நல்லா பேசுவீங்க, ஆனால் கொஞ்சம் பயந்து பயந்து பேசுகிறோம். ஒரு நிமிஷம் தாங்க வாய்ஸ் எனக்கு. வணக்கம் சாந்தி அம்மா. சாந்தி அம்மாவுக்கு ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
0: அப்படி இணைப்புல இருந்து கொள்ளுங்க சாந்தி அம்மா. அப்படியே சரியா, கேட்டுக்கொண்டுருங்க. ஆ சரி சரி சரி. இப்போ வாய்ஸ் இப்போ நீங்கள் பேசுங்க. அப்போ இப்போ என்னவென்றால் நீங்கள் சரளமாக பேசலாம், நல்லா பேசுவீங்க, இன்றைக்கு கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கிறீங்க, அப்படித்தானே? முதல்ல நான் கேட்போம், உங்கள் பயத்தை இல்லாமா? சரி, உங்கள்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் வேறு வானொலிகளில் இப்படி நேயராக இணைந்து பேசியிருக்கிறீங்களா?
1: இதுதான் என் அதாவது முதல் தடவை. அதாவது வந்து எனக்கு இப்போது 49 வயதாகின்றது. ஆனா என் பேர்கள் சொல்லிருக்கிறாங்க, நான் கேட்டேன். ஆனா நேரடியாக உங்களோட வானொலிதான் இணைந்திருக்கிறேன்.
0: அது சரி, உங்களை யார் இப்ப வயது சொல்ல சொன்னது? இந்த வானொலியில வயது சொல்லக்கூடாது.
1: நான் வெளிப்படையா இருப்பேன் என்று சொன்னால், இப்ப 49 வருஷமாவது நான் அதற்கு சொன்ன காரணம், முதலாவது தடவை நான் பேசியிருக்கிறேன். இது இது நேரடியாக
0: காட்டில பேசியிருக்கிறீங்க, சந்தோஷமாக
1: சொன்னேன்.
0: எத்தனையோ வானொலிகள் கேட்டிருப்பீங்க, ஆனா காட்டிலையில இணைந்து பேசினது இந்த வானொலி என்று சொல்றீங்க, அப்படித்தானே? எத்தனையோ வானொலிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்க விஐபியாக எல்லாம் போயிருப்பீங்க நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிறேன்,
0: அதுக்கு சந்தோஷம்.
1: கண்டிப்பா நான் போயிருக்கிறேன்
0: நிச்சயமா. எங்களுக்கு முதல்
1: சந்தோஷம் எனக்கு.
0: முதல்ல எங்கட வானொலி, இந்த காட்டலை, இந்த உறவுகள், இந்த வானொலி பெருமைப்படுகிறது, சந்தோஷப்படுகிறது. நீங்கள் இணைந்து இந்த காட்டலையில் முதல் முதல் பேசுகிறேன் என்று சொன்னதுக்கு எங்கட சிரம் தாத்தி அன்பை தெரிவிச்சு கொள்றேன் நான் முதல்ல வாய்ஸுக்கு. சரியா,
1: ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா.
0: சரி, உங்களை இன்னொரு தடவைக்கு உங்களுக்கு நிறைய உங்களோடு பேச இருக்கிறது, பல தரப்பட்ட விடயங்களை எல்லாம் நிறைய. நாங்கள் இன்னொரு தடவை நாங்கள் அதை நேர்காணலாக எடுத்து வரலாம். அதுக்கு முன்பு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? முதல் ஒரு பாட்டு, முதல் முதல் நீங்கள் இந்த காட்டிலையில அப்பாட்டு எழுதி கேட்ட பாட்டு, நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ. இப்ப இரண்டாவது பாட்டு என்ன?
1: தத்துவ பாடல் உண்டு. இது தத்துவ பாடல் உண்டு நான் கேட்டுவிட்டு அடுத்தது எனக்கு ஒரு காதல் பாட்டு
0: உங்களுக்கு.
1: பழைய
0: உங்களுக்கும் காதல் வயசு போகும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நானும் அந்த அதாவது லவ் மேரேஜ் சொல்லுவாங்க, காதலியத்தை திருமணம் செய்து கொண்டேன். அதனால இந்த காதல் பாட்டு, அது பழைய பாட்டு. இந்த பாட்டு நான் எனக்கான நீங்கள் வருத்தப்பேன்.

0: நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: நிச்சயமா நிச்சயமா. என்ன பாட்டு சொல்லுங்க.
0: நீங்கள் ஒரு படம் பாட்டுக்கு பாட்டெடுத்து அந்த வருகிறீங்கள். எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த படம், அதுல வருது பாட்டுக்கு பாட்டு எடுத்து சரி பாட்டு, அந்த பி சுசீலா அவங்க பாடின பாட்டு,
1: டி எம் எஸ் சவுந்தரராஜனும் டி எம் எஸ் சுசீலா அம்மாவும்
0: பாடினாங்க
1: இல்லையா, அது அருமையான பாடல். உங்களுக்கு பாட வருமா வயசு? உங்களுக்கு
0: பாட வராது?
1: பாட வராதா? ஒரு நாளும் பாடி பார்த்தது இல்லையா?
0: பாட்டு மட்டும் கேட்கத்தான் வரும்.
1: நீங்க சின்ன வயதுல இருந்து பாடுனது இல்லையா? பாடி பார்த்தது இல்லையா? குளி கேட்க, ஒரு ஷவர் எடுக்க பாட இல்லையா? ஹம் பண்ண இல்லையா? நீங்க
0: சும்மா நாங்க அதாவது வீட்டுல நாங்கள் பாடி இருக்கிறோம், மற்றபடி ஒன்றும் பாடினதில்லை. ஆனா சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை பாடுறதுக்கு.
1: ஓ சார், அத நீங்க கேட்ட பாட நல்ல பாட்டு. பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா? அந்த பாட்டு தானே?
0: அதே பாட்டு, அதே பாட்டு. எனக்காக நீங்க பாடிவிட்டீர்கள், ரொம்ப நன்றி.
1: இல்ல, ஏன் நான் பாடி காட்டினா அடுத்த தடவை வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாடணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ரெண்டு ரெண்டு வேற இந்த காட்டிலையில வர்ற எல்லாரும் பாட தெரியான்னு சொல்லித்தான் வாரது வாய்ஸ், ஆனா பேந்து பாடுவாங்க எல்லாரும். சந்தோஷமா இருக்கு. இந்த பாட்டுக்கு கவிதை, இது கவிதையை சொல்லவா நிகழ்ச்சி? சொல் நிகழ்ச்சி. உங்களோட பாட்டுக்குரிய ஒரு கவிதை யாராவது எடுத்து வருவாங்க. நான் இப்ப நான் இதுல சொல்லுவேன், அப்ப அன்பு உறவுகள் யாராவது இந்த பாட்டுக்குரிய கவிதை எடுத்து வருவார்கள். சரியா? அதையும் கேளுங்க.
0: அடுத்தது எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கின உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன், அதோட நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன்.
1: நன்றி. உங்களுக்கும் அன்பை தெரிவித்து கொள்கிறோம். இணைந்ததுக்கு நன்றி வைஸ். உங்களிடமிருந்து விடைபெறலாம். நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம். காற்றிலே இணைந்து கொள்ளும் எங்களுடைய சாந்தி அம்மாவை எடுத்துடலாம். இப்போ சாந்தி அம்மா எங்கேயோ ஒரு தூரத்தில் தான் இருக்கிறா போல இருக்கு, சத்தங்கள் கேட்குது. வணக்கம் சாந்தி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? ஹலோ. கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். சரி, அதுக்கிடையில ஒரு பாட்டும் கவிதையும் சொல்ல போறா, ஓடி வாங்க. எங்க
2: பாட்டு வந்து ஆயிரம் ஜன்னல் வீடு, அது குழந்தை
1: ஆயிரம் ஜன்னல் வீடு இல்ல,
2: ஹலோ ஆயிரம் ஜன்னல் வீடு. அது
1: யாரு அங்கால ஹலோ சொல்றாங்க? ஆயிரம் ஜன்னல், ஆயிரம் ஜன்னல் வீடு இல்ல.
2: இல்ல, அத்தைக்கிட்ட, அத்தைக்கு அத்தை
1: கவிதையை கட்டலாம். சரி சரி சரி, நீங்க கவிதை கவிதை எழுதி அனுப்புங்க, எழுதி அனுப்புங்க. சரி சரி, நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. ஆஹா, ஏன்னா இவ்வளவு இடைஞ்சலுக்கிலையும் இணைந்து உண்மையா காற்றலையில இணைய வேணும் என்று இணைகிறார்கள், அதுக்கு உண்மையா எங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்றோம். அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு இந்த காற்றலைக்கு வர வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டு வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு உண்மையிலேயே எங்களை அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய லோகிதா. அவர் சொன்னாங்க, நல்ல அழகான ஒரு ஒரு இனிமையான நல்ல யதார்த்தமான வரிகளை கொண்ட லோகிதாவுடைய பாடலுக்குரிய இந்த கவிதைக்குரிய பாடல் காற்றலைக்கு எடுத்து வர இருக்கிறேன், கேட்கலாம் நாங்கள்.
3: சரிகமா கார்வா,
1: அவ வந்து பேசிட்டா பாத்தீங்களா, நான் பேசுறதுக்கு இடையில அவ பேசணும் மட்டும் பேசுறான். சரி, பாடலை கேட்கலாம் நாங்கள்.

நேரம் சரியாக 1:24, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:53. கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் இப்போ இடம்பெற்ற பாடல் வந்து எங்களுடைய லோகிதா அவர்கள் தன்னுடைய கவிதைக்கு சொன்ன பாடலை எடுத்து வந்திருந்தோம். அடுத்த பாடல் எங்களுடைய வஜீகா வஜி தந்து பாடலை தந்து கவிதையை சொல்ல சொன்னார். அதுக்கு லோகிதா ஒரு இனிமையான ஒரு கவிதையை எடுத்து வந்திருந்தார். தத்ரூபமாக இருந்தது. வஜீகா அந்த பாடலை கேட்போமா?

என்ன சொல்லுவா நிகழ்ச்சியில் வஜீகா கொடுத்த இந்த பாடலுக்கு லோகிதா கவிதை எடுத்து வந்திருந்தார். அருமையாக இருந்தது. நான் இப்பொழுது எங்களுடைய அடுத்த பாடலை எடுத்து வரப்போகிறேன். அதுக்கு முன்பாக எங்களுடைய உவைஸ் அவர்களுடைய, கலாநிதி உவைஸ் அவர்களுடைய பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ என்று அந்த பாடலுக்குரிய கவிதை வைத்து யாராவது நீங்கள் எழுதினால் கொண்டு வாங்கும், உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்து வரலாம் அந்த பாடலுக்குரிய கவிதை. அல்லாவிட்டால் பார்க்கலாம், எடுத்து வருபவர்கள் பாதையை அல்லாத எங்களுடைய கவிதை எடுத்து வரலாம். அந்த பாடலுக்குரிய கவிதை என்ன என்பது, அவருடைய பாடலுக்கு இன்னும் இந்த பாடலுக்கு அடுத்த பாடல் அவருடைய பாடல் வேறு இருக்கிறது. அதுக்கு முன்பாக நீங்கள் இணைய பாருங்கள், பார்க்கலாம் கடைசி வரை அவருடைய பாடலை வைத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த பாடல் எங்களுடைய விஜி ஒரு கவிதை, முதல் முதலில் கவிதை எழுதி அழகான ஒரு கவிதை, உள்ள கிடக்கையில் இருந்த ஒரு வரிகளை எல்லாம் இணைத்து பிணைத்து ஒரு கவிதையை எடுத்து வந்திருந்தார். அது அருமையாக இருந்தது. அந்த கவிதைக்குரிய பாடல், காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன், அந்த பாடலை பார்க்கலாம்.

விஜி அவர்கள் எடுத்து வந்த கவிதைக்குரிய பாடல். அடுத்த பாடல் வந்து எங்களுடைய ஓஎஸ் அவர்களுடைய பாடல். ஆனால் அதை அடுத்த ஒரு பாடலுக்கு பின்பாக எடுத்து வரலாம். இந்த கவிதையை எடுத்து வருவதற்கு ஒரு அன்பு உறவு முயற்சி செய்கிறார். நானும் ஒரு கவிதை அதுக்கு ஒரு நாலு வரி எழுதி வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்பாக எங்களுடைய சாந்தி அம்மா கேட்டிருந்த பாடல் 1000 NL வீடு. பயணம் செய்யும் போது கூட உழவு தடைகள் இருந்தும் ஒரு வரிகளை எழுதி கவிதையை எழுதி அதை வாசித்து இந்த பாடலை தாருங்கள் என்று இணைந்து சிறப்பித்திருக்கிறார் சாந்தி. நீங்கள் எழுதியது இதுதான். நம்முடைய குலத்தை காப்பது குலதெய்வம், நம்முடைய குலத்தை காப்பது குலதெய்வம், நம்மை காப்பது நம் இதய தெய்வம். யாரப்பா அந்த இதய தெய்வம்? சரி, நம்முடைய குலத்தை காப்பது குலதெய்வம், நம்மை காப்பது நம் இதய தெய்வம். இதில் யார் யாருக்கு யார் யார் இதய தெய்வமோ இந்த இடத்தில் நிரப்பிக் கொள்ளலாம். இது எப்படி இருக்கு சாந்தியம்மா? இது உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? இதில் நாங்கள் எங்கே எங்கெல்லாம் நிரப்பிக் கொள்வது? சரி, அது நல்ல ஒரு, அதாவது பயணம் செய்யும் போது குலதெய்வத்தை பார்க்க போகிறோம், அதுக்கடையில் அது இதயங்களையும் புரிந்து கொள்ளும் தன்மையோடு ஒன்று எழுதிட்டா. நம்முடைய குலதெய்வ, நம்முடைய குலத்தை காப்பது குலதெய்வம், நம்மை காப்பது நம் இதய தெய்வம். இதில் யார் யார் யாருக்கு யார் யார் இதய தெய்வமோ அந்த இடத்தில் நிரப்பி கொள்ளலாம். இது என்னவோ தெரியல, வந்து இனி அவ விசாரிச்சா தான் தெரியும். அதுக்குரிய பாடலை பார்க்கலாம். 1000 NL வீடு என்று அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அருமையான ஒரு பாடல் கேட்கலாம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு பாட்டெடுத்து என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை யாருக்காவது நீங்கள் எழுதி கொண்டால் இணைந்து கொள்ளுங்க.

0: இந்த பாடலை ஒரு கவிதை வரிகளை எழுதிவிட்டு தான் இணைந்து கேட்டுட்டு போயிருந்தார் எங்களுடைய தர்மபுரியிலிருந்து சாந்தி அம்மா. உங்களுக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்திலும் கூட இவ்வளவு இன்னலுக்கிடையிலையும் இந்த காற்றலை இளைய நீங்கள் ஆசைப்பட்டதை இட்டு சரி. இப்போ காற்றலையில் அதாவது எங்களுடைய கலாநிதி வைஸ் அவர்களுடைய பாடலுக்குரிய கவிதை எடுத்து வந்திருக்கிறார் எங்களுடைய மட்டக்கிளப்பில் இருந்து லோகிதராஜா வைரமுத்து லோகிதராஜா. எனக்கும் கழகம் வாயிலையும் வருது இல்லை லோகிதா என்ன உங்களை வைரமுத்து வருது லோகிதா வருது லோகிதராஜா வருது இல்லை எனக்கு லோகிதா என்று கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டுது செல்லம்மா. ஆ எப்படி இருக்கிறீங்க லோகிதா கவிதையோடு வந்திருக்கிறீங்க? நானும் ஒரு நாலு வரியில யாரும் எழுதி வராவிட்டாலும் சும்மா ஏதாவது ஒன்று எடுத்து வருவோம். அல்லாட்டி பாவம் இல்லை அவர் இணைந்து இன்றைக்கு முதல் முதல்ல கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் விரும்பி. அதுவும் காதல் பாட்டாம். அந்த காலத்துல தானும் மனைவியும் காதலிக்கும் போது தங்களின் நினைவில் இருந்த பாட்டுன்னு கேட்டிருக்காரு இல்லையா? அதை மறக்க பண்ணக்கூடாது இல்லை பாவம். என்ன சத்தம் போட அவனுக்கு இங்க காதல்ன்ற ஒண்ணு லோகிதா? அழகாக சொல்லி இருந்தார் அவர் பயந்து. இன்றைக்குதான் முதல் அதாவது எத்தனையோ வானொலிகளை கேட்டிருப்பார். அந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் விஐபியாக போயிருக்கிறார். இருந்தாலும் அந்த ஒரு இணைந்து பேசினது என்றால் ஒரு அன்பு உறவாக எங்கட வானொலியில தான் என்றது. ஆனா உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இல்லையா லோகிதா? நாங்கள்
1: இப்ப அந்த நாள் காதலை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த நாள் காதம் கதவோரம் கதை பேசி நிலத்தோடு கோலமிட்ட கால்களோடு கண்விழி இருநோக்க இருவழி கண்ணோக்க இயம்பியது அக்காலம் அக்காலம் நான் நீ ஓடி ஓடி பாப்பம் வாடி
0: அது எனக்கு கட்டிக்கலாமாண்டு ஓடி போய் கட்டிக்கலாமாண்டு அப்படி இந்த காலத்துல அந்த காலத்துல பக்குவமா இணையாத காதல்கள் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தெய்வப்புறவை போல பார்த்த பார்வையிலேயே காதல் கொண்டு இணைய முடியாவிட்டாலும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனம் என்ற ஒன்றுக்கும் அதன் உணர்வுகளுக்கும் அந்த காதல் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் எத்தனையோ இருக்கிறார்கள் அந்த காலத்து காதல். இந்த காலத்தில் இதெல்லாம் இது ஒரு நாங்கள் அந்த பூவா தலையாக போட்ட மாதிரி தானே டிக்கெட் போட்டுட்டு சரி இவருடன்டே பேசலாம் அப்படிதானே லோகிதா? என்ன அது தனியாக அமைதியாக இருக்கிறீங்க? ஹோட்டல் ஆமா போடணும் அப்படி இல்லை போடணும் என்ன நீங்க
1: இல்ல இல்ல நீ கேட்கிற விஷயம் அவ்வளவு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இயற்கையில கொஞ்சம் இன்றைக்கு வர்ண பகவான் கொஞ்சம் கர்ண காட்டின மாதிரி மலத்தொடி விழுந்து கொண்டு இருக்குது.
0: ஓ அப்ப உங்களோட கவிதைக்குத்தான் அது விடுது
1: கருத்துக்களையும்
0: ரசிக்கிறேன். நானும் இப்ப அந்த பாட்டுக்கு நான் எடுத்து வந்த என்னால உண்மையா முடியாது. ஆனா நீங்க ஒரு கட்டிக்காரன் நீங்க ஒரு நல்ல கவிஞன் இருந்தாலும் நான் எழுதி வந்து அது ஒரு நாலு வரியை சொல்றேன். அதுக்கு பிறகு உங்களோட நீண்ட வரிகளை கொண்டு வாங்கும் சரியா?
1: நான் நீண்ட வரி இல்லக்க சில வரி தான் எடுத்தேன் அவசரத்துக்குள்ள அதனால நீண்ட வரியா எடுக்கல. உங்களோட நாலு வரியை முதல் நான் ரசிக்கிறேன்.
0: நாலு வரியை பார்க்கலாம். பாட்டெடுத்து தூதுவிடும் மனங்களே பாட்டெடுத்து தூதுவிடும் மனங்களே பாசம் கொண்டு இணைந்திட துடிக்குதே. பாட்டெடுத்து தூதுவிடும் மனங்களே பாசம் கொண்டு இணைந்திட துடிக்குதே. வேஷம் எதுவும் இல்லாமல் நேசம் கொண்டு வாழ நினைக்குதே. வேஷம் எதுவும் இல்லாமல் நேசம் கொண்டு வாழ நினைக்குதே. இது என்னுடைய வரிகள் அந்த பாட்டுக்கு பாட்டெடுத்து என்ற இதுக்கு அது இப்ப டக்குன்னு ஒரு எழுதுனது. சரி உங்களுடைய பார்க்கலாம். எங்க
1: இல்ல அருமையா இருக்கு. என்னடா பிரிஞ்சிருக்கிற ரெண்டு உறவையும் இணைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கருத்தை மாதிரி சொல்லியிருக்கீங்க. அருமை.
0: சரி எங்க
1: என்னுடைய இருக்கா? உறவொன்று பிரியும் போது ஊடலாய் கூடலதை தேதி சொல்ல இயங்கும் நேரம் காற்றலையில் தூது செல்ல தோற்றுவிக்கும் இயற்கையதை தூது போக துணிந்தனரோ. உறவொன்று பிரியும் போது ஊடலாய் கூடலதை தேதி சொல்ல இயங்கும் நேரம் காற்றலையில் தூது சொல்ல தோற்றுவிக்கும் இயற்கையதை தூது போக துணிந்தனரோ. காணலையாகாமல் காற்றலையே தூது செல்லு வெள்ளொலியாய் வளம் பெறுவாய் வெண்ணிலவே தூது செல்லு. வெள்ளொளியாய் வளம்பெறுவாய் வெண்ணிலவே தூது செல்லு. காதலுக்காய் வாடமுள்ளம் கரம் பற்ற தூது செல்லு. காதலுக்காய் வாடமுள்ளம் கரம் பற்ற தூது செல்லு. இரு மனம் இணையும் இன்றே போய் சேர சொல்லு. இரு மனம் இணைய இன்றே போய் சேர சொல்லு. நன்றி அக்கா.
0: அட்டுமே என்ன வாஜிருங்கோ எங்க.
1: உறவொன்று பிரியும் போது ஊடலாய் கூடலதை செய்தி சொல்ல ஏங்கும் நேரம் காட்டலையில் தூது செல்ல தோற்றுவிக்கும் இயற்கையதை தூது போக துணிந்தனரோ. உறவொன்று பிரியும் போது ஊடலாய் கூடலதை செய்தி சொல்ல ஏங்கும் நேரம் காட்டலையில் தூது செல்ல தோற்றுவிக்கும் இயற்கையதை தூது போக துணிந்தனரோ. காணலை ஆகாமல் காட்டலையே தூது செல்லு. காணலை ஆகாமல் காட்டலையே தூது செல்லு. வெள்ளொளியாய் வளம்பெறுவாய் வெண்ணிலவே தூது செல்லு. வெள்ளொளியாய் வளம்பெறுவாய் வெண்ணிலவே தூது செல்லு. காதலுக்காய் வாடமுள்ளம் கரம் பற்ற தூது செல்லு. காதலுக்காய் வாடமுள்ளம் கரம் பற்ற தூது செல்லு. இருமனம் இணைய இன்றே போய் சேர சொல்லு. இருமனம் இணைய இன்றே போய் சேர சொல்லு. நன்றி அக்கா.
0: அருமை அருமை. கலாநிதி வாய்ஸ் அவர்களுடைய அந்த பாட்டுக்கு பாட்டெடுத்து அந்த பாடலுக்குரிய ரெண்டு பேர் கவிதை கொண்டு வந்தார். நான் ஒன்று கொண்டு நான் கவிதை சொன்னது கவிதை இல்லை, இருந்தாலும் வரிதான். ரோஹிதா உங்களுடைய கவிதை அருமையான கவிதை. அதில் அவர்கள் நீரலைக்கு தூது விட்டார்கள், காட்டுக்கு காட்டுக்கும் தூது விட்டார்கள் அல்லவா அந்த பாடலில். காட்டு நீர் மரம் எல்லாம்
1: ஓடக்கரையிலிருந்து அவ தூது விட்டவா, அதனால வெண்ணிலவையும் காற்றலையும் தான் கூட போய் நீர ஓட்டம்ன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிருமல்லோ. வெண்ணிலவும் மொத்தமா வரும், காற்றலையும் மொத்தமா வரும், அதனால ரெண்டையுமே நாங்கள் கூப்பிட்டு எடுத்தேன்.
0: நீங்க எல்லாரையும் தூது விட்டு அப்படியும் தேடி குடுக்கறேன்னு நினைக்கிறீங்க வாய்ஸுக்கு இல்லையா?
1: கண்டிப்பாக்கா, இருமனம் சேரும். அதனால போய் இதுவரை நினைக்கிறதுக்காக
0: வயசுல மனைவிக்கும் அவருக்கும் இந்த நம்பரை கொடுத்து போன் ரேடியோ கேட்க சொல்லி அவ நல்ல கவிதை எழுதுவா. அவ நல்ல கவிதை. அவ அடுத்த அடுத்த முறையெல்லாம் அவளுடைய கவிதைகள் வரும் நினைக்கிறேன். நல்ல கவிதைகள் எழுதுவான்னு சொல்லியிருந்தார். கவிதைகள், கவிதை நிகழ்ச்சி, அதாவது கவிதையும் கானமும் இப்படி நிகழ்ச்சிகளை அவ கொண்டு எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்டா நல்ல திறமைகள் வாய்ந்தவர்களை சற்று தட்டி கொடுத்து நாங்கள் கொண்டு வந்தால் நல்லந்தானே. நாங்களும் ரசிக்கக்கூடிய, எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் ரசிக்கக்கூடிய தன்மைகளை தட்டி கொடுத்து நாங்கள் அது கேட்க ஆர்வமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படித்தானே. நன்றி லோகிதா உங்களுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம். எங்களுடைய வாய்ஸ் அவர்களுடைய பாடலை எடுத்து வரலாம்.

0: பாடல், இந்த பாடல் எங்களுடைய இலங்கையிலிருந்து எங்களுடைய கலாநிதி உவைஸ் அவர்களுடைய பாடலுக்குரிய கவிதை. நாங்கள் இரண்டு பேர் எடுத்து வந்தோம். இப்பொழுது வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். வணக்கமா?
0: ஓ வணக்கம் திருமதி ஆனந்தன், அப்படித்தானே?
1: வீட்டுல
0: எல்லோரும் நலம் தானே? சரி, அப்ப சுகுணா ஆனந்தன், நீங்க நாங்கள் சாப்பிட்டு எத்தனை நேரம் சரியுமா இங்க? இங்க வந்து 3:27 அதிகாலை.
1: ஓ சரி,
0: அதிகாலை
1: அதிகாலை
0: நேரம் உங்களுக்கு சரியா 1:58 இல்லையா உங்களுக்கு?
1: ஆமாங்க.
0: அப்ப நீங்க கவிதை பாட்டு என்ன எங்க பாக்கலாம், உங்களுடைய என்னன்னு பாக்கலாம்.
1: இந்த சொல்றமா, தூக்கி வீசப்பட்ட விதை ஒருபோதும் துளைந்து விடாது, அதை வீசப்பட்ட இடத்திலேயே உயர்ந்து நிற்கும் ஒரு நாள் மரமாக.
0: என்னோட தடவை சொல்லுங்க.
1: தூக்கி வீசப்பட்ட விதை ஒருபோதும் துளைந்து விடாது, அதை வீசப்பட்ட இடத்திலேயே உயர்ந்து நிற்கும் ஒரு நாள் மரமாக.
0: ஓ, அதுக்கு பாடல் இருக்கா? அருமை. இது நீங்க எழுதிய கவிதையா? நீங்க மற்ற கவிதைகளை வாசித்து எடுத்து வரும்போதும் எங்களுக்கும் எழுத தோணும். சின்ன சின்ன வரிகளா எழுதி நாங்கள் பழகி கொள்ளலாம். என்ன பாட்டு இதுக்குரிய பாடல், எங்க என்ன தேர்வு செய்தீங்க?
1: பருத்தி, பருத்தி எடுக்கையில என்ன பலனாலும் பார்த்தோம் மச்சான்.
0: பருத்தி எடுக்கையிலே எங்க பாடுங்க.
1: என்ன பல நாளும் பார்த்த மச்சான். அது அதான் மேடம்.
0: ஓ, அங்க அங்கால தெரியாதா அடுத்தது? அங்க
1: தெரியல.
0: பருத்தி எடுக்கையிலே நீங்க பாடினா தான் நான் பாட்டு எடுக்க.
1: எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். அதுக்கப்புறம் லைன் தெரியல.
0: ஒரு மாதிரி பருத்தி எடுக்கையிலே வந்துருச்சு. உண்மையிலே இந்த அறிவிப்பு துறையில இதுதான் ஒரு விடயம். இப்படியே நேர்களை கதையை பேச்சு கேட்டு கேட்டு கேட்டு நாங்க இங்க பாட்டு எடுத்தோம். அதுக்குதான் கேக்குறது, பாடுவீங்களா, கதைப்பீங்களா, பேசுவீங்களா, என்ன செய்றீங்க, சமைச்சீங்களா?
1: பாட்டு வரிகள் தெரியவில்லை.
0: தெரியவில்லை, ஆனா அருமையா பேசுறீங்க, நல்ல. ஆனா உண்மையிலேயே உண்மையா உண்மையா உண்மையா அருமை உங்களுடைய பாடல் எல்லாம். சரி, அப்ப நான் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சரியா?
1: நன்றி,
0: இணைந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் எங்களுடைய, அதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை இணைத்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த வேளையிலும் விழித்திருந்து இணைய நினைக்கும் அன்பு உறவுகளை இணைக்க வேண்டும் அல்லவா? இணைத்து விடுவோம்.

0: இணைந்து கொள்ளும் ஒரு அன்பு உறவை இணைத்து கொள்ளப் போகிறேன். இந்த நேரத்திலும் விழித்திருந்து உள்ள நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு தானும் ஒரு கவிதையோடு இணைந்து கொண்டார் எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா. வணக்கம் அப்பா. அப்பா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மீரா.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்கப்பா? தூங்காம இருக்க
1: நள்ளிரவு நேரத்தில் நன்றாக தூங்கும் வேளையில் கவிதை ஒன்று என் காதோரம் கேட்ட வேளை நானும் ஒரு கவிதை தரலாம் என்று எண்ணுகின்றேன் என்று காற்றலைக்கு முதலில் வந்தது போல் தெரிகின்றது ஒரு அன்பு நேயர்.
0: ஆமா.
1: ஈழத்திரு நாட்டின் கொழும்பு மாநகரில் இருந்து எங்களுடைய முனைவர் அன்பு கலாநிதி வைஸ் அவர்கள் அன்பாக பேசி இனிமையான ஒரு காதல் பாடலும் கேட்டிருந்தார். அந்த காதல் பாடலுக்கு தூதுகுடம் பாடலாக இருக்கின்றது. அதே போன்று தானும் ஒரு சிறுகவிதை தரலாமா என்று கேட்டு எடுத்தேன்.
0: அழைத்தேன். எடுத்தோம். அப்பா
1: வணக்கம்.
0: எடுத்து வாங்க. உங்களோட கவிதை எடுத்து வாங்க.
1: நான் எழுதிய கவிஞர் சிறு கவிதை தூக்கத்தால் விழுந்தெழுந்து.
0: அவருடைய அவருடைய பாடலுக்கு அவர் தூது விடுறாரு என்று நீங்களும் தூது விடுறீங்க.
1: பாடலுக்கு நானும் ஒரு பாடலை தருகிறேன். காதலில் தூது யார் யார்
0: விடலாம்? அவர் அந்த காலத்து பாட்டுல பாட்டை கொண்டு தூது விட்டார். நீங்க இந்த காலத்து பாட்டுல தூது விடுறீங்க.
1: காதல் எந்த காலத்துக்கும் பொதுவானதானே மகளே.
0: அது சரி, அது உண்மைதான். சரி,
1: நானும் தருகின்றேன்.
0: தாங்க தாங்க.
1: முத்தி பழுத்த நெல்மணி கதிர் நான், முத்தி பழுத்த நெல்மணி கதிர் நான், உனை முத்தமுட துடிக்கின்றேன் காதலுடன், உனை முத்தமுட துடிக்கின்றேன் காதலுடன், எப்போ நிறைவேறும் என் ஆசை, செப்பிடுவாய் என்னை தாளாட்டும் இளங்காற்றே, அந்த செந்நெல் விளை நிலத்தினிடம், செப்பிடுவாய் என்னை தாளாட்டும் இளம் காற்றே, அந்த தென்னெல் விளை நிலத்திடமே, முத்தி பழுத்த நெல் மணிக்கதிர் நான், உன்னை முத்தமிட துடிக்கின்றேன் காதலுடன், எப்போ நிறைவேறும் என் ஆசை, செப்பிடுவாய் என்னை தாளாட்டும் இளம் காற்றே, அந்த செந்நெல் விளை நிலத்திட. முத்தி பழுத்து தலை குனிந்து தரையை பார்த்து நிற்கும் ஒரு கதிர் கூறுகின்றது தன்னை தாளாட்டும் தென்றலிடம், நான் முத்தி பழுத்து அப்படியே முழுமையாய் வந்து என்னை அர்ப்பணிக்க இருக்கிறேன், என்னை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த சென்னல் விளைநிலத்திலும், அது என் காதல், இதை போய் நீ சொல்லிடுவாயா, செப்பிடுவாய் என்று கூறுவோம். என்ன படிக்கிறேன்? முத்தி பழுத்த நெல்மணி கதிர் நான், முத்தி பழுத்த நெல்மணி கதிர் நான், உன்னை முத்தமுட துடிக்கின்றேன் காதலுடன், உன்னை முத்தமுட துடிக்கின்றேன் காதலுடன், எப்போ நிறைவேறும் என் ஆசை, செப்பிடுவாய் என்னை தாளாட்டும் இளங்காற்றே, அந்த செந்நெல் விளை நிலத்தினிடம்.
0: அருமையப்பா. அது சரியப்பா, நீங்க விழிச்சிருந்த இந்த நேரத்துல இப்படி
1: நான் முழுமையாக விழித்த பாதி தூக்கத்தில் இருந்து இடையிலே ஒரு தடவை கண் விழித்தேன். உங்களுடைய உரையாடல் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் என்ற பாடல் என்னை தூங்க விடாமல் தாட்டி
0: தாட்டி எழுப்பிவிட்டது.
1: வரிகளை கொண்டு வாலியவர்கள் இந்த வரிகளில் அந்த படம், அதுவும் அப்படித்தான், காதலில் துடிக்கும் இரண்டு பேர் விரகத்துடன் காற்றையும் நீரையும் தூதானித்து கொண்டிருக்கின்றார்கள். சூரியன் இல்லையா, அந்த நிலம் காற்று ஆகாயம் அந்த ஐம்பூதங்களை விடும் பொழுது இந்த நன்றாக முத்தி பழுத்த நெல்கதிர் தலை குனிந்து தரையை பார்க்கின்றது, அந்த கற்பனை வந்து விட்டது எனக்கு.
0: என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க?
1: கவிதைக்கு காதலில் துடிப்பவர்கள் பாடல்கள் பல கேட்டு கேட்கக்கூடிய பாடல், நான் கேட்கக்கூடிய ஒரு பாடல், பழையது மெல்ல புதியது மெல்ல இடைக்கால தோடு ஒட்டிய ஒரு பாடல், டிஷும் என்ற ஒரு திரைப்படம்.
0: டிஷும்
1: அந்த திரைப்படத்தில் நெஞ்சாங்கூட்டில் நீ
0: உங்களையும் மற்ற அன்பு உறவுகளோட இணைச்சிருக்கணும் அப்பா, அப்பதான் தெரிஞ்சிருக்குப்பா. கண்ணன் எல்லாம் இருந்திருந்தா கண்ணன்
1: பாடல் எனக்கு எத்தனையோ பாடல்கள் உண்டுதான், ஏதோ இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. அந்த வரிகள் ஒருவன் எவ்வளவு காதல் வேதனை உடன் கூறுகின்றான், நெஞ்சான் புட்டில் நீயே
0: நிற்கிறாய்,
1: புட்டில் நீயே நெத்தி புட்டில் நீ.
0: நன்றி அப்பா.
1: இப்ப அந்த சிந்தை முழுவதும் அவள் தான் அவனுக்கு, நெஞ்சாங்கூடு நெத்தி புட்டு எல்லாம் உடல்ல ஒரு முக்கியமான உறுப்பு. நேரம் தந்து என்னுடைய கவிதைக்கு செவிமடுத்து உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: உங்களோட பாடலும் வரும்ப்பா, அடுத்த பாடல் இப்ப சுகுண ஆனந்தனுடைய பாடலுக்கு பின்பு உங்களோட பாடல் நெஞ்சாங்கூடு காட்டிலைக்கு வரும்ப்பா. இப்ப கண்ணன்

உறவுகளுக்கும் வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருடைய தாழ் வணங்கி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே உங்களையும் அன்போடு வரவேற்று வணக்கம் கூறி இணைந்த நான் இன்றைய கதம்பூத்துக்குள் உங்களை அழைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு உறவுகளே, நீங்கள் எல்லோரும் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் இன்றைய கதம்பத்தில் இணைவோம்.

2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 23வது நாளில் கால் வைத்திருக்கும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் இணைந்து ஒன்றியல் தமிழ் வானொலியிலே கதம்பத்தை அலங்கரிக்க செய்வோம்.

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லை சுகம் சுகம் என்ற இந்த பாடல் 30 ஆண்டுகளாக எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஞாயிறுதோறும் தோன்றி இணையும் அன்பு உறவுகளை மகள வைத்து பாட வைத்து எங்களை எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையிலே அனைவரும் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. நாங்கள் இங்கே இன்று நல்ல காலநிலை, இப்பொழுது எங்களுக்கு இலையுதிர் காலத்தை நோக்கி இருக்கும் வேளையிலே வெப்பங்கள் அதிகமாக தோன்றாது. வெப்பநிலை இருந்தாலும் அது எங்களுக்கு குளிராகத்தான் தோன்றும், ஏனென்றால் பவனத்திலே ஈரப்பதம் காத்து கொண்டு இருக்கின்றது. ஆதலால் எங்களுக்கு நாங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இனி நாங்கள் கவலைப்படுத்த வையில்லை என்ற உறவுகளே. ஆனால் நீங்கள் வெப்பமும் மழையும் மாறி மாறி வரும் ஒரு இதமான ஒரு மாற்றமாயிருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியான காலநிலையாகத்தான் உங்களுக்கு தோன்றும் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். நாங்கள் இப்பொழுது இங்கே 19 பாகை செல்சியஸ் என்று காட்டி அதை 19 பாகை போன்று வெப்பம் இருந்தாலும் குளிர் நிலையில் இருக்கின்றது, இன்று மழை இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது படிப்படியாக உயர்ந்து 23 பாகை வரைந்தான் செல்ல இருக்கின்றது. அதன் பின்பு நள்ளிரவு வரும்பொழுது 14 பாகைக்கு குறைந்து வந்துவிடும். இந்த காலநிலை இனி எங்களுக்கு அதிக வெப்பத்தை தரும் என்று எண்ண தேவையில்லை. விடுமுறையில் சென்றவர்களெல்லாம் மீண்டு கனடாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலை அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றது, ஒரு சில பாடசாலை இந்த வாரம் ஆரம்பிக்கின்றது என்று மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் இங்கே ஞாயிற்றுக்கிழமை மொன்றியல் தமிழ் வானொலியிலே நாங்கள் இணைவோம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு. அதற்காக நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் என்னோடு வந்து இணைந்து எங்களோடு மகிழ்ந்து கொள்ளலாம். நான் பேசுவது ஒலி உங்களுக்கு குறைவாக தெரிகின்றது போல் நான் உணர்கின்றேன். இப்பொழுது ஒலி சரியாக வரும் என்று எண்ணுகின்றேன். இல்லை இல்லை, உங்களுக்கு என்னுடைய ஒலி துல்லியமாக கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. அப்படி ஒலி குறைவாக இருப்பின் நீங்கள் ஒரு தடவை எனக்கு

0: தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் துல்லியமாக இருந்தால் அப்படியே செல்வோம். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு ஆயத்தமாக இருக்கும் உறவுகளை அழைக்க இருக்குன்னு ஓடி வாருங்கள். வர இப்பொழுது ஆரம்பிப்போம். வந்துவிட்டார் எங்களுடைய யோகா ராஜி அவர்கள் போல் தெரிகின்றது. அவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார். அழைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். பாட நினைப்பவர்கள் முதன்மையாக ஓடி வந்து ஆரம்பத்திலே பாட துவங்கிவிட்டால் உங்கள் பாடலை நீங்களே பாடி செல்லலாம். இல்லவர்கள் மற்றவர்களும் பாடல்களை மாறிக்கொண்டு போவார்கள் என்று எண்ணுகின்றேன். இங்கே என்னுடைய இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்று அனைவரும் மகிழ்ச்சியாக வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வரவேற்பை நான் உங்கள் வரவேற்பை நான் ஏற்று என் வரவேற்பினை உங்களுக்கு தந்து இணைந்து கொள்வன் விஜய ராகவன், எங்களுடைய ஜெகபிரசாதி, மகள் ஷியாமலா, மகாலிங்கம், அரசடிக்குப்பம் எங்களுடைய சரவணன், இப்படி எல்லோரும் குரல் நன்றாக இருக்கின்றதுன்னு கிருஷ்ணனும் இணைந்து எழுதியிருக்கும் போலே அங்கே வாருங்கள், அலையுங்கள், பாடுவோம், பாடுவோர் பாடலாம். முதல்ல யோகாராஜி அழைத்து விடுவோம். வணக்கம் மகளே, யோகாராஜி எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமா நலமா சுகமா சந்தோஷமா இருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு. முதல்
1: முருகன் அருளால்,
0: முருகன் அருளால் முதல் வந்த உறவு மகிழ்வாக சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டு கூறுவதை கேட்க மேலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த முருகனின் அருள்
1: என்று
0: நாங்கள் அதற்கு இரங்கல் எல்லாம் வந்து செய்திருந்தார்கள். நீங்களும் கூறியது போல எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அதை நாங்கள் அவடம் இனிமேல் இதை எதிர்பார்ப்பதம்மா. அவ செய்ய வேண்டியதெல்லாம் செய்து சிறப்பாக தன்னுடைய துறையையும் வளர்த்து பத்மஸ்ரீ வரைக்கும் சென்று ஆனால் வாழ்ந்து காட்டி சென்றிருந்தார். ஒரு நல்ல பெண்மணியாக, ஒரு தாரகை, சினிமா அதாவது வந்து திரையுலக தாரகையாக இருந்தாலும் அந்த சாந்திரிக லட்சணங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் நல்ல பெண்மணியாக வாழ்ந்திருக்கின்றார். எங்கள் பெண் குலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பெண்ணாக வாழ்ந்தவர். அந்த வகையில் அவர் நினைவு கூர்ந்தது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சரி, இன்று பாடுவோர் பாடலாமுக்கு வந்திருக்கும் போலே முதலில் என்ன கதை தரப்போகின்றீர்களா, பாடல் தரப்போகின்றீர்களா?
1: அந்த அம்மாவை பத்தி ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பாடல், அவங்கள பாடலோட ரெண்டு பாட்டு.
0: எங்க பாடுங்கள், முதலில் ஒரு பாடல், முதல்ல அந்த செய்தியை சொல்லுங்கள், அதன் பின்பு ஒரு பாடலை தாருங்கள் கேட்போம்.
1: படத்துல சிவாஜி கணேசனோட, ஒரு படத்துல சிவாஜி கணேசனோட நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த படத்துல ஒரு சீன் டான்ஸ் ஆடணுங்கிற மாதிரி சும்மா சின்ன சின்ன ஸ்டெப்பு. ஐயோ எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது, நான் வந்து அந்த மாதிரிலாம் ஆடலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் சிவாஜி கணேசன் காதல உளுந்து உடனே அவர் அங்கேருந்து சௌகாஜானுக்கு வீட்டுக்கே போயிருக்காரு. போயிட்டு நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வர, நல்ல திறமை எல்லாமே இருக்கு, ஆனா நீ ஏன் இப்படி பயப்படுற, இப்படிலாம் பயப்படக்கூடாது, நீ வான்னு சொல்லி தன்னுடைய கார்ல கூட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி, இந்த இடத்துல நீ ஒன்னும் சும்மா சின்ன சின்ன ஸ்டெப்பு நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு, இதே மாதிரி நீ பண்ணாலே போதும், அதுவே டான்ஸ் மூமெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே அப்புறம் பயந்து பயந்து இது பண்ண பயப்படக்கூடாது, தைரியமா வரணும், நடிப்புன்னு வந்தாச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அந்த சீனை சொல்லி கொடுத்து அந்த ஸ்டெப்பு செய்ய வச்சாராம். அது சிவாஜிக்கு தான் அந்த பெருமை அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு இதுல பேட்டியில சொன்னாங்க.
0: ஆம், சிறப்பான பதில். இதை நீங்கள் ஊடகத்திலே செய்தியிலே பார்த்தீர்களா அல்லது இதை யாராவது உங்களுக்கு நம்ப தகுந்த
1: டிவியில
0: நடிக்க வேண்டும் என்று அவர் இருக்கவில்லை, அவர் நடிப்புக்கு வந்தவர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று அறிந்திருந்தோம். வாழ்த்துக்கள், சிறப்பான செய்தி, மறைமுகமாக இருந்த ஒரு செய்தியை கொண்டு வந்து தந்தீர்கள். நன்றி, நன்றி தான் கலைஞர்கள் என்பது அதான் திறந்த மனப்பான்மையுடன் எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கலைஞர்கள். சிறப்பு. சரி, இப்படியான வேளையில
1: அந்த பாடல பின்னால பாடுறேன். இப்ப முதல்ல அவங்கள வந்து குதூகலமான ஒரு பாட்டு அவங்க பாட்டு இப்ப பாடிறேன்.
0: எங்க பாடங்கள் கேட்போம் அந்த குதூகலமான பாடலை யுகாராஜி, வாங்க பாடுங்க.
1: ஏன்னா நீங்க சமத்தா இல்ல அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேலா, அசடா இருந்தா மறுப்பேலா, ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து, அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, ஏன்னா அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கறான், அடிச்சது கொண்ணு புடிச்சது கொண்ணு புடவைய வாங்கிக்கறா, பட்டு புடவைய வாங்கிக்கறா. அடுத்த மாத்து பங்கூஜத்தை பார்த்தேலா, அவ அத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா. அடுத்த சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, பட்டு சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி பட்டு அடுத்த

ஷோவும் பார்ப்பது நீதாண்டேன், மூன்றெடுத்து மூணு ஷோவும் பார்ப்பது நீதாண்டேன். சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதோடி, பட்டு புடவைக்கு ஏதோடி. அடுத்த சங்கதி.

செய்வேன் வேற என்ன செய்வேன், அடக்கி வைப்பேன், அதுக்கு மேலே

0: ஏண்டி
1: அசத்திட்டீங்க பொங்கோ, மிகவும் சிறப்பாக இருந்தது. இரு குரலில் அதுவும் அந்த நடிப்பு வசனங்களோடு அபிநயத்தோடு அழகாக சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். எதிர்பார்த்ததை நீங்கள் மேலதிகமாக நாங்கள் மெச்சக்கூடிய வகையில் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஜோகாராஜ் பாடுவார் பாடுவார்னு அதிலும் சிறப்பாக இருந்த இடையிலே நான் என்னை அறியாமல் கைதட்டி விட்டேன். கேட்டீர்களா? சிறப்பாக இருந்தாம்மா, அப்படியே இருந்தது. இங்கே நீங்கள் பாடும்போதே இங்கே பாடும் பொழுதே வருகின்றது வாழ்த்துக்கள். ஜோகாராஜ் அருமையாக பாடுகிறார், அவ சிறப்பாக பாடுகிறார் என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அன்னை கலைவாணி நருள் ஒன்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும். சிறப்பாக நன்றாக உள்வாங்கி அப்படியே தத்ரூபமாக தந்தீர்கள். நான் என்னத்தை சொல்லுவாங்க இதுக்கு, நான் எதை சொல்ல, சிறப்பாக இருந்தாம்மா. அடுத்த பாடலே உங்களுக்கு என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் நாங்கள்? உங்களை விருப்பமான பாடல், நேயர் விருப்பத்துக்கு ஒரு பாடல் தாருங்கள்.
0: பார்த்த ஞாபகம் இல்லையோ,
1: சிறப்பான அந்த பாடல் என்றும் ஒரு ஒரு ஒரு காவிய பாடல் இல்லையா? பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் இல்லையோ,
0: அதுலயும் அந்த அம்மா கொஞ்சம் ஸ்டைலா நடிச்ச படம் அது.
1: ஸ்டைலோட மட்டும் இல்லையம்மா, அந்த நான் ஒரு இடத்துல ஒரு பதிவு பார்த்திருந்தேன், மன்னிக்க வேண்டும், அவருடைய ஒப்பனைகள் செய்யும் பொழுது ஒரு முதலே அவர்களுக்கு என்ன பாத்திரம் எப்படியான பாத்திரம் என்று கூறிவிடுவார்கள். அந்த பாத்திரங்களும் தோன்றும் வகையான புடவைகளை அவவே தெரிவு செய்து எடுத்துக்கொள்வாராம். அவர் சென்ற இடம் எங்கும், எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கு புடவை தான் தேடி வாங்குவாராம் அதிகமாக. ஆனால் அந்த திரைப்படத்துக்கு தனக்கு வேண்டி அந்த நாகரிகமான உடைய அவவே தயாரிக்க ஒழுங்குமணி செய்வார் என்று அறிந்தேன். சிறப்பு சிறப்பு.
0: என்ன
1: அதன் நோக்கம் என்னடா? அந்த பாத்திரத்தை உள்வாங்கி அதுக்கேற்ற நடை உடை பாவனை குரல் பலம் அங்க அடையாளம் எல்லாத்தையும் செய்ய வேணும்ன்றது அர்ப்பணிப்போடு செய்வதம்மா. இதை சொல்வது டெடிக்கேஷன், அர்ப்பணிப்போடு அதை செய்தது. எந்த பாத்திரத்தை கொடுத்தது, எந்த பாத்திரத்தை கொடுக்கட்டும். ஆஹா, நன்றி அம்மா. நினைவூட்டி பாடல் தந்து அவ போல பாடி காட்டி அந்த காட்சியை உங்களுக்கு கொண்டு வந்து தந்ததுக்கு முன்னியல் தமிழ் வானொலி உங்களுக்கு பாராட்டை தர வேண்டும்.
0: நன்றி மகள்.
1: அடுத்த பாடலை ஆயத்தமாக வைத்துக் கொண்டு வாருங்கள், கேட்போம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தில் ஒலிபரப்பாகும் ஞாயிறு தோறும் வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசையோடு ஆரம்பிக்கும் பாடல். அடுத்த உறவை இணைப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதார் அட்டையை சரியாக காட்டியிருக்கார் அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன் அவர்கள். ஜாமிருக்க பயமேன் என்று நான் அழைப்பேன் எப்பொழுதும். வருக வருக வருக சரவணன், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் இருக்கின்றோம், உங்களை போல மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: வேறு பலமாக பலமாக நல்லவனாக வல்லவனாக எல்லாமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சரி, அங்கே விசேஷ செய்தியாக இந்த மழை எப்படி வந்ததா வரவில்லையா இருக்கின்றதா? இல்லை,
2: இப்ப கூட ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு சிறு தூரலாக வந்து முடித்துக்கொண்டு.
1: ஏனென்றால் வான்மலை வந்து எங்களுடைய கானமழையை கேட்பதற்கு ஆயத்தமாக்கி விட்டு போகின்றது. இப்பொழுது கானமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? சரி, அப்ப இன்றைய காலம் கான மழையிலே உங்கள் கானம் எதுவாக இருக்கும்? அங்கு உங்கள் மழையை பொழியுங்கள், முதலில் பாடுங்கள்.
2: பாடி விடுவோம், அனைவரும் கேட்டு மகிழட்டும். சிலை எடுத்தான் ஒரு சின்ன பொண்ணுக்கு, கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு, ஆடை கொடுத்தான் அவள் உடலினிலே, ஆடை விட்டால்

கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு. கட்டழகு வாலிபர் தொட்டு பார்க்க, கவிஞர்கள் தமிழால் தட்டி பார்க்க, பொட்டு வைத்த பூவையர் குளிர்காலம்

படை கொண்ட மல்லவன் ஆகி வைத்தான், பருவத்தின் சாரத்தை தேக்கி வைத்தான், கன்னி பெண்ணை தேரினில் தூக்கி வைத்தான், காதலையேன் அவன் பாக்கி வைத்தான், சிலை எடுத்தான் ஒரு சின்ன பொண்ணுக்கு, தல் கலை கொடுத்தான் அவள் பண்ண கண்ணுக்கு, அண்ணம் இவள் வய

0: அவ்வளவுதாங்க பாடல்.
1: அற்புதமாக ஒரு பெண் குரலே கோஷ்டியாடு கோரஸாக வந்து கோஷ்டியாக வந்து பாடிய ஒரு பாடலை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அழகாக தடுத்து பாடியவர் நான் நினைக்கிறேன். இந்த பாடலின் வரிகள் உங்களை நன்றாக கவர்ந்திருக்கின்றது என்று. சிறப்பான ஆமாம், சிறப்பான இலக்கிய உவமைகள் கொண்ட அந்த வரி கடற்கரையில் ஒரு பெண்ணை, எங்கள் தமிழ் பெண்ணை வர்ணிப்பது போல் அழகாக சிலை எடுத்தான், அவளுக்கு கண்ணுக்கு கலை கொடுத்தான், நல்ல நல்ல வரிகளை கொண்டு வந்த அந்த பாடல் என்றும் எங்கள் தமிழ் இனிமையானது என்றும் எங்கள் பெண்களை நாங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அவர் எங்களுக்கு சாந்திரிகா லட்சணங்கள் அத்தனையும் அமர்ந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு கொண்ட பெண்தான் என்று நாங்கள் மரியாதையோடு மதிப்போடு போற்றக்கூடிய எமது பெண்குலத்தை தர ஒரு பாடல். அதுவும் பெண் குரலில் கோஷ்டியாக ஒரு குழுவினராக வந்து ஆடிப்பாடி மகளும் ஒரு பாட்டை மகிழ்ச்சியோடு நீங்கள் பாடியீர்கள். வாழ்த்துக்கள் சரவணா சரவணா.
0: அதில் அதில் ஒரு சிறப்பான வரிகள் பார்த்தீங்கன்னா, அண்ணம் இவள் வயதோ 16 ஆண்டுகள் ஆயின 600, இன்னும் அவள் முதுமை எய்தவில்லை, என்னதான் ரகசியம் புரியவில்லை.
1: அற்புதமான வரிகள் நினைத்தே நீங்கள் பாடும் பொழுதே இந்த வரிகள் உங்களை நன்றாக கவர்ந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் விழிப்புணர்வு கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பெண்ணை பற்றி, எங்களுடைய கலையை பற்றி, எங்களுடைய சிற்பத்தை பற்றி எல்லாம் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு தமிழ் பெண், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் ஆண்டுகள் முதுமை பெற்றாலும் இளமையாகத்தான் இருக்கும் உங்கள் தமிழ் என்பது. அற்புதமான பாடல் எங்களுக்கு சிறப்பாக தந்தீர்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடலை ஒலிபரப்புவோம் சரவணா உங்களுக்காக?
0: இந்த பாடலை ஒலிபரப்பு, ஏன்னா எங்களுக்கு அருகாமையிலே உள்ளது இந்த
1: சிலை
0: இடம் அதை பார்த்தீங்கன்னா, அதனால்
1: அந்த பாடலை அது அந்த அந்த சிலைக்கு அருகே கொண்டு ஒரு தடவை அந்த சிலையின் அருகே இருந்து பாடினா அப்படி இருக்கும். பாத்து பாத்து சிறப்பாக இருக்கு, சிறப்பாக இருக்கு.
0: எங்களுக்கு அருகேதான் இருக்கு, ஆனா போய் ஒரு முறைதான் போயிட்டு வந்திருக்கேன்.
1: ஒரு முறை போனதே உங்களை மறக்க முடியாமல் இவ்வளவு தூரம் ருசியாக சுவையாக எங்களை மகளை வைத்திருக்கு. வாழ்த்துக்கள் சரவணா தானா பாடுவது என்று எண்ணக்கூடியது. நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். முடிந்தால் இன்னும் ஒரு பாடல் வந்து தாருங்கள். இப்பொழுது அடுத்த
0: உறவை பாடட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுங்கள்.
1: நன்றி நன்றி சரவணா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது சரவணா, உங்களை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அடுத்த உறவாக யார், அடுத்த உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார். விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோரும் புறப்புறப்பாக வந்து இணையும் போலே இப்பொழுது கஸ்தூரி அழகாக இணைத்திருந்தீர்கள். உங்களை இணைப்பை எதிர்பார்க்கின்றேன். ஒரு சிலருக்கு வலைத்தளங்கள் விளையாக இருப்பது என்பதை நான் அறிகிறேன். பார்ப்போம் பார்ப்போம். இங்கே உங்களுடைய பாடலுக்கு சிலை எடுத்தானுக்கு நல்ல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. வந்துவிட்டார் கஸ்தூரி. வணக்கம் மகளே கஸ்தூரி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக மகிழ்வாக உங்களோடு அதுவும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள்?
2: நான் கையில போஜனம்,
1: எல்லாத்தோடையும் ஒரே நேரத்தில் இருந்தால் அப்படி அனுபவிப்பது ஒன்றொன்றாக அனுபவிங்கள். அங்கே உங்களுக்கு இந்த காலநிலை எப்படி இருக்கிறது மகளே? லண்டனிலே
2: 23 பாகையில வெளிச்சமாக இருக்கியா?
1: எங்களுக்கு இப்ப 19 பாகை மப்பாக இருக்கிறது. மலைக்குணம் என்று பூராவும் என்று எழுதியிருக்கின்றன. இனி எங்களுக்கு இதற்கு மேல் பெரிதாக செல்வதற்கு இடமில்லை. வெப்பம் குறைந்து கொண்டு போகின்றது. இனி நாங்கள் இலையுதிர் காலத்துக்கு திரும்பி விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். பாடசாலைகள் இந்த அடுத்த வாரத்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. சில பாடசாலைகள் இங்கே இரண்டு விதமான, பிரெஞ்சு மொழி பாடசாலை, ஆங்கில மொழி பாடசாலை என்று. அந்த பிரெஞ்சு மொழி பாடசாலைகள் சில மாநிலங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கின்றது, நாளைய தினம் திங்கட்கிழமை. அடுத்த வாரம் ஏனைய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆரம்பமாகிவிடும். விடுதலை விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்றவர்கள்லாம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு. நல்லது. ஆலயங்கள் எல்லாம் சிறப்பான உற்சாகங்கள் ஊர்வலங்கள் நடைபெற்றுக் கொண்டது. நேற்றைய தினம் எங்களுடைய மொன்றியாலில் இருக்க அருள்மிகு திருமுருகன் ஆலயம் ஏகோபித்த 10,000 மக்களுக்கிட்ட பக்தர்களோடு சேர்ந்து ஒரு தேர் திருவிழா நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றது. சரி சரி. அப்போ இன்று நீங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்திகளை கேட்டுக்கொண்டு என்ன பாடலை, கோப்பியோடும் பட்சணங்களோடும் இருக்கிற நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? பாடங்கள் கேட்போம்.
2: உத்தமபுத்திரன் திரைப்படத்துல ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க, சிவாஜி ஐயா பத்மினி அம்மா நடிச்சிருப்பாங்க. அதுல உத்தமன் படத்துல அன்பே முதே அரும்கனியே
1: அந்த பாடல் நீங்கள் கேட்டபோது ஒலிபரப்பி இருந்தேன், கேட்டீர்களா? பாடுங்கள் கேட்போம், நாங்களும் கேட்க ஆசைப்படுகிறோம். கொண்டு பாருங்கள், எங்கே பாடுங்கள்.
2: அன்பே அமுதே அருங்க நீயே அன்பே.

நிறைந்தேன் கண்ணே.

0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இரு குரலில் ஆண்களும் பெண்களுமாக பல தடவைகளை நாங்கள் இசைத்தட்டுகளிலும் வானொலி ஒலிபரப்புகளிலும் கேட்டு கேட்டு மகிழ்ந்த ஒரு பாடலை நேரடியாக சொந்த குரலில், அதுவும் கொஞ்சம் மொழியிலே வந்து நீங்கள் அழகாக பாடி எங்களை மகிழ வைத்தீர்கள் என்றுதான் கூற வேண்டும். இங்கே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் வாழ்த்துக்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையான வாழ்த்துக்கள், மென்மேலும் அது பெருக்கெடுக்க வேண்டும். அன்னை கலைவாணி உங்களுக்கு வாசம் செய்து எங்களுக்கு நிறைய நிறைய பாடல்களை தர செய்ய வேண்டும். நன்றாக இருந்த மகளே, நன்ற பாடல். உங்களுடைய வலைத்தளம், உங்களுடைய தொலைபேசி சக்தி காணாத தொலைபேசி என்றால் உச்சஸ்தாயில் நீங்கள் எடுக்கும் போகும்போது அதை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிற சக்தி உங்களுடைய தொலைபேசிக்கு காணாது என்று எண்ணுகிறேன். சில சமயம் அது கொஞ்சம் காணாது, அதை கவனித்துக் கொள்ளுங்க. நன்றாக இருந்தது. உங்கள் இதுக்கு நாங்கள் கருத்து ரசிகரண்ட ரீதியில தான் உங்களுக்கு கூற வேண்டும். எங்களுக்கு நாங்கள் சங்கீத ஞானங்கள் உங்களை போல இல்லை, ஆனால் அழகாக அழகாக சிறப்பாக இருகுரலில் வரும் ஒரு பாடல் சிறப்பாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடல் மகளுக்கு நான் ஒலிபரப்ப வேண்டும் நேயர் விருப்பத்தில்?
1: ஒரு பாட்டு இருக்கு இல்லையா,
0: நிறைய பாடு
1: கூறுங்கள்.
0: கைத்தாளம்
1: போடு ஜாதி பூவை நான் சேர்த்து அதேதான்
0: கஸ்தூரி மாதிரி பல பாடல்கள் இருக்கின்றது. கஸ்தூரி என்ற பெயரில் கஸ்தூரி சிறப்பான பாடம் பெயர் தானே. சரி, கஸ்தூரி மானே என்ற பாடலை உங்களுக்காக மொழியாளர் தமிழ் வானொலி நேர் நேரத்திலே கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். சந்தர்ப்பம் இருந்தால் மீண்டும் வந்து ஒரு பாடல் தாருங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பாக இருந்தது. அடுத்த உறவு பெற வேண்டும். இது மொழியாளர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. முதலில் பாடுபவர்கள் முதல் பாடலை ஓடி வந்து தந்துவிட செல்ல வேண்டும். வரிசையாக நான் என்னை பேச அதிகம் விடாமல் நீங்கள் தான் இணைந்து கொண்டிருக்கணும், தொடர்ந்து இணைய வேண்டும். பாருங்கள், அடுத்த பாடலை தருவதற்காக யார் விரும்புகின்றீர்கள் பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, ஞாயிறு தோறும் ஒலிக்கும் பாடுவோர் பாடலாம்.

0: சங்கீதம் என்பது எங்கள் எல்லோரிடமும் அந்த இசை ஞானம் இருக்கின்றது. அதை வெளி கொண்டு வருவதற்கான தளங்களும் நேரங்களும் காலங்களும் அர்ப்பணிப்புகளும் வேண்டும். இப்பொழுது இரண்டாவது பாடலை சொல்வதற்காக யோகாராஜி வருகின்றார். வணக்கம் யோகாராஜி, வாருங்கள்.
1: வணக்கம் வணக்கம். இன்னொரு பாடலும் பாடிடுறேன்.
0: நீங்கள் நித்ரா தேவியிடம் செல்ல
1: வேண்டியம். நடிகர் திலகம் இந்த பாட்டுக்கு தான் அவங்களுக்கு அந்த ஸ்டெப் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. சும்மா நார்மல் ஸ்டெப், சும்மா இப்படி நான் பண்ணா போதும்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த பாடல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாங்களாம். ஆனா அது ஒண்ணும் அவங்களுக்கு ஸ்டெப்பு கிடையாது. ஆனா அவங்க அப்படி
0: சொன்னாங்க. பாப்போம், நல்ல செய்தியை தந்து பாடலையும் தரப்போன்ற அந்த பாடலை கேட்க நாங்கள்
1: பாட்டை ஆல்ரெடி பாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் செகண்ட் ட்ரிப் அத்தானின் முத்தங்கள் அழகா

ஒரு பாவனை தொடும் வரையில் சிறு வேதனை அனுபவித்தால் அது ஊடலோ அதன் பின்னால் சுகம் கூடுமோ? தொடுவது போல் ஒரு பாவனை தொடும் வரையில் சிறு வேதனை அனுபவித்தால் அது ஊடலோ அதன் பின்னால் சுகம்

நெஞ்சமோ தலையணையும் இரு கைகளோ சிலையழகும் மதி கொஞ்சுமோ கலையழகும் மதி மிஞ்சுமோ தலையணையும் இரு கைகளோ சிலையழகும் மதி கொஞ்சுமோ கலையழகும் மதி மிஞ்சுமோ பட்டாடை மூடி வர பல்லாக்கு ஆடி வரும் கண்ணாட கண்ணனிடம் சல்லாபம் தேடி வரும்

0: அடையாள சின்னங்கள் உங்களிடம் பல பாடல்கள் உண்டு. அடையாள சின்னமாக அந்த பாடல்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கு. நல்ல பாடல், சிறப்பாக பாடல் இந்த பாடலை. அதுவும் ஒரு சவார் ஜானகி அம்மா கலைக்குரிசில் ஜவாலிய சிவாஜி கணேசன் ஐயாவிடம் உதவி பெற்று அவருடைய ஆளுமையிலே வளர்ந்தவர் என்றால் சொல்ல வேண்டும். நடிப்பு துறைக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பான பாடல்.
1: இந்த பாட்டுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவங்க அந்த ஐயாவோட படத்தை கையில வச்சுன்னா பாடுவாங்க. கலையழகும் அதை மிஞ்சுமோ, கிளையழகும் அதை கொஞ்சமோ, கலையழகும் அதை மிஞ்சுமோ. அவரை பாராட்டுற மாதிரியான ஒரு விஷயமும் அதுல இருக்கு.
0: அதுக்குள்ள இருக்கு உள்கருத்துகள்
1: அதுல எழுதியிருக்காங்க.
0: ஆமாம், அன்றைய கவிஞர்கள் தரும் பொழுது எத்தனையோ விடயங்களை உள்ளடக்கி தருவாங்க. நாங்கள் அதை பிரித்து பிரித்து பார்த்தாதான் அதனுடைய ரசனைகளும் அதனுடைய உண்மைகளும் தத்துவங்களும் விளங்கும். நல்ல பாடல் ஜோகாராஜி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டாவது பாடலை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் அமைதியாக நித்ரா தேவியை அணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி உங்களுக்கு, வாழ்த்துக்கள்.
1: மழை வருது இங்க.
0: மழை என்ற அப்ப தூக்கத்துக்கு இரவு நேரத்தில் மழை என்ற தூக்கத்துக்கு மேலும் சிறப்பாக இருக்கும் தான். இழுத்து முடிக்கொண்டு தூங்குவதுன்றது தான். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா.
1: நன்றி
0: நன்றி மகளே. சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு என்னுடைய தேவநாதன் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் தேவநாதன், சிதம்பரத்தில் இருந்து. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றோம். சங்கீத மலையில் நனைந்து கொண்டிருக்கின்றோம். இசை மலையை நனைந்து தோய வைக்க நீங்களும் வந்திருக்கின்றீர்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். சிதம்பரத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது தேவநாதன்?
2: காலநிலை நேற்று தினம் மழை பெய்தது ஐயா, இன்று மிதமான வெயில், இதமாக இருந்தது ஐயா.
0: அப்ப குதூகலமாக இருக்கின்றது என்று ஒரு உடல் நலத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் சுவாத்தியம் சிறப்பாக இருக்கும். சரி, இந்த வேளையில நாங்கள் பாடுவதற்காக என்ன பாடலை கொண்டு வந்து எங்களை எல்லோரும் இங்கே வாழ்த்தும் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் ஒரு மனிதனுக்கு பெருமை. அதுதான் அடுத்தவரை எவ்வளவு தூரம் நாங்கள் உள்வாங்கி அவர்களை வாழ்த்துகிறோம், அந்த வாழ்த்து எங்களை மீண்டும் வந்து சேரும் என்று கூறுவார்கள். கலைஞர் ரீதியிலே நீங்களும் ஒருவரையும் அவர்களுக்கு ஊக்கமாக பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது உங்கள் பாடலை கேட்போம், வாருங்கள்.
2: நந்தா என் நிலா, நாயகன் மடியில் காண்பதும் சுகமே என்ற மறைந்த எஸ்பிபி ஐயா பாடிய ஒரு நல்ல ஒரு பாடல் ஐயா, அநேகர்களுக்காகவும் கொடுக்காது. நந்தா நந்தா என் நிலா நாயகன் மடியில் காண்பதும் சுகமே, நானும் ஏனோவாவே. மீனாடும் வேமொழி, தேனோடும் மொழி குழல், பூவாடும் குழல் ஏழில் நீயோடும் ஏழில். மின்னி வரும் சிலையின் மோகனக்கலையே, வண்ண வண்ண ஒளி வானவரமுதே. ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே, ஆடி நிற்கும் தீபம் நீயே, பேசுகின்ற வீணை நீயே, கனிதழ முதினை வழங்கிட அருகே நில்வா. நந்தா நீ என் நீலா நீலா.

ஆயிரம் மின்னல் ஓர் உருவாகி ஆழிழையாக வந்தவள் நீ அகத்தியன் போற்றும்.

உள்ளே பிறந்து வந்தாயே. நந்தானேயன் மாடியில் காண்பதும் சுகமே, நானும் ஏனோவாடும் மொழி மீனோடும் மொழி கூழல் பூவாடும் கூழல் ஏழில் நீயோடும் ஏழில் மின்னி வரும் சிலையின் மோகன கலையே, வண்ண வண்ண ஒளியே வானவரமுதே, ஆசை நெஞ்சல் தெய்வம் நீயே, ஆடி நிற்கும் தீபம் நீயே, பேசுகின்ற வீணை நீயே, கனிதழமுதினை வழங்கிடறே நில்வா. நந்தானேயன் நீலா நீலா ஆகமம் கண்ட சீதையும்.

மேகத்தில் ஆடும் ஊர்வசியன் சோகத்தில் நாடு இறங்கி வந்தாடு நந்தா நீ என் நீலா நீலா நாயகன் மாடி.

0: நன்றி. முடிந்தது தெரியாமல் அப்படியே உரைய வைத்து விட்டீர்கள். நல்லதொரு பாடல், நல்ல தெரிவு கொண்டு வந்து அழகாக அந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவை நினைவுபடுத்தி அந்த பாடலை தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக இந்த நல்ல பாடல், நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள், முழுமையாக ஒப்படைத்திருக்கின்றீர்கள், சிறப்பாக. இந்த போல என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் தேவநாதன்?
1: வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் வள்ளாட்சியே, அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம் புக வந்தாள் மகாலட்சுமியே என்வி.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பாடலாக, அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்றபடியால் அந்த பாடலை ஒளிபரப்ப அடுத்த சந்தர்ப்பத்தில் இரண்டாவது பாடலை முடிந்தால் இரண்டாவது பாடலுக்கு உங்களுக்கு இடம் உண்டு வந்து பாடலாம். இது நல்லதொரு பாடலை பாடி காட்டியது அட்டும் இல்லாமல் நல்ல பாடலையும் கேட்டிருக்கேன். வந்தாள் மகாலட்சுமி என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புவோம். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, அடுத்த உறவை எதிர்பார்க்கிறேன், பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் அடுத்த உறவு அழைக்கின்றார், எங்கே அழைக்க வேண்டும், மீண்டும் உங்களுடைய அழைப்பில் நின்றுபட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாடுவோர் பாடலாம் நிறைவிலே வரிசையில் நிற்கின்றீர்கள். வரியவர் வந்து ஒருவர் ஒவ்வொருவராக வந்து பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு யாருக்கு கிடைக்கப் போகின்றது பார்ப்போம். அடுத்த பாடகராக வருவதற்கு இங்கே 5 பேர் இணைகின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய இணைப்பு முதலில் கிடைக்கின்றது என்று. ஓடி வாருங்கள். கிடைத்ததே அன்பு ஷியாமலா கிடைத்திருக்கின்றது. வணக்கம் ஷியாமலா. வணக்கம் வணக்கம். எப்படி மழை விட்டு விட்டதா அல்லது
2: இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்குப்பா? உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சோண்டு பெஞ்சது.
0: அப்படியா? இப்போ
2: இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜியாமலா. நன்றா பெய்யட்டும், உங்களுக்கு தான் மழை அதிகம் தேவை. சரி, இப்பொழுது பாடலுக்கு வந்து விட்டீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள் தானே. உங்களுடைய வலைத்தளம் சில சமயத்தில் வலைத்தளம் தொலைபேசி தொல்லைபேசியாக
2: மாறுவதற்கு
0: கொண்டு வந்த பாடலை தாருங்கள். பாடுங்கள், பாடும் கேட்போம், விடுவாருங்கள்.

0: என்றும் மலரும் முகம் இறைவன் மதில் போடு போட்டலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கே அடி சகியே உடலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் உரையேதும் என கேடலியே. நன்றிப்பா.
1: குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேதும் இல்லை என்று பாடுவதற்கு குறைவில்லாமல் அந்த தொலைபேசி உங்களுக்கு ஆதரவாக இருந்தது. காலன்னைக்கு நன்றி உறவு மகளே. சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், நல்ல பாடல், அழகாக நல்ல பாடுது. பாடல்களை பாடும்பொழுது பழைய பாடல்கள் எங்களை கவர்வது காரணம் அந்த உள்வாங்கும் பொழுது கருத்துக்களோடு நாங்கள் அதை உள்வாங்கும் வேளையிலே அந்த அந்த பதங்களின் பொருள்களை கருத்துக்களை உள்வாங்கி விட்டோம் என்றால் தன்னை அறியாமல் வந்துவிடும். சிறப்பாக இருந்த நல்ல பாடல், அழகாக பாடியிருக்கு. உங்களுக்கு என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்?
0: பதிபக்தி படத்தில் இருப்பா.
1: பதிபக்தியில கொண்டு
0: வர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே என்றும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்வில்.
1: கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ என்ற பாடல், கொக்கர கொக்கரக்கோ சேவலே. நல்ல பாடல், நல்ல பாடல். அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பும் மொழியில் நாங்கள் எல்லோரும் கேட்டு மகள் எல்லாம் சிறப்பு மகளே. காலநிலை சிறப்பாக இருப்பார்னு ஓடி வந்து அந்த அதை ஓய்வு. அக்கா சென்று விட்டாரா? இருக்கின்றாரா?
0: இருக்காங்கப்பா. பாட சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு 9:30 மணிக்கு மேல அதிகபட்சம் முடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா.
1: தூங்க போயிட்டாங்களா?
0: மாத்திரை போடுறத.
1: அன்று அந்த நீங்கள் எழுதி இருந்தீங்களா அவட பாடலை கேட்டா மகிழ்ந்தாருன்னு சொல்லி நான் ஒளிபரப்பிய போல
0: உடனே ஓடி எடுத்து கீழே போயிட்டு காட்டிட்டு வந்தேன். கேட்டுச்சாக்கா.
1: மனமே முருகனின் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. சியாமலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மண்ணிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்த உறவாக வருகின்றார் அன்பு மகள் ரேவதி. சென்னை கே நகரிலிருந்து எங்கே ரேவதி ஓடி வாருங்கள். எங்கே உங்கள் அழைப்போ நின்றுவிட்டது, அழைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழையுங்கள். வருபவர்கள் வரிசையாக ஓடி வந்து இடம் பிடித்து வாருங்கள். நேரம் சரியாக 12:19 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு நேரம் 9:49 காட்டும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கன்னடா கலையகத்திலிருந்து பாடுவோர் பாடலாம். அங்கே அடுத்த உறவு ரேவதி தலை காட்டினீர்கள், மீண்டும் வர வேண்டும்.
2: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும்.
1: வந்துவிட்டார் மகளே ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கிறீர்களா?
3: நலமாக இருக்கிறேன் அப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாவற்றோடும் இருக்கின்றேன். அங்கே கே கே நகர் சென்னையிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: மழையப்பா. நான் இன்று வெளியூர் போயிட்டு வந்தேன்ப்பா. நேற்று போயிட்டு இன்று வந்தேன். கரெக்டா 9 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன்.
1: அப்படியா? சரியான நேரத்துக்கு வந்து விட்டீர்கள், நிகழ்ச்சிக்கு வந்து விட்டீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே சென்ற போது மழை என்றால் மழையில எப்படி வாகனத்தில் சென்றீர்களா, நடை பயணமா, அல்லது குடை பிடிச்சீர்களா? நினைவது ஒவ்வாததே. கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும்.
3: விருப்பம் அப்பா.
1: அப்படியா? சரி, என்று என்ன பாடலை கேட்போம் உங்களிடம் இருந்து?
3: அவங்க சௌகர் ஜானகி அம்மாவோட பாடலே ஒண்ணு பாடுறேன்ப்பா.
1: எங்கே பாடுங்கள், நீங்களும் பாடுங்க, நல்ல கருத்துக்களும் பதிந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம்.
3: சரியா.

கலைவாவும் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின்

உயிரை வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன். 12 கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும், 12 கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும், என்னிரண்டு கண்களிலும் இன்ப ஒளி உண்டாவும். உள்ளமதில் உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரே, உள்ளமதில் உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரே, விண்ணுலகம் பா என்றால் மண்ணுலகம் என்னாகும்?

மேகங்கள் கக்கலங்கும் மின்னல் வந்து துடி துடிக்கும், வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல். உன்னுடனே வருகின்றேன், என் உயிரை தருகின்றேன், மன்னன் உயிர் போகாமல். இறைவாணி ஆணையிடு, இறைவாணி ஆணையிடு, ஆணையிடு.

0: அற்புதமான ஒரு பாடல், மிகவும் அந்த உள்ளார்ந்தமாக அந்த பாடலுடைய கருத்தை உள்வாங்கி எவ்வளவு கருணை எங்களுக்கு இறைவனிடம் கிடைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வேண்டுவது போல் வேண்டிய ஒரு பாடல், ஒரு சரித்திரம் படைத்த பாடல் தான். அந்த பாடலை துணிவோடு வந்து எடுத்து முழுமையாக எங்களுக்கு தந்த, சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் மகளே, வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நல்ல பாடல், சிறப்பாக இருந்தது. பாடிய விதம், நீங்கள் எடுத்துக்கொண்ட விதம், அந்த உணர்வையும் தரக்கூடிய வகையில் பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. சரி, அப்ப எங்களுடைய பாடுவோர் பாடலாம். நேயர் விருப்பத்தில் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: கொஞ்சம் குமரி என்ற படத்துல ஜெயசாஸ் பாடின பாட்டுப்பா, நான் அதை உங்களுக்கு முதலடி எழுதி அனுப்புறேன்ப்பா.
0: அப்படியா? ஏனம்மா?
1: அது முதலடி ஞாபகம் இல்ல, ஆனா அந்த படம் வந்து
0: கொஞ்சம்
1: ரொம்ப நாளா கேட்கணும்.
0: கொஞ்சம் குமரி எங்க அனுப்பி வைங்க, அடுத்த பாடலுக்கு வருவீர்கள் தானே, ஞாபகமா கொண்டு வாருங்கள்.
1: வருவேன் வருவேன், அப்பொழுது ஞாபகம் வச்சு வந்து சொல்லுவேன்.
0: ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தானே?
1: முதல் பாடல் பாடும் போது யோகாராஜ்
0: வாழ்த்துக்கள். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம், உங்களிடம் கிடைத்திருக்கின்றது. ஓடி வாருங்கள் கஸ்தூரி. வணக்கம்,
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
0: மீண்டும் மீண்டும் வாருங்கள்.
2: நான் இப்போ ஒரு சவார் ஜானகி அம்மாண்ட பாடல், ஆனா அந்த பாடல் வந்து நான் என்னோட முதலிரவில் நான் அந்த பாடலான இவருக்கு படித்தேன்.
0: அப்பா அவருக்கு முதலிரவில் படித்ததை இப்பொழுது பகிரங்கமா எங்களோடு படித்து காடு. எங்கே கேட்போம், சுவையாக இருக்கும். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம். எங்கே கேட்போம், எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். நன்றி நன்றி.

0: சிறப்பான பாடல். நீண்ட நாட்களுக்கு பின்பு வானொலியிலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடலை இன்று நேரொலியாக ஒருவருடைய குரல் மூலம் கேட்கும் பொழுது இவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. அதுக்கும் அதுக்குள்ள காரணத்தை கூறி உணர்வு பூர்வமாக பாடியிருக்கேன். நன்றாக இருந்தது அம்மா. சிறப்பு வாழ்த்துக்கள் மகளே உங்களுக்கு.
1: வாழ்த்துக்கள்
0: முழுமையாக இருக்க. நன்றி.
1: பாடின எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: உங்கள் வாழ்த்துக்கள் இங்கே எழுத்து மூலம் பார்த்தேன், நேரடியாக கூறுகிறேன். உங்களுக்கும் எல்லோரும் இங்கே வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது பலிக்க வேணும். வாழ்த்துக்கள்.
1: எனக்கு வாழ்த்து தெரிவித்த இந்த சொந்தங்களுக்கு நன்றி. இனி வர பாட வரப்போறவங்களுக்கு நன்றி, வணக்கம். அதோடு ஐயா, ரோகராஜி பாடின இந்த அத்தாடின் புத்தகங்கள் நான் என்னோட அக்கா வீட்டுக்காரர் இங்க இருக்காங்க. அப்ப நான் அத்தான் தான் கூப்பிடுறது, எப்பவுமே அத்தான் தான் கூப்பிடுவேன். அப்ப அக்காவுக்கு பாரு நினைத்த நேரம் அத்தான் என்ன அத்தான்னு பாடுவேன். அப்படி இல்லைன்னா அத்தானின் புத்தகங்கள் அத்தனை
0: நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா. என் ஆசைகள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கஸ்தூரி கலகலப்பாக குறும்புத்தனமான கதைகளையும் அது அது இருக்கின்ற உள்ளுக்குள்ளே எவ்வளோ பாரம் இருந்தாலும் சுமை இருந்தாலும் அதை சுகமாக எண்ணிக்கொண்டு வெளியே வந்து எங்களோடு சரளமாக இப்படி பாடுவதென்றால் இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் குருவனும் அவ நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். சிறப்பான பாடலை தந்து மகளை வைத்தார். அடுத்து இரண்டாவது பாடலை தருவதற்காக தேவநாதன் காத்து கொண்டிருக்கார் போல் தெரிகிறது. வணக்கம் தேவநாதன், வாருங்கள். கொண்டு வாருங்கள்
2: தேவநாதன். வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: கொண்டு வாருங்கள்.
2: வீரா என்ற படத்தில் இடம்பெற்ற இப்பாடலையா, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட என்ற பாடலையா.
0: சிறப்பு சிறப்பு. கொண்டு வாருங்கள்.

கூறும் கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாங்குயில் கூவுது மாமரம் பூக்குது மேகம் வந்து தாலாட்ட முன்மையில் ஆடுது வெண்பனி தூவுது பூமி எங்கும் சோரோட்ட ஆ

சரி மகமதி ஸ்வரங்களின் தோரணம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே. கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட, காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் விழிகள், கண்டே நண்பே அன்பே ஓ ராகமே, அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே.

கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர்தம்மை மறந்தாட, ஆதவன் கரங்களில் அதரவாய் பொன்னே ஆற்றில் பெண் போல் அலையாட, காலை பனியில் ரோஜா.

0: கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட.
1: சிறப்பு வாத்தியங்கள், பக்க வாத்தியங்கள், இசை ஞானி, இசை நெறியாளர்கள் இல்லாமலே ஒரு தொலைபேசியை எடுத்து அந்த தொலைபேசியில் நீங்கள் எவ்வளவு கவனத்தை உள்ளார எடுத்துக்கொண்டு பாட வேண்டும். சாதாரணமாக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு அந்த முதலிடம் கொடுக்கப்படும், பக்க வாத்தியங்கள் இருக்கப்படும், எவ்வளவு அனுகூலமாக இருக்கின்ற நேரத்திலே பாடுவீர்கள். ஆனால் இது இக்கட்டானில் ஒரு நாலு அறை சுவருக்குள்ளே உள்ள ஒரு அறையை அங்கும் இங்கும் சத்தம் வருகிறதா என்று பார்ப்பீர்கள், அடுத்தவருடைய குரல் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும், அவருடைய அழைப்பு வருகின்றதா என்று பார்க்கணும். எத்தனை இடர்கள் மத்தியிலே தான் நீங்கள் உங்களை நெறிப்படுத்துகிறீர்கள் என்று அந்த ஒருநிலைப்படுத்துவதற்கே ஒரு பக்குவம் வேண்டும். சிறப்பாக இருந்தது ஐயா, அற்புதமாக பாடியிருக்கீர்கள், வாழ்த்துக்கள் உங்கள். நன்றி, வளர வாழ்க, வளர்க, வளர்க, வளர்க. நன்றி ஐயா. அடுத்த வரவுடன் சொல்ல இருக்கின்றேன். ஒருவரும் வந்து பாடலை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நேரம் தெரியாக 12:38 காட்டிக் கொண்டிருக்கின்றது. 9 பாடல்களை ஒன்று தடவை கேட்டு மறந்து விட்டோம். வாழ்த்துக்கள். அடுத்த வரவுடன் சொல்கின்றேன். தேவநாதன் அவர்களே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த உறவாக எங்களுடைய மகாலிங்கம் வெட்டி பார்க்கின்றார். மகாலிங்கம் வணக்கம், எதிர்பார்த்தேன், வர வேண்டும். அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் பதில்கள் போட்டுக் கொண்டிருந்தீர்கள், பதில் போட்டவர்கள் எல்லோரும் ஓடி வர வேண்டும். பின்னர் நேரம் கிடைக்கவில்லை, பலமுறை அழைத்தேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறக்கூடாது, வர வேண்டும் பாடுதலுக்கு. எங்கள் மகாலிங்கம் அழையுங்கள், மீண்டும் உங்கள் பாடலை கேட்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இதுவரை 9 பாடல்களை 6 பாடகர்கள் வந்து பாடி சென்று விட்டீர்கள். பார்ப்போம் அடுத்தவர்களும் எத்தனை பாடல்கள் பாடப் போகின்றார்கள். நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள்.

0: பத்தாவது பாடலை பாடி காட்டுவதற்காக வந்துவிட்டார் அன்பு உறவு. மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு வருகின்றார் மல்லியத்தில் இருந்து. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: மகாலிங்கம் அவர்களே மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: பலமுறை வணக்கம் கேட்டுவிட்டது, ஒரு முறை கூறினாலே போதும். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது சென்னையில் தான் இருக்கின்றீர்களா? வந்துவிட்டீர்களா?
1: சென்னையில் தான் இருக்கேன்.
0: சென்னை கலக்கி
1: நிலையில் இருக்கேன் ஐயா.
0: சென்னையை கலக்கி கொண்டிருக்கின்றீர்களா?
1: மழையிலையும் அந்த மின் இணைப்பு துண்டித்தும் அதுலயும் வந்து பாடலாங்கிற ஒரு
0: எண்ணத்துல பாடல் கவி உங்களுக்கு. அப்படித்தான் ரேவதியும் கூறினாங்க, மழை என்று நீங்கள் உறுதிப்படுத்தீர்கள். மழை விழுந்தால் வலைத்தளம் சீராக இருந்தால் சிறப்பு, அதுக்கு நன்றி கூறிக்கொண்டு இங்கே கொண்டு வந்த பாடலை முதலில் பாடுங்கள், பார்ப்போம் கேட்போம். கொண்டு வாருங்கள்.
1: சொர்க்கம் மதுவிலே யாகு யாகு யாகு, சொர்க்கம் அழகிலே யாகு யாகு, மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுத பாப்பா பாப்பா எல்லாம் உறவுத பாப்பா இன்பம் இரவுதான் பாப்பா பாப்பா பாப்பா எல்லாம் உறவுதான்.

ஓரிடம் துடிக்கிறே, அணைக்கிறே, நினைத்ததை மறக்கிறேன். சொர்க்கம் மதுவிலே அருபரப்பரப்பரப்ப, சொர்க்கம் மலையிலே ஆஹ, மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம், இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். பாப்பா பாப்பா பாப்பா பா, பாலில் விழும் பழம் போல் இந்த பாவை கொஞ்சுவா, பள்ளி வர சொல்லி இந்த தேகம் கொஞ்சுவாள். ஓ, பாலில் பழம் போல் இந்த பாவை கொஞ்சுவாள் ஆ.

0: திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன். செவ்வாய் இதழ் செவ்வாய் பெண்ணில் என்னை மூழ்கி கழிக்கிறேன். மறக்கவே நடக்கவே நான் சிறக்கவே. சொர்க்கம் மதுவிலே லாலா, சொர்க்கும் அழகிலே லாலா, மது தரும் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் லாலா, எல்லாம் உறவுதான் எல்லாம் இரவுதான் எல்லாம் உறவுதான். அதான்
1: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியத்திலே ஆன்மீகத்தோடு விபூதி சந்தனத்தோட மரியாதையா இருந்தவர் என்று நினைத்தேன். சென்னைக்கு போய் இப்படி ஆகிவிட்டார். மதுவிலும் மங்கையிலும் இது என்ன இது? நீங்கள் இங்கே சகோதரி எழுதியிருக்கின்ற மாலிங்கம் நீங்கள் சரியா தான் இருக்கின்றீர்களா? நன்றாக இருந்த ஐயா, உண்மையா கூறுங்கள், எத்தனை போதில் அடித்தீர்கள்? சிறப்பா நன்றா இருந்தது. உணர்ச்சி
0: 15 ஆண்டுகள் ஆகிறது.
1: பழைய நினைவுகளை இங்கே புதுப்பிக்கிறீர்கள், நன்றா இருந்தது.
0: இதை நான் பாட வேண்டும் என்று ஒருவர் கேட்டதின் விருப்பத்தில என்று மிக சிரமத்துடன் என்று பாடியிருக்கிறேன் ஐயா. கொஞ்சம் அதிகமா இழுக்க முடியாத காரணம்
1: இல்ல இல்ல சிறப்பா நீங்க சாம்பலா எழுதியிருக்க, நீங்கள் தெளிவாகத்தானே நன்றா இருந்த மாலிங்கம், சிறப்பா இருந்தது. சரி, என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் நேயர் விருப்பத்துக்கு?
0: இது இந்த பாடலே எனக்கு
1: இந்த பாடலே தான் கேட்டு மகள போறீங்களா? அடித்து மகிழ்ந்த காலம் கேட்டு மகிழ்ந்த என்ன திரைப்படத்துல இது?
0: இது வந்து
1: திரைப்படம் சினிமா படத்துல வாப்பா
0: நடக்குது.
1: எங்களுக்கு தெரியாது, இப்படிதான் புரிகிறது. ஏன் நாங்களும் இதை பழக ஆகிட்டோம் என்று சொர்க்கம் மதுவில் இருக்கு கொண்டு வந்து விட்டேன். நல்ல பாடலையா சொர்க்கம் மதுவிலே, சிறப்பான பாடல். உணர்ச்சியோட அதை அந்த நல்ல பாவத்தோட பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்களை. இதெல்லாம் சாதாரண விடயம் இல்லை. ஒரு தொலைபேசியில் வைத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து செய்கிறீர்கள். யோகாராஜி நீங்கள் எல்லாரும் பாடும்போது ஒவ்வொருத்தரும் பாடுவதை கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கு. ஏனென்றால் அந்த உணர்ச்சிகள் பாவங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதை அப்படியே நீங்கள் இங்கே வெளிக்கொண்டு வரும் பொழுது தொலைபேசியை பற்றியோ அயலை பற்றியோ உங்களுக்கு அக்கறையே இல்லை. நான் தான் ராஜா என்ற சிறப்பாக இருந்தேன். நான் நல்லா இருந்தேன். நல்ல பாடல் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் கிடந்திருக்கு. அங்கே எப்படி எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே? எப்பொழுது வருவீர்கள்?
0: எல்லாரும் நலமாக இருந்தாங்க. இன்னைக்கு சிறப்பாக மழை ஏதும் இல்லாமல் பகலில புகுமனை புதுவிழா மிக சிறப்பாக அனைத்து உறவுகளுமே அழைத்த உறவுகள் அனைவரும் வந்தார்கள். விருந்தும் நல்ல சுவைபட இருந்தது. மிக அருமையா, எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த வம்பும் இல்லாமல் சிறப்பாக நடந்தது. அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதில் நானும் அதிகமாக ஈடுபட்டு உணவு விருந்து அளிப்பதில் நான் முதன்மையாக இருந்து அந்த காரியங்கள்லாம் செய்து முடித்ததுலேயும் ஒரு திருப்தியாக.
1: அதனால தான் இப்படி அளவுக்கு அதிகமாக போதை அடித்து விட்டு தடுமாறுறீர்கள். நல்லது சிறப்பாக இன்று இன்னும் ஒரு நல்ல
0: காரணம்,
1: இன்றும் நல்லது ஒரு காரியம். இன்றும் வந்து எங்கள் அன்பு தேவா அவர்களின் மகளுடைய திருமணம் அதுவும் சிறப்பாக அமையும் இறைவன் அருளால் கைகூடி சிறப்பிட வேண்டும் என நாங்கள் முன்கள் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் அவருக்கு மங்களமான நல்வாழ்த்துக்களை, திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். திருமணம் நிச்சயமாக நிறைவேறி சிறப்பாக வருவார்கள், வந்து இணைவார்கள் என்று வாழ்த்துக்கள் மகாலிங்கம்.
0: ஐயா ஐயா, இந்த பாடலை கேட்டது அவங்க ஒரு அவங்களே சொல்லிட்டாங்க ஐயா, ரேவதி அம்மா தான் இந்த பாடலை நீங்க சிறப்பா பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா.
1: பாதி இந்த ரேவதி கூட பழக்கம் பாதி சென்னைக்கு போன மனிதன்ட்ட தண்ணி அடிக்க தெரிஞ்சு ரேவதி, இது என்ன பழக்கம் இது? வாழ்த்துக்கள். நன்றி மகாலிங்கம். நன்றி ஐயா. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக இப்பொழுது வருகின்றார். பாட்டில் அடித்து கொண்டு வருகிறார் தெரியவில்லை. எங்கள் கிருஷ்ணன் அழைப்பது போல் தெரிகின்றது. கிருஷ்ணன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், சொல்லிடாத ஐயா, உங்களை நம்ப இல்லாமல் இருக்குது. இது இது ஒரு சந்தை, இது சோதனைக்குரியபடியே மகாலிங்கத்தை ஒருத்தரை சோதித்து பாருங்கள் உறவுகளே. நன்றி. எங்கே கிருஷ்ணன் உங்களுடைய அழைப்பை மீண்டும் தர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாடல் இரு பாடல் என்று பாடிச் செல்லும் சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஒரு வானொலி. இந்த தளத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி களமாடுங்கள். எங்கே கிருஷ்ணன் வரவில்லை, அவரை காணவில்லை. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார்? அழைக்கின்றார் இப்பொழுது ரேவதி போல் தெரிகின்றது. இல்லை, கிருஷ்ணன் தான் வந்தது. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். உங்கள் ஆதார் அட்டை ஒரு தடவை சமர்ப்பியுங்களேன். பாடுவோர் பாடலாமுக்கு வரும் பொழுது
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன்.
1: அழகு அழகு அற்புதமாக தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது கிருஷ்ணா? என்று
2: வெயில் அதிகம் ஐயா.
1: வெயில் அதிகமாக இருந்தால் இப்போ சூடாக தான் இருக்கிறீங்களா? இப்போ சூடாக ஒரு பாடலை கேட்போம். பாடுங்கள், கேட்போம்.

0: நன்றி ஐயா.
1: ரியா, குறுகிய வாழ்லா பாடிவிட்டீர்கள், என்ன நடந்தது?
0: ஆமாம்,
1: சரணத்தை முதல் சரணத்தை முதல் கொண்டு வந்துவிட்டு பல்லவியை தந்தீர்கள். இது முழுமையான பாடல் இருக்கின்றது அல்லவா இந்த பாடல்? பாவமன்னிப்பிலே
0: இது குறுகிய பாடல் தானே ஐயா? இது குறுகிய பாடல், ஒரு நிமிட பாடல்.
1: சரி, முன்பு கேட்டிருக்கீங்கள், நான் ஒளிபரப்பியும் இருக்கின்றேன். முழுமையாக ஒரு பாடல் பாடியிருக்கலாம் தானே? கிருஷ்ணன் நன்றி, வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும் என்று முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலை வந்து தாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். மனிதன் மாறிவிட்டார் என்ற ஒரு வரியை ஒரு பல்லவியோடு முடித்து விட்டார் எங்களுடைய சிறப்பு. நாங்கள் எங்களுடைய கிருஷ்ணன் நாங்கள் நினைத்து நீண்ட ஒரு பாடலை முழுமையாக தருவார் என்று அவருக்கு இது பிடிச்சிருக்கின்றது தந்துவிட்டார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, முடிவா முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடுங்கள். உங்களுக்கு இந்த என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று கூறவில்லை கிருஷ்ணா? கிருஷ்ணன் சென்று விட்டீர்களா? கிருஷ்ணா வாழ்த்துக்கள். எங்கே? வணக்கம் ரேவதி, வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே ரேவதி, வந்து விட்டீர்கள், வாருங்கள்
2: மீண்டும் ஒரு தடவை வந்து பாடுங்கள்.
1: வானொலி நிறுத்தவில்லை போல் இருக்கின்றது மகளே. கொண்டு வாருங்கள். கேட்கின்றது இல்லை? இல்லை, இப்பொழுது ரேடியோ வானொலி கேட்கவில்லை, உங்களுக்கு குரல் தான் கேட்கின்றது. கூறுங்கள். எது கேட்கவில்லை? நீங்கள் பேசுவது கேட்கிறது, வானொலி கேட்கவில்லை.
3: சரி அப்பா, நான் ஒரு பாடல் இன்று உங்களுக்கு இசையுடன் பாட போகிறேன் அப்பா.
1: அப்படியா? சரி, எங்க அது? சரி, அதற்கு முன்பு ஒரு கேள்வி, நீங்கள் மகாலிங்கத்தை மது அருந்த சொல்லி சொன்னீர்கள், அவர் அங்கே சென்னையில வந்து பெரிய குளப்பட செய்தார் இருக்கிறார்.
3: அவரை பாடல் தான் பாட
1: சொன்னேன். தண்ணி அடிச்சுட்டு பாட சொல்லி கேட்கிறேன். அவர் சொல்றாரு ரேவதி தான் தண்ணி அடிச்சு போட பாடுங்க, அதனால தான் நான் தண்ணி அடிச்சேன். நன்றி, நன்றி, சிறப்பு. அவற்றை நன்றி, நல்ல சிறப்பாக இருந்தது. சரி, எங்கேம்மா உங்கள்ட்ட பாடலை சாருங்கள்.

0: ரேவதி, இந்த பாடலோடு உங்களோடு ஜோடியாக பாடிய பெரியவர் யார் அந்த அன்பர்?
1: அவர் அவர் சுமூல்ல சுமூல்ல பாடுற இசை பேர். அப்பா அவர் பேர் இப்போது சொல்கிறேன்.
0: இல்லை, தேவையில்லை தேவையில்லை, எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இது வந்து அனுமதிக்கப்பட மாட்டாத ஒன்றை கொண்டு வந்து விட்டீர்கள். நான் இடையிலே குழப்பவில்லை. உங்கள் சொந்த குரலில் பாடு, மன்னிக்க வேண்டும், நான் பேசியது முன்பு பேசுங்கள் ரேவதி. உங்களுடைய சொந்த குரலில் பாடுகிற பாடல் தான் ஒவ்வொருத்தரும் வந்து பாடுகிறார்கள். இசை பக்கத்திலே நான் பேசுகிறேன், பேசும்போது தடுக்காதீர்கள். அதோடு நீங்கள் இசைகளை கூட்டலாம், இசைகளை எல்லாம் செய்கிறீர்கள், அது நல்லது. இன்னொருத்தர் குரல் எங்களுக்கு தெரியாதவர், அவர் வந்து பாடல் எங்களுக்கு தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும், அல்லது அவரை சேர்த்து பாடியிருக்கலாம். இது நீங்கள் எங்கோ செய்த ஒன்றை ஸ்கூலில் பதவியிலே கொண்டு வந்து இன்னொருத்தர் குரலை பதவி பாடலோடு நீங்கள் பதவியிலே பாடினீர்களா, அதில் சேர்ந்து பாடினீர்களா? அதை
1: கேட்டுப்பா, இது வந்து பதிவுல வந்து இணைன்னு ஜாயின் வரும்பா, அதோட சேர்ந்து பாடுவோம்ப்பா. யார் என்ன,
0: அதை நீங்கள் இங்கே வலைத்தளங்களெல்லாம் நான் பார்க்கின்றேன், அதை நீங்கள் அங்கே செய்து கொள்ளுங்கள். இது வானொலி அல்லவாமகளே, இது உங்களுக்குத்தான் தனிப்பட்ட, உங்களோட திறமைகளை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு வளர்ச்சிக்காக தரப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை எல்லா உறவுகளும் அதைத்தான் கூறுகின்றேன். நீங்கள் இசை போடணும்னா நீங்கள் ஒரு இசை வாத்தியத்தோட வந்து இசையை போட்டு பாடுங்கள். இன்னொருவரோட குரல் வரும்போது நீ பேசுவதற்கு விட வேண்டும் மகளே. நான் பேசுவதை கொஞ்சம் கேட்டுக்கொண்டா எல்லோரும் கேட்பார்கள் அல்லவா? நான் பேசும்பொழுது நீங்களும் பேசினா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது. இசையோடு வரும்போது நீங்கள் இசை ஒன்றை கொண்டு வந்து நீங்கள் வைத்துவிட்டு பாடலாம், அதில் ஒரு குறையும் இல்லை. இன்னொருவரை கொண்டு வந்து இங்கே அவர் இன்னொருவர் பாடினா அவர் எங்களுக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். அடுத்தது அவர் பேர் ஒன்றும் தெரியாது. அது இதுதான் நாங்கள் எல்லாம் எங்கேயோ எல்லாம் கேட்கும். நீங்கள் வேணும், உங்கள் பலருடைய பாடலை நான் பார்த்துருக்கேன். பலர் எங்களுடைய பாடலில் வந்து பாடுபவர்கள் இந்த ஸ்மூலே செய்கிறதை செய்கின்றார்கள், நான் பார்த்துருக்கேன், வாழ்த்தியிருக்கிறேன். ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் இதற்குள்ளே புகுத்தக்கூடாது. உங்களுடைய இதை குறைத்து கொண்டீர்கள். உங்களுடைய திறமையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நன்றாக பாடுகிறீர்கள். ஏன், நீங்கள் இருகுறல் எல்லாம் சிறப்பாக பாடுகிறீர்கள். ஆண்குரல் பாடல் கூட நன்றாக பாடினீர்கள். மறுமுறை இப்படி எங்களுக்கு நான் அதை பொறுத்துக்கொள்ளும், அது பொறுத்து பாடு இல்லாமல் இருக்கிறது மகளே. சரி, இருப்பினும் சிறப்பாக பாடியிருக்கிற அந்த நேரங்களை கவனித்து அவதானித்து அழகாக பாடுகிறீர்கள். இதை மறுமுறை இந்த தவறுகளை செய்யாதீர்கள் எங்கள் வானொலியிலே. அடுத்தது பாடல் கூறவில்லை மகளே, கொஞ்சம் குமரி பாடல்.
1: ஆசை வந்த பின்னே அந்த வசந்தாவோட
0: பாடுறேன். அந்த பாடுறா, ஆசை வந்த பின்னே, ஆசை வந்த பின்னே. வாழ்த்துக்கள், சிறப்பம்மா. அந்த ஆசை வந்த பின்னே வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களுடைய பாடகர்களுக்குள்ளே இன்னொருவரை இணைத்து பாடலாம். அதெல்லாம் முந்தி அம்மா இருக்கும்போது, மகள் இருக்கும்போது செய்வித்திருக்கின்றார். நீங்களும் இன்னொரு ஆடவர், இன்னொரு எங்கள் வானொலிக்கு வார உறவு, இன்னொருவரையும் சேர்த்து நீங்கள் முதலே தயாரித்து ரெண்டு பேரும் ரெண்டு தொலைபேசி ஒரே நேரத்தில் பாடி காட்டலாம். அதில் ஒரு விதமானது. இது பதவியில் உள்ளதை கொண்டு வந்து எங்களுக்கு போட்டால், அவர் இப்போ பக்கத்திலே பாடிக்கொண்டிருந்தால் காரியமில்லை. அவர் பாடவில்லை, அவர் ஒலியிலே பாடுகிறது, பதிவிலே பாடுகிறார் மகளே. இது பாடுபவர் பாடலாம். உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கொள்வதற்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்வத்தை வெளியே காட்டுவதற்குமான ஒரு நிகழ்ச்சி தானே மகளே. வாழ்த்துக்கள், நன்றி அம்மா, நன்றி,
1: நன்றி.
0: இல்லை இல்லை அம்மா, இது அவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றம் இல்லை. இது உங்களுக்கு இது எங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லைன்னு தான் கூறுங்க. அது நீங்கள் தெரியாமல் தானே செய்கிறீர்கள். அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு தடவை கேட்டிருக்கலாம் என்னோட முதல்ல. நான் நினைத்தேன் இசையோடு பாடப்போகிறேன்னா பக்கத்தில் இசை கருவி ஒன்றை வைத்து இசையை தந்து பாடப்போகிறேன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பார்த்தா, அது இன்னொருத்தர் குரல் வந்து ஏற்கனவே அவர் பாடி பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடலை கொண்டு வந்து வைத்து அதுக்கு நீங்கள் பக்கத்தில் பெண் குரலை மட்டும் கொடுப்பது போன்று இருந்தது இல்லவா மகளே? ரசிக்கக்கூடியதாக இல்லை அம்மா, அதுதான். நன்றி, மீண்டும் பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பெண்கோள் கிருஷ்ணன். நீங்கள் அவசரமாக ஓடி வந்து குறைந்த எழுத்துல பாடிவிட்டு சென்று விட்டீர்கள். பாடல் தரவில்லையே, என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று அதை முடிந்தால் தாருங்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணி, கனடா கலையகம். இது பாடுவோர் பாடலாம், வாருங்கள் நிகழ்ச்சிக்கு.

0: இப்பொழுது வருகின்றார் அன்புடன் மகாலிங்கம். மதுவில்லாமல் வரும் மகாலிங்கம் வருகின்றார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மதுவில்லாமல் தானே வருகிறீர்கள்?
1: ஆமாங்க.
0: வாங்க கொண்டு வாங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: வருகிறேன் ஐயா, வருகிறேன்.

0: சற்று தாமதம் மன்னிக்கவும்.
1: வானொலி வறுமையாக இருக்கின்றது, பாடலை கொண்டு வாருங்கள். வரும்போதே ஆயத்தமாக, வரும்போதே ஆயத்தமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும்.
2: என்ன இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிதமாக
1: ஆயத்தமாகி விட்டீர்களா?
0: வந்துட்டையா?
1: மீண்டும் அழையுங்கள். அடுத்த ஒருவிடம் செல்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முன்னிலை தமிழ் வானொலி வந்து விட்டீர்களா? பாருங்கள், கொண்டு வாருங்கள். மாலிங்கம்,
0: இதோ வந்துட்டேன்.
1: நீங்கள் இணைப்பை வைத்துக் கொண்டு அங்கே தேடிக்கொண்டிருப்பது அழகுன்னு சரியான நேரத்துக்கு தயாரித்து கொண்டு வாருங்களேன். உங்களுக்கு இடந்திருக்கிறேன்.
0: சரிங்க.
1: ஓகே,
0: சரிங்க.
1: மீண்டும் இப்பொழுது ஷியாமலா வந்துவிட்டார். ஷியாமலாவை இணைத்துக் கொள்வோம். இங்கே ஷியாமலா மாலிங்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் ஐயா? என்னையா குழப்பிக்கொண்டு? ஓகே, ஷியாமலா வந்துவிட்டார். வணக்கம் ஷியாமலா. இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாருங்கள், தாருங்கள்.
3: வணக்கம்
1: மகளே. வணக்கம். அங்கே இரண்டாவது பாடலை பாடுங்கள் ஷியாமலா.
3: பாடுறப்பா, எனக்கு அந்த ஆன்மீகமே இருக்க தெரியாதுப்பா.
1: என்னம்மா? பாருங்கள்,
3: அதுல வர முதல்ல ஆன்மீகமே இருக்க வராது. பாடுங்க,
1: பாடுங்கள்.
3: பாடல் மட்டும் பாடுறேன்ப்பா.
1: பாடுங்கள்.

கண்ணியர்கள் கண்ணியந்தன் கூந்தலுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்து வரும், கண்ணியந்தன் கூந்தலுக்கு

0: நன்றிப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல், குறுகிய நேரத்துக்குள்ளே நல்ல பாடல் முழுமையாக தந்தீர்கள். நல்ல கருத்தாளமுள்ள ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்கீர்கள். இப்பொழுதும் உங்களுடைய வலைத்தளத்துக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும்.
0: நன்றி சொல்லிட்டு
1: நன்றாயிருக்கணும். வாழ்த்துக்கலாமா. அங்கே நன்றியம்மா, நன்றி. இரண்டு பாடல்களை இந்த வந்து சிறப்பித்திருக்க உங்கள் பாடல், அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்பு கேட்டு மகிழ்வோம்.
0: நன்றி.
1: நன்றி மகளே. வாழ்த்துக்கலாமா. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையும் பொழுது மகாலிங்கம் ஆயத்தமாகி விட்டார் வருவார் என்று எண்ணுகின்றேன். அழைக்க வேண்டும் மகாலிங்கம். உங்களுக்கான பாடல், உங்களுக்கான நேரம் நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். நீங்கள் தயார் நிலையில் இல்லை, இப்பொழுது தயாராக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு வாருங்கள், இணையுங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை வந்து ஒவ்வொருத்தராக அலங்கரித்து கொண்டிருக்கும் வேளையிலே இப்பொழுது வருகின்றார் அடுத்த உறவு, அழைக்கின்றார். பார்ப்போம், அவருடைய அழைப்பு நோந்து விட்டது என்னவென்று தெரியவில்லை. 14 பாடல்கள், இப்போ 13 பாடல்களை கேட்டுவிட்டோம். 13 பாடல்களை 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து எங்கள் அன்பு உறவுகள் பாடுகிறார்கள் என்றால் மிகவும் சிறப்பான ஒரு காரியம். அதிலும் தனியே அவர்களுடைய குரல்கள் மட்டும்தான் எங்களோடு ஒலித்து கொண்டிருக்கின்றன. அதற்குரிய இசைகள் எங்களுக்கு இல்லைத்தானே. பக்கவாத்தியம் இல்லாமல் தாங்களாகவே வந்து சொந்த குரலில் தனிமையில் அவர்கள் இந்த பாடலை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடலை பாடியவர்கள் கூட, இந்த பாடலை திரைப்படத்தில் பாடிய பிரபல்ய பின்னணி பாடகர்கள் கூட பக்கவாத்தியங்கள் இல்லாமல் இருந்தால் அப்படி பாடுவார்கள். அவர்கள் பாடமாட்டார்கள், இப்போ கேட்டாலும் பாடமாட்டார்கள். தாள லய சுரங்கள் எல்லாம் போய்டும், நாங்கள் பாட மாட்டோம் என்று தான் கூறுவார்கள். ஆனால் நம்மவர்கள் வந்து உடனே பாடல்களை எடுத்து தங்களால் முடிந்தவரை அழகாக பாடி செல்கின்றார்கள். அந்த அழகு இங்கே வெளி இடத்து உறவுகள் அனுப்பும் தரவுகளை பார்த்தேன். பல சங்கீத ஞானிகளும் எங்களோடு இருக்கின்றார்கள். சங்கீதம் தெரிந்தவர்களும் இருந்து இவ்வளோ அன்பாக இவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்களுக்கான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் ஒரு தொலைபேசியில் இத்தனை 1000 மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்தும் ஒரு தொலைபேசி கைப்பே, அதுவும் கைபேசியை வைத்துக்கொண்டு ஜனங்கள் மத்தியிலே மக்கள் கூட்டத்திலே கூட குடும்பத்தோடு இருந்தாலும் அழகாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டு வந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடி காட்டுகிற உங்களோட சொந்த குரலே அதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுடைய சொந்த குரலை கண்டு உங்களை வளர்த்து விட வேண்டும் என்றுதான் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி 30 ஆண்டுகளாக இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அதிபர் நாள் எடுத்து கொண்டு வரப்பட்டு ஆக்கப்பட்டு எத்தனையோ பேரை பாடகர்களை ஆக்கி இருக்கின்றார்கள். வெளியிலே நாங்கள் எத்தனையோ விதமாக பாடல்களை எல்லாம் கேட்கலாம் தான், இருப்பினும் சிறப்பாக இருந்தது. அடுத்த பாடலை மாலையம் அங்கே காணவில்லை. என்ன நடந்தது? பாடல் பாட்டுப்பட்டி தொலைந்து விட்டதா அல்லது மதுப்பாட்டில் முடிந்து விட்டதா, என்ன நடந்தது? ஓடி வர வேண்டும். நேரம் சரியாக 1:08 காட்டுகின்றது. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? வரலாம், வந்து பாடலாம், ஓடி வாருங்கள்.

ஒரு பாடல் பாடுவதற்கே சந்தர்ப்பம் கிடைக்காமல், தளம் கிடைக்காமல் எத்தனை பாடகர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒன்றில் தமிழ் வானிலே வந்து இயங்கும் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இரண்டு பாடல்கள் பாடும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களை உலகளாக தெரிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தெரியத்தான் இருக்கின்றீர்கள், எல்லோரும் கேட்டு உங்கள் பெயரை குறித்து எழுதுகிறார்கள், கேட்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாய்ப்பு, நீங்கள் பாடியதையே நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மறு ஒலிபரப்பிலே கிடைக்கின்றது. அடுத்த வாய்ப்பு, நீங்கள் இந்த நேரத்தில் இல்லை என்றாலும் இன்னொரு நேரத்தில் அதை கேட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. அதனால் வாருங்கள், இணையுங்கள். இங்கே மகாலிங்கம் உங்களுடைய இணைப்பை காணவில்லையே. மன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் வந்து யோகா ராஜி, சரவணன், கஸ்தூரி, தேவநாதன், ஷியாமலா, ரேவதி, மகாலிங்கம், கிருஷ்ணன் போன்றோர் வந்து பாடல்களை பாடிய வேளையிலே ஒரு சிலர் இரண்டாவது பாடலை பாடி எங்களை மகிழ வைத்தார்கள். அதற்கு அவர்கள் தயார் நிலையிலே இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். இப்பொழுது இரண்டாவது பாடலை பார்ப்போம். மற்றவர்கள் இடங்கொடுங்கள் என்று ஓடிவிட்டார் எங்களுடைய சரவணன். மீண்டும் அவர் வந்து பாடலாம் தானே, முடிந்தால் வாருங்கள். மன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி நேரம் 1:10 காட்டுகின்றது. இன்னும் 20 நிமிடத்தில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவோம் அல்லவா?

Comics now has more chances to win, like a...

0: தயாரோடு வந்து
1: தயாரோடு வந்து விட்டார் மாட்லியம் மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு. வாருங்கள், எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வந்து விட்டேன், வந்து விட்டேன்.
1: அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், உங்கள் குரலைத்தான் கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றோம். ஏமாற்ற வேண்டாம், பாடுங்கள் ஐயா, பாடுங்கள், பாடுங்க.
2: உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள்

வேலையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். அன்று ஒரு பாதி முகம் தானே கண்டே, இன்று மறுபாதி எதிர்பார்த்து நின்றேன். கைவளையோசை கடல் பொங்க அலையோசையே, என் செவியேலே நான் கேட்ட வரவில்லையே. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில் உன் வண்ணங்கள் கண் ஓடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில் என் நெஞ்சங்கள் என்னோடுதான். கம்பன் மகனா.

0: ராணி மலர்மேல் செம்மாங்கனி, என் மடி மீது குடியேர் முத்தாடவ, உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாவேளை, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான், எங்கு தொட்டாலும் இனிக்கின்ற செந்தே, உன்னை தொடாமலே நான் வந்தே, நான் மறந்தாலும் மறவார் அழகல்லவா, நாம் பிரிந்தாலும் பிரியாத உறவல்லவா, உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாவேளை, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான், நான் உனக்காகவே ஆடுவேன், உறங்காமலே பாடுவேன், உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாவேளை, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான்.
1: சிறப்பான பாடல் மகாலிங்கம் அவர்களே. நீங்கள் பாடும் பொழுது உங்கள் தொலைபேசிக்கு என்ன நடந்தது? வளமையான அந்த ஆதங்கம் தெரியவில்லை. அந்த அந்த பாடல் நீங்கள் தொலைபேசி என்னவோ உங்களுக்கு சத்தத்தை சரியாக தரவில்லை, அல்லது வேறு ஏதாவது டிவைஸ் வேறு ஏதாவது உபகரணத்தை பொருத்தி பார்த்தீர்களோ தெரியவில்லை. இருப்பினும் முயற்சியோடு வந்து முயற்சி தளரப்படாமல் சிறப்பாக பாடியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகாலிங்கம், நன்றி.
0: அதாவது இங்க மெதுவா பாடணுங்கிற ஒரு எண்ணம் ஆண் மனதில் இருந்ததுனால கொஞ்சம் மெதுவாகவும், முத பாடல கொஞ்சம் அதிகமா தூக்கி பாடினதுனால தொண்டையும் கொஞ்சம் கரகரத்து.
1: அது மட்டும் இல்ல, முதல் பாடல தனி அடிச்சுட்டு பாடினீங்கள், இப்ப முறிஞ்சிச்சு, அதான். நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள் ஐயா.
0: தெளிந்தவொடனே சரியில்லை போல
1: வெக்கம் வந்துடுது, அதான் நல்ல இல்லை. என்ன பாடல் நன்றாக இருந்தது, பாடல் நன்றாக இருந்தது. சத்தம் என்ன, நீங்கள் கொஞ்சம் அடக்கி அங்கே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்க. நன்றி ஐயா, மகிழ்ச்சியோடு பாருங்க, மகிழ்ச்சியோடு பாருங்க.
0: ஏன்னா நேரம் ஆகிவிட்டது.
1: ஆமாம் ஆமாம், நன்றி நன்றி. நேரம் 10 மணி,
0: குழந்தைகள்லாம் படுத்துருக்காங்க. ஆமாம்,
1: அதில் அதுக்கும் பாருங்க, ஊருக்கு வாருங்கள், ஊருக்கு வாருங்கள், துள்ளி விளையாடலாம். வாழ்த்துக்கள், தூள் தூள் தூள். நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய சொந்த திறமைகளை வைத்திருந்து, அவர்கள் எல்லோருடமும் திறமைகளை நான் பார்த்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அதற்கு முதல் காரணம் அந்த நீங்கள் பாட இருக்கும் பாடலை உள்வாங்கி அதை ஓரிரு தடவைகள் பயிற்சி பண்ணி பார்த்து வந்தால், ஏனென்றால் இது வந்து நானும் நீங்களும் கேட்பது மட்டுமல்ல, பாடுகிற நீங்களும் நானும் இருவரும் கேட்கின்ற இது வந்து வானொலி. உலகளாவை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆவலோடு பார்க்கின்றார்கள். அதனால் இதை ஒரு விளையாட்டாகவோ வேடிக்கையாகவோ அல்லது ஒரு பரீட்சையாகவோ பரீட்சித்து பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டு இங்கே வரக்கூடாது. நான் பாடுவேன் என்ற அந்த நம்பிக்கை இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து பாடினீங்க, தயாரித்து கொண்டு வந்து பாடும்பொழுது மிக மிக சிறப்பாக இருந்தது. எல்லோரும் பாடலை உள்வாங்கி அந்த கருத்துக்களை புரிந்து நீங்கள் 2-3 தடவை பாடி பார்த்து பாருங்கள்னு நான் பல தடவை கூறியிருக்கின்றேன். அதனால் அந்த எண்ணத்தோடு பாருங்கள். அடுத்த ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம். பாடல் பாடல் கூறவில்லை, என்ன பாடல் உங்களுக்கு நேர் நேரத்தில் ஒலிபரப்ப வேண்டும்?
2: அதே பாடல் போட்டுருங்க ஐயா.
1: அந்த 2 வரி பாடலையா?
2: ஆமாம் ஐயா.
1: சரி சரி, அந்த பாடலை போடுங்க. நன்றி. இப்பொழுது என்ன பாட வந்தீர்களா, இல்லை ஒரு சின்ன பாடலா, என்ன மாதிரி?
2: ஹலோ மிஸ்டர் ஜமீந்தர், ஒரு பாடல் ஐயா.
1: அங்கே பாடுங்கள், கேட்போம், கொண்டு பாருங்கள்.
2: இளமை கொழுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. இளமை கொழுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைத்தில் அடங்குவதும் அவள் அல்லவோ, அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைத்தில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ, பெண் இயற்கையும் சீதன பறித்தல்லவோ. இளமை கொழுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா. பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுகிடுமா, என்ற செல்வம் பெண்ணையும் சுகம் தருமா. இளமை கொழுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலேயே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. நன்றிங்க.
1: சிறப்பு, முழுமையாக ஒரு பாடலை பாடி தந்திருக்கீர்கள். அமைதியான நல்லது ஒரு பாடல். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். கேட்கவில்லை நீங்கள் பேசுவது. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: ஐயா, தர்மபுரியில இருந்து ராஜராஜன்.
1: ஓ, ராஜராஜன், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்கள்? நிலையத்தில் எல்லாரும், மீரா அம்மா,
1: எல்லோரும் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள். மாமா வந்திருந்து மீண்டும் ஒரு தடவை உங்களை பற்றி பேசியிருந்தோம். நலம், எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். அங்கே தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கிறது ராஜராஜன்?
3: ஐயா, மழை
1: மழை
3: மிதமான மழை.
1: ஆ, மிதமான மழை என்றால் சுகமாக இருக்கும் ராஜராஜன். சரி, இப்பொழுது இறுதி நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். சரி, ஒரு பாடலை பாடுங்களேன் கேட்போம். மீண்டும் அது உங்கள் இளைய தலைமுறை, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து அந்த தமிழ் அடுக்காக வரும்பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்கு. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை எங்கே கொண்டு வாருங்கள் அந்த பாடலை கேட்போம்.
3: ஆசீர்வாதங்க, பெரியவங்க ஆசீர்வாதம்.
1: நிறைவு நிறைவாக கொண்டு வாருங்கள் மகனே, சிறப்பாக இருக்கும் ஐயா, கொண்டு வாருங்கள்.
3: முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்தி கோர்வித்து குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து மோர்கத்தமரர் மடிப்பேன பத்து தலை ரத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரச்சு தள்வதும் ஒரு நாளே தித்தி தய ஒத்த பரிபுரம் நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதார திக்குப்பறி அட்ட பைரவர் தொக்கு தொகுது தொக்கு தொகுதொகு சித்திர பௌரிக்கு திருகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட கலமிசகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகுகை கொட்புட்டல நட்பற்ற உணர் வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்பரவல பெருமாளே. முருகாசரணம்.
1: ஓம் சரவண பவ. அற்புதம், அற்புதம். அந்த முருகனே வந்து உங்கள் நாவில் குறிப்பிட்டது போல் இப்பொழுது எனக்கு புரிகிறது. நான் கற்பனை பண்ணுகிறேன், நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றத்தில் எப்படி நீங்கள் நியாயம் பேசுவீர்கள், வாதாடுவீர்கள் என்று. சிறப்பு ஐயா, சிறப்பு. இந்த முத்தைத்தரு பத்தி திருநகை அந்த பாடல், அந்த இப்பொழுது எல்லாம் ரேப் என்று ஏதோ எல்லாம் பக்க வாத்தியங்களை போட்டு தட்டி போட்டு பெரிதுபடுத்துகிறார்கள். உண்மையான ரேப்பை அருணகிரிநாதர் அப்பவே பாடிவிட்டார். ரேப் சாங் இதுதான். அற்புதம், அற்புதம். அழகாக வரிகளை மனனம் பண்ணி சிறப்பாக கொண்டு வந்தீர்கள். இது இறுதி நேரத்திலே இன்றைய பாட்டுக்கும் பாடுபோர் பாடலா நிகழ்வுக்கு முருகன் வந்து திருவருள் புரிந்தது போல் இருக்கின்றது ஐயா. மேன்மைப்படுத்தி கூறவில்லை. உங்களை போன்ற இளைய தலைமுறைகள் இப்படிப்பட்ட தமிழை உச்சரித்து கொண்டு வருவதை கேட்க எங்களுக்கு இதை விட வேறு ஆனந்தம் என்ன இருக்கின்றது. சிறப்பு.
3: Facebook ரீல்ஸ்ல அந்த பாட்டு பார்த்தேன், அருமையா இருந்தது, அத மனநமே பண்ணிட்டேன்,
1: பிடித்துக் கொண்டது.
3: கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதின்.
1: ஓ, இந்த பாடல் உங்களுக்கு விருப்பம்னா இந்த பாடலே நான் ஒளிபரப்புவேன் உங்களுக்காக. சவுந்தரராஜன் ஐயா, இதே பாடல சவுந்தரராஜன் ஐயா பாடி இருக்காரு தானே, அதை கேட்டு.
3: ஆமா ஆமாங்கய்யா, அதே பாடல்.
1: சிறப்பு சிறப்பு, நலமாக இருக்கும். இந்த பொழுதுல கிடைத்த நேரத்தில் ஓடி வந்து இணைந்து எங்களோடு உங்கள் எல்லோரையும் ஞாபகப்படுத்தி விட்டு சொல்லி, அம்மா மாமா எல்லோரும் உங்களோட ஞாபகத்தில் இருக்கின்றார்கள். சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி, நன்றி,
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி. மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை இறுதி நேரத்தில் வந்து அழகாக முருகன் அருள் புரிந்தது போன்று உங்கள் எல்லோருக்கும் முருகன் கடாட்சம் கிடைக்க வேண்டும். அவர் வந்து முத்தைத்திர பத்தி திருநகையை அற்பு அன்பு ராஜராஜன் நியாய தந்திர வழக்கறிஞர், அவர் வந்து அவர் வாயாலே பாடி செல்லும் இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு உறவு எப்படி இருக்கும். எங்கள் தர்மபுரி ராஜ்குமார் அவருடைய மருமகனார் அல்லவா, அழகு அழகு சிறப்பான பாடலில் முத்தைத்திர பத்தி திறனை ஒரு இந்த பாடலை ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாடி பழையினா உங்கள் தமிழ் உங்களை அறியாமல் பாடல்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். எந்த பாடல் எடுத்தாலும் பாடுவீர்கள் அன்பு உறவுகளை என்ஆர்வியை. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. மொழியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே இணைந்து சிறப்பித்த இன்று அழகாக வந்து முதல் நேயராக யோகா ராஜி அவர்கள் வந்து அழகான ஒரு பாடலை பாடி அடுத்தடுத்து நாங்கள் கேட்டு சிரிக்கக்கூடிய ஒரு பாடலாகவும், நகைக்கக்கூடிய பாடல் மட்டுமில்லை, மகிழ்ச்சிக்குரிய பாடல் மட்டுமில்லை, நினைக்கக்கூடிய பாடலாக சௌகார் ஜானகி அம்மாவின் நினைவை அங்கே ஊட்டி அடுத்தாத்து அம்புஜத்தை அழகாக இருகுறது அந்த வசனங்கள் அதை அந்த அந்த காட்சியையே தந்தது போன்று பாடியிருந்தார். சிறப்பாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் அடுத்த ஒரு பாடல் எதிர்பாரா விதமாக நான் சரவணன் இப்படி பாடுவார் என்று எண்ணவில்லை. சரவணா மெத்த மெத்த சிறப்பு, உங்களுடைய சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு என்ற அந்த பாடல், இந்த வரிகளை எவ்வளோ அழகாக உள்வாங்கி அந்த காட்சியை நீங்கள் அங்கே பார்த்துருக்கிறீர்கள், திரைப்படத்திலும் பார்த்துருப்பீர்கள். சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை சர்வசுந்தரம் எண்ணுகிறேன், சர்வசுந்தரம் திரைப்படுத்த பாடல் சிறப்பாக கொண்டது. ஒரு கோஷ்டி பாடலை துணிந்து தனியாக ஒரு பெண் குரல் பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள், நீங்கள் மேலும் வளர உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிறப்பு. அதைத் தொடர்ந்து மகள் கஸ்தூரி மிகவும் சிறப்பாக, பல தடவைகள் நாங்கள் இசையை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அந்த உத்தமபுத்திரன் பாடல், அன்பே அமுதே அரங்கணிய என்ற பாடல் என்று அவர் தனித்தனிய எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தன்னுடைய சொந்த குரலிலே அழகாக எங்களுக்கு புகுத்தி விட்டார். மிக மிக சிறப்பாக இருந்த அந்த பாடல். அதைத் தொடர்ந்து அடுத்ததை தேவநாதன். தேவநாதன் வளமை போல வந்து தன்னுடைய பாணியிலே மிக மிக சிறப்பாக நந்தா என் நிலா அந்த பாடலை அழகாக அந்த இடைவெளிகளெல்லாம் கவனித்து எங்கே உயர்த்த வேண்டுமோ உயர்த்தி சிறப்பாக தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்பு மகள் ஷியாமலா. ஷியாமலா வந்து குழலூதி மனமெல்லாம் கவர்ந்தது போன்ற ஒரு பாடலை தன்னுடைய மெல்லிய குரலே மிகவும் இனிமையாக தந்திருந்தார். அவருக்கு வலைத்தளம் என்று ஒத்துழைத்து கொடுத்திருக்கின்றது. இது இல்லாத விட்டமும் இல்லும், எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்து பாடலை தரக்கூடியவர், சிறப்பாக பாடியிருந்தார். அதைத் தொடர்ந்து அன்பு மகள் ரேவதி. இறைவா உன் மாளிகையில் என்ன அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை அந்த ரசத்தோடு கொண்டு வந்து எங்களுக்கு பாடி மகளை செய்த வேளையிலே நாங்களும் மகிழ்ந்தோம். அது நாங்களெல்லாம் நல்ல மனிதன், இவர் சிறந்த மனிதர், முன்மாதிரியானவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இன்று சென்னைக்கு சென்று பொழுது ஆகிவிட்டார். அவர் அந்த அந்த வேகத்திலே வந்து பாடியிருந்தார். மகிழ்ச்சிக்குரியவர். நான் நினைத்தேன், இங்கே ஆச்சரியப்பட்டு பதில் எழுதியிருந்தார்கள், நீங்கள் தெளிவாகத்தானே இருக்கின்றீர்கள் மகாலிங்கத்தை. அவ்வளவு தூரம் அதை அனுபவித்து உள்ளூர வைத்து பாடியிருந்தார். நல்ல சிறப்பாக இருந்த அந்த பாடல்.

எதிர்பாராமல் ஓடி வந்தவர், நாங்கள் அவரை இன்று எதிர்பார்க்கவில்லை. இது எதிர்பாராமல் முருகனுடைய அருள் என்றுதான் கூற வேண்டும். சிறப்புகள் ராஜராஜன் அவர்களே. அடுத்து இரண்டாவது பாடல்களையும் தங்களால் முடிந்தவரை வந்து தந்தீர்கள். இரண்டாவது பாடலையும் தந்து மகிழ்வித்து இன்றைய நிகழ்ச்சியை முழுமையாக்கி நேரத்தை ஓடிக்கொண்டு நேரம் போவது தெரியாமல் ஒரு இடைவெளி இல்லாமல் ஆக்கிவிட்டீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறுதி நேரத்தில் அழைப்பவரை என்னால் ஏற்றுக்கொள்வது கடினம். எடுத்து நேரத்தை கணக்கிடுவதால் உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு வாழ்ந்து என்று பாடுவோர் பாடலுக்கு ஒரு அறிவுரை என்னவென்றால், பாட விரும்பிய பாடல் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை தான் பாடப்போகின்றீர்கள். அதுவரை உங்களுக்கு பாடல் ஆர்வம் இருக்கின்றது, பாட வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கின்றது, ஒரு பாடலை இன்றே தெரிவு செய்யுங்கள். அந்த பாடலை நன்றே நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்து பாட, ஏனென்றால் நீங்கள் பார்த்து கொண்டு தொலைபேசியில் வாயை வைத்து கொண்டு அக்கம் பக்கத்தையும் பார்த்து கொண்டு தான் நீங்கள் பாட வேண்டும். அது சாதாரணமான விடயமல்ல. நீங்கள் செய்வது மிகவும் சிறந்த ஒரு விடயம். எந்த பெரிய பாடகர்களும் செய்யாத விடயத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். நான் அதிக இதாக உங்களை மிகப்படுத்த வேண்டும் என்றதற்கு குறவில்லை. உங்கள் வல்லமை எல்லோரிடமும் இல்லை. சிறப்பு சிறப்பு சிறப்பு என்றால் ஒரு பாடல் அதை உள்வாங்க அந்த பார்த்து அக்கம் பக்கத்தை பார்த்து பக்கவாத்தியம் எதுவும் இல்லை, நெறிப்படுத்தல் யாரும் இல்லை, ஏற்றகிறக்கம் எங்கே இருக்கின்றதை நீங்கள் கவனித்து பாடு. ஒரு சுருதிப்பட்டி கூட உங்கள் பக்கத்திலே இல்லை. எத்தனையோ பெரிய சங்கீதக்காரர் பக்கத்தில் சுருதிப்பட்டியை வைத்து அதன் துணையோடு தான் போவார்கள். நீங்கள் அது எதுவுமே இல்லை. சிறப்பாக இருந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்னை கலைவாணி உங்கள் அருகிலிருந்து உங்களுக்கு ஆட்கொள்ளுவாள். அதனால் பாடல் எந்த பாடல் பாடப்போகின்றேன் அந்த நேரத்தில் தெரிவு செய்து பிடித்து பார்த்து தேடி எடுப்பது அல்ல, முதலே தயார் நிலையில் வைத்திருங்கள். அது நான் உங்களுக்கு தருகின்ற ஒரு அறிவுரை, அன்பான அறிவுரை. நன்றி அன்பு உறவுகளே. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றில் இருந்து விடைபெற்று செல்ல வேண்டுகின்ற நிகழ்ச்சி என்றவுக்கு கொண்டு வந்து எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும். இன்றைய பாட்டும் பதமும் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 23வது நாள் பாட்டும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இனிது நிறைவேறுகின்றது. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் எல்லோருக்கும் அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று இறைவனிடம் ஒப்படைத்து இருகரம் கூப்பி உங்களோடு நானும் இணைந்து சிரம் தாழ்த்தி அவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது என்றே பாடுவோர் பாடலாம்.

0: காதலுடன். எப்போ நிறைவேறும் என் ஆசை, செப்பிடுவாய் என தாளாட்டும் இளம் காற்றே, அந்த செந்நெல் விளை நிலத்து முத்தி பழுத்து தலை குனிந்து தரையை பார்த்து நிற்கும் ஒரு கதிர் கூறுகின்றது தன்னை தாளாட்டும் தென்றலிடம், நான் முத்தி பழுத்து அப்படியே முழுமையாய் வந்து என்னை அர்ப்பணிக்க இருக்கிறேன், என்னை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த செந்நெல் விளைநிலத்திலும் அது என் காதல், இதை போய் நீ சொல்லிடுவாயா செப்பிடுவாய் என்று கூறுவது. என்ன படிக்கிறேன், முத்தி பழுத்த நெல்மணி கதிர் நான், முத்தி பழுத்த நெல்மணி கதிர் நான், உன்னை முத்தமுட துடிக்கின்றேன் காதலுடன், உன்னை முத்தமுட துடிக்கின்றேன் காதலுடன், எப்போ நிறைவேறும் என் ஆசை, செப்பிடுவாய் என தாளாட்டும் இளங்காற்றே, அந்த செந்நெல் விளை நிலத்தினிடம்.
1: அருமையப்பா, அது சரி அப்பா, நீங்க முழிச்சிருந்த இந்த நேரத்துல
0: பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் என்ற பாடல் என்னை தூங்க விடாமல் தட்டி
1: தட்டி எழுப்பி விட்டது. சரி,
0: அற்புதமான வரிகளை கொண்ட வாலியவர்கள் இந்த வரிகள். அந்த படம் அதுவும் அப்படித்தான், காதலில் துடிக்கும் இரண்டு பேர் விரகத்துடன் காற்றையும் நீரையும் தூதானிப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.

0: இல்லையா, அந்த நிலம் காற்று ஆகாயம் அந்த ஐம்பூதங்களை விடும் பொழுது இந்த நன்னாக முத்தி பழுத்த நெல்கதிர் தலை குனிந்து தரையை பார்க்கின்றது, அந்த கற்பனை வந்து விட்டது எனக்கு. அதனால அந்த இந்த கவிதையை தொடுத்து விட்டேன்.
1: நல்லா. அப்ப இந்த உங்களுடைய கவிதைக்கு என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க?
0: கவிதைக்கு காதலில் குடிப்பவர்கள் பாடல்கள் பல கேட்டு கேட்கக்கூடிய பாடல், நான் கேட்கக்கூடிய ஒரு பாடல், பழையது மெல்ல புதியது மெல்ல இடைக்கால ஒட்டிய ஒரு பாடல், டிஷ்மும் என்ற ஒரு திரைப்படம்.
1: டிஷ்மும்
0: அந்த திரைப்படத்தில் நெஞ்சாங்கூட்டில் நீ
1: உங்களையும் மற்ற அன்பு உறவனோட இணைச்சிருக்கணும். அப்ப அப்பதான் தெரிஞ்சிருக்கு. கண்ணன் எல்லாம் இருந்திருந்தா கண்ணன்
0: பாடல் எனக்கு பாடல்
1: உண்டுதான். நன்றி அப்பா.
0: அந்த சிந்தை முழுவதும் அவள் தான் அவனுக்கு. நெஞ்சாங்கூடு நெத்தி பொட்டு எல்லாம் உடல்ல ஒரு முக்கியமான ஒரு
1: காட்டிலைக்கு வருமாப்பா. இப்ப கண்ணன் கேட்டு கொண்டு வந்து கூட நாளைக்கு நீங்க நிகழ்ச்சி எடுத்து வரைக்கும் சொல்லுவார் போடுங்க. அப்ப நீங்க அருமையான பாடல் உண்டு. அப்பா ஒரு கவிதை எடுத்து வந்து அந்த பாடலையும் எடுத்து வந்திருந்தார். சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப நாங்க சூனா ஆனந்தனுடைய பாடலை கேட்கலாம். பருத்தி எடுக்கையிலே

இந்த பாடலை வடலூர் ஆனந்தன், திருமதி சுகுணா ஆனந்தன் அவர்கள் கேட்ட பாடல், அந்த கவிதைக்குரிய பாடல், அருமையான பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா ஒரு கவிதை, காதல், அதாவது எந்த காலத்திலும் காதல் வரும் என்று சொல்லி ஒரு தூது விடும் பாடல் ஒன்று கேட்டிருக்கிறார். அப்பாவுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா ஒரு நல்ல கவிதையொன்று எடுத்து வந்து அந்த கவிதைக்குரிய பாடலாக இந்த பாடலை எடுத்து வந்திருந்தார். அருமையாக இருந்தது. சரி, இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. நிறைவாக என்னுடைய ஒரு பாடலும் கவிதையும் காற்றலையில் எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். அந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் இணைந்து பல அன்பு உறவுகள் இணைந்து கொண்டீர்கள். அதாவது 15 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. முதல்ல ஜெகவர் சாதிக்கண்ணா, அபு சம்பு, ஆனந்தன், கே எஸ் ராஜா, ஜே ஜெயா, கண்ணன், சுதர்சன், கே எஸ் கிருஷ்ணா, லோகிதா, வஜீகா, விஜி, உவைஸ், சாந்தியம்மா, சுகுணா ஆனந்தன், சிந்தனை செல்வன் அப்பா. அதோடு நான் என்னையும் சேர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் எடுத்து வரும் பாடல் கள்ளழகர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அழகா கள்ளழகா ஆசை வச்சேன் சொல்லழகா என்ற ஒரு பாடல். அந்த பாடலுக்குரிய கவிதை எடுத்து வரப்போகிறேன். எல்லோரும் அருமையான கவிதைகள் கொண்டு வந்தீங்க, அருமையான பாடல்களையும் தெரிவு செய்திருந்தீங்க. சரி, கண்களால் களவு செய்யும் அழகன் நீ, கண்களால் களவு செய்யும் அழகன் நீ, கல்வன் என்றறிந்தும் கல்வன் என்றறிந்தும் அன்பு செய்தேன் நான். கண்களால் களவு செய்யும் அழகன் நீ, கல்வன் என்றறிந்தும் அன்பு செய்தேன் நான். கனிவின்றி தவிக்க விடும் அழகு கல்வன் நீ, கனிவின்றி தவிக்க விடும் அழகு கல்வன் நீ, ஆசை கொண்டு உன்னை ரசிக்கும் ரசிகை நான், ஆசை கொண்டு உன்னை ரசிக்கும் ரசிகை நான். ஊன் உறக்கம் இன்றி உன்னையே நினைத்து தவிக்கும் என் மனம், ஊன் உறக்கமின்றி உன்னையே நினைத்து தவிக்கும் என் மனம், உயிராக நீயும் உடலாக நானும் உருப்பெறும் காலம் எதுவோ, உயிராக நீயும் உடலாக நானும் உருப்பெறும் காலம் எதுவோ. இந்த பாடல் கள்ளழகர் திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு பாடலை தெரிவு செய்து அந்த பாடலுக்காக நான் தரும் இந்த கவிதை பாடலை கேட்கலாம்.

தரங்கிறதுக்கு தத்தியும் கீழே.

0: என்னுடைய கவிதைக்குரிய பாடல் ஒழித்தது இப்பொழுது காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய சந்திரராஜ் மாமா. எங்கள் பாப்பா என்ன கவிதையோடு வந்திருக்கிறார், வில்லும் அம்பும் எடுத்து வந்தது போல ஓடி வந்திருக்கிறார். வணக்கம் மாமா. உங்களுக்கு
1: வணக்கம். வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க மாமா? எப்படி இருக்கிறீங்க?
1: கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியோடு கலகி கொண்டிருக்கீங்க ஐயா. பாருங்க, இந்த ராத்திரியும் விழித்திருந்து கவிதை சொல்லி பாடல் கேட்டு சிறப்பான கவிதை சிறப்பான
0: இடையில எழும்பி பார்த்தாலும் அதுவும் பாருங்க.
1: நாங்க பாடல் நாங்க பாடல் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அங்க சேட்டலைட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா, கவனம் கவனம் பாங்க.
0: இப்ப பாருங்க அப்பாவை
1: ஐயா கேட்டிருக்காங்க. ஆமா, நம்ம நண்பர்கள் நாளைக்கு விமர்சிக்கட்டும்,
0: அதை எடுத்து கொடுக்கணும் நாங்க நாளைக்கு அப்பாட சேட்டைய.
1: பாட்டும் பதமும் கொடுத்திருந்தாங்க, அற்புதமான பாட்டும் பதமும். அதுக்கும் ஐயாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நானும் ஒரு சிறு கவிதையை
0: சொல்லிடுறேன்.
1: வெற்றி தூரம் இல்லை, எது வெற்றி எது தோல்வி நிர்ணயம் செய்பவர் யார். வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணமெனில் இங்கு மெனக்கடல்கள் அசாதாரணமோ? எது வெற்றி எது தோல்வி நிர்ணயம் செய்பவர் யார். வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணமெனில் இங்கு மெனக்கடல்கள் அசாதாரணமோ? உழைப்பின் உச்சியில் முயன்றால் முடியாததல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தியே உன்னையே நீ உயர்த்திட உள்ளுக்குள்ளே உயர்வுகளுக்கு வித்திடு. உழைப்பின் உச்சியில் முயன்றால் முடியாததல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தியே உன்னையே நீ உயர்த்திட உள்ளுக்குள்ளே உயர்வுகளுக்கு வித்திடு. அவை நாளைய உலகின் வீரிய மகிழ்வின் விரிந்திடும் ஆலமரமாய் அவை நாளைய உலகின் வீரிய மகிழ்வின் விரிந்திடும் ஆலமரமாய் அங்கே அப்போது வெற்றியும் அருகில் வந்தே தாளாட்டும். அங்கே அப்போது வெற்றியும் அருகில் வந்தே தாளாட்டும். வா, உலகிற்கு எடுத்து சொல்வோம், உழைத்தவர் தோற்றதில்லை என்ற வெற்றியின் முகவரியை உலகிற்கு எடுத்து விரிப்போம் வானவீதியிலே. வா, உலகுக்கு எடுத்து சொல்வோம், உழைத்தவர் தோற்றதில்லை என்ற வெற்றியின் முகவரியை உலகிற்கு எடுத்து விரிப்போம் வானவீதியில். அவ்வளவுதான்
0: மாமா. உங்களுடைய இது முதல் பேசும்போது கொஞ்சம் தடங்களா வந்தது, இன்னொரு கவாசிங்க மாமா. அதை இதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுக்கு என்ன பாடல் நீங்க எடுக்க தயாரா இருக்கிறீங்க?
1: பாடல் வந்து இளைஞன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் இருக்கு, தோளா வானம் தூரம் இல்லை.
0: என்ன படத்துல?
1: இளைஞன் திரைப்படத்துல இருந்து தோளா வானம் தூரம் இல்லை.
0: தோளா வானம் தூரம் இல்லை.
1: வானம் தூரம் இல்லை.
0: நீங்க இன்னொரு தடவை அதை எடுத்து வாங்க.
1: முழுசா தந்துருவா? சரி, ஒரு தடவையே படிச்சிடறேன். எது வெற்றி எது தோல்வி நிர்ணயம் செய்பவர் யார். வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணமெனில் இங்கு மெனக்கடல்கள் அசாதாரணமோ? உழைப்பின் உச்சியில் முயன்றால் முடியாததல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தியே உன்னையே நீ உயர்த்திட உள்ளுக்குள்ளே உயர்வுகளுக்கு வித்திடு. அவை நாளைய உலகின் வீரிய மகிழ்வின் விரிந்திடும் ஆலமரமாய் அங்கே அப்போது வெற்றியும் அருகில் வந்தே தாளாட்டும். வா, உலகிற்கு எடுத்து சொல்வோம், உழைத்தவர் தோற்றதில்லை என்றே வெற்றியின் முகவரியை உலகிற்கு எடுத்து விவரிப்போம் வானவீதியிலே. அவ்வளவுதாமா.
0: அருமை அருமை உண்மையா. நல்ல எடுத்து வரும்போதும் கம்பீரமா தான் எடுத்து வர்றீங்க மாமா. உங்களுடைய பாடல் இப்ப
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைவருமே சிறப்பாக படித்தார்கள், அனைவருக்கும்
0: வாழ்த்துக்கள். எங்களுடைய ஷாவல் காமிட காணையில என்ன மாமா இந்த கவிதைக்கெல்லாம் ஓடி வந்துருவார், ஏதாவது ஒன்று கொண்டு ஓடி வருவார் பார்க்கலாமா? சரி சரி, நம்மளோட பாடலை எடுத்து வர்றேன். நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய சந்திரன்ராஜ் மாமா சிதம்பரத்திலிருந்து சந்திரன்ராஜ் மாமாவுடைய பாடல் காட்டளிக்கு வருகிறது.

0: இந்த பாடலை சந்திரராஜ் மாமா தனது கவிதைக்கு எடுத்து வந்திருந்தார். அழகிய பாடல். சரி, எங்கே பார்க்கணும்? இனிமையான பாடல். அழகிய அழகென்றால் பார்க்க வேண்டும், இனிமை என்றால் தான் கேட்க வேண்டும். சரி, எங்கள் இப்பொழுது குவைட் நாட்டில் இருந்து ஒரு இளங்கவிஞர் நினைச்சுக்கொள்கிறார். வயசு என்ன தெரியாது, இளங்கவிஞர் என்று தான் தெரியும். வணக்கம் ஷாவுல் ஹமீத். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இது வயசு மனசுக்கு என்னமே வந்து மனசு எப்பவுமே ஏழ்மையா தான் இருக்கு, சரியா? அதுக்கு வந்து வயதே கிடையாது
0: கிடையாது. அதனால அதான் அதான் சொன்னேன், அழகா சொன்னேன், இளங்கவிஞர் என்று சொல்லிட்டேன்.
1: வயது மனசுக்கு என்னைக்குமே வயசு கிடையாது, அது இளமையா தான் என்னைக்குமே இருக்கும். இளமையாவே வச்சுப்போம்.
0: என்னத்துக்கு வயசு இருக்கு? வயசு என்னத்தை குறிப்பிடுறேன்? உடலுக்கு.
1: வயசு நம்ம உடல் உடல். ஆமா, அந்த இப்போ முகம் உடலுக்கு தானே அது வயசு, உள்ளத்திற்கு வயசு அப்படிதான் இருக்கு.
0: ஆமா, உடல் தான் சுருங்கி போகும், கூனி போகும் அல்லவா, அப்படி எல்லாம் போகும். சரி, அப்ப நீங்க ஒரு இளங்கவிஞர், எங்க என்ன கவிதையோட வந்திருக்கீங்க?
1: நிறமும் இல்லை வடிவமும் இல்லை, ஆனால் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் உணர முடியும், அதுதான் அன்பு. நிறமும் இல்லை வடிவமும் இல்லை, ஆனால் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் உணர முடியும், அதுதான் அன்பு.
0: அன்பு அதண்டா உண்மைதான். நல்லா ரசிச்சு நீங்க இது நீங்க படித்தது படித்ததா இல்ல ரசிச்சு எழுதுனதா?
1: ரசிச்சு எழுதல, மண்டபத்தில் யாரோ ஒருவர் எழுதி கொடுத்து அதை எழுதி எடுத்துட்டு
0: அதை களவாடிட்டீங்க நீங்க.
1: மண்டபத்துல
0: களவான
1: யாரோ மண்டபத்துல எழுதி கொடுத்துட்டு வந்து இது பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு தர்மி சொல்லுவாப்ல
0: அப்படி அத சொன்னீங்க. நான் எனக்கு மற்ற மாதிரி ஓடிடுது. அதாவது எங்கேயோ ஒரு மண்டபத்துல நீங்க தூர தூர போயிருக்கிறீங்க, எங்கேயோ சந்திச்சிட்டீங்க, யாரோ பார்த்து வந்து எழுதி அதை தூரத்துல வீசின உங்களுக்கு வீசினதை எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்க. அதுதானே
1: சொன்ன
0: அப்படி ஒரு இது வீட்டுல குழப்பம் வரட்டும். சரி, என்ன பாடல் அதுக்கு? என்ன பாடல்
1: அது? அன்பு திரைப்படத்துல இருந்து தவம் தவமின்றி கிடைத்த வரமே அந்த பாடல்.
0: அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல தெரிய சேர்க்கிறீங்க. உங்களுக்காக வருகிறது. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க நிகழ்ச்சிக்கு, சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி ஷாஃபுல். நன்றி நன்றி. அருமையான பாடலையும் அவர் தேர்வு செய்து எடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த பாடலை எடுத்து வருவோம். அவருடைய பாடல்

உண்மையிலேயே அழகிய பாடல், நல்ல இனிமையான பாடல், அழகிய காட்சி அமைப்பும் இனிமையான பாடல், நல்ல ஒரு பாடலை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீங்க. கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் நிறைவாக இணைந்து கொண்ட ஷாகுல் உங்களோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு, இனிமையான கவிதைகளையும் பாடல்களையும் எடுத்து வந்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். எல்லோருக்கும், உங்களுக்கு அங்கே பகல் நேரம், இங்கே எங்களுக்கு இரவு நேரம், இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு, கேட்டு ரசித்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு, இங்கே இருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னமொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இந்த பாடலோடு நிறைவு பெற்று உங்களுடைய புலனத்தில் நீங்கள் எழுதிவிட்ட பாடல்கள் சிந்தனை செல்வன் அப்பா எடுத்து வருவார், அதை நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைக்கு வரும். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மாண்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

தமிழ் சொந்தங்களின் வானொலி பந்தம் MTR MTR FM.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

வாரத்தில் வரும் நாட்கள் உள்ளே சிறந்த நாளாக விடுமுறை நாட்களை நாங்கள் எண்ணுவது உண்டு. அந்த விடுமுறை நாட்களை உல்லாசமாக நண்பர்களோடும் உறவுகளோடும் சொந்தங்களோடும் ஏகாந்தமாகவும் இருந்து அனுபவிக்க விரும்புகிறோம். அந்த வேளைகளே எங்கள் சிந்தனையை தூண்டி வந்து நெஞ்சத்திலே இனித்து கொண்டிருக்கும் காதோரம் ஒலிக்கும் பாடல்கள் பலவற்றை கேட்ட வேளையிலே அந்தந்த நேரத்தில் எங்கள் எண்ணத்துக்கு ஏற்பவாற தோன்றும் பாடல்களை எங்கள் உதடுகள் உச்சரிப்பதுண்டு. அந்த வகையில் இன்று வருகின்ற பாடல்களும் விடுமுறை விருப்பத்தை ஏகாந்தமாகவும் உறவுகளோடவும் நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் கேட்டு மகிழ வேண்டும் இந்த நாளிலே என்று இனிமையான பாடல்களை நீங்கள் இதமாக தாருங்கள் என்று கேட்டு முன்றியல் தமிழ் வானொலிக்கு அனுப்பி வைத்து காதோரம் பாடல் வருகின்றது விடுமுறை விருப்பத்திலே என்று கேட்டு மகிழும் வேளையிலே வருகின்றது பாடல் நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் முகமது ராபிக் ரிஷ்வான் நாசர் தௌபிக் இவர்கள் இணைந்து அனுப்பிவிட்ட பாடல் தென்றல் சுடும் என்ற 1989 வெள்ளி திரைக்கு வந்த திரைப்படத்து பாடல் கண்ணம்மா கண்ணம்மா ஒன்று நான் சொல்லலாமா என்று இசை ஞானி அவர்களின் இசையிலே அவரின் குரலிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: நான்கு மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பொக்கிஷம்.
2: பதில் யா சொல்வதோ யா சொல்வதோ
1: கல்லுக்குள்ளே தோன்றியிருக்கும் சிற்பத்தை வெளியே தோண்டி எடுப்பதென்றால் அது உளியின் வேலையாகத்தான் இருக்கும். அந்த சிலையை வடிப்பவன் கலைஞனின் கைத்திறமயமாக இருக்கும். அதற்கு வேகம் வேண்டும், விவேகம் வேண்டும். இனிமையாக அந்த சிலை வந்தவுடன் இவற்றையெல்லாம் கூறமாட்டாத சிலை வந்து கருத்தினை மட்டும் தெரிவித்து எங்கள் என்ன கருத்தை திசை திருப்பி விடும் அன்புறவுகள். இந்த வேளையில் முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேரம் தமிழ் சேவை 2023 ஆண்டு 12வது மாதம் 13வது நாள் வளமை போல புதன்கிழமையிலே வரும் பொக்கிஷம் நிகழ்வு ஆரம்பித்து
3: விட்டது.
1: தொழில்நுட்ப கோளாறுகள் நிறைய நடைபெறுவது வழக்கம். இந்த பெரிய உலகளாக இருக்கின்ற மின்சாரங்கள் என்று பல பல விதமான செயற்கையால் ஏற்படுகின்ற சக்திகள் தானாக நிற்கும் இடையிலே இடைநிறுத்தப்படுவது எங்கள் கரத்தில் இல்லைத்தான். ஓடி சென்று நாங்கள் திருத்தி விட வேண்டும். ஆனால் இயற்கையான சக்தி சீற்றம் கொண்டு மாறினால் அதை எங்களால் அல்ல, இவ்வுலகத்தில் யாராலும், ஆண்டவனை தவிர வேறு எவராலும் அதை மாற்றி அமைக்க முடியாது. அந்த வகையிலே உடனடியாக தெரிய வைத்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றியை தூறும் விலை, முக்கியமாக சந்தன்ராஜ் அவர்களுக்கு இந்த நன்றி. அவர் அனுப்பியவுடன் இங்கே கிருஷ்ணன் அவர்கள் எழுதிவிட்டார், ஐயா கேட்கவே இல்லை என்று உண்மையை எழுதிவிட்டார். ஏனென்றால் அவர் வானொலியை கேட்டிருக்கின்றார். பதிவை பார்த்து விட்டுத்தான் அன்புடன் விஜயராகவன் அவர்கள் வருக வருக என்ற வரவேற்பை தந்தார். அவர் வானொலி கேட்கின்றது கேட்கவில்லை என்ற பற்றி அவர் எழுதவில்லை தானே. அவர் வந்து சரி பொக்ஷன் நிகழ்வு வரப்போகின்றது என்பதற்கு அவர் வரவேற்று எழுதியிருந்தார். நன்றி உங்கள் அனைவருக்கும். அந்த வகையிலே தான் நான் கேட்டுக்கணும். இப்பொழுது ஜெகவர் சாதிக் அவர்களுக்கும் அது கேட்கவில்லை. அதனால் அவர் வந்து சரியாக 10:48 அவர் எங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்வை ஒரு படமும் போட்டு வருக ஒன்று அழைத்து இருக்கின்றார். உங்களுக்கு என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இது பொக்கிஷம் நிகழ்வு. எங்கள் தமிழ் மொழியிலே பேச்சு தமிழிலே வந்து அது இப்போது இலக்கணம் இலக்கியமாகவே மாறும் வகையில் வந்துவிட்டது. எங்கள் மொழி பெயர்ப்பாளர்களும் மொழி பயிர்ப்பாளர்களும் மொழி பரப்பாளர்களும் செய்கின்ற வேலை தங்களுக்கு விரும்பிய வகையிலே ஒரு மொழியை ஒரு பதத்தை உற்பத்தியாக்கி தமிழிலே கொண்டு வந்து கலந்து விட்டார்கள். அது இன்றல்ல, ஆண்டாண்டு தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்நிய மொழிகள் வந்து எங்கள் தமிழ் மொழியை முழுங்கி விட்டன, அதை முற்றாக மறைத்து விட்டு தாங்கள் கோலோச்சி நிற்கின்றன. அதற்கு காரணம் அதை பாவிக்கின்ற நாங்கள், உபயோகிக்கின்ற நாங்கள் பொருள் உணராது, கருத்து உணராது, வருகின்ற பதம் சொல்லுக்கு இதமாக இருக்கின்றது, எதுகை மோனியாக இருக்கின்றதே என்று நாங்கள் கொடுத்து விடுவோம். அதை மற்றவர்களும் எடுத்துக்கொண்டு வளர்ந்துபடுவார்கள். இப்படித்தான் எங்கள் தமிழிலே வந்து அழிவு. ஆனால் எத்தனை மொழிகள் வந்து எத்தனை இடர்கள் வந்து புகுந்தாலும் அதை அழித்து விட முடியாது. ஏனென்றால் இது தொன்மை மொழி. ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு மொழி. எழுத்துருவுள்ள மொழி, ஒலி உருவுள்ள மொழி, கருத்துருவுள்ள மொழி. இந்த மொழியை யாராலும் அழித்து விட முடியாது அன்பு உறவுகளே. இருப்பினும் எங்களால் முடிந்தவரை நாங்கள் இருக்கும் வரை மூதாதையினால் எங்களுக்கு கடத்தப்பட்ட, எங்கள் அறிஞர்களினால் எங்களுக்கு கடத்தப்பட்ட புலவர்கள் கவிஞர்களை நான் நம்ப வர மாட்டேன் என்றால் அவர்கள் தங்கள் வாய்க்கு வந்த விதமாக தானே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வந்த கவிஞர்கள் என்று கவிஞர்கள் இப்பொழுது வந்த கவிஞர்கள் ஆங்கில சொல்லையும் கொண்டு வந்து புகுத்தி பல பாடல்களை பல அல்ல 190 விதமான பாடல்களை தருங்க கருத்து இல்லாத சொற்களை கூட அமைத்து விடுகிறார்கள். அன்று அப்படி இல்லை, ஒரு பதம் வந்தாலும் அதற்கு இலக்கிய இலக்கண வரலாற்று வரைமுறைகளோடு வந்த கவிதைகளாகவும் இசைகளாகவும் இருந்தது தான் அன்பு உறவுகளை. அப்படி வளர்ந்து வந்த தமிழை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. நாங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் பொக்கிஷன் நிகழ்வை நடத்தினால் தமிழ் வளரும் என்றல்ல, எங்களால் முடிந்தவரை ஒரு சிறுதுண்டு. மலையளவு சுவாமிக்கு திணை அளவு புஷ்பம் என்று கூறுவார்கள். அது புஷ்பம் புஷ்பம் தான், அது திணை அளவாக இருக்கலாம்.

கீழே இறங்கி இறங்கி பூச்சியத்துக்கு கீழே சென்று 9 பாகையை அடைய இருக்கின்றது என்பது எழுதியிருக்கின்றார்கள். என்று வெள்ளனமாக வந்து அதி காலையிலே உதித்து சூரியன் எங்களையெல்லாம் தட்டி எழுப்பி விடுற கதிரவன் கூட இன்று 7:28 நிமிடத்துக்குத்தான் வெளியே வந்து இப்பொழுது 4:17 சென்று விடுவேன் என்று குறைந்த பொழுதை காட்டிக் கொண்டிருக்கின்றார். இது எங்களுக்கு முன்பே தெரிந்த விடயம். கனடாவிலே நாங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கின்றோம். குறிப்பிட்ட காலங்களுக்கு குறைந்த பகலும் நீண்ட இரவுமாக இருக்கும். குளிர் வரும் போகும் மூடும் மறைக்கும் என்றெல்லாம் இருக்கின்றது. அதற்கு தயாராகத்தான் நாங்கள் எங்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதற்கேற்ற வழிவகையிலே பாதுகாப்பு விதிமுறைகளை அரசாங்கமும் தருகின்றது. நாங்கள் வாழுகின்ற நகர்ப்புறங்களில் உள்ள தலைவர்களும் அந்த அதிகாரிகளும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்த குளிரினால் ஒரு மனிதருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு என்ற ஒரு விதி இருக்கின்றது. அவருக்கு எப்படி வந்தது, அது அவரால் வந்ததா அந்த காலநிலையால் வந்ததா என்றால், காலநிலையால் வந்ததென்றால் நிச்சயமாக அரசாங்கம் அதற்கு கை கொடுத்தே ஆகும், அதற்கு வழிவகுத்தே ஆகும். எங்களால் ஏற்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யும், அவர்கள் என்ன செய்ய முடியும் இல்லையா அன்பு உறவுடைய. அதனால் பாதுகாப்பு விதிமுறைகளை நாங்கள் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம். அன்புடனே நேற்று அன்பு மகள் காற்றலைக்கு வந்து உங்களோடு இணைந்து கோலாகலமாக குதூகலமாக இருந்ததை கேட்டு என் உள்ளம் நன்றாக மகிழ்ந்தது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதைத்தானே எதிர்பார்த்தீர்கள், அம்மா வர வேண்டும், மீராம்மா வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வானொலி சரியாக கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன் என்றால் படம் வந்திருக்க என்னுடைய நான் பேசுவது கேட்கின்றதா என்பதையும் நீங்கள் தெரிய தந்தீர்கள். ஆனால் நீங்கள் அழைப்பது சரியாக இருக்கின்றதா என்பதை தெரிய வேண்டும். ஒரு தடவை என்னுடைய அழைப்புக்கு வாருங்கள், யாராவது ஒருவர் வந்துவிட்டு மீண்டும் பேசலாம் என்று எண்ணுகிறேன். இது பொக்கிஷம் நேரொலி, வாருங்கள், பொக்கிஷத்தில் பெட்டிகளை திறவுங்கள், உங்கள் புள்ளிகளை சேருங்கள்.

0: பதில் யார் சொல்வது?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் விஜய் ராகவன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கின்றீர்கள்? இரவு பணியில இருப்பதனால் சில சமயம் உங்கள் தொலைபேசியும் தொலைபேசியா வருவது வழக்கம் உண்டு. நான் பதிவிலே பொக்கிஷம் என்று எழுதிய உடனே நீங்கள் வருக வருக கொண்டு வரவேற்றதற்கு நன்றி. ஆனால் ஒலி வரவில்லை என்பதை நீங்கள் கேட்கவில்லை தான். அதன் பின்பு அறிந்து கொண்டேன். நானும் ஒரு 10 நிமிடம் நன்றாக பொழிந்து கொண்டிருந்தேன். ஒன்று ஒலி வருவ என்னுடைய கணக்கின்படி இங்கே ஒலித்த பாடல்கள் முறையாக வரவில்லை போல் தெரிகின்றது. கண்ணனுடைய பாடல் ஒன்று ஒலித்தது, அந்த பாடலை நீங்கள் கண்ணனுடைய பாடல் கேட்டீர்களா? கண்ணன் பேர்ல ஒரு பாடல் ஒலித்தது, நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், அது கேட்டீர்களா? கணனியில் கோளாறு ஏற்பட்டிருந்திருக்கின்றது. தம்பி கிருஷ்ணன் அவர்கள் வரவில்லை என்ற பின்பு சந்தன்ராஜ் அவர்கள் அறிவித்தார். எனக்கு தெரியும் நீங்கள் பதிவை பார்த்து விட்டீர்களோ, ஐயா வருகிறார் என்று விட்டு நீங்கள் உடனே வரவேற்பு தந்தீர்கள், நன்றி அதற்கு. இப்பொழுது வானொலியும் வேலை செய்கிறது, நீங்கள் அழைத்த பின்பு தொலைபேசியும் வேலை செய்கிறது. நம்பிக்கையோடு துணிவோடு நாங்கள் தொழில்படுவோம். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது விஜய் ராகவன் அவர்களே? உங்களுடைய காலநிலை
2: இங்க வந்து வெயில், கடுமையான வெயிலாக தான் இருக்கு. அப்பப்ப மேகமூட்டம் வந்து மறைத்துக் கொள்ளி இருக்கு.
1: பொறாமையா இருக்குது ஐயா உங்களை இணைக்கும் பொழுது. இப்படி கடுமையான வெயிலை கண்டுபிட்டு எங்களுக்கு வெயிலே காணவில்லை, சூரியனே காணவில்லை. எங்களுக்கு மேகமூட்டமும் இல்லை, சூரியனும் இல்லை, மந்தாரமும் இல்லை, மப்பும் இல்லை. இப்பொழுதுதான் விஜய் ராகவன் வந்து சிரிக்க வைத்த பின்புதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கின்றது. சைவர் அது எங்களை சுழியத்தில் இருக்கின்ற ஐயா பாகை, எங்களுடைய வெப்பநிலை சுழியம். அதுக்கு மேலே போகலாம் அல்லது
2: இந்தியாவுக்கு வாங்க வந்தீங்கன்னாக்கா வெயில பார்த்துட்டு போகலாம்.
1: இந்தியாவுக்கு வர வேண்டாம், இந்த வானொலியில் அவற்றை எல்லாம் தூக்கி கொண்டு நாங்கள் வர வேண்டும். அதுக்கு என்ன செய்ய?
2: கோயம்புத்தூருக்கு வாங்க, ஒரு தருமபுரிக்கு வாங்க, ஒரு கரூருக்கு வாங்க, ஒரு சிதம்பரத்துக்கு வாங்க, ஒரு காரைக்காலுக்கு வாங்க, ஒரு சென்னைக்கு வாங்க. வெயில் அதிகமா இருக்கு.
1: பாரத எல்லையிலே கால் வைத்தால் பாரதத்துக்குள்ளே வந்தது மேலே அதிலே தமிழ்நாட்டு எல்லையிலே வைத்து விட்டால் வந்து விட்டோம் என்பது தானே ஐயா எங்களுக்கு விருப்பம் தான், வரலாம். ஆனா இந்த வானொலியை என்ன செய்வது?
2: அங்க
1: அப்படியெல்லாம் தேடி போவதால் மனிதனுடைய சுபாவம் எங்கெங்கு வாழ்கிறானோ அங்கங்கு

0: பாரம்பரியத்தையும் வளர்ப்பதுதான் தமிழனுடைய பெருமை. பாருங்கள், இந்த இடத்துக்கெல்லாம் ஓடி சென்ற தமிழன், அந்த இடத்தில் தமிழுக்கு ஆலய தமிழ் இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் என்று கூட்டம் கூட்டமாக சென்று தங்கள் சமூகத்தை வளர்த்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் கனடாவில் இருந்தாலும், குளிரிலே இருந்தாலும், உஷ்ணத்திலே நீங்கள் இருக்கும் இந்தியாவில் இருந்தாலும் உங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம். அதற்கு இந்த மொன்றியல் தமிழ் வானொலி ஒரு பாலமாக இருக்கின்றது அல்லவா?
1: ஆமாயா.
0: அதனால் மனத்தால் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். நான் இப்ப மனத்தால் உங்களோடு தான் இருக்கிறேன், பாண்டிச்சேரியிலே தான் இருக்கின்றேன்.
1: பாண்டிச்சேரிக்கும் வரலாம்.
0: ஐயா, பாண்டிச்சேரி தானே ஐயா புதுச்சேரி இல்லையா?
1: புதுச்சேரி பாண்டிச்சேரி ரெண்டும் ஒன்றுதான்.
0: ஒன்றுதான். அப்ப சரி சரி, இப்பொழுது
1: மாற்றப்பட்டது, புதுச்சேரியாக மாற்றப்பட்டது, பாண்டிச்சேரியாக புதுச்சேரியாக.
0: பின்பு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. நல்லது. பணி எப்படி, இரவு பணி என்று இரவு உங்களுக்கு அதிகாலை மட்டும் இருக்குமா, இல்ல இடையில முடிந்து விடுமா? அதிகாலை வரை இல்லையா?
1: இரவு 8 மணி இருந்து காலை 8 மணி வரை.
0: காலை
1: 2 மணி நேரம்.
0: ஓ, காலை 8 மணி வரை இருக்கும். ஓ, மாறி மாறி உங்களுக்கு வரும் இந்த சேவை. இரவு பகல் சேவையை நல்ல அன்போடு மகிழ்வோடு உறுதியோடு செய்கின்றீர்கள். கடமை உணர்வோடு உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பொக்கிஷத்துக்கு வந்து விட்டீர்கள். இங்கே பெட்டிகள் இருக்கின்றன. உங்களுக்கு நான் தரக்கூடிய பெட்டி இதிலே முதல் ஒரு தடவை கொண்டு வந்த நிகழ்ச்சியிலிருந்து அந்த பதங்களை பெற்றேன். அதிலே வந்து நீங்கள் ஒரு 6 பதங்கள் தவிர்க்கப்பட்ட பதங்களாக இருக்கின்றது. மிகுதி பதங்கள் எங்களுக்கு செல்லுபடியான பதம். நீங்கள் கூறுங்கள் எந்த இலக்கம் வேண்டும் என்று நான் பொருத்தமான பதத்தை தருகின்றேன்.
1: 27
0: 27 இல்லை ஐயா, 27 பதம் வரவில்லை. 25 வரையும் இருக்கின்றது. நீங்கள் கூறுங்கள். 18 இருக்கத்தான் செய்கிறதையா? அந்த பதத்தை கொண்டு வருகிறேன் உங்களுக்காக. நான் ஓடி சென்று பொக்கிஷம் சாலையிலிருந்து பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்துவிட்டு வந்து திறந்து பார்ப்பதற்காக அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துடு சிசு என்ற மந்திரத்தை சொன்னேன். அதிலே அற்புதமான ஒரு பதம் இருக்கின்றது. உங்களுக்கு எத்தனை எழுத்துக்களில் வந்தால் அந்த பதம் சுலபமாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: ஒரு எழுத்து, 3 எழுத்து, 5 எழுத்து.
0: அப்ப 1 எழுத்தும் 3 எழுத்தும் 5 எழுத்தும் என்று விரும்பினபடியால் நான் 1 எழுத்தை விட்டுவிட்டு 3 எழுத்தையும் 5 எழுத்தையும் சேர்த்து 8 எழுத்தாக தந்தால் எப்படி இருக்கும்? மிகவும் சுலபமாக இருக்கு. நாகப்பன் என்றால் டக்கன கூறி விடுவார் அவர். அநேகமான எழுத்துக்கள் இது வந்து 8 எழுத்துக்களை கொண்ட ஒருவருடைய பெயர், ஒரு பெரியவராக எங்களால் மதிக்கப்படுபவருடைய பெயர், ஒரு ஆன்மீகத்திலே எங்களை வளர்த்து பல பாடல்களை எல்லாம் பாடிவிட்ட ஒருவரின் பெயர். அவர் வாழ்க்கையை வெறுத்து முருகனை நம்பி சென்றவர். அவர் முருகனுடைய அருள் நேரடியாக பெற்று தமிழுக்கும் சைவத்துக்கும் பெருந்தொண்டாற்று ஆற்றியிருக்கின்றார். அவருடைய பெயர் திரைப்படமும்
1: வந்திருக்கிறார்.
0: அவர் வாழ்க்கையை வெறுத்து போகவில்லையே. முருக பக்தர் தான் இல்லை இவர் வந்து இது வீட்டு பெயர்லே திரைப்படமும் வந்திருக்கின்றது. சாண்டோ சின்னப்பா சேவர் இல்லை, அவர் சமயத்துக்கு என்ன செய்தவர்? இவர் சமயத்தை வளர்த்தவர், பதிகங்களை பாடினவர். இந்த திருமுறைகளுக்குள்ளே அவருடைய புராணம் பெரிய கோலோச்சி நிற்கின்றது. ரேவதி அம்மா கூட வந்து இந்த திருப்போலை எல்லாம் பாடுவார்.
1: நாராயணனா?
0: மன்னிக்க வேண்டும், நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வரத்தான் வேண்டும். ஏனென்றால் பல தடவை முயற்சித்து விட்டீர்கள். முதல் என்றபடியால் உங்களுக்கு நான் கூறினேன், மீண்டும் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் விஜயராவன்?
1: அதே முருக பாடலே ஒன்று ஒளிபரப்புங்கய்யா.
0: என்ன பாடலாக இருக்கும்?
1: என்ன பாடலாக
0: இருக்கும் என்றெல்லாம் கூறணும். ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு பாடலை சும்மா போடுவது அழகில்லை. சிந்தியுங்கள், நேரம் இருக்கின்றது. சிந்தித்து ஒரு பாடலை தாருங்கள்.
1: தேவரின் தெய்வம் ஒரு பாடல். தேவரின் தெய்வம் பாடல்.
0: நான் இங்கே பாடலை கூறவில்லை, இன்னும் பார்த்தீர்களா? தேவரின் திருவருள் இல்லையா?
1: தேவரின் தெய்வம்.
0: ஓ, தெய்வம் திரைப்படத்தில் உங்களுக்கு ஒரு பாடல் வேண்டும். சரி, உங்களுக்காக ஒரு பாடலை தருகின்றேன். உங்களுக்கு சரியாக வர பணியில் இருக்கின்றபடியால் கொஞ்சம் தொடமாற்றமாக இருக்கிறது. தெய்வம் திரைப்படத்து பாடல் ஒன்று உங்களுக்காக தருகின்றேன் ஐயா. வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள், மீண்டும் வாருங்கள். புள்ளிகளை பெற வேண்டும், மீண்டும் வாருங்கள் விஜயராகவன். நன்றி. தெய்வம் திரைப்படத்து பாடலை வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன். வணக்கம், வணக்கம், வணக்கம் விஜயராகவன். துண்டித்து
1: விடுங்கள். தங்கை,
0: உங்களுடைய சகோதரியா? வணக்கம்.
1: ஆமாயா,
0: வணக்கம். வணக்கம் சகோதரி, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுகிறீர்கள்?
2: ஐயா நான் வந்து விஜயராகவன் ஐயாவோட சகோதரி. நானு
0: அது உங்களுக்கு பேர் என்னம்மா?
2: ரொம்ப சந்தோஷம்
0: உங்களோட பேர்
2: கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப
0: சந்தோஷம். எனக்கும் எனக்கும் விருப்பமாக சந்தோஷமா இருக்கு. என்ன பெயர் என்று கூறுங்கள் உங்களுக்கு?
2: என் பேர் ரஜினி.
0: ரஜினி என்று விஜயராகவனுடைய சகோதரி பேசுகிறீர்கள். ரஜினி, இந்த வாழ்த்துக்கள். வருக இங்கு வருக என்று அழைக்கிறேன். இன்றுதான் முதல் முறையாக வானொலிக்கு வருகின்றீர்கள் இல்லையா?
2: நன்றி.
0: உங்களை வருக வருக என்று மொன்றியல் தமிழ் வானொலி வரவேற்றுக் கொள்கின்றது. எங்கள் வானொலி குடும்பத்தோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற மகிழ்வோடு. அங்கே நீங்கள் அங்கே உங்களுடைய புதுச்சேரி மாநிலத்திலே உங்கள் ஊரிலே காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
2: காலநிலை இன்று நன்றாக தான் இருந்தது. ஒன்றும் மழை வர சுவடெல்லாம் அவ்வளோவா இல்லை.
0: நல்லதோர் தமிழ் மழை வருகின்ற சுவடு ஒன்றும் இல்லை. அற்புதமாக பேசியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது இரவு நேரம் தானே, இருள் அப்படி இருக்கின்றது அங்கே?
2: எப்போ போலவதான் இருக்குது. ஒன்றும் அந்த எந்த எதுவுமே இல்லை. இரவு வந்து ரொம்ப நிசப்தமா இருக்கும். அமைதியான சூழ்நிலை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இருக்குது.
0: அடுத்த அழகு தமிழை தந்தீர்கள். நிசப்தமாக இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரவு நேரம் தானே, நான் இருள் எப்படி இருக்கும் கேட்டேன். இப்போ முழு நிலவு வரும்போது இரவு நேரம் இவ்வளவு அழகாக வெளிச்சமாக இருக்கும். முழு இரவு வருகின்றது அமாவாசையை தொடர்ந்து. அம்மாசி நேரங்களே, அமாவாசை நேரங்களிலே முழு இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு சில வேளையிலே மழை போன்ற காரணத்தால் கும் இருட்டாக இருக்கும். சிலது பார்க்கக்கூடியதா இருக்கு. நன்றி அம்மா, நன்றி. நன்றி ரஜினி அவர்களே, உங்களோட பேசுவதில் மிக சந்தோஷமா இருக்கு. நன்றி. சரி, இப்பொழுது பொக்கிஷம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். பொக்கிஷம் நிகழ்விலே பதங்களை பொக்கிஷமாக பாதுகாத்து தருகின்றார்கள். அந்த பொக்கிஷத்தை எங்கள் உறவுகளால் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழுக்கு எங்களால் ஆற்றக்கூடிய தொண்டினை ஆற்றுவோம் என்று. அந்த வகையில் இப்பொழுது வந்து அந்த பெட்டிகள் பொக்கிஷத்தின் இலக்கங்களிலே 18வது இலக்க பெட்டியை திறந்து உங்கள் அண்ணனார் தமையனார் அவர்கள் ஒரு பதத்தை பார்த்திருந்தார். அதை பார்க்கவில்லை, கேட்டிருந்தார். அது 8 எழுத்துக்களால் ஒன்ற ஒரு பதம். அது ஒரு ஆணின் பெயரை குறிக்கின்றது. அந்த ஆண் எங்களுடைய நாயன்மார்களோடு ஒப்பிடக்கூடிய ஒருவர். ஆனால் அவர் வாழ்க்கையை வெறுத்து தன்னை வாழ்க்கையை முடித்து கொள்ள சென்ற இடத்திலே முருகப்பெருமானின் திருவருளால் உயிர் பெற்றிருந்தவர். முருகனுக்கு முருகன் பக்தி பாடல்களை எல்லாம் பாடி வைத்தவர். இன்றும் நாங்கள் அது ஆலயங்களை பஞ்ச புராணங்களுள் ஒன்றாக சேர்த்து படிக்கின்றோம். அவர் யாராக இருக்கலாம்? அந்த பெயரில் ஒரு திரைப்படமும் வந்திருந்தது. யாராக இருக்கலாம்? 8 எழுத்துக்களை கொண்டது.
2: எத்தனை எழுத்துக்கள் ஐயா?
0: 8 எழுத்துக்களை கொண்ட பெயர். இல்லையம்மா, அப்படி வராது. மிகவும் பிரபல்யமான பெயர். அவருடைய பெயரிலே ஒரு திரைப்படம் வந்தது. TM சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் அந்த நடிகர் அதிலே நாயகனாக நடித்திருந்தார்.
2: எனக்கு அதை பத்திர அந்த அளவுக்கு
0: தெரியல. நீங்கள் முடிந்தால் கூறலாம். சரி, உங்களுக்காக ரஜினி நான் இன்று என்ன பாடலை ஒளிபரப்பலாம்?
2: அந்த வானுக்கு 2 தீபங்கள்.
0: பாடுங்கள், பாடுங்கள்.
2: தாயும் தந்தை மீன் வரும்ல,
0: அத பாடுங்கள். அந்த முதல் அந்த பல்லவியை பாடுங்கள் கேட்போம்.
2: இனிமையான
0: பாடல். தாயும் தந்தையும் வைத்து சூரியனும் சந்திரனுமாக. சூரியனும் சந்திரனும் உலாவராது விட்டால் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்த்தும் வகையிலே அன்னையையும் தந்தையையும் இணைத்து அற்புதமான வரிகளோடு வந்த பாடலை இந்த முதல் பாடலாக வந்து கேட்டிருக்கீங்கள் ரஜினி. மீண்டும் நீங்கள் வந்து அழைக்கலாம். இந்த பதத்தை கண்டுபிடித்து வந்த குறுநாள் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கப்படும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அழைப்பை துண்டித்து நான் அடுத்த உறவிடம் செல்கிறேன். மீண்டும் நீங்கள் அழைக்கலாம். இந்த பொருட்களை இந்த சொற்களை கண்டுபிடிக்கலாம். அண்ணா இல்லாட்டிலும் காரியம் இல்லை. சரியா? நன்றி ரஜினி அவர்களை. மீண்டும் உங்களுக்கு வரவேற்பு தந்து வாழ்த்து கூறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம், இது ஜெகபிரசாதிக் அவர்கள் வந்திருக்க. வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். என்ன நடந்தது காலையிலே
3: சொல்லு.
0: எங்களுக்கு கணனி எல்லாம் குளப்படி விட்டு பொல்லாங்க செய்து விட்டது. அதனால் தான் உன்னை விட மாட்டேன் என்று எங்கள் தொழில்நுட்பத்திலே வந்து உடனடியாக அதை கற்றுக்கொண்டு. அந்த தொழில்நுட்ப இயலாளர் பேரியார் மேல உங்களுடைய மீரா அம்மா தான் வந்து அதை சரியான நிலைக்கு கொண்டு வந்தார். அதனால் தானே நான் அடிக்கடி கூறுவேன் ஒரு ரெண்டு பண்டு. சரி, நலமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள். அங்கே உங்களுடைய காரைக்கால் உங்களுடைய இப்ப காரைக்கால் நிகழ்வு கேட்டோம். உங்களுடைய நாகப்பட்டினம் அப்படி இருக்கின்றது.
3: நாகப்பட்டினம் மழையெல்லாம் இல்ல, ஆனா கடுமையான பனிப்பொழிவா இருக்கு. பகல்ல வெயிலும் இரவுல பனி.
0: ஓ, அதுதானே ஐயா, பனியும் நிலவும் சூரியனும் வெப்பமும் காற்றும் இந்த இயற்கையினுடைய ஆட்சி இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது தானே. அதுல இதுவும் ஒன்று
3: இயற்கையோடு ஒன்றி வாழ கத்துக்கொள்ள வேண்டிய.
0: சரி, இப்பொழுது ஒரு பெட்டி ஒன்று திறந்து இருவர் வந்து குறிப்பார்த்தார்கள். சரி, உங்களுக்கு தெரியுமா? எட்டு எழுத்துக்களை. யார் ஐயா அவர்?
3: எரிமையா.
0: யார் ஐயா அவர்?
3: அருணகிரிநாதர்.
0: தெரிந்த உடனே ஓடி வந்தார். அற்புதமாக அழகாக தகவல்களை கொடுத்தேன். அவர்கள் தூர இடத்தில் இருக்க அவருக்கு அதிலே அவ்வளவு பாண்டித்தியம் சமயத்தோடு சம்பந்தப்பட்டபடியால் அவர்கள் மீண்டும் வந்து கூறுவார்கள் என்கிறேன். உங்களுக்காக ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. அவர் திறந்த பெட்டி நீங்கள் கூறிய உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. இப்பொழுது சட்டப்படி நீங்கள் இன்னும் ஒரு பெட்டியை திறக்கலாம்.
3: பெட்டி எண் இரண்டு.
0: வாழ்த்துக்கள். இரண்டாவது இலக்க பெட்டியை ஜெகபர் சாதிக் அவர்களுடைய பெயரிலே பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து வைந்துவிட்டு அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சீசு என்று நான் கூறிய வேளையிலே அந்த பெட்டி அழகாக திறக்கின்றது. அந்த பெட்டி திறந்தவுடன் அதிலே ஒரு இடம் காணப்படுகின்றது. அது வந்து ஐந்து எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் பெரிய மாடி கட்டிடங்கள் வீடுகளோடு பொருத்தி கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு இடம். வெளி காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்காக வீட்டுக்குள்ளே இருந்து வந்து வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தின் பெயர் என்ன? இப்ப நாங்கள் வீடு
3: மாடி மேல் மாடி
0: அடே சரியா, நான்கு எழுத்துக்கள் தான். ஆனா அது இல்லையே என்னிடம் இருக்கிற பதம். அது அல்லவே மேல் மாடியில் எப்படி ஐயா நின்று பார்ப்பது? மேல் மாடியில் உள்ளே இருந்தானே வெளியே பார்க்க வேண்டும். இது வீட்டுக்கு வெளியே நின்று பார்க்கக்கூடிய ஒரு இடம். வீட்டுக்குள்ளே நாங்கள் காலதர் சாளரம் ஜன்னலுக்குள்ளாலே பார்க்க. ஜன்னல் என்பது தமிழ் பதம் அல்ல, அதுக்கு காலதர் அல்லது சாளரம் என்று கூறுவார்கள். அதுதான் எங்களோட தமிழ் பதம். எங்கள் பேச்சு வழக்கிலே அது வந்து எங்களுக்கு நாவில இருந்து விட்டு ஒரு போர்த்துகீஸ் சொல்லு என்னல் என்பது. சரி, என்னலும் பொருந்தவில்லை. அது நாலு எழுத்து தான். அப்படி இருந்தும் அது பொருந்தவில்லை. இரண்டு தடவை அது ஆங்கில சொல்லை எங்களுக்கு அதை தமிழ் சொல் தான் அதிலிருந்து பிறந்தது. அந்த இடத்துக்கு ஆங்கிலத்திலே பெயர். இப்ப அரிசி என்பது ரைஸ் என்று வந்தது போல அரிசி தான் வந்தது ஆங்கிலத்திலே. அதே போல இலகம் அற்புதமான ஒரு தமிழ் பதம், இலக்கிய சுவை உள்ள பதம். சரி, மீண்டும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு பாடலை சொல்லிவிட்டு போங்க. உங்களுடைய தொலைபேசியும் சில வலை தொலைபேசியாவது வழக்கம் தானே
3: நாகப்பன்?
0: கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
3: எனக்கு அன்னமிட்டகை அப்படிங்கிற படத்துல இருந்து ஒண்ணுன்னா சொல்லு சொல்லு அப்படிங்கிற பாடல்.
0: அதத்தானே ஐயா நாங்கள் இப்ப செய்யறோம். ஒண்ணுன்னா சேர்ந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாருங்கள், மீண்டும் வந்து பாடங்களை தாருங்கள். நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அவளோடு ஓடி வந்து அந்த பொருளை அந்த பதத்தை கண்டுபிடித்து விட்டார். நான் அதற்கு கொடுத்த தகவல்களை வைத்து கிருஷ்ணன் அவர்களும் ஓடி வந்தார் தான். அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. ஜெகபர் சாதிக் அவர்களுடைய இணைப்பு கிடைத்து விட்டது. இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பொக்கிஷத்திலே வந்து பாடல்களை கேட்டது மட்டுமல்லாமல் பதங்களை கண்டுபிடிக்கவும் முயற்சிக்கின்றீர்கள். வந்துவிட்டார் மீண்டும் விஜயராகவன் அவர்கள். வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே. வணக்கம் வணக்கம் ஐயா விஜயராகவன், மீண்டும் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா. அருணகிரிநாதர் ஐயா.
0: அதை நீங்கள் உங்களுக்கு அவ்வளவு விவரத்தை தர இருவருக்கும் அதை ஜெகபர் சாதிக்கு அவர்கள் கேட்டுட்டு ஓடி வந்து கூறிவிட்டார். கொஞ்சம் அவரே கூறிவிட்டார். சரி, வாழ்த்துக்கள். அந்த கதை கண்டுபிடித்ததுக்கு அருணகிரிநாதர் அவர்தான். எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ பிறவி பெற்று எடுத்திருக்கிற பிய பிறவியே என்றெல்லாம் பாடல்ல இருக்கின்றது. இனி எனக்கு பிறவி வேண்டாம் என்று பொறுத்து சென்ற இடத்திலே முருகனுடைய திருவருள் பெற்று வந்த முருகனுடைய திருநாமன் நாக்கிலே பதியப்பட்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவணன் என்ற அந்த ராப் சாங் அன்றே பாடி விட்டார் எங்களுடைய அருணகிரிநாதர் அவர்கள். அவர் அருணகிரிநாதர். சிறப்பு வாழ்த்துக்கள். சரியான தகவலை நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றோம். உங்கள் நீங்களும் அதற்கு இணைந்ததற்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறக்கலாம். இவரு ஒரு பெட்டியை திறவுங்கள்.
1: நம்பர் 9
0: இலக்கம் 9 முன்பே அது விளக்கப்பட்டு வைத்திருக்கின்றது. காரணங்கள் பல. அடுத்த பதத்துக்கு போவோம். உங்களுக்கு 9க்கு மேலே 5 என்ற பதத்துக்கு செல்லுகின்றேன். 5வது இலக்கப்பட்டியை எடுத்து வருகின்றேன், வைக்கின்றேன். கொண்டு வந்து விஜயராகவன் பெயர்களை பதிவு செய்துவிட்டு அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சீசு என்று கையை தட்டி விட்டால் திறந்து விட்டது. உங்கள் விருப்ப போல் 3 எழுத்துக்களில் ஒரு பதம் இங்கே காணப்படுகின்றது. இது இந்த ஆங்கிலத்தில் ஃபாரஸ்ட் என்று கூறுவார்கள், காடு. அதை குறிக்கும் பதம் 3 எழுத்து பதம். காடு 2 எழுத்து, 3 எழுத்திலே இருக்கின்றது இங்கே. அது எதுவாக இருக்கலாம்? புதர் வந்து அது பற்றைகள் நிறைந்துள்ளதுதான் புதர் என்று கூறுவோம். இது வந்து காடு என்று ஒன்று அடர்ந்த காடாக இருக்கின்றது. பெரிய மரங்கள் மிருகங்கள் எல்லாம் வாழுகின்ற இடம் தானே காடு. அதற்கு 3 எழுத்து வேறு பெயர்களும் இருக்கின்றது ஐயா. எங்கட தமிழ் பெயர் தான் பாடல்களிலே எல்லாம் வந்திருக்கின்றது. கடினமாக இருக்கின்றது. என்னையா சாரி, அடுத்த முறை வாருங்கள், கேட்டுக்கொள்வோம். இது மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை. உங்களுக்கு இப்பொழுது பதங்களை தருகின்ற இது கடுமையான பதங்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்ற பதங்கள் தான். இது இலகுவான பதங்களும் வேற எல்லாம் இலகுவானது தான். எங்களுக்கு பழக்கப்படாத பரீட்சையப்படாத ஒரு பதங்களாக இருக்கின்றது. ஆனால் இது வந்து அற்புதமான ஒரு பதம், எல்லோருக்கும் தெரியும். 3 எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள், கூறுங்கள், காற்றலையில் வந்து இணைந்து கொண்டு உங்கள் புள்ளிகளை சேருங்கள்.

0: மீண்டும் வந்துவிட்டார் எங்களுடைய சாதிக் அவர்கள். கொண்டு வாருங்கள்
1: அந்த விஜயராவன் அவர்கள் திறந்த பெட்டிக்கு பதிலையா வனம்.
0: வனம் மூன்று எழுத்து, ஆனால் என்னிடம் இருப்பது அது அல்லவே. என்ன வண்டு இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் கேட்டு பார்ப்போம். நீங்கள் திறந்த பெட்டியது இன்னும் வரவில்லை இல்லையா? சரி, உங்களுக்கு
1: தெரியவில்லை.
0: இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு பெட்டிக்கு வரப்போகிறீர்கள் அல்லது உங்களுடைய இரண்டாவது பெட்டியின் அடுத்த முறை வருவீர்களா?
1: பெட்டியின் 9
0: பெட்டியன் 9 தவிர்க்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு முன்பு 8 இருக்கின்றது, அதற்கு பின்பு 10 இருக்கின்றது.
1: 12
0: ஓ 12 செல்வோம். இந்த 12வது பெட்டியை ஓடி சென்று உங்கள் பெயரில் அங்கே ஏற்கனவே பதிவு செய்து விட்டார்கள் என நீங்கள் அழைத்தவுடன் தெரிந்து விட்டது நீங்கள் பெட்டிக்கு வருவீர்கள் என்று. எடுத்துக்கொண்டு வந்து அண்ட காகசம் அபூ காகசம் திறந்தடி சீசு என்று கூறிய உடனே பெட்டி திறந்து விட்டது. திறந்த உடனே அங்கே 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு உணவின் பெயர் இருக்கின்றது. அது ஒரு உணவு, எங்களால் செய்யப்படுவது வருடம் ஒரு தடவை தான் அந்த உணவை செய்ய முடியும். உஷ்ணவலிய பிரதேசங்களில் தான் அந்த உணவை நாங்கள் உற்பத்தியாக்க முடியும். அதற்கு வெப்பம் தேவை, அதற்காக சூரிய வெப்பத்தை பயன்படுத்தித்தான் அந்த உணவை செய்கின்றார்கள். இப்பொழுது செயற்க முறைக்கு கொண்டு போனாலும் அந்த சுவை வராது. இது உலகத்தின் எல்லா இடத்திலும் கிடைக்காது, அரிதான ஒன்று, மிகவும் மிகவும் போஷாக்கான ஒரு உணவு. நம் முன்னோர்களால் பாரம்பரியமாக உண்ணப்படுவது, இன்றும் அது பழக்கத்தில் இருக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு உணவு கூறுங்கள்.
1: பொங்கல்.
0: பொங்கல் சரியா, எழுத்துக்களை சரியாக கண்டுபிடிக்கிறீர்கள் ஜிகர் சாதிக் அவர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறலாம் என்று எண்ணினேன், அது பொருந்தவில்லை. என்னிடம் வேறு உணவு இருக்கு, வேறு உணவு இருக்கிற
1: உணவு உஷ்ண பிரதேசங்களில் உணவு.
0: இது ஒரு மரத்திலிருந்து பெறப்படுகின்றது, இதனுடைய மூலப்பொருள்.
1: பதநீர்
0: வந்து ஏன் வெப்பத்திலே வைத்து எடுக்கின்றோம்? அதுக்கு வெப்பம் சூரியன் தேவை இல்லையே, அது நீர் ஆகாரம் தானே. இது உணவு, இது உணவு. மீண்டும் வாருங்கள், 2 தடவை முயற்சி பண்ணிவிட்டீர்கள், ஓடி வாருங்கள் மீண்டும், உங்களுக்கு தெரியும், வாருங்கள் மீண்டும். மீண்டும் விஜயராகவன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். வனம் ஐயா, வனம்.
0: வனம் 3 எழுத்து தான், ஆனால் என்னிடம் வனம் இல்லை, வேறு ஒன்று இருக்கின்றது. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்க, இதுதான் கண்டுபிடி. கண்டுபிடி பார்த்தீர்களா? யார் சொல்வது? நன்றி. நன்றி. இது முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொக்கிஷம். நேற்றைய தினம் புதையலில் வந்து எல்லோரும் நன்றாக குதூகலமாக மகிழ்ந்து சிறப்பித்து என் மகளுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்ததுக்கு நன்றியை கூறுகிறேன். மீண்டும் அவர் வந்து வந்து உங்களோட சந்திப்பார். இப்பொழுது வருவது என்னுடைய அன்பு மகள் ராணி அவர்கள், ராணி சந்தன் ராஜ் அவர்கள்.
3: வணக்கம்.
0: ஓ, சந்தன் ராஜ் தான் வந்துவிடு. வணக்கம் சந்தன் ராஜ், வாருங்கள் வாருங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கையா?
0: சிரிப்பேலே இருந்து தெரிகின்றது, கொண்டு வந்துட்டு இருப்பாங்க.
3: விஜயராகவன் திறக்கிறதெல்லாம்
0: சரி, ஆனா விஜயராகவன் கொண்டு போற அவர் அவர் திறந்ததை கூறவில்லை. இன்னும் 2 பெட்டி திறந்தா 2 குறவில்லை. சரி, அங்க உங்களுக்கு சிதம்பரத்து பண்டிகேட் எப்படி இருக்கின்றது காலநிலை? தொழில்நுட்பவியலாளர் தூக்கத்தை கலைத்துத்தான் அம்மாதான் உடனே வந்து கண்டுபிடிச்சு ஏதோ செய்து விட்டார். நான் அதிலே கை வைப்பதில்லை ஐயா, தெரியும் தானே. சரி, நலமாக இருக்கும் இந்த நல்ல வழியில் 2 பெட்டிகள் பதில் கூறாம இருக்கின்றன. ஒன்று 3வது இலக்க பெட்டியிலே, 2வது இலக்க பெட்டியிலே வந்தது மாடி வீடு என்று கூறினார். மொட்டை மாடி என்றெல்லாம் கூட அதே இல்லை, நாங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பார்க்கக்கூடிய ஒரு இடம். பெரிய கட்டிடங்களில் இருக்கின்றது, அரண்மனைகள்லேயே அந்த காலத்தில் இருந்தது. அதுக்குள்ள இது ஒரு தடவை நான்கு எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு தடவை பொக்கிசத்தில் வந்து தலைவரால் மீட்டெடுக்கப்பட்ட பதம். அடுத்தது ஒரு உணவு. கடந்த வாரம் இதை பற்றி பேசி இறுதியிலே
1: நான்
0: நீங்க சிரித்தவுடன் பனாட்டு என்பது சரியான பதிலை தந்த ஒரு புள்ளியை சந்தன் ராஜ் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். பனாட்டு என்பது சரியான பதில். அவர் பதநீருக்கு வந்தவர் பனாட்டை மறந்து விட்டார். பார்த்தீர்கள், அதே பனையில் இருந்து தான் எடுக்கப்படுகின்றது பதநீர். அதே பனையில் இருந்து பனம்பழத்தை எடுத்துத்தானே இந்த உணவை சூரியனை காய வைத்து செய்கிறார்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்திருக்கின்றீர்கள் சந்தன்ராஜ். உங்களுக்கு ஒரு புள்ளி. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். இலக்கம் பத்து. சிறப்பான ஒரு பதம் போல் தெரிகின்றது. ஏனென்றால் எனக்கு படம் தெரிந்து விட்டது. சந்தனராஜின் பெயரிலே பதிந்து விட்டு கொண்டு வந்து வைத்துவிட்டு அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துடு சீசு என்று மிகவும் பக்தியோடு கூறினேன். திறந்து விட்டு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதமையா. இது இன்றும் இருக்கின்றது, கிராம பகுதிகளிலே காணலாம். விஞ்ஞானம் வந்த பின்பு இது வேறு உருவெடுத்து வந்துவிட்டது. எங்களுடைய தானியங்களை சீர் செய்வதற்காக நம் முன்னோரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். தனியொரு பொருள் அல்ல, அதுக்கு ஜோடியும் இருக்கின்றது. இவர் தனியொருவர் அதை இரண்டையும் சேர்த்து இப்படி கூறுவார்கள். நான்கு எழுத்துக்களினால் இது பெரிய கருங்கல்லினால் செய்யப்பட்டது. கல்லினால் செய்யப்பட்ட ஒன்று, இப்பொழுதும் கிராமப்புறங்களில் நம் முன்னோர்கள் பாவித்த ஒன்று, இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள். ஆனால் நகர்ப்புறங்களிலும் வேறு வேறு விதத்திலே வந்துவிட்டன. ஒருவரும் அதை
1: தானியங்களை
0: தானியங்களை நாங்கள் சமைப்பதற்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பது. இப்ப நாங்கள் மரக்கறியை வாங்கினா அப்படியே போட்டு சமைக்க மாட்டோம், வெட்டுவோம் கழுவுவோம். அதே போன்று தானியங்களை மரக்கறிகளை அல்லது அவரை போன்றவற்றை கொண்டு வந்தால் உடைப்போம் செய்வோம். அது போன்ற ஒன்றை செய்து எங்களுக்கு உணவுக்கு தருவது. சரி, அதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூறுகிறேன். நெல், குரக்கன், சாமி, வரகு போன்றவற்றை சமையலுக்கு ஏற்றவாறு செய்து வருவதற்கு செய்கிறது அந்த அதுக்களை போட்டு. பெண்களால் செய்யப்படும், இருவர் அல்லது ஒருவர் அதை தயாரிப்பார். அதாவது தானியங்களின் தோலை நீக்குவதற்காக உபயோகிக்கப்படுவது. இதனுடைய நம்முடைய பழைய மரபு பெயர் நான்கு எழுத்தை கொண்டது. அநேகமாக மூன்று எழுத்துலேயும் நாங்கள் கூறுவோம். வீடுகளில் இருக்கின்றது எல்லாரிடத்திலையும், எல்லா வீடுகளிலையும் மூன்று எழுத்தும் நாலு எழுத்தும் சேர்ந்து எங்களுக்கு அதை செய்து தரும். சரி, அதற்கு இன்னும்
1: இரண்டு இதாக வருமா? இரண்டு இதாக வருமா? அது
0: இரண்டு பொருள் தான் அதில். அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாகத்தான் கூறுவார்கள். இன்னும் இலகு வாக்கி தர. இது மிகவும் நல்லதொரு பதம், அற்புதமான பதம். நம்ம நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பதம். இந்த இடித்தல், குத்துதல், அரித்தல், புடைத்தல் போன்றது செயலில் ஒரு செயலை செய்வது.
1: அது சுழகு.
0: சுழகு புடைத்தல் அது ஒருவர் தான் செய்கிறார். ஒன்று அரைத்தல், இரண்டு செய்யும் அம்மி குழவி. அதே போன்று இது இரண்டு பொருள் சேர்ந்ததை ஒன்றாக குழப்பம். நாங்கள் எடுத்தவுடன் அம்மியையும் குழவியையும் தான் கேட்க மாட்டோம். அம்மி
1: உலக்கை,
0: உரல் உலக்கை தான். அதுக்கு ஒரு நான்கு எழுத்திலே ஒரு பெயர் இருக்கின்றது. உரல் என்பதற்கு நான்கு எழுத்திலே ஒரு பெயர் இருக்கின்றது. கிட்ட வந்து விட்டீர்கள். அது பெரிய கருங்கல்லாலே சேர்க்காது, பாரமான பொருள் அது. ஆட்டுக்கல் பசையாக்கி தரும் எங்களுக்கு உணவு பலகாரம் செய்வதற்கு. தோசை இட்லி போடும். இது வந்து நெல்லை போட்டால் உமியை நீக்கி அரிசியாக தரும். அதற்காக அது உரல்லை போட்டு குத்தினால் குத்துவது போன்றுதான் அந்த. அதை தான் நீங்க சொன்னது தான் இந்த இந்த பதத்திலே இருக்கின்றது. கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் எங்கள் தமிழை தெரிந்து கொள்வதற்காக. இன்றும் எங்கள் தமிழர்கள் மத்தியிலேயும் மற்றவர்கள் மத்தியிலேயும் உபயோகிக்கப்படுகின்றது. இன்றும் உபயோகத்தில் இருக்கின்றது. சரியான தமிழ் பெயர் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளும். அதே பழக்கங்கள் இருக்கின்றது, கிராமப்புறங்களே கூறுவார்கள் இந்த பெயரை. அம்மியா இருக்கின்றதா, அம்மியிலே அரைத்தி
1: அப்படியே கையில வச்சு இப்ப சுத்துறாங்க ஒரு இயந்திரம் மாதிரி, அதுதான் சொல்றீங்களா?
0: இல்ல இல்ல, அதே இல்ல, கையில
1: வாய்ப்பு கொடுப்ப
0: இல்ல, கையில வச்சு சுத்துவது இல்லை சந்தன்ராஜ், கையில வச்சு குத்துவது இல்ல, நிலத்திலே இருக்கும் அதிலே உலக்க பெரிய உலக்கையால குத்துவார்கள். குத்தும் பொழுது அதற்குள்ள இருக்க நெல்லு, குரக்கன், சாமை, வரகு போன்றவற்றில் அந்த ஊமியை நீக்கி தானியத்தை எங்களுக்கு தரும். அதை பின்பு எடுத்து புடைத்து எடுப்பார்கள். இது எங்கள் வீடுகளில் உள்ளது.
1: அடுத்த நண்பருக்கு வாய்ப்பு
0: கொடுப்போம். தேடி கண்டுபிடித்த தலைவரும் அப்படித்தான் தேடி பிடிச்சு தந்துருவாங்களா ஐயா பதத்தை. நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம், வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம் எங்கே அம்மா, நீங்கள் அழைத்தீர்கள், உங்கள் இணைப்பை தருகின்றேன். உங்களுக்கு உங்களை காணவில்லை. மீண்டும் விஜயராகவன் அவர்கள் துணிந்து விட்டார்கள். வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. பொழில், பொழில்,
0: பொழில் எதற்கு கூறுகிறீர்கள்?
2: காட்டுக்கு சொன்னீங்க,
0: காட்டுக்கு மூன்று எழுத்து தான், ஆனால் அதுவும் அல்ல, பொருந்தவில்லை, பொருந்தவில்லை.
2: அரணி, அரணி, அரண், புறவு, முளரி,
0: அதுல இன்னும் ஒரு பதம் பெறணுமே.
2: வியல்
0: அரணி அல்ல, ஆரணி என்று சொல்வது. அரணி,
2: ஆரணி,
0: ஆரணி என்றால் அரணம். சரி, அப்புறம் நீங்கள் தந்த பதங்கள் இன்னும் ஒரு தடவை தேடுங்கள். வேறு ஒருவருடைய இதிலே தேடி பாருங்கள், இதிலே வரவில்லை அந்த பதம்.
2: சரியா?
0: அடவி, கெட்டிக்காரன் சரியான பதிலை தந்து விட்டார். அடவி என்று கூறுவது நீங்கள் தந்தபடியால் நீங்கள் திறந்தபடி உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. அடவி, அடவியில் தனிமையில் நான் இருந்தேன் என்ற பாடல்கள் எல்லாம் வருகிறது. அடவிதனில் அலைந்தேன் என்றால் அடவி என்பது சரியான தமிழ் பதம், எங்களுடைய அற்புதமான தமிழ் பதம். எல்லோருக்கும் தெரியும் தமிழ் தாய்க்கு அப்படி ஒரு பெயர், ஒரு பதத்தை இருக்கின்றது எங்கள் தமிழ். இது அகராதி சொல்லும் இல்லை, இலக்கண சொல்லுவது சாதாரணமானது. முன்னோர் அடவி என்றுதான். அடவி என்பது நல்ல அடர்ந்து விரிந்து வளர்ந்த மரங்கள் உள்ள காடு, பெரிய மிருகங்கள், பயங்கரமான மிருகங்கள் வாழுங்கள் அடவி. நலபுராணத்தில் வருகின்றது அந்த அடவி. அந்த அடவியிலே தானே தனிமையிலே தமயந்தியை விட்டு சென்றார் என்றெல்லாம் பாடல்கள் இருக்கும். சரி, அடவி. இப்பொழுது நீங்கள் ஒரு பதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பதத்தை எங்களுடைய ஞானசேகர், எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் திறந்த அந்த வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பார்க்கும் ஒரு இடம், உங்களுடைய வைத்தியசாலையில் அது இருக்கின்றது என்று எண்ணுகிறேன் அந்த இடம், அதை கூற வேண்டும். அடுத்தது இப்போ ஒரு குத்துதலுக்கு பாவிக்கின்ற ஒரு பொருள், உரலுக்கு உள்ள இன்னொரு இன்னொரு பதம் நான் கழுத்தில் இருக்கின்றது, உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா விஜயராகவன்?
2: என்ன
0: உரல் என்பதற்கு நான்கு எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது, முன்னையோர்கள் பாவித்தது. இன்றும் அது கிராமப்புறங்களிலே நகர்ப்புறங்களிலே காண்பது அரிது, கிராமப்புறங்களிலே காணப்படுகின்றது. அதன் அதை கூற முடியும். குந்தாணி, சரியாக கூறிவிட்டீர்கள். குந்தாணி, அடேங்க அப்பா, விஜயராகவன் இவ்வளவு கட்டிக்காரனா இருக்கிறார். மீண்டும் ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். குந்தாணி என்று கூறுவது, அதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. கடினமான சொல்லல்ல, இது இலகுவான ஒரு பதம். இப்பொழுதும் பாருங்கள், கிராமப்புறங்களில் சென்றால் அவர்கள் குந்தாணி என்றுதான் கூறுவார்கள். குந்தாணி என்று கூறப்படுது சந்தன்ராஜ் அவர்களே. மறுபெயர் குந்தாணி என்று கூறுவது. வாழ்த்துக்கள், சிறப்பான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். குந்தாணியை நீங்கள் உடைத்து கட்டிக்கார். அப்படி என்றால் அந்த இடத்தின் பெயர் இன்னும் நீங்கள் உடைக்கவில்லை, அதை விட வேறு பனாட்டு வந்துவிட்டது. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பதத்தை திறக்கலாமே, ஒரு பெட்டியை திறக்கலாமே. கூறுங்கள், எந்த பெட்டி வேண்டும்?
2: பதினாறு,
0: பதினாறு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. பதினைந்து அல்லது பத்தொன்பது, எது வேண்டும்?
2: பத்தொன்பது,
0: பத்தொன்பது. இதுவும் உங்களுக்கு விருப்பமான ஒரு பதம் தான் வருகின்றது. ஓடி சென்று பெட்டியை எடுக்கின்றேன். விஜயராகவன் பெயர்லே அழகாக எழுதியிருக்கிறார். அவர் அடுத்தடுத்து பதில் கூறியபடியே அங்கே நன்றாக இப்ப கையிலே தொலைபேசியை வைத்துக் கொண்டு தேடி கண்டுபிடி தேடலிலே தான் எங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். சரி, இந்த பதம் ஒரு ஆணின் பெயர், நான்கு எழுத்துக்களை கொண்டு அண்டகாகசும் அபூ காகசும் திறந்துடு சீசு என்றவுடன் எனக்கு ஆசீர்வாதம் தருவது போல் அவர் காட்சி தருகின்றார். இவர் வந்து பாரதத்திலே மகாபாரதத்திலே வருகின்றார். மகாபாரதத்தில் வருகின்ற ஒருவர், நான்கு எழுத்துக்களை கொண்ட பெயர். இவர் வந்து கௌரவர்கள் பக்கம் வாழ்ந்தாலும் பாண்டவர்கள் பக்கத்திலே இதயத்தை வைத்திருந்தவர். இதயத்தில் பாண்டவர்களுக்கு இடம் கொடுத்து வைத்திருந்த வாய் பேசு நீதி பேச முடியாமல் வாழ்ந்தவர். ஆனால் ஒரு நீதியானவர், நான்கு எழுத்துக்களை கொண்டவர்.
2: மகாபாரதத்திலேயா?
0: மகாபாரதத்தில் உள்ள பெரியவர் இவர். துரியோதனன் ஆதியோர் மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள், வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, பகல் நேர வணக்கம்.
0: பகல் நேர இரவு நேர வணக்கத்தை கொண்டு வந்து இணையும் உங்களை எல்லோரும் வர வேண்டும் என்று வரவேற்கின்றோம். எங்கே நாகப்பன் என்று தேடுகின்றார்கள். இங்கே எத்தனை பதங்கள் எங்களை போட்டு இவ்வளவு நேரம் ஆட்டி படைத்தது, நீங்கள் இருந்தால் அதை விடுவித்திருப்பீர்கள். சரி, வந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நான் நலமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றேன். நேற்றைய தினம் மீரா அம்மா காற்றலைக்கு வந்து புதையல் கொண்டு வந்தார். நீங்கள் கேட்டபடி புதையல் உங்களை காணவில்லை. அப்புறம் நான் கூறின அவருக்கு இன்றைக்கு பணி இருக்கலாம் அல்லது தொலைபேசி கிடைக்காமல் இருக்கலாம் என்று உங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நன்றி. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்லை என்றால் நீங்கள் வந்து குதித்திருப்பீர்களே. அது குதூகலமாக குதூகலம் என்றால் சிறப்பாக இருந்தது. நேற்று எல்லோரும் மகள்வாக இருந்தார்கள். மகளின் நல்ல மகள்வாக இணைந்திருந்தார். இன்று நான் பொக்கிஷத்தை கொண்டு இருக்கு என்று அவர் வரவில்லை. நான் பொக்கிஷத்தை கொண்டு வந்தேன். இப்பொழுது பொக்கிஷத்தில் இருந்து வந்த பதங்கள் ஒன்று எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. அதிலே வந்து ஒரு பதம் இருக்கின்றது, மூன்றாவது இலக்க பதம். அந்த பதம் வந்து இன்னும் கூறப்படவில்லை. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. உங்களுக்கு தெரிந்த பதம், நீங்கள் முன்பு ஒரு தடவை இதை நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் எண்ணுகிறேன். இது அன்று அரசர் காலங்களிலே புராண காலங்களிலே மக்களை சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம். ஆனால் அது தானாக போகாது, மக்கள் சுமந்துதான் கொண்டு போக வேண்டும். இந்த முதல்
3: பதம்
0: அது திரைப்படத்து பாடல்லையும் வருகின்றது. அது எதுவா இருக்கு உங்களுக்கு தெரிந்து விட்டது, கூறுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. பல்லக்கு. சரியா, பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக. பல்லக்கு என்பது சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளியை பெற்று அவர் ஒன்னொன்னா சேர்ப்பா இங்க ஒன்னொன்னா பாடலும் வந்து விட்டது. சரி, இப்பொழுது அதுவும் வந்துவிட்டது. இப்பொழுது எல்லாம் தீர்ந்து விட்டது போல் தெரிகின்றது. தெரியாமல் இருந்த பதங்கள் எல்லாம் வந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் உத்தியோகபூர்வமாக ஒரு பெட்டியை திறக்கலாமே.
3: பெட்டி எத்தனை இருக்குது ஐயா? எந்த நம்பருங்க ஐயா?
0: பெட்டி இப்பொழுது 6, 7, 8, அதன் பின்பு 11 இருக்கின்றது. இன்னும் ஒன்று இருக்கின்றது சொல்லாமல், 19வது பதம். விஜயராகவன் அவர்கள் திறந்த பதம். இவர் பாரதத்திலே வார ஒரு பெரியவர். இவர் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட பெயரை கொண்டவர். இவர் துரியோதனன் கௌரவர்கள் பகுதியிலே அவர் வாழ்ந்தாலும் ஆனால் அவருடைய இதயம் பாண்டவர் பக்கம்தான் நின்றது. ஐவருக்கு நெஞ்சும் அரண்மனைக்கு உடலும் என்று வாழ்ந்தவர் இவர். அப்படித்தான் அந்த பாரத பாடல்ல இருக்கின்றது. இவர் ஒரு பெரியவர்.
3: சரியா தெரியலையா? நானே
0: சரி, இப்ப பெட்டிக்கு போவோம்.
3: பெட்டி எண் ஆறு.
0: சரி, வாழ்த்துக்கள். பெட்டி எண் ஆறை நாங்கள் எங்களுடைய நாகப்பன் பெயரில் பதிவு செய்து விட்டேன். திறந்து கொண்டு பார்ப்பதற்காக வந்து அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசு என்ற பெயரை கூறிய அந்த மந்திரத்தை கூறியவுடன் திறந்து விட்டது. என்ன ஐயா, ஒரு மூன்று எழுத்து தானே ஐயா, பெரிய விடயம் இல்லை. சரியா, மூன்று எழுத்திலே இருக்கின்றது. இது இந்த ஆறு குளம் ஏரி குட்டைகளுக்குள்ளே சம்பந்தப்பட்ட ஒன்று. அதற்கு மூன்று எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது. ஆறு குளம் குட்டைகள் என்ற நிலையாக நிற்கின்ற நீர்த்தேக்கங்கள் இல்லையா, அதிலே ஒன்றுக்கு வருகின்றது இந்த மூன்று எழுத்து பெயர்.
3: மூன்று எழுத்துல இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள்.
0: ஆமா ஆமாம், டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை ஐயா அவருடைய அலையும் கலையும் என்ற இலக்கிய நாம புத்தகத்திலே வாகனம் சென்று நின்று அந்த காலத்திலே நீராவி இயந்திரத்தில் வாகனம் தொடர் வந்து ஓடும் பொழுது நீர்களை நிரப்புவார்களாம், அதற்கு நிறைய நீர் வேணும் என்று இதன் அருகே நின்று இந்த நீரை எடுத்து விடுவார்களாம், அதுக்கு ஒரு இடம் பெயரெல்லாம் கூறிய அழகாக இருக்கும் அந்த பாடலை படிக்கும் பொழுது. ரா பி சேதுப்பிள்ளை ஐயா அவர்கள்
3: பயண கட்டுரை எழுதுறவர்,
0: அழகாக எழுதியிருப்பார் அந்த கட்டுரையில். மூன்று எழுத்து, மூன்று எழுத்து இப்பொழுதும் இருக்கின்ற எங்கள் அயலில் இருக்கின்றது, எங்கள் ஊர் கிராமங்களில் நிறைய உண்டு. இதை அந்தந்த இடத்துக்கேற்றவாறு அளவுக்கேற்ற மாதிரி அது நிலைந்து நிலத்து நிற்கும் தேக்கத்திற்கேற்ற மாதிரி இந்த பதத்தை கூறிக்கொள்ளுவார்கள். அதிகமாக தரவுகளை தந்துவிட்டேனோ?
3: அது அருவி,
0: அது கொட்டி கொண்டிருக்கும் இல்லையா ஐயா, அருவி ஓடிக்கொண்டிருக்கும்.
3: ஆமா,
0: இது நிலையாக நிற்கும், நிலையாக நிற்கும். அருவிகளும் சென்று அருவிகளும் சென்று ஓடி சென்று தங்கி நிற்கும், மழை நீரும் தேங்கி தங்கி நிற்கும். ஆனால் அழகானது, மக்களால் பயன்படுத்தக்கூடியது. இதை வைத்து எத்தனை கவிஞர்கள் கவிதைகளை எழுதியிருக்கின்றார்கள். இன்னொரு கருத்து இருக்கிறது, அந்த கருத்து எங்கள் வீடுகளிலே கடைகளிலே ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்து சின்ன பாத்திரத்துக்குள்ள நிறைய நீர் விடுவதற்காக இதை உபயோகிப்பார்கள். இந்த இந்த பதத்தை உபயோகிப்பார்கள், இந்த பதம் கொண்ட பொருளை. அந்த பொருளுக்கும் இந்த பெயர் உண்டு, புரிகிறதா? போத்தல்ல தண்ணி விடுவதற்கு கடைகளிலே எல்லாம் வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். அந்த புனல் என்ற பதம், நாங்கள் தண்ணீரை சின்ன போத்தலுக்கு விடுவதற்கு புனல் வச்சு அது ஒன்று, ஆனால் பெரிய நீர்த்தேக்கத்தில் நின்று ஒரு நீராவி இயந்திரத்துக்கு நீர் எடுத்து ஊற்றக்கூடிய அளவுக்கு தேங்கி நிற்கின்ற புனல், வாவி வாவி புனல் என்றெல்லாம் இருக்கின்றதல்லவா, புனல் புனல் என்பது சரியான பதம். இரண்டு புள்ளிகளை உங்களுக்கு கிடைக்க செய்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். நாங்கள் புனல் என்பது சரியான பதம், நன்றி. அடுத்து எந்த பதத்துக்கு செல்வோம்? ஏழாவது, சரி, ஏழாவது பதம் எடுத்துக்கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன் இங்கே. அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்து சிசு திறந்து விட்டது பற்றி. இது ஒரு செயல், ஒரு செயல் எங்களால் செய்யப்படுகிற செயல்களில் ஒரு செயலை குறிக்கின்றது. அந்த செயல் அநேகமாக எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே வீடுகளிலே உபயோகிக்கின்றார்கள். கூடுதலாக பெண்கள் தான் அதை உபயோகிக்கின்றார்கள் என்றால் சமையல் பகுதி பெண்களுக்குத்தான் அதிகமாக கிடைக்கின்றது. ஆனால் அதே நேரம் பெரிய ஆலைகளிலும் இந்த தொழிலை செய்கின்றது ஒரு பொருளினாலே, அதாவது தூசிகளை பறக்க செய்வது. அந்த தொழிலை எப்படி செய்வது சொல்லுவது? மொத்தம் ஐந்து எழுத்து கொண்டது, வெட்டுதல், கொத்துதல், அறிதல் போன்ற இதுவும் ஒரு ஒரு செயல். தூசிகளை இல்லாமல் செய்வதற்கு இந்த தொழிலை செய்வார்கள். இப்படி செய்தால் தூசி எல்லாம் போகும். இப்ப அரிசிகளே தூசி இருந்தால், அரிசிக்கு பெரிய அரிசி சின்ன அரிசி இருந்தால் அப்படி செய்து அதை எடுப்பார்கள் எங்கள் பெண்கள் சித்திரமாக மிகவும். என்ன செய்யறது? தூற்றுதலா? தூற்றுதல் போன்றுதான், ஆனால் அது தூற்றுதல் அல்ல. இதுக்கு இன்னும் இந்த ஐந்து இடத்திலே அதற்கு இன்னும் ஒரு இடத்திலே இதை செய்யும் பொழுது அது ஒரு கருத்தை தருகிறது. இது வந்து தூசியை இதுகளை அகற்றி நல்லவற்றை எங்களுக்கு கொடுப்பதற்காக செய்கின்ற நேரத்தில் இப்படி சொல்லுவோம். அதே போன்ற இருவருக்கு யுத்தம் வாய் சண்டை பெருகி ஒருவருக்கு ஒரு அடிபடும் பொழுது நன்றாக அடித்து விட்டால் இப்படியும் செய்து விடுவார்கள், இப்படி சொல்லுவார்கள். ஓஹ், என்னை அவன் இப்படி செய்து விட்டான் என்று கூறுவதற்கும் இந்த பதம் பாவிக்கப்படுகின்றது. இப்பொழுது ஒரு திரைப்படத்து பாடலே வந்தது, பகுதியை மட்டும் அந்த சொல்லிலே தந்திருந்தது. இப்போ வெட்டுதல் என்றால் வெட்டு என்று வருவது போல இந்த தொழிலின் முற்பகுதி பாடலே இருக்கின்றது. ஒருவருக்கு ஒரு நன்றாக அடித்து விட்டாலும் இப்படி சொல்லுவார்கள். போய் முறைப்பாடு செய்யும் பொழுது இப்படி முறைப்பாடு செய்வார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நாகப்பன் அவர்களே. என்ன பாடல் உங்களுக்கு இப்பொழுது கூறுவீர்களா மீண்டும் கூறுவீர்களா? மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிமையாக இணைந்ததற்கு நீங்கள் வந்தமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் சொல்லுவேன். ராஜ்குமார் தலைவர் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் தர்மபுரியில் இருந்து ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
2: ஐயா. வணக்கம். நலமாங்கய்யா. நலமா எப்படி இருக்கிறாங்க?
0: அம்மா நலமாக. நேற்று நீங்கள் கும்மாளம் அடித்து உங்களுக்கு தொலைபேசியின் பேட்டரியும் இறங்கி விட்டது இல்லையா? நாங்க பதவியிலே பார்த்துக்கொண்டு உங்களுடைய கும்மாளத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றாக இருந்தது. மீண்டும் மகளுக்கு அந்த சக்தியை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும்.
2: நின்று
0: அவர் ஓய்வு கொடுத்திருக்கின்றேன். அவர் தொடர்ந்து அப்படி செய்வது கடினம். ஒரு தடவை வந்து விட்டார் என்றால் இரண்டு நாள் தேவைப்படுகிறது அவருக்கு அந்த ஓய்வு பெற்று மீண்டும் அந்த புத்துணர்வுக்கு வருவதற்கு. நன்றி. இருப்பினும் பெற்றதான் நத்திங் என்ற ஆங்கிலத்திலே கூறுவது போன்று இல்லையா? சிறப்பு. அங்கே ஆமா, தர்மபுரி எப்படி இருக்கின்றது?
2: தர்மபுரி நல்ல குளிரோட இருக்குங்கயா.
0: என்ன குளிர்? பனிக்குளிர். என்ன பனிக்குளிர் எங்களுக்கு
2: ஆச்சுங்க. இன்னும் இரண்டு நாள்ல மார்கழி பறக்க போகுது இல்லைங்க.
0: மார்கழி பூ நன்றாக இருக்கும். மார்கழி குளிர். பனி இல்லாத மார்கழியா? மார்கழியில் குளித்து பாரு குளிர் விலகி போகும் என்றெல்லாம் பாடல்கள் வந்திருக்கின்றது. மார்கழியிலே குளிர் என்பது இல்லையா? அனுபவிக்கிறோம். அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜ்குமார் அனுபவியுங்கள். நாங்கள் சைபர் பாகையில் இருக்கின்றோம். அது கீழே போகின்றதோ மேலே வருகின்றதோ மழை வர போகின்றதோ பனி பொழிய போகின்றதோ தெரியவில்லை. சரி, இப்பொழுது ஒரு பெட்டிக்கு போவோம்.
2: சொல்லுங்க.
0: வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும். நான் வியாபாரத்துக்காகத்தான். என்ன பெட்டி என்றால் ஒரு 19வது இலக்க பெட்டி. அந்த பெட்டியை திறந்தவர் அந்த பதிலை கூறவில்லை. அது வந்து என்னவென்றால் ஒருவருடைய பெயர். இவர் பாரதத்திலே மகாபாரதத்திலே இருக்கின்றார். 4 எழுத்துக்களை கொண்டவர் இவர். வந்து கௌரவர் பக்கம் வாழ்ந்தாலும் அவருடைய உள்ளம் இதயம் வந்து பாண்டவர் பக்கம்தான் சாய்ந்திருந்தது. உறவினர், அவர்களுடைய நெருங்கின உறவினர்கள்.
2: அவரு அம்பு படுக்கல படுத்திருந்தாங்க.
0: அல்ல அல்ல அல்ல, அது நீங்கள் வீடமரை கூறுகிறீர்கள். அது பீஷ்மர் என்பது தமிழ் சொல் அல்ல, வீடமர் என்று கூறப்படுகின்றது. அவரை கூறுகின்ற அவர் அல்ல.
2: சரி சரி சரி.
0: 4 எழுத்து தான் இவருக்கும். இவர் போருக்கு எல்லாம் வரவில்லை. வயசானவர் போருக்கு எல்லாம் வரவில்லை. போர் வருகின்ற காலங்களில் இவர் வயசாகிவிட்டார்.
2: 8வது
0: இலக்கப்பட்டி, 11வது இலக்கப்பட்டி இருக்கின்றது. அப்புறம் 13, 14, 15 இருக்கின்றது. 21, 22 கூறுங்கள். உங்களோடு சம்பந்தப்பட்டதுதான் போல் தெரிகின்றது. என்ன படம் அப்படி தெரிகின்றது ராஜ்குமார். ஓடி சென்று பட்டியை எடுத்து உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து அண்ட காகஜம் அபு காகஜம் திறந்து சிசு திறந்து விட்டது பட்டி திறந்தவுடன் பார்த்தால் இதிலே இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு நீர்நிலை உண்டு. நீர் நீர் உள்ள இடம் தெரிகின்றது. உங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டது சின்ன வயதிலிருந்து வீரசாகசம் தெரிந்து உயிர் காத்த தோழன் அல்லவா நீங்கள் இந்த இடத்திலே தான்
2: இரண்டு எழுத்தாங்க.
0: ஆமா ஆமா ஆமா அதுதான் அதுதான் நீங்கள் மனதுக்கு உள்ளதுதான். இப்பொழுதும் உலாவி கொண்டிருக்கிறது அந்த பதம். ஆனால் எங்கள் ஊர்களிலே அதுக்கு வேறு விதமாக கூறுவார்கள். எத்தனை பாடல்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. திரைப்படங்களை காதல் காட்சிகள் அமைத்திருக்கின்றார்கள் இளைஞர் கூட்டங்களுக்காக. சரியான பதம் கேணி. அது உங்களுக்கு பொருத்தமான பதம். நீங்க அதிலே தானே நீச்சல் அடித்து உங்கள் உயிர் தோழனை காப்பாற்றினீர்கள் வாழ்த்துக்கள் ராஜ்குமார். நீங்கள் கூறிவிட்டீர்கள் அந்த பதத்தை. சரி, இப்பொழுது உங்களுக்கு அடுத்த பதத்துக்கு இன்னொரு பெட்டிக்கு போகலாம் தானே.
2: அது அப்படியே ஏறு வரிசையிலே பார்த்தலாம். எட்டுக்கு அடுத்து எது அடுத்த
0: எட்டுக்கு அடுத்த பதினொன்று இருக்கின்றது.
2: இருக்கலாம்.
0: சரி, பதினோராவது பதமும் பாரதத்துக்குள்ளே தான் புகுந்திருக்கிறது ஐயா. அந்த பதமும் நான் ஓடி சென்று எடுக்கின்றேன், உங்கள் பெயரில் பதிகின்றேன். இது உங்களுக்கு தெரியலாம் என்று எண்ணுகிறேன். நாங்கள் தெரிந்து கொள்ளவும் வேண்டும் ராஜ்குமார். பேச்சு தமிழ் மட்டுமல்லாமல் அழிந்து போற சொற்கள். இது வந்து பாரதத்திலே உள்ள பாரத போர் முடிந்து அஞ்ஞாத வாசம் சென்ற பாண்டவர்கள் ஒரு வருட காலம் தலைமறைவாக வாழ வேண்டும் என்ற சட்டத்திற்கு அமைய ஒரு தேசத்துக்குள்ளே வந்து புகுந்திருந்தார்கள். அங்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோலத்திலே மறைந்திருந்த அந்த தேசம் அந்த நாடு அது எது அந்த நாட்டின் பெயர் என்று தான் நான் கூறுகிறேன். பெட்டியை திறக்காமலே கூறிவிட்டேன். மந்திரத்தை சொல்லாமலே திறந்து விட்டது. அது எந்த நாடு? ஒரு வருடம் அவர்கள் தலைமறைவாக மற்றவர்களால் இனம் காணக்கூடாத வகையில் முடியாத வகையில் தலைமறைவாக வாழ வேண்டும். அதனால் அவர்கள் தங்களுடைய உண்மையான பெயர் பதவிகளை மறைத்து வேறு வேறு பெயர்களில் அங்கே வாழ்ந்தார்கள். வாழ்ந்து அந்த தேசத்தோடு இன்னொரு நாட்டவன் போட்டிக்கு வரும்பொழுது வேறு சென்றெல்லாம் மீட்டும் கொடுத்தார்கள். வேறு வேறு வேடத்தில் சென்று அந்த தேசம் இது மிகவும் முக்கியமானது. இது உங்கள் சகோதரிக்கு தெரிந்திருக்கலாம், உங்களுக்கும் தெரியும். ராஜராஜன் கூட இது அழகாக கூறிவிடுவார். ராஜராஜன் கட்டிக்காரன். எப்படி இருக்கிறார் ராஜராஜன்? அவர்
2: நல்லா இருக்காரு.
0: சென்னையில இருக்கிறார். அவர் சென்னையில இருக்காரா? வாழ்த்து நினைவு கூறுவோம்.
2: நாட்டு பேர் கேக்குறீங்களா?
0: ஆமா ஆமா, அந்த நாட்டினுடைய பேர். அந்த நாட்டு ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தார்கள் தானே?
2: ஆமா ஆமாங்க. வீரடன் சொல்லுவாங்க.
0: வாழ்த்துக்கள். அதுதான் அதுதான் ஐயா, விராட தேசம். சரியா? விராட நாடு.
2: விராட தேசம்.
0: விராட நாட்டிலே தானே அவர்கள் வந்து மறைமுகமா இருந்தது. அங்கே அர்ஜுனன் வந்து சிவடியாகவும் இருந்துதான் தலைமறைவ அஞ்ஞாத வாசம் செய்தவர்கள். இரண்டு பட்டிய திறந்தீர்கள் தானே?
2: என்ன
0: பாடல் தரப்போ? பாடல்
2: அடுத்ததுல வந்து சொல்றீங்க, அடுத்த இதுல கலந்து
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். அடுத்து நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள், அவரோட இணைவும் வாருங்கள், மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம. வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
3: யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் ஐயா.
0: எதுக்கு யோசனை பண்ணிருக்கீர்கள்? எல்லாவற்றுக்குமா?
3: ஒரு பதம் தானே.
0: எது ஐயா பதம்?
3: ஒண்ணுதானே அது சரியா? சமையல் கட்டில இருக்கக்கூடியது நீங்க பெண்களுக்கு.
0: ஆமா ஆமாம், அது வரவில்லை. அதுல சண்டை போடுவதற்கு நல்லா இருக்கு கூறியிருந்தார். இன்னொரு பதத்தை ஒருவர் விஜயராகவன் வந்து திறந்தார். அந்த பாரதத்திலேயே ஒரு பெரியவர், நான்கு எழுத்துக்களை யாரும் கூறவில்லை. முடியாவிட்டால் வரப்படி.
3: அதாவது மகாபாரதமும் ராமாயணமும் ஜீரோ.
0: இது கண்ணு நீங்க தேடலே கண்டுபிடிக்கலாம் தானே ஐயா? சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டிக்கு பாருங்கள்.
3: அதெல்லாம் வந்து சாந்தியம்மா நல்லா செய்வாங்க.
0: சாந்தியை அழைத்து கொண்டிருக்கிற அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. ரேவதி அழைத்து கொண்டிருக்கிற இணைப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சரி, இப்பொழுது நீங்கள் எந்த பெட்டியை திறக்கப் போகிறீர்கள் நாகப்பன் அவர்களே?
3: 12
0: தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இல்லை, 12 வந்து கூறப்பட்டு விட்டது. கடந்த வாரம் நாங்கள் பேசி மகிழ்ந்தோம் பனாட்டு என்பது, அதை கூறிவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். பனாட்டு 13 இருக்கின்றது. 11 போய்விட்டது. 11 விராட தேசம் போய்விட்டது. 13 வாழ்த்துக்கள். இது வந்து 13 நான் ஓடி சென்று எடுத்து வந்து வருகிறேன். பக்தியோடு வர வேண்டிய பெட்டி போல் தெரிகின்றது. படம் அப்படித்தான் காட்சி அளிக்கின்றது. அண்ட காகசம் அப்பு காகசம் திறந்திர சிசு என்ற மந்திரத்தை சொன்னவுடன் அப்படியே அழகாக பவ்யமாக திறக்கின்றது அந்த பெட்டி. திறந்து விட்டால் அங்கே 7 எழுத்துக்களை கொண்ட நாகப்பனுக்கு விரும்பிய கூடிய எழுத்துக்கள் கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. அது சொல்லும் கருத்து என்னவென்றால், அது ஒரு ஒரு உலோகத்தினால் ஆக்கப்பட்ட பொருளும் பறவை இனத்தினால் பெயரால் கொண்ட ஒரு பெயரும் இணைந்த ஒரு பதம். இது மக்களுக்கு பெயராகவும் இருக்கின்றது. இறைவனிடம் சென்று இப்படி கூறி வணங்குவதும் நாங்கள் உண்டு. புரிகிறதா நான் கூறுவது? இந்த பொருள் வந்து இந்த பதம் வந்து இரண்டு கருத்தை தருகின்றது. உலோகத்தினாலாகிய ஒரு ஆயுதத்தையும் பறவைகளுக்குள்ளே உள்ள ஒரு அழகான பறவையையும் இணைத்து வரும் பதம். இதை நாங்கள் இறை சன்னிதானத்திலே காணலாம். சூரன் போரில் அன்று இவர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு.
3: 7 எழுத்துக்கள் ஐயா?
0: ஆமாம், 7 எழுத்துக்கள் இரண்டும் சேர்ந்து வருகின்றது.
3: வேலும் மயிலும்.
0: நான் சொன்னேன் அதெல்லாம் கூறி விடுவீர்கள் என்று. வேலும் மயிலும் போற்றி, சரியா? வேலும் மயிலும் என்ற பதத்தை கூறி நீங்கள் மேலும் 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடுத்த பட்டியை திறக்கும் வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றீர்கள்.
3: 7 எழுத்துலாம் சொன்னா சொல்லாம இருப்போம்.
0: அதுதான் 7 ஒரு ஜுஜுபி ஐயா உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 13 போய் அடுத்தது திறக்கவா இல்லை வேற பதம் வேண்டுமா?
3: அடுத்த பட்டி என்ன? அடுத்து என்ன இருக்குது?
0: 14

0: ஞானியா யோகியா சித்தரா என்று கூட எண்ண முடியாத அளவுக்கு வாழ்வியல் தத்துவத்தை அற்புதமாக பாடல்கள் மூலம் தெரிவித்தவர். ஏழு எழுத்துக்களை கொண்டவர். நான் மீண்டும் சரிபார்க்க, 1, 2, 3, 4, 5, 6 ஏழு எழுத்துக்கள் தான் சரியாக இருக்கின்றது. இவர் வந்து கைப்பிடியாக அவர் கையிலே வைத்திருந்தது நாணல் புல்லை. நாணல் இருக்கின்றது அல்லவா, நாணல் சாதாரண சின்ன ஆனால் பெரிய கரும்பு மாதிரி வளர்ந்த நாணல், அதைத்தான் கையிலே வைத்திருப்பார். ஒரு ஆடையுடன் தான் அவர் உலாவுவார். அதிக பெரிய பணக்காரன் நகர்ந்தவர்.
1: பட்டினத்தார்.
0: வாழ்த்துக்கள். ஏழு எழுத்துக்கள் என்றால் சும்மாவா, நாகப்பெண்ண கொக்க நாகப்பெண்ண. வாழ்த்துக்கள். பட்டினத்தார் என்ற சரியான பதத்தை தந்து மீண்டும் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு ஓய்வெடுக்கப் போகின்றீர்கள். கட்டாய ஓய்விலே சென்று மீண்டும் வந்து பட்டு பட்டுன்னு சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் நாகப்பெண். சிறப்பு மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து என்னுடைய ரேவதி மகளே, ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், சாந்தி நீங்களும் அழைத்தீர்கள், கலைக்க வேண்டாம், மீண்டும் பாருங்கள், பதங்கள் இருக்கின்றது. வந்துவிட்டாள் சாந்தி, வந்துவிட்டாள். வணக்கம் வணக்கம் சாந்தி, வணக்கம்.
1: நேற்றுமாவுடன்
0: பேசி மகிழ்ந்தீர்களா? குதூகலமாக புதியலுக்கு வந்திருந்தாரே. நல்லா இருக்காங்க. இல்ல, நேற்றைய தினம் மீரா வந்திருந்தாரே காற்றலைக்கு, வானரசி புதையல் நிகழ்வு கொண்டு
1: வந்திருந்தோ.
0: குதூகலமா இருந்ததா? குதூகலித்துக் கொண்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கிழமை. மீண்டும் அவர் வருவார் என்று அவருக்கு ஓய்வு கொடுத்திருக்கு. அவர் தொடர்ந்து ஒரே நாள் ஒவ்வொரு நாளும் வர முடியாதவரால் அவரிடையே வந்ததுனா எனக்கு மாறுதலாக இருக்கும். வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கும் போலே இப்பொழுது நீங்கள் ஏதாவது பதம் கொண்டு வந்தீர்களா, பதில் கொண்டு வந்தீர்களா?
1: மகாபாரதத்தில் வயதானவர்.
0: ஆமா ஆமா, குருங்க உங்களுக்கு தெரியும். அற்புதம். சரியான பதில் சாந்தி, சரியான பதில் தந்த எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். விதுரர் என்பது
1: தேடல.
0: ஆமா, தேடலே தானே
1: கிடைக்கும். இல்லைங்கய்யா, கூகுள்ல தேடுவேன் சொன்னாரு நாகப்பன் வந்து. சாந்தி அம்மா தான் தேடுவேன்.
0: சாந்தி அம்மாவுக்கு தான் தேடுவேன். விதுரர், விதுரர் என்ற பெரியவர் தான். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி. விதுரர் பாண்டவர்களுக்கு சிறிய தந்தையார். ஆனால் அவர் வந்து அரசியல் பகுதியிலே கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் நீதி பாண்டவர் பக்கம் இருக்கென்று அவர் அரண்மனைக்கு உடலும் பாண்ட ஐவருக்கு உயிருமாக இருந்தார் என்று பாடல்களே கூறப்படுகின்றது. விதுரர் என்பது சரியா நீதிமான், சரியான நீதவானவர், நீதியை சரியான. அவர் கூட திரௌபதைக்கு துருகின்ற வேளையிலே கண்மூடிக்கொண்டுதான் இருக்க வேண்டியிருந்தது. வாழ்த்துக்கள். அநீதி வரும் பொழுது நீதி தலை குறிவது வழக்கம். தலை குறிந்து விடும், நிமிர முடியாமல் தாழ்த்தி விடுவார்கள். சரி, இப்பொழுது அந்த விடயத்தை விட்டுவிட்டு கெட்டிக்காரை இந்த பதிலை கூறியதற்காக கூறிக்கொண்டு, இங்கே ஒரு பதில் இருக்கிறதம்மா, அந்த பதிலை ஒருதரும் தரவில்லை. ஒரு தொழில் அம்மா, அது நீங்களும் செய்வீர்கள். அடுக்களையிலே செய்வது, இந்த தூசிகள் துரும்புகளை களைந்தெடுப்பதற்காக உபயோகிக்கின்றோம். இப்போ உரலிலே போட்டு குத்துக்கிறோம், கத்தியாலே மிரக்கறிகளை வெட்டுகிறோம். அதே போன்று இதுவும் ஒரு தொழில். பெரிய ஆலைகளிலும் இந்த தொழிலை செய்கின்றார்கள். அது இயந்திரங்கள் செய்கின்றது. ஆனால் வீடுகளிலே அடுக்களையிலே பெண்கள் தான் அதிகம், 99% செய்கிறார்கள். அழகாக அதிலும் எங்கள் வயோதிபர்கள் அழகாக காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்து இதை செய்வார்கள். அம்மா கிராமப்புறங்களை
1: பார்த்தல்
0: பூடைத்தல் கெட்டிக்காரி கெட்டிக்காரி. அதுக்கு அதுக்கு அதுக்குரியவர்கள் வரணும். புடைத்தல். இதைத்தான் இன்னொரு தரவு கொடுத்தேன். காவல் நிலையத்தில் சென்று அவன் என்னை நைய புடைத்து விட்டான் என்றும் கூறுவார்கள் இல்லையா. புடைத்தல் என்பது சரியான பதில். சாந்தி கொடுத்து விட்டார். வாழ்த்துக்கள். 2 புள்ளிகள் கிடைத்து விட்டது. சொல்லாமலே பொட்டி திறக்காமலே கட்டிக்காரு. அடுத்து எங்கே எல்லா பட்டிகளும் இங்கே ஓரளவு சென்று விட்டது. நாகப்பன் வந்து விட்டார் தானே, அவரும் வந்து என்று விஜயராகவன் அவர்களும் நன்றாக பட்டிகளில் விளையாடினார். சரி, இப்பொழுது 15, 21, 22, 23, 24 பட்டிகள் இருக்கின்றன.
1: 21
0: இல்லை 15 இருக்கின்றது அம்மா. 21 அல்ல, 15 அம்மா.
1: சரிப்பா அதனை

0: ஐயோ, 15
1: பதினைந்து
0: தான் வேணுமா? சரி, 15க்கு செல்வோம். சாந்தியின் பேரில் பதிந்து கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு தெரிந்த பதில் தான் அதாக இருக்கும். கொண்டு வந்து வைத்து விட்டேன், கை தட்டினேன், திறக்கவில்லை. அந்த காகசும் அபூ காகசும் திறந்துடுச்சு. சூ என்றவுடன் திறந்து விட்டது பெட்டி. அங்கே இதுவும் ஒரு தொழில், குலத்தொழிலை கூறுகின்றது. அன்று மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றை செய்வதற்கு ஒவ்வொருவர் திறமைசாலிகளை வகுத்து விட்டார்கள். அது இப்பொழுது வர்ணமாக வந்துவிட்டது. சரி, இது வந்து இந்த மண் பாண்டங்களை உற்பத்தியாக்குவதை இப்படி கூறுவார்கள். இப்போது இரும்பை கொண்டு சேர்ந்து உருக்குகிறார்கள், உருக்கு தொழில்னு சொல்லுவோம் இல்லையாம்மா. நகை செய்யும் தொழிலர்களை அவருக்கு நகை தொழில் ஒன்று கூறும். அதே போன்று
1: எத்தனை எழுத்துங்க ஐயா?
0: அது வந்து 4 எழுத்துக்களை கொண்டது. நான் இப்பொழுது நீங்கள் சொல்றதம்மா, நீங்க சொல்றது அது சரியல்ல. நீங்கள் அந்த இனத்தை கூறுவீர்கள், அந்த தொழிலை கூறுவது. குயவன் என்ன செய்கிறார், என்ன செய்கிறார்? மண்பாண்டங்களை, அதுக்கு ஒரு பதம் இருக்கு. அந்த இரண்டாவது எழுத்தை மாற்றிவிட்டால் சித்திரம் வரைவதை கூறுவார்கள்.
1: குடைதல்
0: இல்ல, சித்திரம் வர குடைதல் இல்லையம்மா. அது போன நீங்க இதை கூறுங்க. அந்த பதம் 4 எழுத்தை கொண்டது, அதிலே இரண்டாவது எழுத்தை மாற்றி பார்த்தால் அது சித்திரம், சித்திரம் போடுவதை கூறுவது. நல்ல பதம், அதுதான் நாகரீகமான பதம். அதுல தான் வருகிறது, அதிலே தான் வருகிறது. வா வா வா வா வா கூறுங்க.
1: வாக்கு அடுத்த எழுத்து தாங்க ஐயா தெரியல, கடைசி ரெண்டு எழுத்து தள்ளி
0: தள்ளாது. சரி, அப்ப அந்த ரெண்டாவது இடத்தை மாத்துங்கள். சரியா நடத்துல நிக்கிறீர்கள் மகளே. வடித்தல், வடித்தல், வடித்தல் வந்து உருக்கி வார்த்து வடித்து எடுப்பது. பனித்துகள் விழுகின்றது காற்றுடன். ஆஹா, வெள்ளை வளையர் என்று வந்து வந்து உருண்டுருண்டு பறக்கின்றதம்மா என்று எங்களுக்கு பனி பனி பொழிய இருக்கின்றது.
1: தெரியல.
0: நீங்கள் விட்டு விட்டீர்களோ அடுத்தவர்கள் கூறிவிடுவார்கள். இன்னொரு தடவை முயற்சியுங்க.
1: வரைதல் வந்து வரைதல்
0: ஆமா, சித்திரம், சித்திரம், சித்திரத்தை வரைவது என்று கூறுவான். அதுல அந்த இரண்டாவது எழுத்து தானே, அதைத்தான் மாற்ற வேணும் என்று கூறினேன்.
1: வைதல், வைதல் வருமாங்க.
0: வைதல் என்றால் ஒருத்தரை கோபித்து பேசுகிற, அது 3 எழுத்து அல்லவா வைதல்.
1: அது வையே, இது வா, வாவண்ணா. அது வையே, இது வா,
0: வா, வாய்தலா அப்படி ஒன்று இல்லையே.
1: வா,
0: அப்படி வராதம்மா ஒரு பதம். நீங்கள் புதிதாக
1: உருவாக்குறீர்கள்.
0: உங்களுக்கு தெரியுது, அதுதான் பதம். நீங்கள் நிக்கிற இடம் தான் சரியான இடம். ரையை மாத்தி பாருங்கள். முடிந்தது, கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிகின்றது மகளே. என்ன பாடல் வேண்டும் பிள்ளைக்கு? சாந்திக்கு என்ன பாடலை கொடுப்போம்?
1: சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு.
0: ஆமா, சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு. இது என்ன எடுத்தான் வரைந்து மீண்டும் பாருங்கள், நினைத்து கொண்டு ஓடி வாருங்கள் அம்மா. வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி. சரி, இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். இல்லை, ரேவதி, யார் வந்திருக்கின்றீர்கள்? யார் என்று தெரியவில்லை. எங்கே பார்ப்போம் யாராக இருக்கலாம். ரேவதி வந்து விட்டார் மகளே. ரேவதி வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கீங்க? கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சாந்திக்கு அந்த நை வரமாட்டேன் நின்று விட்டது. வரைதல் நின்று விட்டேன் நான் சொல்லிக் கொடுத்து. வனைதல், மண் பாண்டங்களை வெட்டுவதில்லை, கொத்துவதில்லை, செதுக்குவதில்லை, உருக்குவதில்லை, வனைவது என்று கூறுது. வனைதல், வனைதல் தொழிலை செய்யவர்கள் தான் அந்த இனத்தை. அவர்களை வனைஞர் என்று கூறாமல் குயவர் என்று கூறுகின்றார்கள். இறைவனுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த பாடல ஒன்று இருக்குன்றது இல்லை மாமா, என்ன நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அந்த பாடல்.
2: ஆமா, அதை நாலஞ்சு குடம் போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவர் நாலஞ்சு நாட்களாக கொண்டு
0: வர வேண்டி தொழிலை செய்வ குலத்துக்கு ஒரு பெயரை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த தொழில் வந்து வனைதல், பானை வனைதல், சட்டி வனைதல் என்று கூறுவது, பானை சட்டி வனைதல். வாழ்த்துக்கள் ரேவதி, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்து விட்டது கட்டிக்காரி. இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு பதம் இங்கே எல்லாம் கூறிவிட்டார்கள் போல் தெரிகின்றது. இங்கே நான் தடவி பார்க்கின்றேன், ஒவ்வொன்றாக தடவி கொண்டு வரும் பொழுது எல்லாம் கூறிக்கொண்டு வந்து விட்டார்கள், கூறிக்கொண்டு வந்து விட்டார்கள், கொண்டு வந்து விட்டார்கள், கொண்டு வந்து. இப்பொழுது உங்களுக்கு 21வது இலக்கத்திலிருந்து பதங்கள் இருக்கின்றன. 21, 22, 21 தரப்போறீர்களா? சரி, 21வது பதத்தை நான் ஓடி சென்று எடுத்து கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்தவுடன் இங்கே வைத்து விட்டு அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்தடு சீசு ரேவதியின் பட்டி என்று கூறினேன். பட்டி திறந்து விட்டது, புனிதமாக இருக்கின்றது. எத்தனை எழுத்துக்கள் என்றால் நன்றது மகளே, எத்தனை எழுத்துக்கள் என்றால் நல்லது மகளே. ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்டது, ஆனால் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை. ராமாயணத்தில் இத்தனை காண்டங்கள் என்று கூறுகின்றது, 6 காண்டங்கள் எண்ணி பாருங்கள், 6 காண்டங்கள். சரியான பதில் கட்டிக்காரி, கட்டிக்காரி சரியான பதிலை கூறி 2 புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். 6 காண்டங்களை கூறுகின்றது. சரி, அப்படின்னா அடுத்த பதத்துக்கு போக போறீங்களா?
2: 22க்கு
0: போவோம். 22 ஓடி சென்று எடுத்துக்கொண்டு வருகின்றேன். ஓடி சென்று எடுத்துக்கொண்டு வந்தால் 22வது பதமும் கொண்டு வந்து வைத்துவிட்டு பக்தியோடு அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்துடுச்சு, திறந்து விட்டதம்மா, மிகவும் பக்தியாக இருக்கின்றது பார்ப்பதற்கு. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இது. ஆலயங்களுக்குள்ளே அவ்வப்போது நடைபெறும் ஒரு பெரிய ஆராதனை அபிஷேகங்களை சேர்த்து கூறும் ஒரு பதம். 6 எழுத்துக்களை கொண்டது இது வந்து ஆலயத்துக்கு உள்ளே நடப்பதில்லை, வெளியே நடப்பது. உள்ளே நடக்கும், வெளியே நடக்கும், மிகவும் பிரசித்தி பெற்றது, எல்லோரும் சென்று அதை வணங்குவார்கள். இது வந்து ஆண்டாண்டு நடைபெறுவது இல்லை, குறிப்பிட்ட ஆண்டு
2: நடைபெறும்,
0: குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெறும். பெரிய பெரிய ராஜகோபுரம் உள்ள ஆலயங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும்.
2: கும்பாபிஷேகம்,
0: கும்பாபிஷேகம் குடமுழுக்கு, நான் தமிழோவியத்திலே கூறியிருக்கின்றேன். கும்பாபிஷேகம் என்பது எங்கள் மொழி அல்ல, குடமுழுக்கு என்பது. சரியான பதிலை தந்து மீண்டும் 2 புள்ளிகளை மகள் ரேவதி பெற்றுக் கொண்டால் கெட்டிக்காரி, கெட்டிக்கார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா புள்ளிகளை எடுத்துக்கொண்டு. அடுத்தது
2: 2 முடிச்சிருச்சு.
0: ஓ, அடுத்தது உங்களுக்கான சரியான பதம் இருந்திருக்கிறதே, சரி பார்ப்போம், மறுவீர்கள் தானே கேட்போம். வாழ்த்துக்க மீண்டும்
2: என்ன
0: பாடலை தர வேண்டும்?
2: வேறென்ன நினைவு உன்னை தவிர, அந்த பாடல்
0: மொன்றியல் தமிழ் வானொலியை விட வேற என்ன நினைவு உங்களுக்கு? வேற என்ன நினைவு? எப்படி இருந்தது நேற்றைய தின நிகழ்ச்சி?
2: நேற்றைய தினம் நான் வரலப்பா.
0: நேற்று நீங்கள் மீரா அம்மாவை நீங்கள் சந்திக்க தவறி விட்டீர்கள், அவர் தானே காட்டலை?
2: உடல் முடியவில்லை.
0: என்ன நடந்த இந்த இந்த காலநிலைகளால் ஏற்பட்ட?
2: ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கப்பா. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி.
0: நல்ல கஷாயங்கள் சாப்பிடுங்களா? ரசம் ஒண்ணு இங்க பாருங்கள், சினோ வந்து விழுந்து கொண்டிருக்கும் பொழுது உருண்டு உருண்டு ஓடுகிறதம்மா, ஹெயில் மாதிரி. ஓ மை காட், இன்று பெரிய பதிய பலத்த மணி பொழிவு இருக்கின்றது தானே? ஏண்டா காலையில சுழியத்துக்கு கீழே சென்று விட்டது காலநிலை. இங்க பாருங்க, அடுத்த வீட்டு கூரையிலே உருண்டு.
2: ஓம் சொல்லி பழகப்பறேன்.
0: ஓம் ஓம் நல்லதம்மா, ஓம் ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம், ஓம் ஓம். அதைத்தான் என்னுடைய அருள் வந்து கூறுவார். ஈழ திருநாட்டிலிருந்து எதுன்னு பேசினா ஓம் ஐயா என்று கூறுவார்.
2: விக்னேஸ்வரர் கூட கூப்பிடுவார்
0: அவர். ஓம் நாங்கள் ஆம் என்று கூறுவதில்லை, ஓம் என்று கூறுவோம். என்ன நமச்சிவாயனை சிவனை வணங்கி பழக்கப்பட்டவர்கள் தானே, தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் சிவனாலயங்கள் தானே கூட சிவனடியார்கள். சிவன் ஓம் ஓம் என்று சிவபெருமானோட ஆம் என்று கூற மாட்டேன், ஓம் சிவாய நம என்று கூறி கூறி ஓம். பெரியவர்களை நாங்கள் காணும் பொழுதும் ஓம் நம சிவாயம் என்றுவோம். அவர்களும் எங்களை பார்த்து சிறியவர்களை பார்த்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் ஓம் நம சிவாயம் சிவாய நம என்று ஓம் ஓம் ஓம் ஓம் நன்றி. ஓம் என்றது பிரணவ மந்திரம் தானே, ஓம் என்றது பிரணவ மந்திரம் தானே அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் மீண்டும் வாருங்கள். இப்பொழுது அடுத்தவர் வருகின்றார், கேட்போம் அவரிடம். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். இப்பொழுது கிருஷ்ணன் அடட்ட கிருஷ்ணன் நீண்ட நேரம் ஆகிவிட்டது, அங்கே கிருஷ்ணனுடைய அழைப்பு கிடைக்கவில்லை. கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து விட்டார். வணக்கம், மன்னிக்க வேண்டும். வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம் ஐயா.
0: என்ன ஐயா, இணைப்பு கிடைப்பது கடினமாக இருக்கின்றதா?
3: ஒரு 50 அழைப்பு
0: ஆக 50 தானே, நூறுக்கு இன்னும் 50 இருக்கு தானே. சரி, இப்பொழுது நீங்கள் அழைத்தீர்கள், என்னென்ன பலன்களை கொண்டு வருவதற்காக அழைத்தீர்கள்?
3: அருணகிரிநாதர் ஆரம்பத்துல
0: என்ன பலன்கள்
3: அது உரலுக்கு சொல்லிருந்தீங்கல்ல,
0: குந்தாணி குந்தாணி
3: அது மயிரது. சில பேருக்கு வையும் போது குந்தாணி ஆட்டம் வந்து உட்காந்துருக்குன்னு கேட்பாங்க.
0: வையும் போது
3: உட்காந்துருக்கும் போது குந்தாணி ஆட்டம் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க.
0: பெரிய பெரிய உரல் ஆட்டம் உண்டு. பழமொழிக்கு கூட குந்தாணி வாழ்த்துக்கள். எத்தனை புள்ளிகளை இழந்து விட்டீர்கள், உங்களோட இணைப்புக்கு வசதி இல்லாம போய்விட்டது இல்லையா? வருக வருக என்று வரவேற்று பாடல் நன்றாக கேட்கின்றது, ஒலி நன்றாக ஒலிக்கவில்லை என்றெல்லாம் எழுதக்கூடிய உங்களுக்கு வந்து பேச உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. சரி, இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. வந்த பதங்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள் போல் தெரிகின்றது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு பெட்டி இருக்கின்றது, உங்களுடைய 23வது இலக்கம், 24, 25, 26 எது வேண்டும்?
3: 23 இருக்காங்க.
0: அது உங்களுக்கு இலகுவான பெட்டி தானே, உங்களுடைய அதிர்ஷ்டலாம் அதிர்ஷ்டப்பட்டு தானே. சரி, நான் கிருஷ்ணனுடைய பெயரிலே சென்று எடுத்துவிட்டேன் பெட்டியை. கிருஷ்ணா அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசு என்று வந்து திறந்து விட்டேன் பெட்டியை. திறந்தவுடன் அற்புதமான பக்தி பெருக்கோடு கூறக்கூடிய ஒரு பதம் இருக்கின்றது, 6 எழுத்துக்களை கொண்டது. இது பஞ்ச புராணங்களிலே ஒன்று, 6 எழுத்துக்களை கொண்டது.
3: பஞ்சபுராணம்
0: தெரியும் தானே, தேவாரம் திருவாசகம் என்ற வரிசையில் இருக்கின்றது திருமுறையிலே, அதிலே உள்ள நீங்கள் முதலில் கூறிய ஒருவர் பாடியது அதுக்கு வரும் எங்களுடைய. இது வந்து ரேவதிக்கு பொருத்தமான பதம், அவர் சென்று விட்டார்.
3: ஆமாம்,
0: எங்க
3: 6 எழுத்து.
0: நல்ல பாடலும் இருக்கின்றது, பாடுபோர் பாடலாம் வந்தால் எங்களுடைய ரேவதியை நான் நினைவு கூறுவது.
3: திருப்புகள்
0: வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து விட்டார் கிருஷ்ணா, கிருஷ்ணன் கண்டுபிடித்து விட்டார். கெட்டிக்காரன் கிருஷ்ணன், கெட்டிக்காரன். திருப்புகள் அதில் இப்ப அடுத்த பதம் ரேவதிக்கு அதுதான் கிடைத்திருக்கும், அவ சென்று விட்டா. சரியா, திருப்புகளை பாடப்பாட வாய் மணக்கும். அங்கே அருணகிரிநாதர் என்று பேர் வந்த போதும் திருப்புகளை நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் இல்லையா? சரி, இது மிகவும் சுலபம் என்றால் நீங்கள் கடினப்பட்டு வந்திருக்கின்றீர்கள். 50 அழைப்புக்கு மேல் அழைத்திருக்கின்ற, அப்ப கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் எடுக்க வேண்டும் நீங்கள். முடியுமா?
3: இல்லை.
0: சரி, அப்ப நீங்கள் இப்பொழுது அடுத்த பெட்டி எது வேண்டும்? 24, 25, 26 எது வேண்டும்?
3: 24
0: விரும்பி கேட்கின்றீர்கள். 24 இலக்க பெட்டியை நான் ஓடி சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். வந்தவுடன் அண்ட காகசம் அபு காகசம் திறந்தடி சீசு என்று பயபக்தியோடு கூறினேன். உண்மையிலே அது ஒரு அற்புதமான ஒரு இடமாக தெரியும். இது ஒரு இடத்தின் பெயர். இந்த இடம் 13 எழுத்துக்களை கொண்டது. ஒரு தடவையிலே பார்த்தால் 14 எழுத்துக்களும் வரலாம். அது எந்த இடம் என்றால், இப்ப நாங்கள் கூட்டம் கூட்டமாக திருவிழாக்களுக்கு செல்லுகின்றோம், ஆலயம். மாணவர்கள் சென்று பள்ளிக்கு செல்கிறார்கள், பாடசாலைக்கு பள்ளி பாடசாலை என்று கூறுகிறோம். குற்றவாளிகளை கொண்டு சேர்ந்தால் சிறைச்சாலை என்று கூறுகிறோம் இல்லையா? அதே போன்ற இதுவும் ஒரு இடம். இது வந்து பருவ வயதை விட்டு கீழே உள்ள சிறுவர்களுக்கான ஒரு இடம். அதை எப்படி கூறுவது? சிறுவர்கள் அவர்களுக்கு ஒரு குற்றம் செய்கின்ற தவறுகள் இழைக்கின்ற சீர்திருத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு சிறுவர்களுக்குரிய இடம். அது எதுவாக இருக்கும்? 13 எழுத்துக்களை கொண்டது. கடினமாக இருக்குமா?
3: இல்லை, இலகுவா தான் இருக்கு. கேள்விப்பட்ட பேர்
0: தான் எனக்கு. இரண்டு புள்ளிகள் சொன்னால் இரண்டு புள்ளிகள் டப்புன்னு கிடைக்கும்.
3: அந்த நேரத்துல லாபம் வரணும்ல, அதான் ஒரு பெரிய.
0: இப்ப நான் பேசினேன், நான் பேசினதுக்கே அந்த மூன்று பொருள் நான் இப்ப நான் சொல்லி வந்த தரவுகளுக்குள்ளே அது இருக்கின்றது அந்த பெயர்.
3: சிறுவர்
0: சீர்திருத்தம். அதான் சிறுவர் சீர்திருத்த பள்ளி
3: பள்ளி
0: பாடசாலை என கூறலாம். சிறுவர் சீர்திருத்த பள்ளி. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. பொருத்தி எடுத்து வெட்டி கொத்தி தமிழை நன்றாக பிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னை கலை வாணிக்கு நன்றியை கூறும் இந்த வேளையிலே உங்களுக்கு நான் கட்டாய ஓய்வும் தர வேண்டி இருக்கின்றேன். உங்களுக்கு என்ன பாடல் தர வேண்டும் கிருஷ்ணா?
3: படம் வந்து அதிசய திருடன்.
0: அது என்ன பாடல்?
3: முருகா என்றதும் உருகாதா மனம், மோகன சுந்தரி மனவாளா.
0: வாழ்த்துக்கள். எங்கே? அனுசுயாவிடம் செல்வோம். வணக்கம் அனுசுயா. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்களம்மா?
2: நல்லா இருக்கும். பண்ணீங்க? நலமாப்பா.
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நேற்று மீரா அம்மாவுடன் பேசி மகிழ்ந்தீர்களா?
2: எல்லோருக்கும்
0: சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சந்தோஷமா இருந்தது. சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன பெட்டி வேண்டும்? இப்பொழுது வருகிற பெட்டி எதுவென்றால் 25 26 இருக்கின்றது. எது வேண்டும்?
2: 25.
0: சரி, 25 அனுஷியாவின் பெயரில் நான் பெற்றுக் கொண்டு வருகின்றேன். வைக்கின்றேன் பெட்டியை. வைத்துவிட்டு அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சிசு என்று நான் திறந்த போது அங்கே 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர், ஒரு ஆணின் பெயர், ஒரு ஆண் மகனுடைய பெயர். அவர் வந்து இந்த ஆன்மீகத்திலே சிறந்து விளங்கி அவர் வந்து நாயனாராக மாறிவிட்டார். நாயன்மார்களுக்குள்ளே அவரையும் ஒருவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய சமயம். அவர் வந்து கானகத்திலே காட்டிலே வாழ்ந்த ஒருவர். காட்டில் இருந்து சிவபெருமானை வழிபட்டு நாயன அவர் ஆன்மீகத்திலே சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். அவருக்கு 4 எழுத்திலே ஒரு பெயர் உண்டு. அவர் யார்? முடியுமா முடியாதா? வாழ்வா சாவா? யார சொன்னார்கள்? நந்தனாரா? நந்தனார் 5 எழுத்து. அவர் காட்டிலே வளரவில்லையே. என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்? வந்து விட்டீர்கள் அல்லவா, கூறுங்கள் என்ன பாடல் வேண்டும்?
2: திருசுலம்பா.
0: அது என்ன பாடல் மகளே? உங்களுக்காக அதை ஒளிபரப்புகிறேன். வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். மீண்டும் சந்திப்போம் கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம் மனுஷியா. திருமாலின் திருமார்பில் வாழ்த்துக்கள். சரி, எங்கே அடுத்த உறவு யாராக வரணுமா? சாந்தி வந்து விட்டா? சாந்தி இப்ப உடைக்க போகின்றார். எல்லாவற்றையும் உடைத்து புள்ளி புள்ளியாக சேர்க்க போகின்றார் இல்லையா? யார் வந்திருக்கின்றது தெரியல. நாகமனுக்கும் சாந்திக்கும் போட்டியாக இருக்கின்றது. யாருடைய இணைப்பு கிடைக்க போகின்றது தெரியவில்லை. தெரியவில்லை. சாந்தி உங்களுடைய இணைப்பா நாகப்பனுடைய இணைப்பா? யாருடைய இணைப்பு வர? நாகப்பனுடைய இணைப்பு தான் வருகின்றது. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். மீண்டும் வணக்கம். இப்பொழுது பெட்டிகள் எல்லாம் சென்று விட்டு 25வது பெட்டியை எங்களுடைய அனுஷியா அவர்கள் திறந்திருக்கின்றார்கள். அவர்கள் திறந்த போது அவருடைய தரவு கேட்டீர்கள், ஒரு ஆணின் பெயர். இவர் வந்து கானகத்திலே வாழ்ந்தவர், நாயனாராக மாறியவர், ஆண்டவனால் அவரை முத்துநிலை கொடுக்க முத்துநிலை பெற்றவர். அவருக்கு நான்கு எழுத்திலே உள்ள பெயரை கொண்டவர்.
3: நான்கு எழுத்து தான்.
0: கானகத்துல வாழ்ந்தவர் நாட்டு காட்டுக்குள்ள இருந்தவர், காட்டிலேதான் அவருடைய சீவியம் தெரியும் உங்களுக்கு. ஆள தெரியும் இந்த பேர் தான் நாலு எழுத்துல என்ன யோசிக்கிறீர்கள்.
3: ஆமா, அது முதல்ல தெரிஞ்ச காட்டுல இருந்தவர் கண்ணப்பர்னு தெரிஞ்சது.
0: அப்படியா, அது அவருக்கு காரண பெயர் தானே. அவருக்கு பேர் காரண பெயர் தான் கண்ணப்பர். கண்களை அடுத்து இறைவன் பற்றிய அவர், அது காரண பெயர், அவருடைய பெயர், இயற்பெயர்.
3: அவர்தான் கண்ணப்பர் தான், ஆனா அவரோட இயற்பெயர்
0: தெரியுது. அவர் அது நான் என்ன கண்ணப்பர் என்ற பெயர் காரண பெயர். சரி, இது வந்து அனுஷியாவின் பெட்டி, அது நீங்கள் தலையை உடைக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு 26வது இறுதி பெட்டி, இறுதியாவது பெட்டியாக வருகின்றது. 26 நாகப்பன் பெயரில் தூக்கிட்டு வந்தால் அடேங்க அப்பா, அண்ட காகசம் அபு காகசம் திறந்தடு சிசு தூக்கவே பாரமா இருக்கிறது. பெரிய நீண்ட பதமா இருக்கிறது ஐயா. ஆகக்கூடியது எத்தனை பதமாக இருக்கு, எழுத்தாளா இருக்கலாம் நினைக்கிறீர்கள்? இது பெரிய நீண்ட,
3: இது 13 இருந்திருக்கலாம், இது 13 இருந்திருக்கலாம்.
0: அவங்க 11 பெட்டி எடுத்து போட்டு 2 இடத்துலதான் தந்திருக்கிறார்கள்.
3: இல்ல இல்ல, இந்த 26வது பெட்டியில 13வது எழுத்திருக்க கூடாது ஐயா.
0: இல்லையா, அவங்க கடைசி பெட்டி என்னபடியே மிக சுலபமாக 2 எழுத்துதை தந்திருக்கின்றார்கள். சரியா, 2 எழுத்துக்களை கொண்ட பதம். இதை நாங்கள் எங்கள் வீடுகளில் காணலாம், அலுவலகங்களை காணலாம், கட்டடங்களோடு சம்பந்தப்பட்டது. உயர இடங்களுக்கு செல்வதற்கு மலைகளிலே காணலாம், ஆலயங்களிலே காணலாம், பழனிக்கு போற வேண்டாலும் இதை காணலாம். 2 எழுத்துக்களை கொண்டது.
3: வீட்டிலையும் இருக்கும்,
0: வீட்டில இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது, ஆலயங்கள்லாம் பய அலுவலகங்கள்ல இருக்கின்றது, பெரிய பெரிய மாடி கட்டடங்கள்ல இருக்கின்றது, உயரமான இடங்கள்ல
3: இருக்கு,
0: உயரமான இடங்கள் மலைகள்ல இருக்கின்றது, மலைகள்ல இருக்கின்றது, உயரமான இடத்துல இருக்கு. இது மண்ணால் இருக்கின்றது, கல்லால் இருக்கின்றது, சீமெண்டால் இருக்கின்றது.
3: படி
0: வாழ்த்துக்கள். மேலும் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார் நாகப்பன் அவர்கள், வாழ்த்துக்களை கூறுகின்றேன். சரி, இப்பொழுது சொல்லப்படாத அந்த பதத்தை ஒரு தடவை முயற்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன். அனுஷியாவினுடைய பதம், அந்த ஆணின் பெயர்.
3: ஆனா அவர் கண்ணப்பர் தானே ஐயா?
0: அது தெரியல ஐயா, அப்படி சொல்லக்கூடாதுன்னு. அவர் தான் கண்ணப்பன் தான், அவருக்கு இன்னொரு இயற்பெயர் உண்டு. கண்ணப்பர் வந்து அவருடைய இயற்பெயர் அல்ல, அது கண்ணை இறைவனுடைய சிவலிங்கத்திலே கொண்டு சென்று இரத்தம் படுகிறதே இறைவனுக்கென்று அந்த பக்தி மிகுதியால் தன் கண்ணை தோண்டி அங்கே வைத்தவர். அதனால் கண்ணை அப்பினவர், கண்ணப்பர் என்ற பெயரை பெற்றவர். ஆனால் அவருடைய இயற்பெயர் எனக்கு நல்ல ஞாபகம், எனக்கு நல்ல ஞாபகம், என்னுடைய நாடகத்துறையிலே அவர் அவராக வேஷம் போட்டு நான் நடித்திருக்கின்றேன். அப்பொழுது இந்த பெயரை தான் உச்சரிப்பார்கள்.
3: ஓ சரி, அதனால உங்களுக்கு தெரியுது.
0: இல்ல, படிக்கும் பொழுது தெரியும் தானே, வரலாறுகள் படிக்கும் பொழுது, புராணத்தை படிக்கும். அவர் இயற்பெயர் இது அல்ல, கண்ணப்பர் தான்.
3: அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டேன், எடுத்து கொடுத்துட்டேன்.
0: இருவரும் சேர்ந்து உரித்து கொடுத்து விட்டோம், வாழைப்பழத்தை யார் முழுங்க போகிறார்கள் பார்ப்போம். சரியா, மீண்டும் பாருங்கள். நன்றி. பாடல் பாடல் கூறவில்லை.
3: என்னோட திரைப்படம் வந்து பாடம் வந்து சிஐடி சங்கர்.
0: அடேங்கப்பா, இது என்ன பாடல் ஐயா?
3: பிருந்தாவனத்துல பூ எடுக்கலாம் ஐயா.
0: ஓ, அதுல எடுத்து எங்க ஐயா உண்டை வைக்கிறது? பிருந்தாவனத்தில் பூ எடுத்து, அப்படிதானே? அதே பாடல். வாழ்த்துக்கள் ஐயா தருகின்றேன். நன்றி இணைந்தமைக்கு. மீண்டும் தெரிந்தால், மற்றவர்கள் சொல்லாத விட்டால் சில நாடுகள் நான் பொறுத்திருப்பேன். பாருங்கள், இப்பொழுது விஜயராகவனை அழைப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் விஜய். ரேவதி வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம் வணக்கம் உங்களுக்கு பதில் தெரிந்ததா? திண்ணன் சரியான பதிலை தந்தர். புள்ளியை பெற்றுக்கொண்டால் மகள் ரேவதி கெட்டிக்காரி திண்ணன். இது நாகபுரம் தெரியும், நான் சொன்னேன் உரித்து விட்டோம் மாலப்பிரதை யார் முழுங்குகிறார்கள் ரேவதி திண்ணன் என்பது சரியான பதில். இப்பொழுது உங்களுக்கு எதிர்பாரா விதமாக என்னிடம் உங்களுக்காக திறந்து கூறுவதற்கு பெட்டிகள் கைவசம் இல்லை, அதனால் வாழ்த்துக்களை கூறி நீங்கள் பாடலும் கூறிவிட்டீர்கள். வேற என்ன நினைவு? மொன்றியல் தமிழ் வானொலி நினைவோடு விடைபெறும். நன்றி மகளே, நன்றி அம்மா.
2: அந்த பாடலை கேட்கிறேன்.
0: அது நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார் பாடலை தருவதற்கு. வணக்கம் சந்தன் ராஜ். குந்தாணி கேட்டீர்களா?
4: கேட்டீங்க.
0: குந்தாணி என்ன? கிருஷ்ணன் வந்து ஒரு பலமை ஒரு ஒரு நகைச்சுவை கூறினார், ஆட்கள் உட்கார்வதை பார்த்து குந்தாணி போல இருக்கிறேன்னு கூறுவார்கள். குந்தாணி என்பது சரியான பதில். நல்ல தமிழ் சொல்லு. வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன பாடலை கேட்போம்?
4: என்பவர்
0: கண்ணப்பர் என்ற பெயர் பெற்று நாயனார். வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம்?
4: கிழக்கு பக்கம் காத்துறியா?
0: என்னையா கிழக்கு பக்கம் காத்தடிக்குதா?
4: வெண்ணிலாவே
0: பொன்
4: வெண்ணிலாவே
0: பொன் வெண்ணிலாடா புதிய பாடலா இருக்குது. செவ்வந்தி பூவே பொன் வெண்ணிலாவே. கிழக்கு பக்கம் காத்திருந்தா ஆக்களோட ஆக்களா இருக்கும் கண்டுபிடித்துலாம், மேற்கு பக்கம் வந்தால் அங்க செவ்வந்தி பூ இருந்து விடும். வாழ்த்துக்கள். நன்றி சந்தன்ராஜ், இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது காற்றலையில் நன்றி நன்றி. அனைவரும் வந்து இனிமையான பாடல்களை தந்து அத்தோடு புள்ளிகளையும் பெற்று சென்றிருக்கின்றார்கள். பொன்றியல் தமிழ் வானொலியின் நேரம் இப்பொழுது சரியாக 12:30. எங்களுக்கு உத்தியோகபூர்வ நேரத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரும் வேளையிலே அன்புடன் விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார்கள் இறுதி நேரத்தில். வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம் ஐயா விக்னேஸ்வரன். வணக்கம்
5: விக்னேஸ்வரன்.
0: யார் ஐயா, யார் பேசுகிறீர்கள்?
5: விக்னேஸ்வரன்.
0: ஐயா குரல் மாறுதலாக கேட்கிறது, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
5: நல்ல சுகமா இருக்க.
0: வாழ்த்துக்கள். சுகமாக இருங்கள். நீண்ட நேரத்தின் மேல் இறுதி நேரத்தில் வருகின்றீர்கள். பொக்கிஷ பட்டிகள் எல்லாம் முடிந்து விட்டது. சரி, அங்கே நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே அங்கே என்ன பாடலை கேட்போம்? உங்களுக்கு ஒரு பாடலை நான் கொடுக்கின்றேன். என்ன பாடல் தர வேண்டும்?
5: சொர்க்கம் மதுவிலே.
0: ஓ சாரி, வாழ்த்துக்கள் ஐயா. சொர்க்கம் மதுவிலே என்ற பாடலை தந்திருக்கிறீர்கள். நாங்கள் இறுதிக்கு வந்து விட்டோம், நேரம் முடிந்து விட்டது. மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் நலம் கூறுங்கள். உலகம் சுற்றும் பாலி வரையா நீங்கள் மன்னர் எப்படி உஷ்ணம் எப்படி இருக்கிறது அங்க வெப்பமா மழையா?
5: மன்னர் மழையில சூப்பரா இருக்கு.
0: வாழ்த்துக்கள். அந்த சூப்பரான இடத்துல நீங்கள் வாருங்கள். அனுபவி ராஜா அனுபவி என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. உங்களுடைய ஒலி எனக்கு சரியா துல்லியமாக கிடைக்கவில்லை. மீண்டும் சந்திப்போம் ஐயா. வாழ்த்துக்கள். இணைந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அற்புதமான பதங்களை நாங்கள் இன்று அழகாக கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம் அன்பு உறவுகளே. இன்று நாங்கள் கண்டுகொண்ட பதங்கள் பலகணி. இந்த பதம் யாராவது கூறினீர்களா? பலகணி என்ற பதத்தை. இது கூறப்படாத ஒரு பதம் இல்லையா? இரண்டாவது பதம் ஜெகவர் சாதிக் அவர்கள் வந்து திறந்தது. இது வந்து பல்கனி என்று நாங்கள் ஆங்கிலத்திலே கூறிக்கொண்டுகின்றோம். இதை பலகணி. இப்ப தருமபுரி இருந்து வருகின்ற ராஜ்குமார் என்று கூறுவார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. நான் பாடல் சொல்லிருங்க ஐயா. பாடல
0: என்ன பாடல் கூறுங்கள்.
1: படம் பருவராகம்.
0: அதுல என்ன பாடல்?
1: பூவே உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூஜித்தேன். பாடல் வரிகள்
0: பூவே நேசித்தேன், பூக்களை கொண்டு பூஜித்தேன். பூவே உன்னை நேசித்தேன். என்னென்ன பாடல எப்படி எப்படி தேடிக்கொண்டு வருகின்றீர்கள். பூவே உன்னை நேசித்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
1: பூக்கள் கொண்டு பூஜித்தேன்.
0: வாழ்த்துக்கள் நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் கண்ட பதங்களை பற்றி கூற எண்ணுகிறோம். இந்த பலகணி என்றது எங்கள் மாடி வீடுகளிலும் அலுவலகங்களிலும் வீட்டுக்கு வெளியே நின்று பார்க்கக்கூடியதை நாங்கள் அமைத்துவிடும். இதை வந்து வேறு எப்படி கூறுவீர்கள்? அந்த அதை பலகணி என்று கூறுவார்கள். அந்த பலகணி என்ற பதத்திலிருந்துதான் பால்கனி என்று கூறுகிறார்கள். இப்பொழுது உப்பரிகை என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டு. உப்பரிகை என்ற பெயரும் உண்டு. இது நாங்கள் ராஜ்மா இல்லை ஜெகவர் சாதிக் அவர்கள் திறந்த பதம். இதை யார் கூறினார்கள் என்று தெரியவில்லை. வெட்டுப்பட்டு விட்டது. சொல்லாவிட்டால் யாராவது சொல்லி ஒரு புள்ளியை பெற்றிருப்பார்கள். இந்த புள்ளியை நான் ஜெகவர் சாதிக் அவர்களுக்கு அல்ல, ஒருவர் கொடுக்க போகிறேன். அது யாருக்கு கொடுப்பதென்று கூறுவதற்கும் போட்டி இருக்கின்றது. இருக்க அது ஒரு புறம் இருக்கப்பட்டு பலகணி, பல்லக்கு, அடவி, புனல், புடைத்தல், கேணி, குந்தாணி, பிராட தேசம், பனாட்டு, வேலும் மயிலும், பட்டினத்தார், வனைதல், அருணகிரிநாதர், விதுரர், அடுத்து ஆறு காண்டங்கள், குடமுழுக்கு, திருப்புகழ், சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி, திண்ணன், படி என்ற பதங்களை இன்று கண்டுபிடிச்சிருக்கின்றோம். இனிமையாக வந்து இணைந்து சுறுசுறுப்பாக இயங்கி இந்த பதங்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். விஜயராகவன் அவர்கள் முதலில் இணைந்து 3 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார். அவரோடு இன்று இணைந்து முதன் முதலாக இணைந்த அன்பு சகோதரி ரஜினி அவர்கள் அவர்களும் இணைந்து சிறப்பித்து சென்றார். அதைத் தொடர்ந்து ஜெகபர் சாதிக் அவர்களும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார். சந்தன்ராஜ் அவர்களும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார். அந்த வேளையிலே நாகப்பன் அவர்கள் ஒரு புள்ளியும் பெறவில்லை. இல்லை இல்லை, பெற்றிருக்கின்றார் என்றார். அவர் ஆறுதலாக வந்தாலும் அறம்புறமாக விளையாடி 10 புள்ளிகளை பெற்றுள்ளார். அடுத்து ராஜ்குமார் அவர்களும் 4 புள்ளிக்கு உரிமையாகின்றார். சாந்தி ஒரு தடவை வந்தாலும் 2 புள்ளியை பெற்று மகிழ்வித்திருக்கின்றார். ரேவதி மிகவும் சிறப்பாக விளங்கி 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். கிருஷ்ணன் அவர்களும் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அனுஷியா அவர்களும் அடுத்து விக்னேஷன் அவர்களுக்கும் பங்கு பெற்று புள்ளிகளை பெற வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதிலே இன்று அதிகமான புள்ளிகள் 10 புள்ளிகளை பெற்று நாகப்பன் அவர்கள் முதலாவதாக திகழ்கின்றார். இரண்டாவதாக ரேவதி அவர்கள் வருகின்றார், 6 புள்ளிகளை பெற்றவர். மூன்றாவதாக கிருஷ்ணன் அவர்களும் ராஜ்குமார் அவர்களும் வருகின்றார்கள். நான்காவதாக விஜயராகவன் அவர்கள் வந்திருக்கின்றார். ஐந்தாவது இடத்தை சாந்தி அவர்களும் 6வது இடத்தை சந்தனராஜ் ஜெகபர சாதிக் அவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். ஒரு இடம், இரண்டு இடம், முதலாம் இடம், நான்காம் இடம், 10ஆம் இடம் என்று அல்ல. பதங்களை சரியாக வந்து சிறப்பாக உச்சரிப்புகளோடு கண்டுபிடித்து அரும்பதங்களையும் என்று கண்டுபிடிச்சிருக்கின்றோம். அரும்பதங்கள் என்று கூறும் வகையிலே புனல், அடவி, குந்தாணி போன்ற பதங்கள் மிகவும் அற்புதமான பதங்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து இன்று மகிழ்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இன்று பாட்டை ஆரம்பிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு இன்று கூடுதலான பாடல் என்றாலும் பாடல்களை தந்து உங்களுக்கு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது ஆரம்பிக்கின்றது பாடல். அந்த வகையில் முதலாவது பாடலை யார் கொடுத்திருந்தார்கள்? முதலாவது பாடலை என்னுடைய விஜயராகவன் அவர்கள் தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் எந்த பாடலாக இருக்கும்? அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. எந்த பாடல் என்று தெரிந்து கொள்வோம். தெய்வம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தார். அந்த பாடல் விஜயராகவன் உங்களுக்காக இனிமையான ஒரு பக்தி பாடல், அதை நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அந்த பாடல் எந்த பாடல்களாக இருக்கலாம் என்று கூறினால் பாடல் ஒலித்தால் தானே தெரியும் என்று எண்ணுகின்றேன். அது தேவர் திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இதுதான் அந்த பாடல்.
2: This holiday, our Maitre chocolates.
0: விளம்பரம் வந்துவிட்டது. இடையிலே பாடலை தருவோம் என்றால் விளம்பரம் ஓடி வந்துவிடும், உடனே குறுக்கே வந்துவிடும். விஜயராகவன் அவர்களே, நீங்கள் கேட்ட பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து. இப்பொழுது மதுரை சோமு ஐயா அவர்களின் குரலை ஒலித்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.

மகிழ்ச்சி நிறைந்த திருமுருகன் பற்றிய பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து சோமு ஐயா அவர்கள், மதுரை சோமு ஐயா அவர்களின் குரலே கேட்டு மகிழ்ந்தோம். விஜயராகவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலாக. அந்த வேளையிலே அவருடைய அன்பு சகோதரி, எங்கள் புதிய உறவாக வந்திருந்த ரஜினி அவர்கள், சகோதரி ரஜினி, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள், பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து அந்த வானுக்கு இரண்டு நிலவுகள் என்று. அந்த பாடலை கேட்போமா ரஜினி உங்களோடு?

எளிமையான அந்த பாடல் ரஜினி உங்களுடைய விருப்ப பாடலாக ஒலித்தது மொன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் பொக்கிஷத்திலே. நேரம் சரியாக 11:18 இந்தியாவில், தென்னகத்திலும் தமிழக நாட்டில், எங்களுடைய ஈழத்தமிழ் நாட்டிலும். இந்த வேளையில் கனடாவில் 12:48 காட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே பொழிந்த பனி விலகி சென்று விட்டது போல் தெரிகின்ற வேளையில் அடுத்த பாடல் ஒன்னண்ணா ஒன்னண்ணா சொல்லு என்ற பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடலை தந்திருக்கின்றார் அன்னமிட்டகை. திரைப்படத்திலிருந்து ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அவர்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

அற்புதமான அந்த பாடல் ஒன்னொன்னா ஒன்னொன்னா சொல்லு சொல்லு என்ற வேளையிலே ஒன்னொன்னா ரெண்டு ரெண்டா இல்லாமல் வந்து சொல்லி ஒன்னொன்னா ரெண்டு ரெண்டா புள்ளிகளையும் சேர்த்து சென்ற நிகழ்ச்சி பொக்கிஷம் நிகழ்ச்சி மூன்றில் தமிழ் வானொலியில். அடுத்து வரும் பாடல் தருவது ஒரு யாருமல்ல எங்கள் நீண்டகால உறவு அன்பு சந்தனராஜ் அவர்கள் வண்டிக்கேட்டிலிருந்து கேட்கின்றார். கிழக்கு கரையில் காத்திரு என்ற திரைப்படுத்த பாடல். இதுவரை காற்றலைக்கு வராத ஒரு பாடல் அவர், அதிலே வல்லவர். வராத பாடல் தெரியாத பாடலை கேட்பதற்கு செவ்வானத்து செவ்வந்தி பூவே பொன் வானிலே வானிலே என்ற பாட செவ்வந்தி பூவே பொன் வன் வான் நிலவே என்ற பாடல், பொன் வெண்ணிலவே என்ற பாடல். எனக்கே தடுமாற்றமாக இருக்கின்றது வரிகள், அதிகம் பாடம் இல்லாத வரிகள். காற்றலைக்கு வராத பாடலை என்று கேட்கின்றோம். இங்கே பாடலை கேட்டு விடுவோம் சந்தன்ராஜ்.

நீண்ட காலம் காற்றலைக்கு வராத ஒரு பாடல், செவந்தி பூவே பொன் வெண்ணிலாவே என்று இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரித்து சென்றது சந்தன் ராஜ். நீங்கள் கேட்ட பாடலாக வாழ்த்துக்களை கூறும் இந்த பாடலே அடுத்து வரும் பாடல் தர்மபுரியிலிருந்து தகடூர் சாந்தி அவர்கள் வந்து இணைந்து அழைத்து அழைத்து இணைப்பு கிடைக்காமல் இருந்தபோதும் களைத்து போகாமல் மீண்டும் ஓடி வந்து இணைந்து புள்ளிகளையும் சேர்த்து பாடலையும் கேட்டு மகளை இருக்கின்றார் அன்புடன் அன்பு மகள் சாந்தி. நீங்கள் இது சாந்தியினுடைய பாடல், சிலை எடுத்தான் இந்த சின்ன பெண்ணுக்கு, ஒரு சின்ன பெண்ணுக்கு என்ற பாடல். அந்த பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல்.

சர்வர் சுந்தரம் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளை கனடாவில் 1:05 நண்பகல் என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, என் தாயகத்திலும் தென்னகத்திலும் நேரம் 11:35 என்று காட்டும் வேளையில் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றதை நாங்கள் எண்ணி கேட்டு பார்த்து மகிழ இருக்கின்றோம். இது பொக்கிஷம் நிலவுக்கு பொக்கிஷம் மனிதர்கள் வானொலியின் பொக்கிஷம் நிகழ்விலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை அன்புடன் ரேவதி வந்து கேட்டு நின்றீர்களா? ஒரு பாடல், வேறென்ன நினைவு உன்னை தவிர என்ற பாடல், சுப தினம் திரைப்படுத்து பாடல். ரேவதி உங்களுக்காக.

அற்புதமான பாடல்களை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிசம் நிகழ்விலே இணைந்து சிறப்பித்த உறவுகளின் விருப்ப பாடல்களாக பொக்கிசம் நீயர் விருப்பமாக ஒலிக்கின்றது என்ற உறவுளி முருகா என்றதும் உருகாதா மனம் அதிசயத்திருடன் திரைப்படுத்த பாடலை கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே நீங்கள் கேட்டிருந்தீர்கள்.

உருக உருக பாடி பக்தியை பெருக்கும் பாடலாக முருகன் பாடலை கேட்டு ஒலித்த வேளையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கூட எங்களுடைய அனுஷ்யா கிருஷ்ணன் நீங்கள் தந்த பாடல் திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ தேவி முகமே. இனிமையான பாடல் திரிசூலம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே.

சிறப்பான அந்த பாடல் ஒலித்து சென்றது. அன்பு உறவுகளே, இனிமையான பாடலாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும் வண்ணம் என்றும் மறக்க முடியாத ஒரு பாடலாக ஒலித்த அந்த பாடலை அனுஷ்யா நீங்கள் தந்த பாடல் திரிசூலம் திரைப்படுத்த பாடல். அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடலை அன்போடு தருகின்றார் தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள். இறுதியில் வந்தாலும் இனிமையாக வந்து இணைந்துவிட்டு இறுதியில் பாடலை ஓடோடி வந்து தந்திருக்கின்றார். பூவே உன்னை நேசித்தேன் என்ற பாடல், பருவராகம் திரைப்படுத்த பாடல். ராஜ்குமார், உங்கள் பாடல்.

கனடாவில் நேரம் சரியாக 1:22 காட்டும் வேளையிலே அடுத்த பாடலை ஒலிக்க இருக்கின்றது. சொர்க்கம் மதுவிலே, இனிமையான இந்த பாடல் சட்டம் என் கையில் திரைப்படுத்த பாடலை ஈழத்திரு நாட்டின் வட மாநிலத்தின் மன்னார் பெருநகரிலிருந்து இன்று விக்னேஷன் அவர்கள் இங்கிலாந்தை விட்டு இலங்கைக்கு சென்றாலும் எங்களை மறவாமல் ஓடோடி வந்து இணைந்தும் இணைக்க முடியாமல் இருந்தும் அவர் தொடர்ந்து அழைத்து இணைத்து இந்த பாடலை தந்திருந்தார். அவருக்கான பாடல் விக்னேஸ்வரன், உங்களுக்கான பாடல்

நான் பேசிய ஒன்றும் உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டாது என்று எண்ணுகின்றேன். ஒரு தடவை நான் ஒளி ஆழியை பதைத்துவிட்டு பேசியிருந்தேன், மன்னிக்க வேண்டும் என் புறவுளே. இதற்கு முன் கேட்ட பாடல்களோடு இனிய பாடல்களாக இருந்த வேளையிலே தந்திருந்தார் எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் தந்த பாடல் சொர்க்கம் மதுவிலே என்ற ஒரு உல்லாசமான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடல் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை காலம் தாமதித்து வந்தாலும் சிறப்பாக விளையாடி 10 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட அன்பு என் அன்பு நேயர் தானாக வந்த சந்தனம் என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன். கோவை நாகப்பன் அவர்கள் அவர்கள் தந்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது சிஐடி சங்கரிலிருந்து பிருந்தாவனத்தில் பூவெடுத்து என்ற பாடல். நான் பேசியதுதான் கேட்கவில்லை, பாடல்கள் கேட்டிருக்கும் என்ற எண்ணத்திலே இந்த பாடல் தொடர்கின்றது. மீண்டும் இறுதி பாடலாக வருகின்றது என்பு உறவுகளே.

அருமையான அந்த பாடல், அற்புதமான ஒரு ஊடல் பாடலாக ஓடி சென்றது காற்றலையிலே கேட்டு மகளும் வண்ணம். நாகப்பன் அவர்களே, உங்கள் பாடலாக இறுதியாக தந்தேன். கதம்பன் நிகழ்விலே நான் இறுதி வரை இருக்கும் வரை என்னோடு கூட இருந்து எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பாடல்களை முடித்து இறுதி பாடலாக கொடுத்து கேட்டு மகள வைத்து மகிழ்ந்து என்னை மலையன்று வைக்கின்ற அன்பு நண்பர் என்றும் அதே போன்று அவருடைய பாடலை இறுதி பாடலாக தந்து என்று இனிது நிறைவேறுகிறது. கனடா முன்னியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் நேயர் நேரம் நிகழ்வு. பொக்கிஷம் நிறைந்து நேயர்கள் மனம் நிறையும் வண்ணம் பாடல்களையும் தந்து நிறைத்து செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வளமை போல எல்லாம் வல்ல இறைவனை இருகரம் கூப்பி உங்களோடு நானும் இணைந்து வணங்கி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதை தருவது மட்டுமல்லாமல் மனதில் அமைதி சாந்தி நிம்மதி இவர்களை தர வேண்டும். நாட்டில் மனித நேயம் அறம் தலைக்க வேண்டும், அவல நிலைகள் இல்லாமல் போக வேண்டும் என்று கூறி இறந்து கேட்டு வணங்கி மீண்டும் விடைபெற்று செல்லும் வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்வோம் பலமாக என்று கூறி காற்றலை விட்டு சென்று நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும்.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. நேரம் 10:30 கனடாவில். ஈழ நாட்டிலும் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9 என்று காட்டுகின்றது இரவு நேரம். எங்களுக்கு பகல், உங்களுக்கு இரவு. இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதலாவது மாதத்தின் 28 நாளில் கால் வைத்த இந்த நல்ல வேளையிலே உங்களுக்கு வணக்கம் கூறி இணையும் நான், என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: செவ்வாய்க்கிழமை தோறும் காற்றலையில் வந்து கதம்பத்திலே கலந்து கொள்ள இருக்கும் உங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்த நான் எங்கள் கால நேரத்தை கூறினேன், நாளை கூறினேன், எங்களுடைய காலநிலையை கூறவில்லை என்று எண்ணுவீர்கள். எங்களுடைய காலநிலை இரவோடு இரவாக நேற்று நான் கூறிய வண்ணம் காற்றலையை நிறைவு செய்து நான் வெளியே செல்வதற்கிடையில் வெளியே காற்றுகள் வீச துவங்கி காற்று புயலாக மாறிக்க எல்லாம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு தான் சென்றேன். இரவோடு இரவாக நிற்பாம் ஓய்வில்லாமல் நல்ல காற்று வாயு பகவானின் ஆட்சி பலமாக இருந்தது. எங்களுக்கு மட்டுமில்லை, ஏனைய மாநிலங்களும் இருக்கின்றது என்று ஒவ்வொருவரும் செய்தி மூலம் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் பாதுகாப்பாடு தான் இருந்தோம். நான் இன்னும் வீட்டை விட்டு எங்களுடைய கலிகத்து அறையை விட்டு வெளியே செல்ல இந்த கட்டிடத்தை விட்டு வெளியே செல்லவில்லை. அப்பக்கத்து கட்டிடங்களை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது, ஆனால் அதனுடைய மேற்பரப்புகளை என்னால் பார்க்க முடியவில்லை. காரணம், பனியும் இங்கே கொட்டி மூடி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 அடி 2 அடி பனி கொட்டி மூடி இருக்கின்றது. வீதிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. வாகனங்கள் செல்கின்றது, ஆனால் காலநிலையை அறிவித்தவர்கள் ஆபத்து எதுவும் இல்லை, இன்னும் இதனால் விபரீதங்கள் ஏற்படவில்லை என்றுதான் கூறியிருக்கின்றார்கள். முழு விவரங்களும் எங்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக இந்த வீட்டின் கூரைகள், இந்த கூரைகள் எல்லாம் பெரும் காற்று வந்தால் அப்படியே பீத்து கொண்டு சென்று விடுங்கள், காற்று தூக்கி கொண்டு போய்விடும். ஆனால் அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை போல் தெரிகின்றது. ஏனென்றால் மேலே பனியினுடைய மூட்டம் பனி கொட்டி மூடி இருந்தது, ஆனால் அந்த பனியை கூட காற்று தூக்கி வீசியதை கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் குளிர் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது பூச்சியதுக்கு கீழே 14 பாகை செல்சியஸிலே இருக்கின்றோம். 14 பாகை பூச்சியத்துக்கு கீழே -14 என்று கூறப்படுகின்றது. நீங்கள் அங்கே இருக்கும் காலநிலை பிளஸ் பூச்சியத்துக்கு மேலே தான் உங்களுடைய வெப்ப காட்டி கொண்டிருக்கும், பரவாயில்லை, நல்லது. ஆனால் எங்களுக்கு குளிர் சிறப்பு தானே, நான் அதிகுளிர் எப்படி இருக்கும்? இது நாங்கள் உள்ளே வெளியே செல்வோமாக இருந்தால் இந்த குளிர் எங்கள் உடம்பிலே மேனியிலே படும் பொழுது எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். பூச்சியத்துக்கு கீழே 19 பாகை எப்படி இருக்குமோ அந்த வகையில்தான் குளிர் ராட்சத குளிராக இருக்கின்றது. வெளியே நடமாட்டங்களை காணவில்லை. அதிகாலையிலே செல்ல பிராணிகளை அழைத்த, குறிப்பாக நாய் அதை கையிலே பிடித்து கொண்டு நடைப்பயிற்சி செய்யும் முதியோர்கள், நடைப்பயிற்சி செல்பவர்கள், குழந்தைகளை வண்டியிலே வைத்து தள்ளிக்கொண்டு செல்பவர்களையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அவை எதுவுமே இல்லை, பார்க்கவும் முடியாது, அவர்கள் நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. என்றால் பனியும் இருக்கின்றது சார். நேற்று எதினும் நான் கூறியிருந்தேன், உப்பு தூவிக்கொண்டு செல்கின்றார்கள் என்று கூறும் பொழுது நிலம் நல்ல அழகாக இருந்தது, தெளிவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது முற்றாக மூடப்பட்டு விட்டது. அங்கே முதல் உப்புக்கள் தூவியபடியால் உப்புக்களுக்கு மேலே பனித்துவல் வந்து விழுந்து பனிக்கட்டியில் இருந்தாலும் அது எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்காது, நடைபாதையிலே செல்ல இருப்பவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வீதி இன்னும் சீராக வலித்து, அதாவது அதில் உள்ள சில பனியை இன்னும் அகற்றப்படவில்லை, மூடி இருக்கின்றது. அகற்ற வருபவர்கள் அதை தள்ளி அகற்றி கொண்டு போகும் பொழுது எங்களுடைய நடைபாதை, என் வாகனத்தை வெளியே எடுக்கின்ற அந்த வாகனம் ஓட்டும் பாதைகளெல்லாம் மூடப்படும். அதில் குறிப்பாக எங்களுக்கு அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அடிக்கடி வெளியே செல்வதில்லைத்தானே நான், ஆதலால் இப்பொழுது காரியம். முன்பு நான் பணியில் இருக்கும் காலையிலே அதிகாலையிலே நான் புறப்படுவதற்காக நான் அதற்கான ஒப்பந்தக்காரர்களை ஒழுங்கு பண்ணியிருப்பேன். அவர்கள் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு 2 மணித்தியாலத்துக்கு 1 தடவை, 24 மணி நேரத்திலேயும் 12, 13 தடவைகள் வந்து வலித்து விட்டு போவார்கள். அதனால் நாங்கள் எந்த நேரமும் வாகனம் எடுக்கக்கூடியதாக இருக்கும், ஓடக்கூடியதாக இருக்கும், வெளியே செல்லக்கூடியதாக இருக்கும் என்று அப்படி அல்ல. இப்பொழுது அந்த நிலை எங்களுக்கு மாறிவிட்டது. நான் அந்த ஒப்பந்தத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பனி வீழ்ச்சி குறைவு ஏனைய மாநிலத்தை விட. அதோடு நாளாந்தம் நாங்கள் அப்படி பனி சேரும் வேளையிலே சிலரை அழைத்து அவரை கொண்டு உதவி பெற்று அவர்களுக்கு பணம் கொடுத்து கூலியை கொடுத்து விட்டு கூலியை கொடுத்து விட்டு நாங்கள் வாகனத்தை கொண்டு செல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, குளிரும் மறுபுறம் இருக்க, நாங்கள் இதற்கு நடுவே இருக்குன்னு நான் கூறினேன். இன்னும் ஒரு மாதம், இந்த 28ஆம் தேதி இன்று 30, 31 போனால் முதலாம் மாதம் முடிவடைந்து அதன் பின்பு 28 நாட்கள் பிப்ரவரி என்ற மாசி மாதத்தை கண்டு மார்ச் 3வது மாதத்தின் 2வது வாரம் சென்றால்தான் ஓரளவு இந்த பனி கொட்டுதலும் குளிர் அதிகரித்தலிருந்தும் கொஞ்சம் நாங்கள் மீட்சி பெறலாம். ஆனால் இந்த காலகட்டம் மிகவும் கடினமாக, கடந்த நாட்களை விட இனி வர நாட்கள் தான் கடுமையான நாட்கள். இது எங்களுடைய நிகழ்ச்சி, அமைதியாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. வளமையான தொலைபேசி இலக்கம் 6 4 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே, நான் வருவதற்கு முன்பு இன்றைய நிகழ்ச்சியை நான் எழுதிவிட்டேன். உங்களுக்கு கதம்பம் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சி தான் என்று செல்வோமா வாருங்கள் வெல்வோம் என்று கூறி எழுதியிருந்த விலை உடனடியாக பார்த்து கொண்டிருந்த என் அன்பு பேத்தி சிவரஞ்சிதி வருக வருக தாத்தா என்று வரவேற்றிருந்தார். வாழ்த்துக்கள், வரவேற்று கொண்டு உங்களுக்கு நன்றி, உங்களையும் வரவேற்றுக் கொண்டு. அந்த வேளை என் குண்டு குண்டு பேத்தியும் அழைத்திருந்தார். தாத்தா வருவார் என்று பேத்திகள் எல்லாம் ஆயத்தமாக இருந்திருக்கின்றீர்கள். நன்றிகள், உங்களுக்கு நலம் பெற வாழுங்கள். அதைத் தொடர்ந்து அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள் சரியான நேரம் பார்த்து இது சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வை அறிமுகப்படுத்தி வாருங்க வருக வருக என்று அழைத்த வேளையிலே மீண்டும் சிவரஞ்சினி, கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், செல்வை சந்தன்ராஜ் அவர்கள் என்று நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த மகிழ்ச்சியில் இருக்கும் அன்பு மகன் அருள் ஐயா வருக வருக என்றும் எழுதியிருக்கின்றார். ஈழமணி திருநாட்டிலிருந்து எங்கே உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம் என்று எண்ணும் வேளையிலே, அதற்கு முன்பு பாடலை கேட்பதற்கு முன் நீங்கள் தான் பாடல் தர வேண்டும். உங்கள் விருப்ப பாடல் அல்ல இன்று எப்படி சொல்லோடு பாடல், சொல்லோடு பாடலை வந்து எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். என்னென்ன சொற்கள் வரப்போகின்றது, தரும் சொற்களிலே வரும் பாடலைத்தான் உங்களுக்கு ஒரு பிறப்பாக்குவேன் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி இன்று இதுதான். சொல்லாயோ வாய் திறந்து என்று கூறும் முன்பே அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி அழைத்து விட்டால், வணக்கம் வணக்கம் பேர்த்தி சிவரஞ்சினி, வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா,
0: எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நலமாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா?
1: நானும் நல்லா இருக்கேன் தாத்தா.
0: நீங்கள் வந்தவுடன் எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்கள் பேத்தி வந்து விட்டால் என்று நானும் மகிழ்கின்றேன். எல்லோரும் மகிழ்வார்கள். கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் பார்த்து கொண்டிருந்தீர்கள், அப்பொழுது நிகழ்ச்சி வரும் என்று எண்ணிக்கொண்டு இல்லையா? சரி, அதற்கு இந்த நிகழ்ச்சியிலே வந்து சில சமையலே நாங்கள் போட்டியாக நடந்து கொண்டிருக்கும் போலே அந்த முடிவடைந்த பின் உடனடியாகவும் பாடலை கொடுப்பதுண்டு, அல்லது அங்கே நான் அதன் பின்பதை சென்று ஆறுதலாக பதவியிலே இட்டு உங்களுக்கு தருவதும் உண்டு. அந்த வகையில் உங்கள் எல்லோருடைய பாடலையும் தந்தேன் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள். இன்றும் இது போட்டி அல்ல, எங்கள் எண்ணத்திலே இருக்கின்ற, சிந்தனையில் இருக்கின்ற ஞாபகத்தை தூண்டிவிடும் வகையிலும் வேகம் விவேகமாக வந்து கூறுவது, அது பாட்டுக்கு பதில் பாடலே வேகம் விவேகம் வேண்டும். இங்கே நீங்கள் ஆற அமர்ந்த சிந்தித்து நான் கூறும் ஒரு பதத்திற்கு நீங்கள் பாடலை தரப்போகின்றீர்கள், அவ்வளவு தான். அதனால் அந்த பதங்களிலே என்ன பாடல் இருக்குன்னு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அது உங்களுக்கு விருப்பமான பாடலாயும் இருக்க வேண்டும், எங்களுக்கு விருப்பமான பாடலாக இருக்க வேண்டும், நல்ல பாடலாகவும் இருக்கும். திடீர் ரெண்டு தர வேண்டும் என்று எண்ணாமல் சிந்தித்து தரலாம். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? எங்கள் காலநிலையெல்லாம் கூறிவிட்டேன், உங்கள் காலநிலை எப்படி இருக்குன்னு அதைத்தானே நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கூறுங்கள்.
1: ஆமாம் தாத்தா, விட்டு விட்டு வெயில் தான் தாத்தா இருந்தது. இன்றைக்கு வெயில் வந்து கொஞ்சம் குறைவு தான், சாதாரணமான குளிர் தான் இருக்கிறது, பெரும் குளிர் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கிறது இன்றைய வானிலை.
0: இப்பொழுது நீங்கள் வெளியே செல்வதாக இருந்தால் இந்த பகல் வேளைகளை சாதாரண ஆடைகளுடன் செல்ல முடியுமா, அல்லது அதற்கு மேலே மேலங்கி ஏதும் போட வேண்டுமா, அணிய வேண்டுமா?
1: இல்லையே தாத்தா, தேவைப்படாது. ஒரு ஒரு 8 மணி 9 மணி அளவு வரைதான் இந்த கோட்டு இது போன்ற ஆடைகள், மேலாடைகள் வந்து அதிகப்படியாக தேவைப்படும். ஏன்னா அந்த குளிர் வெயில் வந்து அந்த அளவுக்கு கதிரவனோட ஒளி கதிர்கள் வந்து வெளிவராத சமயத்துல அதிகமான குளிர் வந்து எங்களுக்கு எடுக்கும். அதன் பிறகு வந்து மதியம் போலலாம் தேவைப்படாது தாத்தா, ஏன்னா அதுக்குள்ள வெயில் வந்து ஓரளவுக்கு தாங்கக்கூடிய குளிர் இருக்காது பெரும்பாலும்.
0: அதே போல இங்கேயும் காலை வேளையிலே குழந்தைகளை பெற்றோர்கள் பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் எல்லா அங்கிகளையும் அணிவித்து விடுவார்கள். காலுக்கு, மேலுக்கு, தலைக்கு, தொப்பிக்கு, காதுக்கு, கைக்கு எல்லாம் போட்டு விடுவார்கள். அவர்கள் சென்று விட்டு அங்கே பாடசாலைக்கு உள்ளே இருந்து விட வெளியே சென்று விளையாடும் நிறம் அவர்களை, அந்த அவர்களுடைய அட்டவணைப்படி அவர்கள் வெளியே சென்று அதாவது அந்த சுத்தமான காற்று சுவாசிக்க வேண்டும், பிராணவாயு ஆக்சிஜன் தேவை அவர்களுக்கு என்று கூறி அவர்களை விளையாட விடுவார்கள். அவர்கள் அப்பொழுது அவர்கள் உடல் வேர்த்து கொண்டிருக்கும் போல் இருக்கின்றது, உடனே எல்லாம் கலட்டி விடுவாங்க. அங்கே பாடசாலை வகுப்பறைக்கு சென்றவுடன் கலட்டி வைத்து விடுவார்கள். அதை மேலே போட்டு கொண்டு வந்து விளையாடும் போது அதையெல்லாம் அவிழ்த்து அந்த கோட்டை எல்லாத்தையும் கலட்டி இடுப்பையை சுத்தி கொண்டு விளையாடுவார்கள் அவர்கள். சரியா? அதை நாங்களும் சிறு வயதிலே, அதை நான் இலங்கையிலே கல்வி கற்பித்த காலத்திலே, நான் கொஞ்ச காலம் மலை நாட்டிலே குளிர் நாட்டிலே நான் இருந்தேன். அங்கே வந்து மைனஸ் வருவது கடினம், ஆனால் ஒன்று ரெண்டு பாகையிலே நான் அங்கே இருந்திருக்கின்றேன். நுவரெலிய மாவட்டம் என்று கூறுகிற மத்தியமா, அது அங்கே மலைகளும் தேயிலை செடிகளும் அது உள்ள நாடு, பசுமை நிறைந்த நாடு, குளிர் நாடு, எந்த நேரமும் குளிர். அங்கும் அப்படித்தான், இந்த ஏப்ரல் மே தான் கொஞ்சம் வெயில் காலமாயிருக்கும், மற்ற காலமெல்லாம் குளிர் அங்கி நாங்கள் அணிய வேண்டும். அங்கும் அப்படித்தான் இருக்கின்றது. சரி, இந்த நல்ல வேளையிலே நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதை நான் அவதானிக்கின்றேன். நிகழ்ச்சிகள் மொன்றியல் தமிழ் வானொலியிலே எப்படி செல்கின்றது?
1: அருமையாக இருக்கிறது, ரொம்ப துரிதமாக இருக்கிறது. பழைய உறவுகள் இன்னும் கொஞ்சம் மீண்டும் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஏன்னா நான் அப்பொழுது பயங்கர கலகலப்பாக நான் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் கலந்து கொண்டதில்லை. இந்த வருடம் தான், இத்தனை வருடங்களே இந்த மாதிரி தான் கலந்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சிகள் எல்லாம் புதுமையாக மிக பொலிவுடன் இருக்கிறது தாத்தா. எனக்கு ரொம்ப உத்வேகம் கொடுக்கிறது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். நானும் வந்து கலந்து கொள்ள வேண்டும், ஆர்வத்தை தூண்டுகிறது நிகழ்ச்சிகள். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தாத்தா எல்லாமே.
0: சிறப்பான செய்தி தான். நன்றி, நன்றி அன்பு மொழி. வானொலி என்பது பல் சுவையாக இருக்க வேண்டும். பல் சுவையிலும் வந்து நாங்கள் எங்களை தயார்படுத்தி, எங்களை மீட்டி பார்த்து, எங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஞாபகங்களை ஊட்டுவதும் விவேகத்தை கூட்டுவதுமான நிகழ்ச்சிகள் என்ற சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த வகையில் செல்கின்ற கூறுகின்றீர்கள், அப்படி செல்கின்றது என்று. அதில் அன்று சொல்லோடு பாடல் என்ற நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வில் நீங்கள் வந்து நான் ஒரு சொல்லை தந்தால், ஒரு வார்த்தை, ஒரு பதத்தை தந்தால் அதற்குரிய ஒரு பாடல் தரப்போகின்றீர்கள். அந்த பாடல்கள் செய்து நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு முன் ஒலிபரப்பாகும், அல்லது நிறைவாக கூடுதலான நேயர்கள் வந்தார்கள்னா அது ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு தரப்படும். புரிகிறதா? ஆ, புரிந்து கொண்டீர்கள். அந்த வகையில் இன்று உங்களுக்கு இங்கே இருக்கின்ற பதங்களிலே எனக்கு உங்களுக்காக கிடைக்கின்ற பதம் எங்கே என்ற பதம். எங்கே, எங்கே என்ற பதத்தை வைத்து வரும் பாடல்களில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை தாருங்கள், கேட்டு பார்ப்போம்.
1: தாத்தா, நாடோடி மன்னன் படத்துல எங்கே எங்கே என் இன்பம், எங்கே என் இதயம், எங்கே பகைவர் நெடுங்கும் படை, எங்கே என் பக்கம் இருந்த பலம், எங்கே. அந்த பாடல் ஜிக்கி அவர்கள் பாடின
0: பாடல். பாடல் பழைய பாடல், நீங்கள் பிறப்பதற்கு முன்பு வந்த திரைப்படத்து பாடல் ஞாபகமா வைத்திருந்து கேட்கின்றீர்கள். சிறப்பான அந்த பாடல். மீண்டும் ஒரு தடவை அந்த வரியை பாடுங்க. முதல் பல்லவியை பாட முடியுமா, அல்லது ஒரு வரி பாட, ரெண்டு வரி பாட முடியுமா?
1: இது அது இடையில வந்து நிறைய தாளங்கள் தான் தான் தவறும். இந்த வரி தான் வந்து உச்சபட்சமான வரிகளாக இருக்கும். எங்கே அவ்வளவுதான் தாத்தா, மூன்று முறையும் நான்கு முறையும் வரும்.
0: அதுக்கு பின்பு என்ன வரி வரும்?
1: என் இதயம் எங்கே, அந்த மாதிரி வரும் தாத்தா.
0: ஓ, அப்படியா? சரி, ஜிக்கியினுடைய பாடல். அந்த பாடலை உங்களுக்காக தான் நாங்கள் நீண்ட நாள் கேட்கவில்லை அந்த பாடல். அப்பொழுது கேட்ட பாடல்கள், அதை நீங்கள் இன்று வந்து கேட்கின்றீர்கள். மிகவும் இதுதான் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் இந்த நிகழ்வின் சிறப்பு.
1: முதல் வந்து வண்ண திரைப்படமும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து தயாரிப்புல வந்த படம் தாத்தா.
0: வெற்றி திரைப்படம், வெற்றி வெற்றி திரைப்படம். எங்கே எங்கே என் இதயம் எங்கே என்ற அந்த பாடல் ஜிக்கி அவர்களுடைய குரல் என்றால் மேலும் சிறப்பாக இருக்கும் தானே சிவரஞ்சிதி. நீங்கள் பழைய பாடல்களை ரசிப்பதற்கு காரணம் உங்களுடைய இசை ஞானம் தான். இசையிலே உங்களுக்கு நாட்டம், இசையால் இசை உங்களால் முடியும் இசைந்து வருகின்றது. அதனால் தான் அந்த இசையை உள்வாங்கி அதற்குரிய வரிகளை மனதிலே பதித்து தருகின்றீர்கள். பாடல்களும் கருத்தான சொற்களை அடுக்கி தமிழை அங்கே வளர்த்தார்கள். தமிழ் சொற்களை அங்கே புகுத்தி தமிழை நாங்கள் உபயோகிக்கும் வண்ணம் வந்தார். அந்த வகையிலே நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். மற்றும் உங்களுடைய இந்த எங்கே என்ற ஆரம்பிக்கும் சொல்லோடு உங்கள் பாடலை நான் தருவோம், கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்ததற்கும் முதலாவது நேயராக வந்ததற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். வேற ஏதாவது பேச வேண்டுமா, குறிப்புகள்?
1: ஒன்றும் இல்லை தாத்தா. அம்மாவை கேட்டதாக சொல்லவும் தாத்தா, உடல்நிலையை பார்த்து சொல்லவும். அப்புறம் இன்னும் ஆமா தாத்தா, ஒன்னே ஒன்னு சொல்லணும் தாத்தா. அண்ணனை பற்றிய செய்தி கொஞ்சம் கேட்டிருந்தார்கள் அம்மா, நாகப்பண்ணன். அதை நான் அம்மாவுக்கு அனுப்பியிருக்கிறேன், அம்மா பாக்கல. நீங்கள் முடிந்தால் சற்று
0: அதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நன்றி, நன்றி அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்புகள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

ஒரு வார்த்தையில பல வார்த்தைகள் வருகின்றது, வார்த்தைக்கெல்லாம் பாடல்கள் வரப்போகின்றது. சொல்லாயோ வாய் திறந்து என்ற சொல்லோடு பாடல் நிகழ்வைக்கு வருவதற்காக அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இணைந்தார்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அவர் இணைய வேண்டும்.

0: வந்து விட்டார் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். கிருஷ்ணனா அனுசியாவா?
1: அனுசியாப்பா.
0: வணக்கம் மகளே அனுசியா, நலமாக இருக்கின்றீர்களாம்மா அனுசியா? நான் நலமாக இருக்கின்றேன் அனுஷியா. கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கும் செய்தி எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது. நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அம்மாவும் நலமாக இருக்கின்றார், சற்று ஓய்விலே இருக்கின்றார். அவருக்கு உற்சாகம் தேவைப்படுகின்றது, அதனால் அவர் ஓய்வுதான் அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மருந்துகள், ஓய்வுகள், உணவு கட்டுப்பாடுகளோடு இருக்கின்றார், ஆனால் நலமாக இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். எனக்கு உதவியாக இருக்கின்றார், நல்லாக இருக்கின்றார், நல்லா இருக்கின்றார். விரைவில் வருவார், கட்டளைக்கு வருவார். வந்தால் நீங்கள் எல்லாம் அவருக்கு உற்சாகத்தை ஏற்றி விடுவீர்கள். அவர் உற்சாகமாக உங்களோட இயங்குவார். இங்கே வந்தால் தான் அவருக்கு அந்த உற்சாகம் துள்ளல் எல்லாம் வரும் இல்லையா? சரி, அங்கே பணி எல்லாம் முடிந்து விட்டதா மகளே? சரி, நீங்கள் இருவருமாக இணைந்து பணி செய்யும் இந்த வேளையிலே அங்கே காலநிலை எப்படி? பனி எட்டி பார்க்கின்றதா, அல்லது நீங்கள் பனியை எட்டி பார்த்தீர்களா, அல்லது உங்கள் உடலை தட்டி பார்க்கின்றதா, உணர்வினை முட்டி பார்க்கின்றதா, எப்படி இருக்கிறது குளிர் பனி? குளிர் கொஞ்சம் முட்டி பார்க்கத்தான் செய்யுது. ரொம்ப வாயில கொஞ்சம் தட்டி பார்க்கறது, லேசாக தட்டி பார்க்கறது இல்லையா? சரி, ஆனால் இது இந்த குளிர்மையும் வேண்டும் தானே மகளே? இப்ப இன்னும் 2 மாதம் போனால் நீங்கள் ஐயோ வெப்பம் தாங்க முடியாம இருக்கப்பான்னு கூறுவீர்கள் சரியா? அதெல்லாம் இந்த குளிரையும் கொஞ்சம் அனுபவிப்போம். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன். இங்கே இங்கே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு வரி கொண்ட பாடல், அது என்ன பாடலாக உங்களுக்கு தருவீர்கள்? இங்கே அவர் எங்கே தந்த அங்கே தந்தார், நீங்கள் இங்கே தரப்போகின்றீர்கள். இங்கே சரி, இங்கே உங்களுக்கு தட்டுப்பாடாக இருந்தால் எங்கே என்றதுக்கு தாருங்கள்.
1: எங்கே
0: உடனே பாடுங்கள். எங்கே
1: எங்கே அவள்
0: அரிசியாவின் வாயாலே இந்த ஒரு வரி பாடலை கேட்பதற்கு எத்தனை வருடம் சென்று ஒரு பாடல் கேட்க ஒரு வருடம் காத்திருந்தோம். ஒரு வார்த்தை பேசவே கடினப்படுறீங்களோ என்று ஒரு வரியே வந்து பாடுங்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். எங்கே அவள் என்றே மனம் தேடுதே என்ற பாடலை கேட்ட வேளையில் அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். வாழ்த்துக்கள் எங்கே என்ற பதத்துக்கு உடனே பாடல் தந்து விட்டார். சாரி கட்டிக்காரி, வாழ்த்துக்கள் அம்மா. உணவருந்து விட்டீர்களா? உங்களுடைய அவர் உணவருந்து விட்டாரா? இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அந்த வேளையிலே பாடலை பாடி காட்டியதற்கு மேலும் நன்றி. முயற்சியுங்கள், 4 வரி ஒரு பல்லவியையாவது பாடலாம், விடா முயற்சி. வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது நாங்கள் உங்களுடைய ஆத்துக்காரரிடம் செல்வோம், அவரிடம் போவோம். வணக்கம் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா,
0: நல்லா இருக்கீங்களா? வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன். மகிழ்வாக நலமாக இருக்கின்றது. செல்லவில்லையா கிருஷ்ணன்? பணி வேலை இருந்தாலும் மற்றது வீட்டிலே உங்களுக்கு பணி இருக்கின்றது தானே, அது உங்களுடைய டார்கெட் முடிக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுது முடிவடைகின்றது? இன்னும் 10 நாட்கள் என்று கூறினீர்கள். சிறப்பு. அங்கே லேசாக பனி முட்டி பார்க்கின்றது, இல்ல உடம்பை தட்டி பார்க்கிறது என்றார்கள், அப்படி இருக்கின்றதா குளிர்மை? வேண்டுமென்றால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இலவச விநியோகம். சரி, இன்று நாங்கள் கேட்பதற்கு இந்த மிகவும் சிறப்பான ஒரு நாள் என்னென்றால், அனுஷியா வந்து எங்கே அவள் என்றே மனம் என்ற வரியை பாடி காட்டி இருந்தார். நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். உங்களுடைய முயற்சி உங்களுடைய பயிற்சியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சரி, உங்களுக்கு இங்கே என்ற பதத்தில் ஏதாவது பாடல் கூற முடியுமா? இங்கே
3: இங்கே நினைக்கு வரலையா?
0: வரவில்லை. சரி, அப்படி என்றால் வா என்ற பதத்தில் ஒரு பாடல் தாருங்க. வா
3: இது நிறைய வா நீ வாரா போகுமிடம் வெகு தூரம் இல்லை.
0: அதை விட வேற வாதில வேறு என்ன இருக்கின்றது?
3: நிறைய பாடல் இருக்கு.
0: அதைத்தான் கூறுங்களேன், நிறைய இருக்கின்றது. எல்லாவற்றிலும் நிறைய இருக்கின்றது, எங்களுக்கு தெரியும். வா என்றவுடன் வாரா என்று தந்து விட்டீர்கள். வா என்று தனியா
3: கண்ணாவா?
0: சரி, அதை விட அன்று ஒரு ஒரு வா கேட்டீர்களே, நேயர் நேரத்திலே ஒரு வா தந்திருந்தீர்கள். இதுல நேர் நேரத்தில் ஒரு வா தந்திருந்தீர்கள், மூன்று தரம் வா சொல்லி. அது என்ன பாடல்?
3: ஆமா, எனக்காக
0: முதல்ல வா வா என்றுதான் நீ பாடும் அந்த பாடல். வா அந்த பாடல் வா வா வா என்று அழைத்துத்தான் எனக்காகவா நான் உனக்காகவா என்று பாடும். சரி, உங்களுக்கு இப்ப வாரா என்ற பாடலை தந்தீர்கள். உங்களுக்காக அந்த பாடல் நான் ஒளிபரப்பது. இனிமையான பாடல் வாராய் நீ வாராய் என்ற பாடல். இந்த பாடல் யார் பாடினது? ஐயா
3: திருச்சி லோகநாதன்.
0: அவருடைய குரலில் அவர் தானே முதல் முதலில் தென்னகத்து திரையுலகம் தமிழ் திரையுலகிற்கு பின்னணி குரல் கொடுத்தவர் நாயகர்களுக்காக, இல்லையா? சிறப்பான பாடல் அந்த பாடலும், சிறப்பான ஒரு பாடல், நல்ல ஒரு தத்துவம் உள்ள பாடல் அந்த பாடல். தந்திரம் எப்படி வரும், அதுக்கு மந்திரம் என்ன செய்துவிட்டால் அவ தந்திரமாக மாறும், சுதந்திரம் அப்படி கிடைக்கும். அப்படியான கருத்து அந்த பாடலில் இருக்கின்றது. வாராய் நீ வாராய் என்று அழகாக அன்பாக அழைத்து வம்பு செய்ய நினைப்பவர்கள் கடைசியில் அவர் அந்த வம்பிலேயே மாண்டு விடுவார்கள். சிறப்பான பாடல், இனிமையான அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். இது சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்தவைக்கு நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உறவாக வணக்கம். நன்றி அனுஷியா அவர்களே. அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஜெகபிரசாதிக்.
4: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக் வணக்கம். ஐயா தாங்கள் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: அழகாக முகவரி தெரிந்து கொண்டோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம், நீங்கள் மகிழ்வாக அனைவரும் இருக்கின்றீர்களா?
4: நிச்சயமாயா. நான் எனது செல்லக்கிளி பச்சைக்கிளி மற்றும் அனைவரும்

0: அங்கே பேச போகின்றார்கள். அதை சிறுவர்கள்
1: ஆமையா
0: செவி மடுப்பதும் சிறப்பாக இருக்கும் தான். நாங்களும் ஒலிபாங்கி
1: நிச்சயமா
0: ஊடாக கொஞ்சம் நாங்கள் செவி மடுத்தோம். நன்றிகள் உங்களுக்கு. நீங்கள் இடைஞ்சல் சரியாக இடர்பட்டு விட்டீர்கள் என்று தெரியும். ஏனென்றால் பின்பு நீங்கள் எழுதியிருந்தீர்கள், நீங்கள் மாறி பாடலை கூறிவிட்டு எனக்கு சரியாக புரியவில்லை என்று. அதனால் அந்த பாடலை தந்தேன். நலமாக இருந்து அதை கேட்டுவிட்டு பதிலும் தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது? கொல்லையில இருக்கின்றீர்களா, உள்ளே இருக்கின்றீர்களா?
1: இல்லையா, குளிர தான் இருக்கேன்.
0: குளிரா தான், குளிர
1: குளிர. நேற்றைய நேற்றைய தினத்தை விட இன்று கொஞ்சம் பனிப்பொழிவு குறைவு தான் ஐயா,
0: குறைவு. அதனால் வெளியே இருக்கும் பொழுது கொஞ்சம் சுகமாக இருக்கின்றது. பனி குளிரும் சிறந்ததையா, ஆனால் கடுமையாக பனி குளிரில் நாங்கள் இருந்தால் ஜலதோஷம் வராது, தொண்டை அடைப்பு நோவுகள் ஏற்படும். இப்போ மழையிலே நனைந்தால் ஜலதோஷம் ஏற்படும். இந்த குளிருக்கு அப்படி வருவது வேறு வருத்தங்கள் தான், மூட்டு வலி அதெல்லாம் வரும் ஐயா. கவனமாக இருக்கும். இந்த உறைந்து போகும் நிலையில நீங்களிலே நாங்கள் உறைந்து போன நிலையிலே உறங்கி எழுந்து பார்க்கும் பொழுது மீண்டும் உறைந்து போன இருக்கின்றோம். தாராளமாக இருக்கின்றது. உங்களுக்காக ஒரு பாடல், இங்கே என்ற பதத்தில் ஏதாவது பாடல் தர முடியுமா?
1: இங்கே இங்கேயா
0: வருது இல்லை, என்ன டக்குன்னு வருது இல்லை, இங்கே பார்ப்போம் யாருக்கு
1: வருது.
0: சரி, அப்படி என்றால், அப்படி என்றால் நீங்கள் போ என்ற பதத்திலே தாருங்கள். போ நீங்கள் தானே பல பாடல்கள் கேட்டிருக்கின்றீர்கள்.
1: கேட்டிருக்கேன்.
0: என்ன ஐயா, ஆலய மணியில் இருக்கிறதே அற்புதமான ஒரு பாடல். இங்கே இங்கே கேட்டேன், சரி போனால் போகட்டும் என்றுட்டு போ கேட்டேன். அப்ப அதுல தாருங்களே பாடல்.
1: போனால் போகட்டும் போலாம் இருக்கு.
0: போனால் போகட்டும்
1: போடாதான்
0: உங்களுக்கு எடுத்து தரும் முகமாக இங்கே என்று கேட்டேன், கூறவில்லை. சரி போனால் போகட்டும் என்று உங்களுக்கு போ தந்தேன் என்ற உடனே கண்டுபிடிக்க வேண்டும். சரி, என்ன பாடலை தருவோம் உங்களுக்கு? என்ன பாடல் தருவோம்?
1: போதுமோ இந்த இடம், அந்த பாடல்
0: போதுமா? போதுமோ,
1: அது போதா? போதும்,
0: அதை விட போ நீ போகும் இடம் எல்லாம் நானும், அந்த பாடல் இருக்குதானே. சரி போதுமோ,
1: அது இருக்கியா? அது இருக்கியா?
0: இந்த பல பாடல் இருக்கின்றது, திடீர் என்று வர வேண்டும், அதான் ஞாபகம் தூண்டும். போதுமோ இந்த இடம். இப்ப இரண்டு எங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு மின்சாரம் இருக்கின்றதா? உங்கள் வீட்டிலே
1: இருக்குதுயா?
0: அங்கே என்ன மாதிரியான வெளிச்சத்தை தருவது? குமிழ் ஆனா மின்குமிழ் இருக்கின்றதா, அல்லது நீளமுள்ள மின்குமிழா உங்களுக்கு வெளிச்சம் தருது?
1: ஆமா, நீளம் நீளமுள்ள, அதாவது இந்த டியூப்லைட்
0: டியூப் லைட் அங்கே குமிழ் பல்புக்கும் டியூப் பல்புக்கும் சுவிட்ச் இருக்கு, நாங்கள் போடுவதற்கு அழுத்தம் அழுத்தி இருக்குன்னு தான் ஓன் பண்றதுக்கு. அதிலே குமிழ் பல்புக்கு சுவிட்சை தேடினா டப்பன் வெளிச்சம் வரும், அந்த டியூப் லைட்டுக்கு வெளிச்சத்தை தட்டினா கொஞ்ச நேரம் தட்டி தட்டித்தான் வருகின்றது.
1: இல்லையா, அந்த நிலைமை மாறி விட்டது. இப்ப எல்இடி டியூப் லைட்டும் வந்திருக்கியா?
0: எப்படி இருந்தாலும்
1: உடனே லைட் எரியும்.
0: எப்படி இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரு கொஞ்ச நேரம் வித்தியாசம் இருக்கு. அப்படி வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கின்றது. போதுமோ இந்த பாடலை மகிழ்ச்சியோடு செல்ல உல்லாசமாக பேசி மகிழ்கின்றோம், தந்துவிட்டோம். இங்கே இன்று எங்களுடைய அருள் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. அவர் நேரடியாக
1: சம்பளம்
0: கிடைக்கவில்லை போல் இருக்கின்றது, தெரிய தந்திர. நேற்றைய தினம் அவர் கொண்டாடி இருந்திருக்கின்றார், அதை நான் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரிய வைத்தேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு எழுதியிருந்தார், அவர் தளத்துக்கு எழுதவில்லை. இருப்பினும் அறிந்தவுடன் எல்லோரும் வந்து அவருக்கு வாழ்த்து கூறியதுக்கு நானும் இணைந்து உங்களோடு வாழ்த்தி மகிழ்ந்து கொள்வோம். நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே. போதுமோ இந்த இடம் என்ற பாடலை நீங்கள் தந்து சொல்கின்றீர்கள், உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சொல்லாயோ வாய் திறந்து என்று பாடும் பாடலோடு சொல்லோடு பாடல். வந்து விட்டார் எங்களுடைய தலைவர் ராஜ்குமார்.

0: வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே, நாங்கள் நலம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறோங்க ஐயா, பனியோட இருக்கிறோம்,
0: மகள்வோட இருக்கிறோம்.
1: வெயிலோட விளையாடினா நாங்க பனியோட விளையாடிட்டு இருக்கிறோங்க.
0: நீங்களும் பனியோட விளையாடுகிறீர்களா? நாங்கள் விளையாட முடியாத பனி ஐயா, இந்த பனி வழிக்கு சென்றால் உறைந்து விடுவோம் ஐயா. நீங்கள் விளையாடுவீர்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன துள்ளி விளையாடும் வயதான அந்த பெரிய நீரோடையிலேயே 12 வயதிலேயே நீச்சல் அடித்து உன் நண்பனின் உயிரை காத்த தோழன் அல்லவா? உங்களால் இந்த பனிகளை நீச்சல் அடிக்க முடியுமோனு தெரியாது. இருப்பின் நீந்துவீர்கள்
1: ஐயா. அது எவ்வளவு பனி அடித்தாலும்
0: எங்களுக்கு பச்சை தண்ணியை நாங்கள் இப்படி அள்ளி மெல்லி அப்படி பார்த்தோம் என்றா இருந்து ஊத்தினோம் என்றால் கை அப்படியே நிற்கும், தண்ணி அப்படியே அப்படியே உறைந்து விடுவோம் நாங்க. ஆனா இந்த நிலை நான் கல்வி கற்பித்த நுவரெலியா என்ற இந்த இலங்கையிலே நுவரெலிய பகுதி மலை பிரதேசம் அங்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000 அடி கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரம் உள்ள மலைகள் அங்கே இருக்கின்றது. அந்த மலையின் உச்சியிலேயெல்லாம் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அங்கே இந்த கலைகள் இப்படித்தான் இருக்கும். அந்த வெண்முகில்கள் கலைந்து ஓடுவது நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு நிற்போம். இருவருக்கும் இடையாலே அந்த முகில் ஓடும் ஐயா, பார்த்திருக்கின்ற இந்த திரைப்படங்களிலே தெய்வலோக படங்கள் காட்சிகள் தரும் பொழுது முகிலுக்குள்ளாலே பாடிக்கொண்டு போவார்கள். இந்த அப்படி அந்த முகிலுக்குள்ளாலே போகும்போது வானத்து அங்கே நாங்கள் அந்த முகிலுக்குள்ளே நிற்போம். முகில் எங்களுக்கு எங்களை தட்டி கொண்டு போகும், எங்களை தட்டி கொண்டு போகும். அங்கேயும் அங்கே அலுவலகங்கள் பாடசாலைகள் வீடுகள் எல்லாம் மூடி இருக்கின்ற கண்ணாடி உள்ள மூடப்பட்ட வாயில்கள் தான் இருக்கும். அங்கே திறந்த கதவுகள் இருக்கா இருக்கும், திறந்து போட்டு மூடி விடுவோம். உடனே பாடசாலையெல்லாம் கண்ணாடிகளால் பூட்டப்பட்டிருக்கும் வெளிச்சத்துக்காக. வெளியே வெளியே இந்த முகில் நானும் நீங்களும் நின்று பேசுவதாக இருந்தால் இருவருக்கும் இடையாலே முகில் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த அதை நான் அனுபவித்திருக்கேன். அந்த விருப்பத்திலே தான் நானாக மாற்றல் பெற்று சென்ற இடமாற்றம் எடுத்து சென்ற இடம் எங்கள் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 300 மைல் கிட்ட நான் செல்ல வேண்டும். அந்த இடைத்தூரம் எங்கள் அங்கே சென்று அங்கே நான் விடுதி அங்கே எங்களுக்கு அரசாங்க விடுதிகள் கொடுப்பார்கள். அங்கே இருந்து நான் கல்வி கற்பித்த காலத்திலே ஆனால் அங்கே விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு எல்லாம் கோட்டுகள் சூட்டுகள் கம்பளிகள் தொப்பிகள் எல்லாம் போட்டுக்கொண்டு தான் அங்கேயும். ஆனால் இப்படி இல்லை. இந்த இதில் அன்பேபா திரைப்படத்திலே ஒரு பாடல், அன்பேபா என்ற ஒரு பாடலே இருக்கின்றது தானே, ஒரு அதிலே ஒரு பாடல் என்ன அந்த என்ன மலை தூவி வருக என்று அழைக்கின்றது என்ற ஒரு பாடல் இருக்கு. பூ மலை தூவிய ஏதோ ஒரு பாடல் இருக்குல்ல, அதிலே அவர்கள் ஓடும் பொழுது அங்கே முகில்கள் ஓடுகின்றது என்ன, அதே மாதிரி இருக்கும். இங்கு இங்கு அப்படி இருந்தால் வெளியில் நாங்கள் போனால் நாங்கள் புரைச்சி போவோம் ஐயா. அந்த முகில் குளிர் முகிலாக தான், பனி விழுந்து கொண்டிருக்கும் பொழுது முகில் ஓடாது, பனி விழுந்து கொண்டிருக்கும் பொழுது முகில் ஓடாது. சரி, அங்கே காலநிலையை குறிப்பிட்டீர்கள், நிலமாக மகள்வாக இருக்கின்றீர்கள், நாங்கள் நிலமாக மகள்வாக இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளை அநேகமாக கேட்பது உண்டா? உண்டு உண்டு உண்டு உண்டு, உங்களுக்காக நான் ஒரு பாடல் உங்களிடம் இருந்து இங்கே என்ற பதத்தில் ஏதாவது பாடல் தர முடியுமா?
1: இங்கே அங்கே நானும் தெரியும், இங்கே
0: அது எங்கே அங்கே தந்து விட்டார்கள். சரி, இங்கே தர இங்கே சரி பார்ப்போம் யார் தருகின்றார்கள் என்று. உங்களுக்காக 1000 என்ற பதத்தை தருகின்ற, 1000 பதத்தை தருகின்ற, 1000
1: 1000 1000 மலர்களே மலரட்டும்
0: அடர சாக்கியன்றார் கெட்டிக்காரன். 1000 மலர்களே, இது நிறம் மாறாத
1: பூக்கள்
0: பாருங்க பாருங்க. 1000
1: மலர்களே மலருங்கள்,
0: அவசரமா மலர்கள் பொறுத்து ஆறுதலா மலருங்கள் ஐயா. நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலே என்ன?
1: ஆமாங்க, நிறம் மாறாத
0: பூக்கள். நிறம் மாறாத பூக்கள் நல்ல பாடல். இந்த பாடல் என்ன, இந்த பாடலுக்கு நடித்தது விஜயன் அவர்களும் இல்ல, விஜயனா, விஜயன் தானே, விஜயனும் ராதிகாவும் சுதாகர் ராதிகா விஜயனும் அந்த படத்தில் நடிக்கின்றார். சரி சரி சரி, நிறம் மாறாத பூக்களே 1000 மலர்களே மலருங்கள் என்று வந்து விட்டது. 1000
1: நானும் 2 வரி பாருங்க. 1000 மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள். நன்றிய,
0: வாழ்த்துக்கள். 1000 நீங்கள் பாடினீர்கள், அமுத கீதத்தை காற்றலை தரும் உங்களுக்கு கேட்டு மகளலாம். அமுதமாக இருந்தது உங்கள் குரலே, நீங்கள் மனுஷியா போன்று நீங்களும் இந்த பாடலை பாடினது எங்களுக்கு அமுதமாக இருந்தது. அடிக்கடி கிடைக்கிறதை விட எப்போவாவது ஒரு தடவை கிடைப்பதுதானே எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். சிறப்பு ராஜ்குமார் அவர்களே, மகள்வாக பேசி மகிழ்ந்தோம். இனிமையான இந்த வேளையிலே வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: அம்மாவை கேட்டதா சொல்லுங்க.
0: பேசுவோம், உங்களை பற்றி எல்லாம் பேசுவேன். நாங்கள் ஒவ்வொரு எல்லா உறவுகளையும் பற்றி பேசுவோம். விரைவில் வரும் அவரை வரவே வரவழைப்பதும் உங்கள் கடமைதான். இங்கே காற்றலைக்கு வந்தவுடன்
1: கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க நாங்கெல்லாம் பேசிட்டு
0: அதைத்தான் நான் கேட்டு நான் வந்து அவரை காற்றலையை அமர்த்தி விட்டு நான் அங்கே இருந்தோன்னு உங்கள் கும்மாளத்தை கேட்டு மாவுல விரும்புகிறேன். வருவார் விரைவில் வருவார். நன்றி ஐயா, நன்றி கண்ணா, நன்றி நன்றி. அன்பு மகன் கண்ணன் வருகின்றான். வணக்கம் கண்ணா. கண்ணா வணக்கம். கண்ணன்
1: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம். மகனே கண்ணன், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமா இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். என் பூட்டி எப்படி இருக்கிறாள்?
2: நலமா
0: இருக்காரு. வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் இப்பொழுது மொட்டை மாடியில் இருக்கின்றீர்களா, வீட்டின் உள்ளே இருக்கின்றீர்களா?
2: இல்ல, இப்ப மொட்டை மாடி தான்.
0: மொட்டை மாடி. அப்ப பனி அதையும் இல்லை, குறைவாக இருக்கின்றது இல்லையா? 27 பெரிய உருவமா?
2: இல்லப்பா, நான் பாத்துல இருட்டுலதான் வருவேன்.
0: ஓ, இருட்டுல வருவேன். வெளிச்சத்துக்கு வராது இல்லையா?
2: ஆமாங்கப்பா.
0: அதே சிலவழி அந்த சில்லு வண்டு என்று ஒன்று கூறுவார்கள் தெரியுமா? சில் வண்டு என்று ஒன்று இருக்கின்றதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, நிலவண்டு. நிலவண்டு அது எந்த
2: நிலத்துல, அதாவது அது நிலத்துல படுத்துனப்ப அந்த அந்த இறக்கை இப்படி அடிக்கிறது தான் சவுண்ட் வருது.
0: இதெல்லாம் இயற்கையின் இயற்கையின் பொக்கிஷங்கள் ஐயா, இயற்கையால் கொடுக்கப்பட்ட வளங்கள். அதை அனுபவிக்கத்தான் நாங்கள் வந்தோம். அதை விட்டு
2: என்ன, இரவு நேரத்துல அந்த வயல்வெளியில் நடந்து போனோம்னா அந்த தவளை எல்லாம் கத்துப்போம்.
0: அது அடுத்து அது பெரிய எத்தனையோ வாத்தியங்கள். இளையராஜாவிட கூட அப்படி வாத்தியங்கள் இல்லையா? அந்த கருவிகள் இல்லையா? அப்படி போடுவேன். போட்டி போட்டுச்சதுல காலையில பார்த்தால் அது கரையில வந்து பிறண்டுவே கிடப்பார்கள். சிலது இறந்து போயிருக்கீங்க. சத்தம் போடு போடு போட்டு அந்த நேரத்திலே தான் அவர்களுடைய இனப்பெருக்க காலங்கள்.
2: முட்டைக்காய்கள் அதன் வாயால் கிடைக்கிற மாதிரி பாம்பு வந்து பிடிச்சிட்டு
0: போயிருங்க. அந்த பாம்பு வந்து தரை பக்கம் பிடிக்காது தெரியுமா, பிற்பக்கம் மாத்திரம் அப்படி அழுத்தும். அப்ப வாய் வெளியே
2: கத்திக்கொண்டிருக்க முடியாது.
0: அவர் முழுங்குவதற்கு முழுங்கும் வரைக்கும் இந்த தவளை சத்தம் போட்டுக்கொண்டேதான் இருக்கும். நான் கவனித்திருக்கேன், நான் கவனித்தும் பார்த்திருக்கேன். அந்த நேரத்தில் நாங்கள் கிட்ட போனா பாம்புக்கு கிட்ட கோபம் வரும், எங்கள் மீது தாக்கிவிடும். கவனமா இருக்க வேண்டும். சரி கண்ணன், இப்பொழுது இவற்றையெல்லாம் பேசிய உங்களுக்காக ஒரு பதம் இருக்கின்றது, இங்கே என்று ஒரு பதம். எங்க அதுக்கு ஏதாவது பாடல் கூற முடியுமா உங்களால்? இங்கே
2: இருக்கப்பா. இங்கே வந்து சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்து இங்கே மானமுள்ள பொண்ணு ஒண்ண மருந்தளிக்க விட்டாக மதிமயங்க விட்டாக அப்படின்னு ஒரு பாட்டு
0: கேட்டுக்காரன் சொல்லிவிட்டான். அன்பு மகன் கண்ணன், இத்தனை பேர் வந்தார்கள், 5 பேர் வந்தார்கள், 5 பேருக்கும் தட்டுப்படாத இங்கே சின்ன பசங்க நாங்க சின்னனாக பாடி விட்டார். இங்கே மானம் உள்ள பொண்ணு என்று
2: பாடல்,
0: அதை கூடவும் இருக்கின்ற பாடல்கள் பார்ப்போம். மானம் உள்ள
2: பொண்ணு பாட்டு இருக்குப்பா. சார் ஐ லவ் யூங்கிற படத்துலயும் இருக்குங்கப்பா. அதுல வந்து இங்கே இறைவன் என்னும் தலைவன் அப்படின்னு ஒரு பாட்டு,
0: இறைவன் என்னும் தலைவன் என்ற பாடல் கூட இருக்கின்றது. வாழ்த்துக்கள். 2 பாடலையும் தந்துவிட்டீர்கள். இங்கே இறைவன் என்னும் என்ற பாடலையும் தந்தீர்கள். இனிமே இங்கே என்ற பதம் அதிகமாக பாடல்கள் வரவில்லைத்தான். இருப்பினும் பல பாடல்கள் உண்டு, பல பாடல்கள் உண்டு. இங்கே இறைவன் என்ற பாடலையும் தந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு 2 பாடலையும் தந்தவங்களுக்கு 2 வாழ்த்துக்களும் 2 நன்றியும் கிடைக்கும் உங்களுக்கு. சில சமயம் நேரத்தை பார்த்து 2 பாடல்களும் ஒலிபரப்பாகலாம் கண்ணனுக்காக. சரி, வாழ்த்துக்கள் கண்ணன். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள், சிறப்பாக இருங்கள். சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: மகிழ்ச்சி அப்பா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி
0: நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி பிரபுவை தொடர்ந்து மகிழ்ச்சி என்ற பதத்தை உபயோகிக்கிறது கண்ணன் தான். கண்ணன் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம்.

இனிமையான அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு பல பாடல்கள் தோன்றிக் கொண்டு வருகின்றது. அமைதியான இதமான ஒரு பாடல் காற்றலையில் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. ஒலிக்கும் அந்த பாடலை கேட்கும் இந்த நிகழ்ச்சி சொல்லோடு பாடல். நாங்கள் ஒரு சொல்லை கொடுத்தவுடன் அதற்கு என்ன பாடல் வருகின்றது என்று ஞாபகத்தில் வைத்து தந்து கொண்டிருக்கும் உங்கள் பாடல்கள் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கின்றன. கேட்டு மகளலாம். இது சிந்தனைக்கு விருந்தாக வரும் ஒரு விடயம். சிந்தனையிலே எத்தனை ஒரு பந்தபுடன் சொன்னார்கள், எத்தனையோ பாடல் இருக்கு, பல பாடல்கள் இருக்கின்றது, ஆனால் ஒரு பாடல் உடனே வர வேண்டும் அல்லவா? இதிலே நீங்கள் பயிற்சியை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது பாடல்களை தேடல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், தேடலே கிடைக்கும். அந்த தேடலே கிடைப்பவை சனிக்கிழமை தோறும் நடக்கும். பாட்டுக்கு பதில் பாட்டிலே உங்களை வெற்றியாளர்களாக கொண்டு வந்துவிடும். இனிமை இனிமை இனிமை முன்னிலத்தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல்.

இனிமையான இந்த பாடல் ஓடியே முடிந்து விட்டது. அன்பு உறவுகளே, இது முன்னிறுத்தி முழு வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபை. அடுத்து வரும் உறவு யாராக இருக்கும் என்று எண்ணும் வேளையிலே அழைத்தார், இணைப்பு கிடைக்கவில்லை. இங்கே பதிவிலே பல அழைப்பு தராமல் பல பதிவிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தந்து கொண்டிருக்கும் உறவுகள் வந்தாலே போ சிறப்பு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடல், சொல்லோடு பாடல் நிகழ்வு.

ஜெயா, உங்கள் இணைப்பு அழைப்பு வருகின்றது, இணைப்பு கிடைக்கவில்லை. உங்கள் ஒழிப்ப உங்கள் தொலைபேசியை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல். இப்பொழுது இங்கே எங்கே அங்கே என்ற பதங்கள் எல்லாம் வந்தது. இங்கே இனிமையான பாடல்களுக்கு பாடல்களை தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், தந்த பாடல்களை ஒளிபரப்புவதா இல்லை இன்னும் வர இருக்கின்றீர்களா என்று பார்த்துக்கொண்டிருக்கேன். ஜெயா, நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், உங்கள் பாடலை காணவில்லை, ஓடுகிறோம். சிவரஞ்சினி, ஒரு தடவை நீங்கள் வர வேண்டும் காற்றலைக்கு. நன்றி.

0: வந்துவிட்டார் பேத்தி சிவரஞ்சி. வணக்கம் சிவரஞ்சினி.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் வணக்கம். பாடல் எங்கே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ?
1: இல்ல தாத்தா, இடையில் வந்து அம்மா சென்னையில இருந்து அழைத்து விட்டார. கண்ணன் இப்ப திரும்பவும் சொல்லவும் எனக்கு நான் தான் பேசி விட்டேன் என்று சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இல்ல, தாத்தா கூப்பிடுறாங்க போவோம் அண்ணா அனுப்பி விட்டார்.
0: இல்ல இல்ல, உங்களுக்கு தந்த பதம் எங்கேயா அங்கேயா?
1: எங்கே தாத்தா?
0: எங்கே எங்கேக்கு நீங்கள் தந்த பாடல் எங்கே எங்கே எங்கே என் இதயம் எங்கே என்ற ஒரு பாடல் தானே தந்தீர்கள்?
1: ஆமாம் தாத்தா.
0: அது நாடோடி மன்னன். நீங்கள் கேட்ட பாடல் எத்தனை தடவை கேட்டிருக்கிறீர்கள் அந்த பாடல்
1: தாத்தா? இது நான் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கும்பொழுதுதான் நாடோடி மன்னன் படம் பார்த்தேன். அதுல இருந்து நிறைய இந்த 2000 பாடல்கள் வந்து மொத்தமாக கோர்வை வைத்திருவோம்ல, அதுல வந்து மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருப்போம்.
0: கேட்டி காரிக்கடி முதல் எப்படி ஆரம்பிக்கிறது? பாருங்க, 3 தடவை எங்கே எங்கே என்று கூறி என் இதயம் எங்கே என்று பாடல். அந்த பாடல் எடுப்பது கடினமாக
1: நான் வந்து அதோடைய இணைப்பு அனுப்பி வைக்கலாம்.
0: இணைப்பை எனது இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். முடிந்தா?
1: சரிங்க.
0: இங்கே கிடைக்கின்றது, வரிகள் வந்து மாறி எனக்கு தெரிகின்றது. நான் போட்டு அதை ஒலியிலே விட்டு எடுப்பது கடினமாக இருக்கின்றது. முடிந்தால் அதை செய்து விடுங்கள். நன்றி
1: நன்றி
0: அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒருங்கிணைப்பாக கொண்டிருக்கிறது. சொல்லாடு பாடல் என்ற நிகழ்வு, சொல்லோடு பாடல் நிகழ்வு பிளேவரும். அடுத்த பாடலை தருகிறேன். முதலில் சிவரஞ்சினியின் பாடலை தேடிக்கொண்டிருந்தேன். சிவரஞ்சினியின் பாடல் கொஞ்சம் தாமதமாகின்றது எனக்கு கிடைப்பதற்கு. இப்பொழுது அவர் எனக்கு தருவார் என்று எண்ணுகின்றேன். அவர் தந்தவுடன் அவருடைய பாடலை என்னால் தர முடியும். இது யாருடையது? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் பாடலை கேட்போம். பாடலை கேட்பதற்கு முதல் இந்த பாடலை கேட்போம். அன்பு அனுசியா தந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் தானே. அடுத்த பாடலை தருவோம். எங்கே அவள் என்று இருவருக்கும் எங்கே கிடைத்து விட்டது. இருவரும் எங்கே என்றதிலே தந்திருக்கின்றார். காரியமில்லை. எங்கே அவள் என்றே மனம் என்ற பாடலை தேடுகின்றேன். வருகின்றது பாடல். அவளுக்காக ஒழிக்க வைப்போம். இதோ அனுஷியா, உங்கள் பாடல் எங்கே என்ற பதத்தை தாங்கி வருகின்றது. அந்த பாடல் எங்கே அவள் என்றே மனம்.

0: தெளிவான பாடலாக இல்லை போல் தெரிகின்றது. இப்பொழுது வலைத்தளத்தில் இது தேடினால் நாங்கள் ஒன்று தேட வேறு ஒன்று வந்து கொண்டே இருக்கும். பாடல்களை மாறியும் எழுதுவார்கள், திரைப்படத்தை கூட மாறி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஒன்று தெரியவில்லை. சரி, உங்களுக்கு எங்கே அவள் என்ற பாடல் தானே பார்ப்போம். இந்த பாடல் சரியோ என்று பார்ப்போம்.
1: Lancome New Genifique Ultimate.
0: பாருங்கள், பாடலின் பெயரையும் தந்துவிட்டு ஓசையும் தந்து அதில் படங்களையும் போட்டுவிட்டு பாடலை மாறித்தான் கொடுக்கின்றார்கள் என்று வலைத்தளம் பலர் உபயோகித்து கொண்டு தாங்கள் பாடல்களை புகுத்திவிட்டு முதல் வருவதற்கான அந்த சாணக்கியத்தையும் வைத்து கொண்டு பாடல்களை மாறி கொடுக்கின்றார்கள். முன்பு என்றால் இசை நாடாவிலே வரும்பொழுது சிரமமாக வரும், இப்பொழுது அது மிக சில வேளை கடினமாக இருக்கும். பார்ப்போம் இப்பொழுது எப்படி வருகின்றது என்று.

இல்ல இல்ல, இந்த பாடல் இவர்கள் வேறு எங்கோ வருகின்ற பாடலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு இந்த பாடல் இதென்று கொடுக்கின்றார்கள். மன்னிக்க வேண்டும், பாடல் ஒன்று வேறு பாடலை தருகின்றேன்.

இனிமையான அந்த பாடல் முதல் முதல் நாள் முதல் வரியை சரியாக பாடி கொடுத்த அனுஷியா, உங்கள் பாடலை தேடுவதற்கு இவ்வளவு சிரமம் ஏற்பட்டது வலைத்தளத்திலே, மன்னிக்க வேண்டும். இனிமையாக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொல்லோடு பாடல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கொண்டு பேத்தி, நலமாக இருக்கின்றீர்களா ஜெயா?
1: நலமாக வளமாக இருக்கிறதா? நீங்க நலமா இருக்கீங்க தாத்தா?
0: நலமாக வளமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நீங்களும் மகிழ்ச்சி தானே?
1: மகிழ்ச்சி தான் தாத்தா.
0: சரி சரி சரி, மகிழ்ச்சி தொல்லைகள் ஒன்றுமில்லை. சலாபமாக குழந்தைகளோடு குடும்பத்தோடு மகிழ்வாக இருக்கின்றீர்கள். அங்க பனி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? அதை பெரிய தொல்லை இல்லையா? பனி
1: இருக்குதா? பனி எனக்கு
0: வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் பனியை பற்றியும் பரவாயில்லைன்னு கூறிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு பாடலை என்று தர வேண்டும். எங்கே என்றதல்ல, அங்கே என்ற பதத்திலே தர வேண்டும். அங்கே முடியுமா?
1: அங்கே
0: ஆமா,
1: அங்கே
0: சரி. அங்கே இல்லாத விட்டால் நூறு என்ற பதத்துக்கு ஒரு பாடல் தாருங்கள் பார்ப்போம்.
1: நூறா?
0: நூறு. அங்கே அல்லது நூறு. என்னடா இது, மதுரைக்கு வந்த சோதனை?
1: நூறு
0: முறை பூக்கின்ற பூவா? ஒரு முறை பூக்கின்ற பூவா? நூறு முறையா? உங்களுக்காக நான் அந்த பாடலை தர விரும்புகிறேன், நிச்சயமாக தருவேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நீங்கள் கூற வருவதை கூறுங்கள். எப்படி இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை முறைகள், சல்லாபங்கள், உல்லாசங்கள், நண்பர்கள், கூட்டங்கள், பாடசாலை?
1: உங்கள்
0: தாய் தந்தை இருக்கு செய்கின்றார்கள் பேத்தி?
1: அப்பொழுது அம்மா வீட்டுல இருந்தாங்க. அப்ப நம்ம பணிக்கு செல்றதுனால என்னோட இதுவும் சேர்ந்து பணிக்கு வருது.
0: அதுதான் அது அது கிடைத்திருக்கோம். எங்களை எல்லாம் பணிக்கு கூட்டிட்டு அம்மா போகவில்லை. என்னுடைய அம்மா பணிக்கு போகவில்லை அந்த காலத்தில், அவர்கள் பணிக்கு செல்லவில்லை. சரி, இனிமே இதெல்லாம் ஒரு சகசம். இதையெல்லாம் நாங்கள் பொதுவாக எடுத்துக்கோ. இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். பிறகு எப்பொழுது அனுபவிப்பீர்கள்? அனுபவிக்க முடியாது. இதுதான் சந்தர்ப்பம். இப்பொழுது நீங்கள் பழமையை திங்க, நீங்கள் நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கும்போது அம்மா அப்பா பிடிச்சதாரு, நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நீங்கள் செய்தது தானே அவர்கள் செய்கிறார்கள். சிறப்பு. இந்த மலல்களை நாங்களும், நாங்கள் தூர இடத்துல இருப்பது பார்த்து மாட முடியாது. நாங்கள் இப்போ இங்கே இங்கே ஒரு இடத்துல இருந்தாலும் எங்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் பார்த்துக்கொள்ள முடியாத நிலையிலே நாங்கள் வாழுகிறோம். நீங்கள் ஒன்றாக இருந்து கூட்டாக இருந்து அந்த அதை அனுபவித்து மகளும் அந்த பாக்கியம் இறைவனுக்கு நன்றி செல்ல வேண்டும். சரியா? உங்கள் பாடல் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை மலரம் மலரல் அந்த பாடலை உங்களுக்காக தருவேன். கேட்டு மகிழ்ந்திருப்போம். நன்றி பேத்தி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் சமைச்சவை கண்டா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடுபவர். ஏதாவது கூற வேண்டுமா ஜெயா? கூறுங்கள். சரியா? நன்றி.

ஒரு பாடலை அன்பு பேத்தி சிவரஞ்சினி நீங்கள் தந்தீர்கள். அதை தேடுவதற்கு கடினம். காரணம் என்னவென்றால், நீங்கள் தந்த வரி எங்கேயே எங்கேயே எங்கே என்று ஆரம்பித்து நான் தேடிக்கொண்டிருக்கேன். இங்கே இந்த பாடல் என்னிடம் கிடைத்திருக்கிறது. இது வேறு வரி தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆரம்பத்திலே. அதனால் வரும் பொழுது இந்த பாடலை நீங்கள் முடிந்தால் அந்த முதல் வரி என்ன பதத்திலே வருகின்றது என்று தெரிவீர்கள் என்று எங்களுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் உதவி எங்களுக்கு இருக்கின்றது தானே. கிடைத்து விட்டது உங்கள் பாடல். உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வர இருக்கின்றது. அது கண்ணோடு கண்ணு என்று ஆரம்பிக்கிறது போன்று எழுதியிருக்கின்றார்கள். இதை நான் முதல்லே பார்த்து விட்டேன். இதே ஒரு மாதிரி எழுதியிருக்கேன். போட்டு ஒலியை கேட்பதற்கு வசதி இல்லை. என்ன தனி ஒருவர் கணியத்துக்கு இருக்கக்கூடியவர். முன்பு இரண்டு மூன்று பேர் இருப்பார்கள். ஒருத்தர் அதை உங்களுக்கு சரி பண்ணி எல்லாம் கொடுக்கும் பொழுது துல்லியமாக மகள் நிர்வகித்துக் கொண்டிருந்தார். சரி, எங்க இந்த பாடல் எப்படி வருகிறது கேட்போம். சிவரஞ்சினி உங்களுடைய பாடலை கேட்போமா?

எளிமையான பாடல். நன்றி சிவரஞ்சினி, எங்கள் பாடலை எனக்கு தெரிய வைத்ததற்கு. இந்த பாடல் வந்து எங்கே என்று ஆரம்பிக்கவில்லை, இடையிலே வந்து எங்கே எங்கே என்றுதான் வந்திருக்கின்றது அந்த வரி. அதனால் நான் கேட்டது எங்கே என்ற பாடல், எங்கே என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நீங்களும் இசையோடு சேர்ந்து எங்கே என்று வருகின்றது பார்த்தால் இது முதலே நேரத்துக்கு அந்த பாடல் ஓடி இடையிலே தான் அது வருகின்றது. இந்த பாடல் உங்களை கவர்ந்த பதம் வரி, அந்த பதம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடல் கேட்டது எங்கே என்று ஆரம்பிக்கும் என்றதை தான் நான் கேட்டிருந்தேன். எங்கே என்று தந்திருந்தால் நானும் உடனடியாக பிடித்திருப்பேன். இருப்பினும் எங்கே எங்கே என்று இப்படி ஒரு பாடல், அதில் ஒரு குறுகிய நிறுத்து பாடலாகத்தான் வருகின்றது. சிறப்பாக இருந்த அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கண்டுபிடித்து கொடுத்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மறுமுறை வரும்போது முதல் பரி கண்டால்தான் நான் எங்கே எங்கே என்று டைப் பண்ணுங்கள் அழுத்தி கொண்டிருக்கின்ற அதற்கு பாடல் வருவதில்லை. இந்த பாடல் வந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் இதுதான் அந்த பாடல் என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எங்கே என்றுதானே வரும் என்று எண்ணிக்கொண்டு தான் நான் அந்த பாடலை திறனேன். இது இருப்பினும் பாடல் ஒன்றை இந்த நீண்ட காலத்துக்கு பின்பு கேட்டு மகளை வைத்ததற்கு என்னுடைய நன்றிகள். அந்த சொல்லோட பாடல் நிகழ்வு எங்கள் சிந்தனையை தூண்டி எத்தனை ஞாபகத்தை கொண்டு வருகின்றது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு 1958 என்னவோ வந்த திரைப்படத்து பாடல் தான் இந்த பாடல். நாங்கள் கேட்டு மகள வாய்ப்பு கிடைத்தது என்று சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் சிவரஞ்சினி, உங்கள் பாடலை தந்து மகள வைத்தமைக்கு. இது சொல்லோடு பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 6478 7465 6415 என்ற இலக்கத்தோடு வந்து இணையுங்கள். கேட்போம் மகள்வோம்.

0: இதிலேயே அடுத்த பாடலை அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடலாக கேட்டு மகளும் அவருக்கு வா என்ற பதத்திலே கேட்டவளை வாராய் நீ வாராய் என்ற பாடலை தந்து சென்றார். அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல் அந்த பாடல். கேட்போம் அந்த பாடலை. கிருஷ்ணா உங்களோடு நாங்கள் இந்த வழியிலே அன்புடன் அடுத்த உறவு இணைகின்றார் அன்பு மகள் சாந்தி. வணக்கம். வணக்கம் சாந்தி மகளே. நாங்கள் நலமாக மகள்வாக இருக்கின்றோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கும் இந்த வேளையிலே ராசா அழகி.
1: ஆமாங்க, இந்த ஒரு குட்டியும் இன்னைக்கு போயிடுச்சு, அதனால சோகமா இருக்கும். பொண்ணு எல்லாம் அழுதுட்டு இருக்கா.
0: அப்படி இருந்தாலும் ஏன் கொடுக்கிறீர்கள் வைத்து ஒரு பண்ணியை யாக்க சென்று விட்டார் இல்லை? அவர் அங்கு போய் சென்று சுகமாகத்தானே இருப்பார், சுதந்திரமாக அவர் அங்கே இருப்பார் தானே. அதனால் அவர் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவரை வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்று. சோகம் வேண்டாம் மகளே, சோகம் வேண்டாம். சரி, இப்பொழுது நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை வந்திருக்கின்றோம். அங்கே நீங்கள் தர வேண்டிய பாடல் அங்கே என்ற ஒரு பதத்துக்கு பாடல் தருங்க. அங்கே என்ற பதத்தை மாறிக்கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் நான் அங்கே என்ற பதம் கிடைக்குமா பாடல் ஒன்று உங்களிடமிருந்து? அங்கே
1: அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனால் சிரிப்பு.
0: நான் அப்படி நினைத்தேன் நீங்கள் கூறிவிட்டு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவச்சிருக்கும் பாடல்கள் இருக்கின்றது. அதுல அற்புதமான பாடல் இந்த பாடல். அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பட்டும், அது ஆனந்த சிரிப்பு. இனிமையான பாடல் எடுத்தவுடன் தந்து விட்டீர்கள். அங்கே அங்கே கன பாடல்கள் இருக்கின்றதுதான். எடுத்தவுடன் உங்கள் ஞாபகத்துக்கு வந்த சிந்தனையை பாராட்டுகின்றேன். இனிமை சேர்க்கும் இந்த வேளையிலே அங்கே உங்களுடைய காலநிலைகள் என்று எப்படி இருக்கின்றது?
1: குளிர் இருக்குங்கய்யா, குளிர். இன்னைக்கு மாலையில கொஞ்சம் தாமதமா தான் வந்திருக்கு, ஆனா காலையில ரொம்ப குளிர் இருக்குங்கய்யா.
0: அது ஒரு 8-9 மணி வந்தவுடன் அந்த குளிர் போய்விடும் இல்லையா மகளே?
1: பரவாயில்ல,
0: போது வெளிச்சத்தைத்தான் பார்க்க முடியுது, சூரியனுடைய வெப்பத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாது. நேற்றைய தினம் மித காலநிலையெல்லாம் சரியான மாற்றம், கொஞ்சம் அல்லல் பட்டு கொண்டிருந்தோம் தான் இப்பொழுது இருக்கின்றது. நான் இன்னும் வெளியே சென்று எங்கள் வீட்டின் மேற்பகுதியையும் அயல் வீட்டையும் உள்ளே இருந்து அயல் வீடுகளை பார்க்கின்றேன். அயல் வங்களாக்கள் அந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒன்றும் பழுதடையவில்லை, மரங்கள் ஒன்றும் முறிந்து விழவில்லை, என்ன நடந்தாலும் தெரியவில்லை. ஆனால் இந்த மாநிலம் முழுவதும் பெரும் இரவும் பூராவும் ஒரே சத்தமும் ஒரே இந்த காற்றோட்டம், காற்று மிகவும் 60-70 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசுகிறது. இடையிலே ஒரு தடவை பனிப்பொழிவு இருந்து அதுவும் ஒரு 1-2 பனி பொழிந்திருக்கின்றது. வெளியே செல்லவில்லை, வீட்டிலே இருக்கின்றோம். வீட்டிலே இருந்து கொண்டு உங்களோடு பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. அங்கே என்ற பதம் பாடலை தந்தீர்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், நீங்களும் அங்கே சிரிப்போடு இருங்கள். ராசா சென்ற நீங்கள் சென்றவரை திரும்பி பார்க்க முடியுமா மீண்டும் ஒரு தடவை மகளே? நீங்கள் போய் காட்ட மாட்டார்கள் என்ன?
1: அவங்க எங்க போய் குடுக்கறாங்கலாம் தெரியாது, சிலது மட்டும் தெரியுங்க.
0: இல்ல, அதை காட்டினாலும் அவர்களுக்கு விருப்பம் வராது, ஏனென்றால் திரும்பி உங்களிடம் வந்து விடும். ஏன்னா என்னுடைய மகள் ஒரு சின்ன செல்ல பிராணி வளர்த்திருந்தார் வானொலி ஆரம்ப காலத்திலே. பிறகு இவர் அதை வந்து ஒரு குடும்பத்திலே 2 பிள்ளைகள் வந்து பார்த்து பார்த்து அதை தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டவுடலே மனமில்லாமல் இவர் கொடுத்திருக்கின்றார். கொடுத்து விட்டால் அது அங்கே உணவு இருந்துவதில்லை, சாப்பிடுவதில்லை, தொலைபேசி எடுத்தால் அழும் என்று இவருக்கு பிரியப்படுதான். இவர் சென்றால் அதை மறைத்து வைத்து விடுவார்கள், கிட்டவும் விட மாட்டார்கள். ஒரு நாள் இவர் போய் இருந்து பேசுகிறாரா எங்கே என்று கேட்கும்போது அவர்கள் கொடுக்கவில்லை. அது அது அறைக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி அந்த அறையை திறந்து தவண்டு தவண்டு ஒளிந்து வருவது போல வந்து வந்து இவர் உடந்தது வந்து விட்டது. அப்படி வளர்த்த பிராணி அது மறக்காது. இவருக்கும் அது இப்பவும் சொல்லி வருத்தப்படுவார். அந்த அதுக்கு நல்ல ஒரு பெயர், டோபியோ டோபி என்ற ஒரு பெயர் வைத்திருந்தார் போன்றிருக்கின்றது. அது பின்பு வயசு வந்த காலமாகிவிட்டது. கவலைப்பட்டு அவர்கள் காட்ட மாட்டார்கள். ஃபோன்லேயே அது ஒரு தடவை பேசக்கூடும் என்று கொடுத்தால் கொடுக்க மாட்டார்கள். என்ன தன்னை தங்களை விட்டு சென்று விடும் என்று, வேறு ஒன்றும் இல்லை. நல்லது மகளே,
1: இங்கெல்லாம் வேற ஊருக்கு அனுப்பிவிடுவாங்க.
0: எங்கிருந்தாலும் வாழ்க என்று கூறுங்கள், எங்கிருந்தாலும் வாழட்டும். சரியா, நன்றி நன்றி சாந்தியம்மா,
1: நன்றி
0: நன்றி. இப்பொழுது நாங்கள் வாராய் நீ வாராய் போகும் இடம் வகு தூரம் இல்லை என்று கேட்ட அந்த இனிமையான பாடலை கேட்டு மகிழ்வோமா கிருஷ்ணன் உங்களோடு நாங்களும்?

0: அற்புதமான குரல் அல்லவா.
1: இவர் தான் திருச்சி லோகநாதன் என்று தென்னகத்து திரையுலகின் முதல் முதல் பின்னணி குரல் கொடுத்தார் நாயகர்களுக்கு. அவர் திரையுலகின் இசை நாயகனாக விளங்கினார். அவருக்கு பெற்ற செல்வங்கள் தான் மீண்டும் திரையுலகிலே புகுந்து எங்களுக்கு பல பாடல்களை அவரோட பிள்ளைகளும் பாடியிருக்கின்றார்கள். அவரை நேரில் பார்க்கும் அவரோடு பேசும் பாக்கியம் எனக்கு 1979 இல்லை 81 கிடைத்தது சிங்கப்பூர் நாட்டிலே. அவர் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வந்த வேளை பல கலைஞர்கள் வந்தார்கள். இவரோடு ஒரு தடவை பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது பெரும் பாக்கியமாக எண்ணிக்கொள்கிறேன். சிறந்த ஒரு பாடகர் அழகன். அது மட்டுமில்லை, இத்தனை பேர் அவருக்கு பின்தொடர்ந்து சென்றார்கள் அந்த காலத்திலே அவருடைய இசைக்கு மயங்கி. இனிமையான பாடல். அதற்கு ஈடு இணையாக பிரபல பின்னணி பாடகி அம்மா ஜிக்கியும் குரல் கொடுத்து அற்புதமான பாடல். அந்த வேளையிலே அந்த பாடலை பாடுவதற்காக எழுதி கொடுத்த ஆனா மருத காசி அவர்கள் கவிஞர்கள் திலகம் என்று அன்றே அவரை தேடிச் சென்ற விருதுகள் கொண்டவர். அந்த வேளையிலே என்னால் மதிக்கப்படும் இசை அமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயாவின் இசையிலே ஒலித்த அந்த பாடல், அந்த வரிகளிலே நேர்மறை எதிர்மறை கருத்துக்களை நாங்கள் உணரக்கூடிய வகையில் அந்த திரைப்பட கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை அமைத்திருந்தார். தமிழ் சொற்களை புகுத்தி அற்புதம் அற்புதம் அற்புதம். இனிமையான இந்த பாடல் என்று சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை கேட்டு மகள சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. கிருஷ்ணா வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அந்த வழியிலே இன்னும் ஒரு பாடல் வேற இருக்கின்றது. அதற்கு முன் இது சொல்லோடு பாடல் முன் எழுத்து மல்வானொலி.

ஆனா இந்த வேளையில இன்னமொரு பாடலை கேட்போமா? அந்த பாடல் அன்புடன் வந்து நீண்ட கால உறவு ஜெகபிரசாதிக்கு அவர்கள் தந்திருந்தார். சிந்தித்து சிந்தித்து விட்டு இந்த பாடலை தந்திருந்தார். அவருக்கு போ என்ற பதம் கிடைத்த வேளையிலே அந்த பதத்துக்காக அவர் தந்திருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் போதுமோ இந்த இடம், நாங்களும் அந்த பாடலை கேட்போமா இப்பொழுது? போதுமோ இந்த இடம்.

0: வெள்ளம் கோபம் போது ஓசை குஞ்சும் கேட்குமா
1: இருமையான பாடல்கள். மழையிலே பாடுகின்றது போது, மழை நேரத்திலே வாகனத்துக்குள்ளே இருந்து பாடுவது போன்ற பாடலில் இறைச்சலும் வந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த பாடலை தந்த விநியோகஸ்தர் பெருந்தன்மையோடு போதுமோ இந்த இடம் என்ற இந்த நான் திரைப்படுத்தும் பாடலை அவர் பதிவிலே எல்லா விவரங்களோடும் எழுதியிருக்கின்றார். சோங் நேம், பாடல் பெயர் ராஜா கண்ணு போகாதடி என்று எழுதியிருக்கின்றார். அப்போ இவர்களை நம்பி எப்படி நாங்கள் உடனே ஒளிபரப்புவது? மிகவும் கடினம்தான். இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. போதுமோ இந்த இடம் என்று கேட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஜெகபிரசாதிக்கு அவர்களே, உங்களோடு போ என்ற பதத்துக்கு நீங்கள் தந்த பாடல்.

உண்மையான இந்த பாடல் சொல்லாயோ வாய் திறந்து என்று கேட்கும் வேளையிலே நீங்கள் சொல்லி சென்றீர்கள் ஆயிரம் என்ற பதத்துக்கு அன்புடன் ராஜ்குமார் அவர்கள் ஒரு பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தில் பாடியும் காட்டியிருந்தார். வாழ்த்துக்கள் கோரும் இந்த வேளையிலே அவருக்கு அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தும் வாழ்த்தினை அனுப்பி விடுவோம். இதோ ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்ற பாடலை கேட்போமா?

சிறந்த ஒரு பாடல் அன்று எல்லோருடைய வாயிலும் உச்சரித்துக் கொண்டிருக்கப்பட்ட பாடல். அந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்து பாடல். இசைஞானியின் இசையிலே ஒலித்த அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகள வைத்தார்கள். திடீரென்று வந்து பதத்தை கொடுத்தவுடன் பாடலை நீங்கள் தருகின்றீர்கள். அந்த பதங்களில் வரும் பாடல்கள் மிகவும் சிறந்த பாடல்களாக எங்களுக்கு இனிமையாக இருக்கின்றது. இங்கே தளத்திலே பார்த்தால் எல்லோரும் மாலம் போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பார்ப்பதற்கு மகிழ்வாக இருக்கின்றது. சரி, இந்த வழியே இன்னும் ஒரு பாடலை நாங்கள் கேட்பதற்கு முன்பு இது சொல்லோடு பாடல்.

ஆனால் இந்த வேளையிலே கரூர் மாவட்டத்திலிருந்து அன்பு மகன் கண்ணன், நீங்கள் வந்து இனிமையாக பேசி மகன் இந்த வேளையிலே சொல்லாத பதம் ஒன்று தருகின்றேன், தருகின்றீர்களா பாடல் என்று கேட்டவுடன் உடனே இரண்டு பாடலை கொடுத்தீர்கள், இங்கே என்ற பதத்துக்கான படங்கள் பாடல்கள். அதிலே நான் உங்களுக்காக ஒரு பாடலை தருகின்றேன், அந்த இரண்டிலேயும் ஒன்று எடுத்து இப்பொழுது அந்த பாடல் சார் என்ற திரைப்படுத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. எங்கே கேட்போமா? இங்கே என்று ஆரம்பிக்கும் பாடலை

சிறந்த வரிகளும் பொருள்களும் கொண்ட ஒரு பாடல், இனிமையான பாடல். சார், ஐ லவ் யூ கண்ணா, அந்த திரைப்படுத்த பாடல் தான் இந்த பாடல். கண்ணன் கண்ணன் தந்த பாடல் எல்லோரையும் மகளை வைத்திருக்கும் என்றால் இந்த பாடல் அதிகம் காற்றலுக்கு வரவில்லை. இதற்கு முன்பு வந்தது தான், இன்றும் வந்திருக்கின்றது இந்த பாடல். பின்னணி பாடகர், பிரபல பின்னணி பாடகர் மனுவையா அவர்களோடு இசை அரசிப்பி சுசீலாமும் 1991 பாடிய பாடல். இன்று பாடும் பொழுதும் கேட்கும்போது இனிக்கின்றது. இது இசை ஞானியின் இசை. இந்த பாடலை எழுதியவர் யாரென்று நாங்கள் கண்டிப்பாக தெரிய வேண்டும். குருவிக்கரம்பை சண்முகம் என்ற பெயரை கொண்டவர் எழுதிய பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையிலே கண்ணா, நீங்கள் தந்த அடுத்த பாடலும் ஒரு சிறந்த பாடல் இங்கே என்றதை கேட்டு பொழுது, உங்களுக்கு முன்பு வந்த 5 உறவுகள் சொல்லாத வகையில் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த பாடல் 2 பாடலை தந்த வேளையிலே, 2வதாக தந்த பாடலை தந்த வேளை, 1வது பாடலையும் இதோ தருகின்றேன், நான் முதல் கூறியிருந்தேன், அந்த பாடலும் தருகின்றேன் என்று உங்களுக்காக எங்களுக்காக அந்த பாடல்

0: சொல்லாயோ வாய் திறந்து என்று கேட்கும் வேளையிலே சொல்லிவிட்டீர்கள் பாடல்களை தந்துவிட்டேன் பாடல்களை இன்னும் தர இருக்கின்றேன். இந்த வேளையிலே இரண்டு பாடலை கண்ணனுக்கு கிடைத்தது. ஏனென்றால் ஐவர் வந்து சொல்லாத பதத்தை இவர் இரண்டு பதத்திலே இரண்டு பாடலை தந்தார். இன்னும் பல பாடல் இருந்தாலும் அந்த இங்கே இங்கே என்ற பதத்தை அழுத்தம் திருத்தமாக இரண்டு பாடலும் இரண்டு விதமாக தந்ததை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான பாடல் சின்ன பசங்க நாங்கள் திரைப்படுத்த பாடல் அந்த பாடல். அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை அன்பு குண்டு குண்டு பேத்தி ஜே ஜெயா நீங்கள் வந்து கேட்டீர்கள். தாயின் மணிக்கொடி என்ற திரைப்படுத்த பாடல். நூறாண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் அல்லவா என்ற அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது வித்யாசாகர் அவர்களுடைய இசையிலே. கேட்போமா அந்த பாடலை இப்பொழுது?
1: அப்படியான
0: பாடல் தான் எங்கே வருகின்றது பாடல் கேட்போம்.

இனிமையான இந்த பாடல் கேட்டு மகளும் இந்த வேளையில் எல்லோரும் நல்ல பாடல்களாக தந்து கொண்டிருக்கின்றீர்களே. நீங்களாக நினைத்து உங்கள் ரசனை கேட்ட பாடலை கேட்கும் வேளையிலே இங்கே வந்து இன்று சொல்லெடுத்து பாடுவோம் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்விலே ஒரு சொல்லை நான் தந்தவுடன் நீங்களாக தெரிவு செய்து தரும் பாடல்கள் எல்லோருக்கும் விருப்பமான தத்துவமான அற்புதமான உடலான மகிழ்வான பாடல்களாக வந்து கொண்டிருக்கும் வேளையிலே அற்புதமாக இருக்கின்றது இந்த கதம்பம். அந்த வேளையிலே சொல்லாயோ வாய் திறந்து என்று கூறி பாடும் வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளியை வைப்போம் என்று கூறுவது போன்று அன்போடு வந்து இணைந்து பேசி மகிழ்ந்த அன்பு மகளே சாந்தி. அங்கே என்ற பதம் யாரும் அது மாறி எல்லாம் நடந்த வழியில் உங்களுக்கு அங்கே என்ற பதத்தை கேட்ட உடனே ஒரு பாடலை தந்தீர்கள் அல்லவா, ரிக்ஷாக்காரன் பாடல், இனிமையான ஒரு பாடல். இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது, கேட்போம்.

வாலிப கவிஞர் வாலி ஐயா அவர்களின் வரிகளுக்கு மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள் இசை கொடுத்துவிட இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடும்போது புரட்சி தலைவர் மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்களுடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நடிப்பிலே வந்த அந்த பாடல் சத்யா மூவிஸ் தந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணக்கூடிய வகையில் வந்த ஒரு பாடல். மக்களுக்கு தேவையான தத்துவ கருத்துக்கள் மட்டுமல்ல தார்மீக கருத்தும் பொதுநல கொள்கையும் கொண்ட பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். இறுதி பாடலாக உடனே எடுத்தவுடன் அந்த பாடலை வரியை பதத்தை கேட்டவுடன் கண்ணை மூடிக்கொண்டு தந்து விட்டார் சாந்தி. எப்படித்தான் அவர் உள்ளத்தில் அந்த பாடல் தோன்றியதோ அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடலை தந்து மகிழ வைத்தீர்கள். இன்று வந்தவுடன் பாடலை கேட்பதற்காக சொல்லோடு பாடல் என்ற நிகழ்விலே வந்து இணைந்து சிறப்பித்து பாடலை பதத்தை தந்தவுடன் பாடலை தந்து மகிழ வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உங்களோடு இணைந்து நானும் இறைவனிடம் இருகரம் கூப்பி தரமான வாழ்வு வேண்டும் என்று கேட்பதற்கு முன் பாதுகாப்பான வாழ்வு வேண்டும், மனித நேயத்துடன் வாழ வேண்டும், அறம் கடைப்பிடித்து அறவழி செல்ல வேண்டும், அதற்கு அனுகூலமாக ஆக்கித்தர வேண்டும் எங்களை என்று இறைவனிடம் மீண்டும் வேண்டி காற்றலிருந்து விடைபெற்று மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறிச் செல்லும் நான் இப்பொழுது நிறைவுக்கு வந்துவிட்டது. நிகழ்ச்சி 2025 ஆண்டின் 1வது மாதத்தின் 28வது நாள். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும். வாழ்வோம் வளமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியில் இன்று வைகை புயல் வடிவேல் அவர்களின் 8வது பாகம் நகைச்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழலாம்.
1: மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்கிறேன்.
2: அத்தே, கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. மாமா, அத்தே, மாமா.
3: என்ன மாமா, செய்யற தப்பையும் செஞ்சு விட்டு மாமா ஓபான்.
4: ஏ மாப்ள, உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம், பக்திமா நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி வந்த அன்னைக்கு கண் தலங்க வச்சுட்டீங்களே.
5: அண்ணா, உங்களை விட நான் வயசுல சின்னவ, புத்தி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே.
3: நீ சும்மாரமா, இந்த மாதிரி நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சிருப்பான்.
2: நாலு மிதி எதுக்கு, அவர் ஒரு மிதி மிச்சா பத்தாது.
3: நீ சும்மாரு, கதவை சாத்து. ஆமா, பையனுக்கு போன் பண்ணி
6: பாருங்க. நீ நாலு பேர், நான் ஒத்தாளு, நல்லவன் பேர் இருக்கு, நாள் ஆகும், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. ஏதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. இத புடிங்க. என்னது இது,
3: எங்கிட்டயே கேக்குறியா? சீட்டு கட்டு,
6: பிளாஸ்டிக் கட்டு மாமா, கிளியாம விளாடலாம்.
3: மாப்பிள,
6: கொஞ்சம் இருக்க அத்த, இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது.
3: மாப்பிள,
6: என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா, இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா.
3: ஓ, அது சரி
6: அக்கா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. தங்கச்சி, நீ கூட பிறந்தாத்தான் என் தங்கச்சி. இல்லம்மா, நீ கூட பிறக்காத்தாலும் என்னுடைய ரத்தம். உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலப்பா, உனக்காக ஸ்வீட் வேண்டும் இருக்கம்மா. இத புடிமா, இத புடிமா, வாங்கிக்கம்மா. இந்தம்மா, என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா. மாமா, இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு.
3: இப்ப கேக்குறேன், என்ன நடந்தது?
6: ஒரு லுச்சா பய, ஒரு பொறுக்கி பய. நீங்க இல்ல, நீங்க இல்ல, இன்னொரு ஆட்டோக்காரன் பிராந்திய சர்ப்பத்தின் கொடுத்து பல்லுபடாம குடிங்க. நானும் பல்லுபடாம அண்ணாக்க ஊத்திட்டேன். ஏறிச்சு மாமா, ஒரு ஏறு. அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைங்க ஆத்தா பேன படுத்துற கொடுமை என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா.
7: அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல். அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ணா.
3: ஏ, எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படி நீங்க கைய ஆட்டும் போது கை தெரியாத்தனமா அவன் மேல பட்டுடுச்சு.
6: கரெக்ட் மாமா,
3: அவ்வளவுதானே?
6: இதான் நடந்து,
3: இதுக்கு தானே கோச்சு வந்துட்டாவே.
6: கேளுங்க, அவள
3: எங்க அவ. என்னம்மா அது, மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய என்ன அப்பா லோப்பா.
8: தங்கமான மாப்பிள்ளைய தப்பா சொல்லிட்டியம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க.
9: இல்லம்மா, அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா.
8: பயப்படாத, உங்க அப்பாவையே எடுத்துக்க. அவர் ஒரு கையில சீட்டு கட்டும், ஒரு கையில தாலி மாத்தான மணவரையில வந்து உட்கார்ந்தாரு. குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன்,
3: அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயேதான் கிடைக்கிறேன். இந்த பாரு, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு. சொல்லு.
7: ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட்? மாமா, அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட் சொன்னாங்களே, அது என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு
3: சொல்லுங்களேன். கேளு
7: அக்காட்டியா,
3: உன் பொண்டாட்டி கேளுங்க.
7: பொண்டாட்டியா? மாலா குட்டி,
9: அத்தான்.
7: அத்தானா?
9: வீட்டுக்கு போல வாங்கத்தான்.
7: மாமா
3: போக போக.
7: மாலா,
9: இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும்.
7: சரி மாலா.
10: எம்மா மருமவள, கொஞ்சம் இப்படி வாய.
9: என்னத்த?
10: என் பையன் 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்ப பல்ல புடுக்கிற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய, என்ன மந்திரம் போட்ட?
9: அதுவா ட்ரீட்மெண்ட்?
10: அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம்
9: சொல்றேன். நான் மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு.
10: ஆடா, என்ன அதுப்பா, நான் உன் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா?
6: மாலா மாலா நானு.
5: சரி வாங்க.
6: எனக்கு
10: தெரியாது.
6: நீ இப்ப எங்க போன சொல்லு, நான் இறக்கிட்டு போறேன். யாரு
10: சிச்சே, நீ ஓட்டி நான் உட்கார்ந்து அதெல்லாம் சரி வராதுப்பா.
6: சகலங்கிற மரியாதையில சொல்றேன், ஏறா.
10: முடியாது.
6: இங்க பாரு, நாளைக்கு நீ ரோட்ல வண்டியில வந்தா ஏத்திட்டு போக மாட்டியா?
10: ஏறா. சரி, ஒரு ராஜாவை ஏத்தனா உன் வண்டி கௌரவம் நினைக்கிறேன். நான் என்ன
6: பண்ணுவேன்? பச்சை தண்ணிய குடுத்துட்டு பல்லு குத்துற வேலை எல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வழியில ராஜபுரம் பாரு. மூஞ்சி மாதிரி
10: டிரைவர், வண்டி எடுப்பா.
6: எப்படா இங்க வந்து? நீ
10: அப்பே வந்துட்டேன்.
6: கொஞ்சம் பெட்ரோல செக் பண்ணிட்டு வந்து.
10: ஏய் இங்க வா. அந்த எட்டேபுரம் மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிறியா?
6: சொல்ல முடியாது.
10: இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான்.
11: ஐயா தர்மராசா, பசிக்குது ஐயா.
10: அடடா, ராஜா கிட்ட கேட்டி ஐயா, என்னால எதுவும் குடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இத வச்சுக்க.
11: ஐயா சட்டையில என்னென்ன இருக்குங்க?
10: அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா, போய
11: மகராசரா இருக்கியா?
10: ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு.
6: சங்கல போலாமடா.
10: அப்படியே நேரா போய் லெப்ட் கட் பண்ணிக்க. என்ன கால்ட்டு சிக்னல் போடுறான்.
6: சட்டையா?
10: ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம்
6: பண்ணிட்டேன். வரப்போற எலெக்ஷனுக்கு வாக்காளர் அட்டை கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தா அவ்வளவு எடுத்து பிச்சைக்காரன் கொடுத்துட்டு பேசுறியா? இந்த வாட்டி
10: என் சகலையை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா? நீ
6: ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க.
12: இவங்க தானா அது?
10: சார், அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சாரு. நீங்க மப்டில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு?
12: போலீஸ்காரங்களுக்கு புறையும் டீயும் கொடுக்கறவன்.
10: படி எழுக்கிற சாமியா?
12: எங்களை கொண்டு அவங்கதான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? கடிச்சு கொதறி இருவேன்.
6: போறவெல்லாம் மாவாடிட்டு போறாரு.
12: டேய் உட்காருங்க, உட்காருங்க.
10: இங்க வா.
6: அவங்க அடிச்சு பத்தாதா? நீ வேற என்ன அடிச்சிர?
10: பின்ன என்னடா, செவனேனு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன், என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனை எல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்கறியடா? அதான் அடிச்ச.
13: நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்க
5: வந்திருக்கேன். டிவில சித்தி பாக்கணும்.
10: நீ உள்ள வா, உனக்கு நான் மிட்நைட் மசாலாவே காட்டுறேன். அறிவு கிட்ட விட உனக்கு விஷயமே புரியலையே. உங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம், புரியுதா? அதையும் கொஞ்சம் விட்டாக்க அந்த ஆட்டோக்கார வந்து ஆக்குபை பண்ணிக்குவான். அப்புறம் நான் ஒரு ராஜா ஃபேமிலி தரையில படுக்க முடியும். என்ன இது, ஒரு மாதிரி செத்த பெருச்சாளி வாடை அடிக்கிறே உங்க வீட்டுல. உங்க அப்ப சரியாவே மெயின்டைன் பண்றது இல்லையா? எங்க இருந்து வருது இது? அந்த ஆட்டோக்காரனோட துண்டாச்சே, இதுல இருந்து ஆண்டி அந்த நாத்தம் வருது. அதான பாத்தேன், இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ். கைய வச்சாலே கால்ரா வந்துரும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது?
6: ஜன்னல்
10: வெளியே துண்ட போட்டு வைக்கிறதுக்கு பிளடி
6: இடியட். துண்டு போட்டோ போட்டோதான் இடம் புடிச்சதுதான். அந்த கட்டில எங்களுக்கு தான் சொந்தம். வாடி போய்
10: நீ கட்டில பாத்துருப்பியாடா? தர்மாஸ்பத்திரியில பாயில பிறந்த புறப்படா நீ.
1: ஆனா நான் யார் தெரியுமா? ராஜ பரம்பரடா, சந்திர கட்டிலேயே பிறந்தவன்டா, அதுலயே வளர்ந்தவன், அது எனக்கு தான்.
7: அப்படின்னா வரும்போது சந்திர கட்டிலோட வர முடியாதுடா, வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ணை?
1: டேய், நான் வரும்போது வெறுங்கைய தான்டா வந்தேன், ஆனா வந்த இடத்துல ஒரு சந்திர கட்டை செலக்ட் பண்ணும்ல.
7: அப்புறம் ஏன் முட்டாடி மட்டும் வெறும் கட்டியா? அவனு சந்திர கட்டை தான்டா.
3: முதலே சொல்லக்கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுக்கணும், அவ்வளவுதானே? இதை எங்கிட்ட சொல்லுங்க, சின்ன விஷயம். நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டிலே படுத்துங்க, நீங்க அம்மாட்டவே படுத்துங்க, அவ்வளவுதானே? முடிஞ்சது.
7: நானும் இவனும் கட்டில படுத்து என்ன பண்ண போறான்? ஆமா, உங்க அப்ப என்ன நாலு பிள்ளை பத்த மாதிரியா பேச போறான்? இந்த எல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல?
14: அம்மா நீலா, நீயும் ராஜா புருஷனை கூட்டிட்டு அந்த ஓட்ட கட்டில போய் படு, எங்களுக்கு ஒண்ணு வேணாம்.
7: ஏய் என் தங்கம், தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா?

0: பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னாடி குரட்டை இது?
1: கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன்.
0: உரட்டையே பாரு, அது என்ன
1: காலிங் பில் சத்தம் கேக்குது? யாருன்னு போய் பாருங்க.
0: உங்க அப்பா ராத்திரில வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் தெரியுமா? பேசாம வா.
2: நீலா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பொன் குழந்தை பிடிக்குமா?
1: எனக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும்.
2: ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். அது கூட முடியாது போல இருக்கேடா. என்ன மச்சா இது, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம மிட் நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே. இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த அரண்மனை மேட்டர் கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணி.
0: யார் அது? என்ன மச்சான், உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்னஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கிறவனா? எப்ப பார்த்தாலும் சாமத்திலேயே வந்து டொர்ரு டொர்ருன்னு மணி அடிக்கிறதே படப்பா பாத்து. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சி இருக்கிற பேச்சுக்கிட்டு இருக்கல, போங்க மச்சான் போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா அவரு.
3: ஏப்பா மாதவ, அவ வந்துட்டான் தெரிஞ்ச உடனே பின்னாலேயே பஸ் பிடிச்சிட்டு வந்துடணுமாக்கும். ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில வரக்கூடாது.
2: யாரது? மணிமாறன் ஸ்பீக்கிங்.
0: நீ
2: செய்தாலும் தெரியும்.
0: எனக்குதான் முதல் மரியாதை.
2: இங்க என்ன கும்பமேளா நடக்குதா இல்ல பட்டாபிஷேகம் நடக்குதாடா? இதுல கூட வாடா முதல் மரியாதை.
0: இப்ப நீ வெளியே வரலன்னா வீடு நாரி போமுடா.
2: வேணாண்டா வேணாம், இப்பதான் சென்னையே சிங்காரமா மாறிக்கிட்டு வருது, அத மாசுபடுத்திடாதா. இதோ வர்றேன்.
0: முதல்ல

0: என்னங்க என்னங்க என்னங்க, எங்க போயிட்டாரு இவரு? எங்க மூட்டு வலிக்குது, நீங்களே வெந்நீர் கொண்டாந்து வச்சிருக்கேன்.
1: நல்ல சூடா இருக்கா?
0: கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். கைய கைய வச்சிடாதீங்க, வெந்துரும். பச்சை தண்ணி ஊத்தி விளாவிக்கங்க.
2: அப்பாடா, கண்ணு இப்பதான் பளிச்சு தெரியுது.
3: தண்ணீரிலே
2: அத்தி, தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போனா

0: என்னடா இது, ஆட்டோக்காரன் அபாய சங்கு ஊதுறான்.
1: என்னங்க,
2: ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியாதோடு நடக்க போகுது. அது நடந்துருச்சு.
1: நீங்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுவ போனீங்க, கக்கூசுக்கு தானே போனீங்க. அதுக்கு இந்த அக்க போரு. இந்த வீட்டுல மத்த மனுஷங்க எல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராங்கல்ல, உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது?
2: ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத.
3: நலன் தானா, நலன் தானா, உடலும் உள்ளமும் நலன் தானா.
2: பாத்தியாடி பார்த்தாலும் கணக்குல பாரு இடமா, அது வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறா.
4: இந்த அடி மாப்பிளைக்கு ஜூஸ குடு.
1: குடிங்க.
2: நம்பி குடிக்கலாமா?
4: குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும்.
3: குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா?
2: இன்னும் போலையா?
4: அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா,
2: வந்துட்டாங்க. குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கான். ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேற வேலை இருக்கு.
5: அம்மா, ஏதோ வெடிக்குதே.
0: தாக்க முடியல
2: என்னடா சிலிப்பு,
0: வேடிக்கையா இருக்கு.
2: என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காத்திட்டு இருக்காங்க?
0: கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. என்னமோ இந்த வீட்டுலயே நான் தான் மூத்த மாப்பிள்ளும், எனக்கு தான் முதல் மரியாதை குடுக்கணும்னு தலக்கணம் பிடிச்சு போய் அலைஞ்சே. பாத்தியா, ஆண்டவன் உனக்கு பேக்ல பெருசா கட்டு போட்டு விட்டான். டேய், இந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் மீட்டர்ல சூடு வச்சு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடா இந்த மாதிரி ஏரியாவில சூடு வச்சிருக்க? இது உனக்கே அசிங்கமா இல்ல? இந்த கரப்பாம்பூச்சிய கவுத்து போட்டா அதால திரும்ப முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதே கண்டிஷன் தான்டா உனக்கும், உன்னாலையும் திரும்பி படுக்க முடியாதுடா. ஏண்டா அங்க தட்டுற, இங்க தட்டுறா பாக்கலாம், இப்படி தட்டுறா பாக்கலாம். டேய், அது உன்னால முடியாதுடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேனா எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசுறா பாக்கலாம்.
2: உட்கார்ந்துட்டா
0: உட்கார்ற? நீயே
2: பாக்குறியா?
0: பாத்துலாண்டா அதையும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இடுப்புல முண்டாசு கட்ட ஒரே ஆள் நீ தாண்டா. ஐயோ, என்னால சிரிப்பு தாங்க முடியலையே. செக்கி ஸ்டெப்ஸ் குழந்த மாதிரி ஆயிட்டியடா. வரடா. இங்க விளக்கண்ணைய ஊத்தி வச்சது நீ தானடா?
2: நான் தான்.
0: அதுல நான் வலிக்கு விழணுன்றதனால கெட்ட எண்ணம்.
2: பின்ன நீ ஏன் பாடிய கிண்டல் பண்ண?
0: அதுக்கு
2: நான் ஓம் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனேன். ஆனா நீ சுதாரிச்ச. என்ன இருந்தாலும் நீ என் ஜகல பாடி ஒரு ஓரமா ஒதுங்கி போய் தொலை.
0: ஒதுங்கி போக மாட்டேன்டா, அதுல ஏதாண்டா கால வைப்பேன்? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. ஏன் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டேன் பூட்டேன் எல்லாருமே இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சருக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. அந்த ரத்தம்டா இது. பனிச்சருக்கு அதுல கலந்துருக்குதுடா. இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமைய.
2: பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணன் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறாவும் பொண்டாட்டி. இனிமேல வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12 நம்பர்ல வை.
1: ஐயோ, 12க்கு எங்க போறது? இருக்குறதே 5 தான். புள்ள தான் ஓடிட்டு இருக்கு.
4: அத எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்துடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா?
2: எக்ஸ்ட்ரா காத்துடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயாரா?
1: ஏ நீலா, உன் புருஷன் சிரிக்க வேண்டாம்னு சொல்லு.
0: சிரிக்காம நான் என்ன பண்றது? மாமனார் வீட்ல 1க்கு 2 ஃபேன் இருந்துமே இவனால எரிச்சல் தாங்க முடியலையே. ஃபேனும் இல்லனா இவன் கதி.
4: ஐயோ, கரண்ட் நின்னு போயிடுச்சே.
2: எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ, எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா, எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சானு அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரிதிரி மாலா, எடுத்துட்டு போ.
0: கன்றாவியா இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே.
2: வீசுமா வீசுமா.
0: அப்படித்தா அப்படித்தா. இங்க வாத்தியா, அடிபட்ட இடத்துல முரத்தை வச்சு அரிசி புடைக்கிறாங்க. ஏன் ஒரு உலக்கை இருந்தா எடுத்துட்டு வந்து நெல்லு குத்துக்கல?
2: சும்மா இருக்க மாட்டேன்.
6: மறக்காம எடுத்துக்கிட்டியா
7: சாப்பாட்டுக்கு
8: இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்கு. அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு. ஏதோ புனல்ல இருந்து தம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய், நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறயா?
9: இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி.
8: வாந்தியில என்ன சாதா வாந்தி, ஸ்பெஷல் வாந்தி?
9: காத கொண்டாங்க.
8: ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு எத்த ராஜகுமாரன் வரப்போறானா? உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. நான் அப்பா வாயிட்டேன்டா, ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆயி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லன்னு
2: நினைக்கிறேன். நான் யாருன்னு காட்டேன்டா.
10: மாப்பிள்ளைங்களா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சமத்து. இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டியாக்குவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்த ஸ்வீட்
8: இவனும் கட்டே பிரிச்சா அதுக்குள்ள எப்படி
2: இப்படித்தா?
11: புஷ்பா, இவங்களுக்கு நாக்கல தண்ணி ஊத்தி சீக்கிரம் கொண்டு வா.
2: ஆமா, என்ன ஓட்டிட்டு இருக்காண்டா? இங்க
8: கண்ணீர் அஞ்சலி, அகால மரணம்.
2: ஐயோ, பயல என்னடா அது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இங்க வந்து கண்ணீர் அஞ்சலி, கருமாந்தர் அஞ்சலி ஓட்டிட்டு இருக்கா?
8: ஏண்டா, சகல இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி போஸ்டர் கொண்டாந்து ஓட்டினேன்னா இத பங்காளி நினைப்பானா, பாடி நினைப்பானடா? அது என்னடா, கல்யாணம்னா போஸ்டர், கருமாதினா போஸ்டர், பிறந்த நாள்னா போஸ்டர், பொண்ணு பூ பெய்தா போஸ்டர், எல்லாத்துக்கும் போஸ்டர் ஒட்டி இந்த நாட்டையே உருப்படவிடாம பண்ணிட்டீங்களா?
2: சகல பேர பாத்தியாடா, புலிக்குட்டு பெரியசாமி, புல்லட்டு பாண்டி, மண்ட கருப்பே, ஒத்த கண்ணு மாதிரியா?
8: ஒத்த கண்ணுங்கிறது ஒருத்தன் பாடியில உள்ள அங்க ஹீனம்டா. அது என்னமோ யூனிவர்சிட்டியில வாங்கின பட்டம் மாதிரி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க.
2: இவன்ட்ட என்ன சகல வளவளன்னு போய் பேசிக்க
8: மாட்டாங்க.
2: சரட்டு புடுன்னு
11: தலைவன் போஸ்டர் கிழிக்க விட மாட்டேன்.
2: நான் கிழிக்காம வர மாட்டேன்டா. என்ன சகல
8: பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா அவன் மேல கைய வச்ச?
2: சகல என்ன சொல்ற நீ?
8: நீ மட்டும் தான் அவன் அடிப்பியா?
2: ஓ, அப்படியா?
8: வீட்டுல
11: என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, லுக்கு விடுற.
2: அண்ணே அவசரப்படாதீங்க, அவசரப்படாம என்ன நடந்துச்சுன்னு
11: கேளுங்க. அவன் அடிச்சா
2: கேளுங்க சார. அந்த பையன் இங்க வந்து போஸ்டர் ஒட்டினான், தம்பி ஏப்பா இங்க வந்து ஒட்டுற, நல்ல காரியம் நடக்கிற விடுன்னு நான் சொன்னேன். அப்படி தாட்டா ஒட்டு வேணும்னு அவன் தான் அடிச்சான். வேணா கேளுங்க இந்த பையனை
11: சொல்றா.
8: ஊமைங்க, எனக்கு பேச்சு வராது, வெளியூருங்க. சும்மா ஒரு போன் பண்ணான்னு வந்தேங்க. வந்த இடத்துல பாத்தங்க, இந்த தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பையன் தாங்க முதல்ல கை
7: என்ன
12: எங்க வந்து உமா குடுக்கற
7: உங்களே உட்கார இடத்துல ஆம்பளை என்ன எதிரியா வாங்க சார். உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க. ஏ மசி உட்காரு வா தம்பி, அங்க உட்காரு. எவன் வந்தாலும் உட்கார விடாத.
2: ஏன் இந்த கலவரம்?
7: இடம் பிடிக்கத்தான்.
2: அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவங்க பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற.
7: என்ன என்னையா பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா?
2: நீ யாரு?
7: ஆம்பளைதான்.
2: நீ மட்டும் உட்காந்துருக்க.
7: ஏன் மட்டும் பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தன உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு அஞ்சாவதுல தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு போயிருக்கல. இந்த தடவை நான் இங்கதான் உட்காருவேன்.
2: ஏம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா?
13: ஆமா.
2: அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது?
13: ஏழாவது.
7: எங்க துப்பிக்கிட்டு இருக்க?
2: என்ன என்னயா ஒன்னு விட ரெண்டு லீடிங். ஏழாவதா வாக்கப்படுத்து என்ன பத்தி பேசுறீங்க?
7: நல்லா கேட்டா வழக்க சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விய.
2: இப்ப நீ எங்க போகணும்?
7: தாம்பரம்.
2: இது தாம்பரம்.
7: ஆமா. என்ன

0: ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டு. நம்ம வண்டி தானு ஒரு தடவை பார்த்துக்குறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க, பெரிய சிக்கல் ஆகி போகுது. தாம்பரம் போகாதப்பா. யோ ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா,
1: ஏறி வாயாவா? என் வாயை பார்த்தா ஏறி வாய் மாதிரியா இருக்கு. நீதான் தவள வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன்.
0: அவள வாயும் ஒரே வாயா தெரியுது. படியில ஏறி வாயான்னு சொன்னா என்ன பேசுற
1: நீ? அப்ப மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற?
0: நீ டிக்கெட் எடுத்த இல்லையா?
1: நான் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவர் இருந்தா ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க.
0: அடிங்க ஐயால, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி பயல ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கற மரியாதமா பேசிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. டிக்கெட் மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பார்த்தா உன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குறேன்?
2: யோ, நான் டார்ச்சர் பண்ணலயா? இந்த வண்டி தான் தன தானே டார்ச்சர் பண்ணது. நீ கீழே இறங்கி வண்டி தலையா?
0: ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தலை, இறங்கு, எல்லாம் இறங்கு. போ இப்ப ஆனந்த், சாரிப்பா, இறங்கலாம். போ
2: தள்ளுங்க.
0: சரிப்பட்டு
2: வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனாதான் சரியா வரும்.
0: எதுக்கு
2: இடம் போறதுக்கு?
0: இடம் போறதுக்கா?
2: நாகராஜ், உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிறாரு. வாடா ராஜா, வா. என்னடா அப்பா தூக்கி போட்டது? கோபமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு முட்டை வாங்கி தரேன். என்ன
0: என்ன, அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன்.
2: வாடா ராஜா, அப்பா சொன்ன
0: வந்துருக்கேன். அப்பமே ஜெண்டுமெண்டா எடுத்து உள்ள விடாங்க. கொன்னுடு ஏறா.
2: எடுத்துட்டாருங்க.
0: என்ன
2: பண்றது?

0: கையெழுத்து கும்பிடா, எப்படியாவது கொண்டு போயிடா, எல்லா வேலையும் இறங்கி வாங்கி வெறுமட்டி தான்
1: போகும். மடத்தை கொடு.
0: 3000? எதுக்குடா?
1: என்னையா கேணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3 நாள் பால் ஊத்தணும், 7 நாள் பயிர வைக்கணும், 16 நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சூராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான்.
0: சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது?
1: போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டு இருக்கியா?
0: குப்பத்தொட்டில சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்கப்பா.
1: அது நான் என்ன பண்றது?
0: உன்னை கையெழுத்து கும்பிடலாம், தயவு பண்ணி கொண்டு போலாம். என் சம்பளம் காத்து கூட 500 இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம்.
1: சரி சரி, குடு.
0: யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பில்ல போட்டு போறாங்க.
2: இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு
3: அப்பா டிரைவர? இப்படி மசா மசம் போயிட்டு நாங்க எப்ப ஊரு போய்
0: சேர்றது?
3: கொஞ்சம் வேகமா தான் அழுதி சொல்றத.
0: எந்த ஊரியா நீ?
3: கஞ்சம்பட்டி.
0: இங்க எங்க வந்த?
3: என் குழந்தைய சடங்கு வந்திருக்கோம்.
0: இது யாரு?
3: என் பொண்டாட்டி.
0: கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன்.
3: வண்டி ஸ்லோவா போறதுக்கு என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்?
0: அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு.
3: அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்காரல. போல பாத்துருவோம்.
0: டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா.
2: என்னங்க இந்த டிரைவர்? நான் போய் பக்கத்துல உட்காந்து இந்த ஓட்டு
3: ஓட்டுறேன். வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா?
0: ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொள்ள பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா
3: சொல்லுவேன்ப்பா. கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா.
0: வெரி குட். ஏப்பா டிரைவர் உருட்டுவியா? தலவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற, ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா?
4: அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு.
0: ஏன் இன்னைக்கு வேற டிக்கெட் கிடைக்கலையா?
4: எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு.
0: சரி,
4: இப்படி வாருது.
0: இங்க வெறும் தாலி கேறுத
4: இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற?
0: காப்பாத்திக்கிறேன், தெரியும். போட ஓடுற வண்டியில இறங்கி வீலுக்குள்ள போயிடாத. திருட்டு பயபுள்.
3: என்ன
0: எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாவன்
5: அங்க பாருங்க.
0: மேல உட்காந்து
5: மேலிருந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னா குதிரானு சொல்லிட்டு 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே. குதிக்க மாட்டானு 2000 ரூபாய் கட்டினானே.
3: நீங்களே சொல்லுங்க, குதிப்பானா குதிக்க
0: மாட்டானா?
6: என்ன
0: பண்ண போற?
6: கீழே குதிக்க
0: போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க.
6: நின்னு குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன்.
0: அட நன்னாரி பயல, இவள உயர ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவள பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை?
6: என் காதல் பயிலா போச்சு.
0: என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா.
6: அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சனே, அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடிப்பிட்டானே.
0: புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்த முண்டாட்டியா?
6: காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்த முண்டாட்டியா இருந்தானா, அப்பாட்டியா இருந்தானா?
0: பேசாம நம்மளும் பந்தயம் கட்டிருக்கலாம் போட்டிருக்க. ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தலகில இருக்கு.
7: அப்பாடா, அப்பளம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெகிலியே சுட்ட தோசமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுங்க. யோ என்ன ஆம்பளைகள்லாம் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். யோ சீக்கிரம் காலேஜுக்கு நேரமாக நெய் தோசையை சாப்பிடுங்க.
8: யோ தோசையா அது? ரப்பர் துண்டியா? மேடம் வாங்க மேடம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற, சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க.
9: ஏய் யாரு இங்க சப்ளை பண்றது? வாங்க
8: மேடம், இவன் இதுக்கு முன்னாடி செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தான். இவன் வந்து எங்களுக்கு சப்ளை பண்றான். நாங்கெல்லாம் ஜந்துக்களா?
9: நான் தான் விசாரிக்கிறேன்ல. ஏப்பா
8: எக்ஸ்கியூஸ்
10: மீ, நீங்க தான் மன தத்துவ டாக்டர் விஜயா?
8: நானே தான். அதுல என்ன டவுட்?
11: Objection! I objection!
12: He is not your doctor. I am your doctor. What do you want, madam?
8: You are your doctor?
11: Yes.
8: You are your doctor?
11: Yes.
8: He is only veterinary doctor. I am also cyclist doctor. இவன் மிருகங்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பான், நான் யானைக்கே வைத்தியம் பார்ப்பேன்.
10: யாருங்க அங்க கதவை தட்டுறாங்க?
8: நான் தான் டாக்டர். என்ன உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. கதவை தருங்க, கதவை தருங்க. நில்லுங்க, ஒரு அடி எடுத்து வச்சிங்க உங்களை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்.
11: கடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுவா?
9: டாக்டர்ங்கயா?
8: நான் தான் டாக்டர்.
9: என்னயா டாக்டர்ங்கயா? டாக்டர்ங்கயா?
11: ஐ ஆம் எ டாக்டர்.
9: டாக்டர்ங்க?
11: ஐ நோ, ஐ நோ.
9: நீ யாரு? மரியாதையா சொல்லு. டாக்டர்ங்க? டாக்டர்ங்கயா?
8: நான் இங்க இருக்கேன்டா.
9: யாரே டாக்டர் பூட்டி வச்சது? யாரே டாக்டர் பூட்டி
8: வச்சது?
9: யாரே
8: டாக்டர்?
11: என்ன தைரியம் இருந்தா எங்க டாக்டர் எங்க மாஸ்டர் கூட்டி வந்தீங்க?
10: ஐயோ நான் இப்பதாங்க வந்தேன்.
11: பின்ன
10: டாக்டர் பார்க்க வந்தேன். இவங்க எல்லாரும் டாக்டர் சொல்றாங்க. யாருங்க ஒரிஜினல் டாக்டர்?
11: யோ மிஸ்டேக்கன், ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம்.
8: பொண்ணுகிட்ட என்னடா பேசி வந்து கதவை தர்றோம்?
11: கத்தாதீங்க மாஸ்டர், நான் தான் திறந்து விடணும். ஃபாலோ பேக் என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க.
13: நீங்க யாரு?
10: டாக்டர் விஜய். நீங்க தானே?
13: நான் தான் டாக்டர் விஜய்.
11: நான் தான் இவர் அசிஸ்டன்ட். ஒரு விதத்துல இவர் எனக்கு சித்தப்பா கூட.
13: இவங்கிட்ட ஏதாவது பேசணுமா?
10: இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும்.
13: டிராக்டர் இல்லம்மா, டாக்டர் சொல்லு. டாக்டர்
9: அது என்ன தருமே ராயல் நுழைய மாட்டேங்குதுங்க.
13: நீங்க யாரு?
9: என்ன
13: விஷயமா வந்தீங்க?
9: ஒண்ணுமில்ல, எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க.
13: லட்சுமி பால்?
9: வித்தியாசமா
10: தலை மேல கை வச்சு போட்டீங்கன்னா பால் வந்துரு பாக்கு. வாங்க மாலை மாலை அஞ்சோ பத்தா வேணா சேர்த்தாரேன்.
13: அம்மா நான் MBBS டாக்டர்.
10: எனதுங்க?
13: நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன்.
10: இது எங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க? என்ற மாட்டுக்கு வைத்தியம் பாக்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க எனக்கு கொடுக்கு. அங்க வாரம் போறத மரவேதால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானது இவனுங்களை டிராக்டர் சொல்லிட்டு எங்க அந்த முள்ள மாதிரி இன்னைக்கு அவன வச்சுக்கிறேன்
14: நானு. டாக்டர் என் உடம்புக்கு என்ன?
10: என்ன
13: இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி?
10: எதனால எனக்கு சொல்லி தொலை இருந்தா இந்த கொலையில உணவுக்கு வலி அலையில அலையிலும் வலிக்குதுங்க. ஐயா டாக்டர்
13: ஒழுங்கா வேலைய பாரு. நெஞ்சு வலி
10: தானமா?
11: மாஸ்டர் செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது, அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம்.
13: வயிற்று வலிக்கு மருந்து
10: நல்லா போயிடுச்சு.

0: என்னாகும்
1: அன்பு காட்டுகின்ற பேரிடத்தில் காதல் உண்டாகும்.
0: ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு
1: அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி. போது
0: வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது வாழ்
1: தன் வாழ்க்கையை காதலித்தால் புரியும்.
2: இவர்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவர்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள, தலையில அடிக்காத, அப்புறம் நான் ஆளை கூட்டு வந்துருவேன்.
3: அடிக்கலீங்க, இவர் தான் அடிச்சாரு.
2: இவர் அடிச்சாரா? எவருமா?
3: எனக்கு நின்றுட்டு இருக்கீங்களே, எடுத்து சொல்லுங்க.
2: எடுத்து சொல்லுங்களேவா? ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. ஐயோ, வயித்துல குத்துறானுங்களே, ஐயோ முதுகுல குத்துறானுங்களே. விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா.
4: நர்மதா, ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க?
5: ஒண்ணும் இல்ல, என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஒருத்த போட்டோ எடுத்துட்டான்.
4: யார் அவன்?
5: ஆனந்தோ கினந்தோ. என் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பியிருக்கான். ஏண்டி, யாரோட பேசுற?
4: நல்லா தானே எடுத்திருக்கான்.
5: எடுப்பான் எடுப்பான், அடிக்கடி என்ன ஃபாலோ பண்றான்.
4: அப்படியா? அவன் பேர் என்ன
5: சொன்ன? அதான் சொன்ன ஆனந்த்ன்னு.
4: ஆஹா, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன்.
5: என்னடி இது, போட்டோ அந்த இடத்துல நிக்குது.
4: முதல்ல போட்டோ வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க.
3: எனக்க போயிட்டீங்களா?
6: ஓட ஓட வரட்டானே டிராக்டர்ல. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தாழ வரட்டானே.
7: நினைச்சுதான் இந்த அருவாளையை கையில எடுத்தேன். இந்த மாதிரி ஒண்ணு ஒரு வெட்டு வெட்டலாம் இருந்த வயசையெல்லாம் ஞாபகப்படுத்த கண்டம் தண்டமா வெட்டிடுவேன். விடுங்க சார், விடுங்க சார்.
6: டாக்டர், நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து காப்பாத்தினீங்க.
7: புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன தகராறு?
4: பொண்டாட்டியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா.
7: நம்ம வீட்டு போடு, தப்ப எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன், இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு போயிட்டு.
4: போதும், நிறுத்து, இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. ஏ, இங்க வா, இதை எடுத்துட்டு வா.
8: ஐயோ, பம்பிளி மாஸ் மாதிரி வராளுங்களே. வெயிட், நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்கடி.
3: உன்னை யார் கேட்டா?
8: அதுக்கோசரம் நான் என் அபிப்பிராயத்தை சொல்லாம இருக்க முடியும். போங்கடி, இடியட். குட் மார்னிங் சார்.
3: உங்க
8: அச்சம் மடம் நானும் கையில் இருக்கிற வாட்ச் கழுத்துருத்தங்கள் லோலாக்கு இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்கன்னு தெரியுது. நான் அழுத்த திருத்தமா கேக்குறேன், உண்மையிலேயே நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்களா?
5: ஆமா, எப்படியாவது என் காதல பத்தி நீங்கதான் அவர்கிட்ட சொல்லணும்.
8: பொம்பளை என்னதான் எனக்கு பிடிக்காது, இதுல காதல் கீதல் அது இதுன்னா அவ்வளவுதான், என்ன ரூம விட்டு அமிச்சிருவான். என் ரூமுக்கு வாடகையே அவன் தாங்க குடுக்கறான். என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க.
5: அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
8: ஐடியாவா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க. சொல்லுங்க.
5: எப்படியாவது அவர் எனக்கு கிடைக்கணும். அது குறைய வழி அவர் கையால ஒரு லவ் லெட்டர் எனக்கு எழுதுற மாதிரி நீங்க எழுதி வாழ்ந்து வரணும். முடியுமா?
4: இது கொஞ்சம் முடியற மாதிரி தெரியுது.
8: துருவராணிக்கு நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி அவன் கையால ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுவேன். அவன் ஒரு முட்டால் எழுதி கொடுத்துருவான். அதை கொண்டாந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். எப்படி ஐடியா?
5: ரொம்ப தேங்க்ஸ்.
8: எப்படியோமா, எனக்கு ரெண்டு கண்ணு போய் நான் குருடனா தெரிஞ்சாலும் சரி, ஆனா அவன் ஒரு கண்ணு போய் ஒன்றரை கண்ணனா தெரியணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும்.
9: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
10: வாங்க சார், வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய் நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கூட்டபுத்தி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா போறப்படாது, போறப்படாது, தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய்.
11: கொஞ்சம் எந்திரி, ஏன் உட்கார்ந்து விட்டா? வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது?
10: மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின்.
11: என்ன சொல்லி வித்த?
10: கேள்வி எல்லாம் கேட்கப்படாதா? கேட்லாக் கொடுத்துருக்க நாங்க.
11: இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்கடா.
10: இப்ப உனக்கு என்ன வேணும்?
11: எனக்கு விளக்கம் சொல்லணும்.
10: இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன்.
11: விளக்கம் சொல்றா, புற உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும்.
10: வச்சாச்சு வச்சாச்சு. படி.
11: தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும்.
10: போட்டாச்சு.
11: எங்க?
10: ஓட்ட மாதிரி படி.
11: பின்பு உலக்கையால் குத்தவும்.
10: என்ன
11: ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா. நீ என்னடா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கிடைச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொள்ளணுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்.
10: உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத.
11: மறுபடி வியாபாரம் பண்ணுவியா?
12: வேண்டாயா சொன்னா கிளங்க.